நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 21 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 13 நாள் இன்று செவ்வாய்க்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:50 54 நொடிகள். தொடர்வது மங்கள இசை.

நாளொரு குரல் ஈதல் இசைப்பட வாழுதல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. அதிகாரம் புகழ் குரல் எண் 231. விளக்கம் வறியவருக்கு ஈதல் வேண்டும், அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும். அப்புகழ் அல்லாமல் உயிருக்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லை. ஈதல் இசைப்பட வாழுதல் அது அல்லது ஊதியமில்லை உயிருக்கு.

0: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
1: என்னடா சொல்ற?
0: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
1: கிளாஸ் எல்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
0: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல.
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: மன்னா மன்னா,
3: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
2: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
3: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
2: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
3: என்ன வழி?
2: இதை கேளுங்க அண்ணா.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
5: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
2: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
6: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே.
4: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
7: உங்கள் FM ரெயின்போவில்
4: தினமும் காலை 9:02
7: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
4: FM ரெயின்போக்கு
3: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
8: பாடவா
9: வேணாம், வேணாம்.
8: பாட்டு கேட்கவா இது ஓகே.
10: மனம் விரும்புதே,
4: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
9: நம்ம FM ரெயின்போக்கு கால் பண்ணி
11: தினமும் மாலை 6:20 முதல் 8:00 வரை
9: மனம் விரும்புதே.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 90.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் அனைவருக்கு காலை 6:10 இணைதானம் நல்லவை கேட்க வழங்கியிருக்கிறார் முனைவர் ச. அனிதா சோஃபியா மார்கரெட் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பீஜாமிருதம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல்கள் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாசன் முருகன் ஆகியோர். ஆறு ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும், சர்வதேச மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் ஆடு மாடு மேய்ப்போர் ஆண்டு 2026 வழங்குபவர் டி அரவிந்த ராஜா அவர்கள். 7:02 மலர முட்டுக்கள், வளரிளம் பருவத்திற்கான நிகழ்ச்சி, வளரிளம் பருவத்தினரும் ஊடகம் பயன்பாடும் குறித்து புதுச்சேரி வில்லியனூர் கஸ்தூரிப்பா மகளிர் கல்லூரியின் உளவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் டி சுரேஷ் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற்பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 7:25 விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ, மலேரியா காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 வணக்க மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும் மீண்டும் 8:30 முதல் 8:55 வரை இனிய நேரம். தலைப்பு, மற்றவர்களிடம் பேசும் விதம் எப்படி இருக்க வேண்டும். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்க் அவர்கள் எழுதி தேமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.

பகல் 1-2 ஆயுஸ் நிகதியே சட்டம் அறிவோம். உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் குறித்து உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஆனந்தி. 2:15 ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். 2:20 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர், இரத்த தானம் மற்றும் ஹெபிரிசிஸ் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிக்மர் மருத்துவமனை இரத்த மாற்று மருத்துவத்துறையின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஏ வடிவேல் அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங். 5:00 முதல் 6:10 வரை நம்மை சுற்றி நேரலையில் இணைகிறார்கள் ஆர் ஜே ரத்னா மற்றும் ஆர் ஜே புவனேஷ். 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:02 முதல் 7:15 வரையிலும் மீண்டும் 7:25 முதல் 8:00 வரை மனம் விரும்பதே நிகழ்ச்சி. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்ததி வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 எஃப்எம் ரெயின்போ பகுதி 102.8 நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கூறு முறையும் இரவு 7:00 மற்றும் 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 மற்றும் இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேர்களே, 1290 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 8:45 தகவல் தளம். 8:30 சக்தி உலா. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருள்மிகு துர்க்கை அம்மன் திருக்கோவில் உரைச்சித்திரம் படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல் சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை மகாராஜபுரம் எஸ் கணேஷ் விஸ்வநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபாஸ்ரீ அவர்களின் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்களின் கடம் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தலைப்பு மழைக்கால முன்னேற்பாடுகள் நெறிப்படுத்துபவர் சரஸ்வதி. 12:00 கல்வராயன் மலையும் கடுக்காய் மரமும் சித்திரம் அமைப்பு மயிலாடுதுறைதா செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை மாம்பழம் சகோதரிகள் ஆர் விஜயலட்சுமி மற்றும் ஆர் சித்ரா அவர்களின் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். ஒரு மணிக்கு மகளிர் நேரம் சட்டம் அறிவோம். உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் குறித்து உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே பி ஆனந்தி. 2:15 என்றும் இணைவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் ஹைதராபாத் சகோதரர்கள் டி ஷே சாஸ்திரி டி ரகவாச்சாரி ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். 4:00 ஒரு கைதியின் டைரி திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை இளையராஜா கதை கே பாக்யராஜ் திரைக்கதை இயக்கம் பாரதிராஜா. 5:00 பொன்மாலை பொழுது வாழ்க்கை எனும் தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சென்னை அஞ்சல். மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவும் வாய்ப்புகள் நேர்முகம் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் என் ஞானம்பாள் அவர்கள். எட்டு மணி முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10:00 வரை சங்கீத வானிலை. 10:00 முதல் 10:35 வரை பொது சேவையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததையொட்டி சிறப்பு நிகழ்ச்சி. 10:35 தேன்மழை. 11:00

நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை 11:10 சிந்தனை மலர். அதனைத் தொடர்ந்து முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 8:10, 11, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:00 மற்றும் பிற்பகல் 3:00 ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05 இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். காலை 7:15 பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு.
1: ஏடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
4: தாத்தா
1: சொல்றாங்க,
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி FM ரெயின்போக்கு.
5: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே.
6: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
7: உங்கள் FM ரெயின்போவில்
6: தினமும் காலை 9:02
7: நேயர் விருப்பம்.
8: பாட்ட சொல்லி பாட சொல்லி
7: பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
6: FM ரெயின்போக்கு
9: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
10: படித்த சாதனை பெண்கள்,
6: தொழில் முனைவோர்கள்,
10: நாடக கலைஞர்கள்,
6: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
10: ஹாய் ஸ்நேகிதியே,
6: FM ரெயின்போ புதுவை 102.8
10: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2
6: ஹாய் ஸ்நேகிதியே.
10: ஹாய் ஸ்நேகிதியே.

0: நேர்கள் இன்னும் சில நொடிகள் தொடர்வது இணையதளம் நலவை கேட்க சென்னை அஞ்சல்.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. அனிதா சோஃபியா மார்கரேட் அவர்கள்.
3: 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான நாலடியார் சமண முனிவர்கள் பாடிய ஒரு அற்புதமான தனித்துவம் பெற்ற நூல். திருக்குறளுக்கு இணையாக பேசப்படும் சிறப்பு இதற்குண்டு. ஆளும் வேலும் பள்ளுக்குருதி, நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி என்பது இதன் பெருமைக்குச் சான்று. சொல்லாய்ந்த நாலடி நானூறும் நன்கு இனிது என்ற வரிகளாலும், பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் என்ற பாடலினாலும் நாலடியாரின் பெருமையை அறியலாம். தன்மானமும் உயர்ந்த பண்பும் உடைய சான்றோர்கள் தமக்கு எதிரியாகவே இருந்தாலும் அவர் எளிய நிலையை அடைந்திருக்கும் போது துன்புறுத்த மாட்டார்கள் என்ற உயரிய அறத்தை கூறும் நாலடியார் பாடல் இது. பகைவர் பணிவிடம் நோக்கி தகவுடையார், தாமேயும் நாணி தலைமை செல்லார் காணாய், இளம்பிறை ஆயக்கால் திங்களைச் சேரா, தனங்கு அருந்துப்பின் அரா. அதாவது, இயற்கையில் ஒரு வியப்பான உண்மை உண்டு. வானில் உலாவரும் ராகு கேது என்ற பாம்புகள் வானில் முழுநிலவாக, அதாவது பௌர்ணமியாக சந்திரன் ஒளி வீசும் போதுதான் அதை விழுங்கச் செல்லுமாம். அதே சந்திரன் தேய்ந்து மிக மெலிதான இளம்பிறை

0: யாக இருக்கும்போது அந்த பாம்பு சந்திரனை தொடக்கூட செய்யாதாம். அதைப்போல உலகத்தில் சிறந்த பண்புகள் உடைய சான்றோர்கள் தங்களுக்கு பகைவர்களாக இருப்பவர்கள் ஏதேனும் ஒரு காரணத்தால் நலிவடைந்து பலமிழந்து பணிந்து போகும் சூழலில் இருந்தால் இதுதான் சமயம் என்று அவர்கள் மீது பாய்ந்து போர் செய்ய மாட்டார்கள். அப்படி செய்ய அவர்களது நற்பண்பே வெட்கப்பட்டு அவர்களை தடுத்து நிறுத்திவிடுமாம். இந்த உன்னதமான வாழ்வியல் நெறிக்கு நம் தமிழ் இலக்கியத்தில் கம்மநாடன் காட்டிய ஒரு நெஞ்சை அள்ளும் போர்க்களக் காட்சி மிகச்சிறந்த ஒப்புமையாகும். இலங்கை போர்க்களத்திலே ராமபிரானும் ராவணனும் நேருக்கு நேர் மோதிக்கொள்கிறார்கள். ராவணன் சாதாரண மனிதரல்ல, 20 தோள்களும் 10 தலைகளும் கொண்ட பேராற்றல் மிக்க வீரன், திசையானைகளை வென்றவர். ஆனால் அன்றைய போரில் ராமபிரானின் கணைகள் ராவணனின் மகுடங்களை சிதறடித்தன. அவரது கையில் இருந்த வில் முறிந்து கீழே விழுகிறது. அவரது தேரும் தகர்க்கப்படுகிறது. பகைவர்களுக்கெல்லாம் நடுக்கத்தை தந்த ராவணன் இப்போது ஆயுதம் ஏதும் இன்றி தேரும் இன்றி வெறும் தரையில் தலை குனிந்து கவசங்களும் அற்று பலமிழந்து நிற்கிறார். ராமர் நினைத்திருந்தால் அன்றே அந்த வினாடியே தன் அம்பை செலுத்தி ராவணனை கொன்றிருக்க முடியும். ஏனெனில் சீதையை சிறையெடுத்த பெரும் பகைவன் போர் என்று வந்துவிட்டால் பகைவனை அழிப்பதுதானே உலக நீதி. ஆனால் அங்கேதான் ராமபிரான் என்ற பண்பாளரின் அறநெறியை நாலடியார் சொன்ன தகவுடையார் என்ற சொல்லுக்கு இலக்கணமாக ராமர் அங்கே நிமிர்ந்து நிற்கிறார். கையில் ஆயுதம் இல்லாமல் பலமிழந்து நிற்கும் எதிரியை தாக்குவது வீரமல்ல, அது அறமும் அல்ல என்று ராமபிரானின் நற்பண்பு அவரை தடுக்கிறது. கம்பன் அந்த இடத்தை அழகாக பாடுகிறார். ஆழ்வகை உற்ற போர்க்களத்து அமரர் வென்றவனை வாழ்வகை உற்ற வில்லியும் நோக்கி வாடினை போலும் என்கிறார். ராவணனே, நீ களைத்துப் போய்விட்டாய் போலும் என்று பரிவோடு பார்க்கிறார் ராமபிரான். பார்த்துவிட்டு உலகப் புகழ்பெற்ற அந்த அறவார்த்தையை சொல்கிறார். இன்று போய் நாளை போருக்கு வா. ஆயுதமின்றி நிற்கும் உன்னோடு நான் போர் செய்ய மாட்டேன். இன்று உன்னுடைய அரண்மனைக்குச் செல். நன்றாக ஓய்வெடுத்துக்கொள். புதிய ஆயுதங்களையும் தேரையும் எடுத்துக்கொண்டு நாளை போர்க்களத்திற்கு வா என்று அனுப்பி வைக்கிறார். இப்போது நாலடியார் பாடலையும் இந்த இராமாயணக் கதையையும் ஒப்பிட்டு பார்த்தோமேயானால் ராவணன் இளம்பிரைப் போல பலமிழந்து நின்றபோது ராமபிரான் என்ற பண்பாளர் ராவணனை கொள்ளத்தன் கைகளால் தாக்க முற்படாமல் பின்வாங்கினார். சான்றோர்கள் எப்போதும் பலசாலியோடுதான் மோதுவார்களே தவிர பலவீனமானவர்களை வீழ்த்தி தன் வீரத்தை காட்டமாட்டார்கள் என்பதை எவ்வளவு அழகாக பொருத்துகிறது பாருங்கள் நம் தமிழிலக்கியம். இந்த பாடல் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், நம் வாழ்வில் நமக்கு தீமை செய்தவர்களோ அல்லது நம் எதிரிகளோ பலமிழந்து சிரமத்தில் இருக்கும்போது அவர்களை பழிவாங்க இதுதான் சமயம் என்று நாம் நினைக்கக்கூடாது. அவர்களுக்கு உதவ முடியாவிட்டாலும் அவர்களின் பலவீனத்தை பயன்படுத்தி அவர்களை துன்புறுத்தக்கூடாது. அதுவே உண்மையான அறிவுடைமை. இத்தகைய உயரிய பண்பை நாமும் நம் வாழ்வில் கடைபிடிப்போமே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ச. அனிதா சோபியா மார்கரேட் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: இது எஃப்எம் ரெயின்போ 90.8.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 90.8 கேட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நாளொரு நாளில் நல்லது ஒரு நல்ல விஷயங்கள் நமது இல்லத்தில் நடக்க இந்நாளை போற்றுவோம். இந்நாளை வந்து மகிழ்ச்சியுடன் வரவேற்போம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நேர்கள் கேட்க இருக்கும் முதல் பாடல் பி. சுசீலா பாடியது. நேர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம்.

நேரம் 6:21:41. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மின்மினி பாடியது. தொடர்ந்து கேளுங்கள் FM 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 6:25 நொடிகளில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் காயல் ஏஆர் ஷேக் முகமது பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க FM 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள், 26 நாள் செவ்வாய்க்கிழமை. நேரம் 6:35. நேர்கள் கேட்க இருப்பது பீஜமிரதம் தயாரித்தல், உழவர்களுக்கான செய்திகள். இதில் பீஜமிரதம் தயாரித்தல் குறித்து காத்துமுத்து கருத்துமதி உரையால் கேட்கலாம். பங்கேற்போர் காத்துமுத்து செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாசன் முருகன் ஆகியோர்.
1: காத்துமுத்த தேடிக்கிட்டு வீட்டுக்கு போனோம். வீட்டுல கேட்டா தோட்டத்துக்கு போயிருன்னு சொன்னாங்க. சரி, தோட்டத்துக்கு தான் போய் தேடி பாப்போம் எங்க இருக்காருன்னு. எங்கன்னா வேலை செஞ்சுன்னு இருப்பாரு. இதோ இருக்காரு. காத்துமுத்தா, காத்தமுத்தா, என்னப்பா பண்ணிட்டு இருக்காங்க?
2: யாரு? ஓ, கருத்தமுத்தா. வாப்பா வாப்பா வாப்பா.
1: காத்தமுத்தா, வீட்டுல கேட்டோம்னா ஏதோ மருந்து தயாரிக்க தோட்டத்துக்கு போகிறேன்னு சொன்னாங்க. அதான் பயந்து போய் ஓட இந்த மண்ணா.
2: கருத்தமுத்து, மருந்து தயாரிக்கிறேன்னா நாம வளர்க்கக்கூடிய பயிருக்கு மருந்து தயாரிக்கிறோம்ப்பா. நீ என்னமோ மருந்து எனக்கு தயாரிக்கிற மாதிரி வந்துட்ட.
1: ஆமா ஆமா, நானும் பயந்து போயிட்டான். சரி சரி சரி, என்ன மருந்துப்பா? பேரல் பேரலா நிக்குது, என்னப்பா இது?
2: ஒண்ணு இல்லப்பா, பீஜா மருந்து தயார் பண்றேன்.
1: என்னது, பீஜா மிருதமா?
2: ஆமாப்பா,
1: நான் பஞ்சாமிரதம் கேட்டுக்கிறேன், ஜீவாமிரதம் கேட்டுக்கிறேன், நீ என்ன பீஜாமிரதம் சொல்ற? என்னப்பா இது?
2: ஏப்பா கருத்தமுத்த, நாம பயிர் பண்ற நெல்லு, நிலக்கடலை, வாழை, கரும்பு, மஞ்சள், இது எல்லாத்துக்கும் விதை நேர்த்தி பண்றதுக்கு இந்த பீஜாமிரதம் ரொம்ப முக்கியம்ப்பா.

0: ஆமாப்பா, விதை மூலியமா நோய் வராம இருக்கிறதுக்கு இந்த பீஜாமிர்தம் அற்புதமான வழிய காட்டுதுப்பா.
1: ஓ அப்படியா கத்தமுத்த, இந்த பீஜாமிர்தம் நீ எப்படி தயார் பண்ற, உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம், கொஞ்சம் விவரமா சொல்லலாம்.
0: கத்தமுத்த, பெருசா ஒண்ணும் கிடையாதுப்பா. இந்த பேரல் நிக்குது இல்ல, 20 லிட்டர் தண்ணி,
1: ஓஹோ,
0: அப்புறம் நாட்டு பசுமாட்டு சாணம் ஒரு 5 கிலோ,
1: ஓஹோ,
0: போட்ட சாணத்தை எடுத்துக்கணும்பா, சரியா? அப்புறம் நாட்டு பசுமாட்டு சிறுநீர் கோமியம்
1: சரி
0: ஒரு 5 லிட்டரு. கோமியத்தை பொறுத்த அளவுக்கு 2-3 நாள் வச்சிருந்து நம்ம பயன்படுத்தினோம்னா அது ரொம்ப வீரியமா இருக்கும்பா. இது போக ஒரு சுண்ணாம்பு ஒரு 50 கிராம். அப்புறம் நாம எந்த நிலத்துல நம்ம இதெல்லாம் நம்ம பயன்படுத்த போறோமோ அந்த நிலத்துடைய மண்ணு, அந்த வரப்பு மண்ணுல இருந்து 1 கைப்பிடி,
1: ஓஹோ,
0: இத கொண்டு வந்து இதுல கலந்துக்கணும்பா.
1: சரி,
0: இப்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். இந்த சாணத்தை நேரடியா நம்ம தண்ணீர்ல கலந்து போடாம ஒரு சாக்கோ அல்லது ஒரு நல்ல ஒரு துணி பையிலையோ அந்த சாணத்தை போட்டு,
1: சரி,
0: அதை ஒரு குச்சியில வச்சு கட்டி இந்த தண்ணியில அப்படியே மிதக்க விடணும்பா. அப்படியே லேசா ஆட்டினோம்னா அந்த சாணம் வந்து அப்படியே தண்ணியில கரைஞ்சி அதுல இருக்கக்கூடிய அந்த சாறு மட்டும் இறங்கிட்டே இருக்கும். இப்ப ஒரு 5-6 முறை நம்ம அப்படி செஞ்சோம்னா அந்த சாக்கோ அந்த பையுக்குள்ளாரே இருக்கக்கூடிய சாணத்துல சக்கை இருக்குல்ல,
1: ஆமா,
0: அது அங்கேயே தங்கிடும்.
1: ஓஹோ,
0: அந்த எசன்ஸ் எல்லாம் மட்டும் உள்ள இறங்கிடும். அப்ப அந்த கழிவை வந்து நம்ம வெளியில அப்புறப்படுத்தணும்பா. இப்ப மிச்சம் மீதி எல்லாம் இருக்கு இல்லையா, நாட்டு பசுமாட்டு கோமியம் ஒரு 5 லிட்டரு, சுண்ணாம்பு ஒரு 50 கிராம், இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து ஒரு 12 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்புறம் அத வடிகட்டி எடுத்தோம்னா இந்த பீஜாமிர்தம் தயார். அவ்வளவுதான்ப்பா. இத நம்ம வச்சுக்கிட்டு நம்ம நெல்லு தானியங்களை சிறிது நேரம் இந்த பீஜாமிர்தத்துல ஊற வச்சு அப்புறம் விதைக்கலாம்.
1: ஓஹோ,
0: நல்லா முளைக்கும். விதை மூலியமா எந்த நோயும் வராது.
1: ஓஹோ,
0: நிலக்கடலை அப்புறம் பயிர் வகை பயிர்களையும் நாம ஊற வச்சு செய்யக்கூடாது. லேசா அது மேல அப்படியே தெளிச்சு நாம வந்து விதை நேர்த்தி பண்ணிக்கணும்.
1: சரி சரி சரி.
0: வாழை, கரும்பு, மஞ்சள் இதெல்லாம் பீஜாமிர்தத்துல நம்ம கொஞ்சம் முழுக வச்சு அப்படியே எடுத்து அப்புறம் நடவு செய்யணும்.
1: ஓஹோ,
0: இப்படி செஞ்சா விதைகள் மூலியமா பரவக்கூடிய நோய் கிருமிகள் அழிக்கப்பட்டு பயிர் ஆரோக்கியமாவும் நல்ல வீரியமாவும் வளரும்பா. இதான நமக்கு வேணும்.
1: ஆமா,
0: அதனாலதான்ப்பா இந்த பீஜாமிர்தத்தை தயார் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கும் சேர்த்துதான்ப்பா தயார் பண்ணிட்டு இருக்கேன்.
1: சரி சரி, நல்ல மகசூல் கிடைக்கல கதமுத,
0: நல்ல மகசூல் கிடைக்கும். உனக்கும் தர, நீனும் எடுத்துட்டு போய் பயன்படுத்து.
1: சரி சரி,
0: அது அந்தான பத்தியா, அதுதான் ஜீவாமிர்தம்.
1: ஓ ஆமா, அது தெரியும்.
0: சரி, தெரியும்ல உனக்கு எப்படி தயார் பண்றது எனக்கு கொஞ்சம் நீ சொல்ல பாப்போம்.
1: கதமுத, தேவையான பொருட்கள் வந்து 200 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும்.
0: சரி, ஒரு பேரல்ல 200 லிட்டர் தண்ணி எடுத்தாச்சு.
1: 10 கிலோ நாட்டு பசுமாட்டு சாணம் எடுத்துக்கணும்.
0: சரி, 10 கிலோ சாணம், அப்புறம்
1: 10 லிட்டர் நாட்டு பசுமாட்டு சிறுநீர் எடுத்துக்கணும்.
0: சரி, பசுமாட்டு கோமியம் வந்து ஒரு 10 லிட்டர்.
1: ஆமா, 1 கிலோ வெள்ளம்,
0: ஓஹோ,
1: 1 கிலோ பயிர் மாவு,
0: பயிர் மாவு 1 கிலோ. சரி,
1: இது இல்லாம அந்த சாகுபடி செய்யறல நிலத்தின் வரப்பு மண்,
0: ஓஹோ,
1: அது ஒரு கைப்பிடிப்பா,
0: வரப்பு மண் ஒரு கைப்பிடி.
1: ஆமா,
0: சரி சரி சரி. கருத்தமுத்த, இந்த பீஜாமிர்தத்துக்கு சாணம் புதுசா இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா,
1: ஆமா,
0: அதே மாதிரிதான் ஜீவாமிர்தத்துக்கும் சாணம் புதுசா இருக்கணும். பழைய சாணம் ஏன்னா அதுல வந்து ஈயோ கொலவியோ இல்ல வேற ஏதாவது பூச்சிகளோ முட்டையிட்டு இருக்கலாம், அப்புறம் அதுல புழு இருக்கலாம்.
1: ஆமா,
0: அதனால மாடு போடுது இல்ல சாணம், புது சாணம்.
1: ஆமா,
0: அதான் எடுத்து நம்ம பயன்படுத்தணும்.
1: அது சுட சுட இருக்கும்.
0: ஆமா ஆமா ஆமா, அதை எடுத்து நம்ம பயன்படுத்தணும். சிறுநீர் மட்டும் 1-2 நாள் வச்சிருந்த சிறுநீர் கூட நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். ஏன்னா அது வெளியில வைக்க வைக்க அதனுடைய வீரியம் அதிகம்.
1: ஆமா,
0: அப்புறம் ஒரு பேரல்ல இதெல்லாம் கலந்து 2 நாள் வச்சிருந்து அப்புறம் எடுத்து பயன்படுத்தணும்னா கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம்ப்பா. ஆமா, முழுமையான பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நிழல்ல காற்று போகுமாறு ஒரு சணல் சாக்கு அல்லது வந்து நல்ல ஒரு துணிய போட்டு நல்லா மூடி வச்சுக்கணும்பா. காத்தோட்டமும் இருக்கணும், அதே நேரத்துல ஒரு கொசு முதற்கொண்டு உள்ள போயிடக்கூடாது, அதுல கவனமா இருக்கணும்பா. இல்லனா ஈ கொசு எல்லாம் போய் அதுல போய் முட்டையிட்டுரும்.
1: சரி,
0: அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லாம வச்சுக்கணும். காலையில மாலையில நாம வந்து இத கொஞ்சம் திறந்து ஒரு

0: குச்சியை எடுத்துக்கிட்டு வலது புறமா கொஞ்சம் கலக்கி கலக்கி விடணும்.
1: ஓஹோ,
0: இந்த மாதிரி கலக்கி கலக்கி விட்டுட்டு இருந்தோம்னா நாம வந்து தீர்ற வரைக்கும் இந்த ஜீவாமிர்தத்தை பயிருக்கு பயன்படுத்தலாம். ஊட்டம் கொடுக்கறதுல இந்த மாதிரி வேற எதுவுமே இல்லைன்னா கூட சொல்லலாம்ப்பா.
1: அதுதான்ப்பா,
0: பாசன நீரோட கலந்து கூட கொடுக்கலாம். இலை வழி தெளிப்பனாவும் பயன்படுத்தலாம்ப்பா. ஆமா, இளம்பயிரா இருந்ததுன்னா 1 லிட்டர் தண்ணீருக்கு 50 மில்லி அப்படிதான் நம்ம பயன்படுத்தணும், இல்லைன்னா செடிக்கு ஆபத்தாயிடும். கொஞ்சம் வளர்ந்த செடி, பெரிய செடியா இருக்குன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லி இந்த அளவுல இந்த ஜீவாமிர்தத்தை கலந்து நம்ம தெளிக்கணும். வளர்ச்சி ஊக்கின்னு இப்ப கடையில எல்லாம் விக்கிறாங்க.
1: ஆமாமா,
0: அதுல வந்து ஜிப்ரலிக் ஆசிடு அப்புறம் நாப்தலின் அசிட்டிக் அமிலம் இதுதான் இருக்குது.
1: ஓஹோ,
0: இந்த ரெண்டுமே இந்த ஜீவாமிர்தத்துல ரொம்ப அருமையா இருக்குதுப்பா. அதனால பயிர்களுடைய வளர்ச்சியில ஒளி சேர்க்கை நல்லா நடந்து நமக்கு நல்ல மகசூல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஜீவாமிர்தத்தையும் நான் தயார் பண்ணிட்டு இருக்கேன், அதையும் உனக்கு தர்றேன்.
1: காதமுத, இந்த ஊட்டம் கொடுக்கும் ஜீவாமிர்தனுடைய தேவையான பொருட்கள் சொன்னா பட்டுன்னு அந்த செய்முறையில நீ கரெக்டா

0: இந்த ஜீவாமிர்தத்துல ரொம்ப அருமையா இருக்குதுப்பா. அதனால பயிர்களுடைய வளர்ச்சியில ஒளி சேர்க்கை நல்லா நடந்து நமக்கு நல்ல மகசூல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஜீவாமிர்தத்தையும் நான் தயார் பண்ணிட்டு இருக்கேன், அதையும் உனக்கு தர்றேன்.
1: கதமுத, இந்த ஊட்டம் கொடுக்கும் ஜீவாமிர்தனுடைய தேவையான பொருட்கள் சொன்னா பட்டுன்னு அந்த செய்முறையில நீ கரெக்டா சொல்லிட்டு பாடி.
0: ஆமாப்பா, ஏன்னா இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டோம்னா நாம செய்யறதும் ஈஸி, அதை பயன்படுத்துறதும் ஈஸி.
1: சரி,
0: கருத்தமுத்து நீ என்ன தேடி வருவன்னு எனக்கு நல்லா தெரியும்பா.
1: எப்படி சொல்ற கருத்தமுத்த?
0: பொதுவா இந்த நேரத்துக்கு உன்னை தேடி நான் வந்திருப்பேன்.
1: ஆமா,
0: நான் இன்னைக்கு வரலன்னு நீ என்ன தேடி வருவன்னு எனக்கு தெரியும். அதனால நான் தோட்டத்துக்கு வந்த உடனே அந்த மல்கோவா மாம்பழம் இருக்கு பாரு மரத்துல,
1: காட்சி அடி தொங்குது, கண்கொள்ளா காட்சியா இருக்கு பாக்குறது.
0: ரெண்டு பை பறிச்சு வச்சுட்டேன், ஒரு பை உனக்கே எடுத்துட்டு போய்
1: சரியா
0: நீ வீட்டுல கொடுத்து எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க.
1: ஓ சந்தோஷம்.
0: கருத்தமுத்த, உனக்கு ஒரு பை மாம்பழம் யாந்திரமா கொடுத்தேன்.
1: ஆமா கருத்தமுத்த, எப்பயுமே ஒரு கிலோ ரெண்டு கிலோ தான் தருவா, இன்னைக்கு ஒரு பை கொடுத்துக்கற. ஏன்?
0: ஒன்னு ரெண்டு மாம்பழம் தான் நீ சாப்பிடணும், பாக்கி எல்லாம் வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுக்கறது.
1: சரி கருத்தமுத்த, ஒன்னு ரெண்டு சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லதுங்கிற.
0: ஆமாப்பா, ஒன்னு ரெண்டு சாப்பிட்டா ஒன்னும் செய்யாதுப்பா.
1: சரி சரி சரி,
0: தினமும் ஒரு மாம்பழம் சாப்பிட்டீங்கன்னா உடம்புல ரத்த ஓட்டம் ரொம்ப சீராயி நரம்பு தளர்ச்சி எல்லாம் வராதாம்ப்பா, உடல் நல்ல வலுவடையும். மாம்பழத்துல வந்து ரத்தத்துல உள்ள நச்சு கிருமிகளை அழிக்கும் ஆற்றல் கூட இருக்குதாம்ப்பா. எப்பா, பருவ காலத்துக்கு ஏத்த மாதிரி இயற்கை என்ன நம்மள சாப்பிட சொல்லுதோ அதை அப்ப நம்ம சாப்பிடணும்.
1: நீ சொன்னது கரெக்ட்பா. காதமுத, அப்ப புறப்பட்டுமா?
0: சரிப்பா, போயிட்டு வாப்பா. பையன் மறந்துடாதான் எடுத்துட்டு
1: போயிடு. இல்ல இல்ல, மாம்பழம் மச்சா விட்டுருவா.
0: சரிப்பா சரிப்பா, போயிட்டு வாப்பா.
1: சரி காதமுத.
2: நேர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இதில் பீஜாமிர்தம் தயாரித்தல் குறித்த காத்துமுத்து கருத்துமுத்தினுடைய கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்துமுத்துவ நடத்திரதா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றோர். நேர்கள் இன்னும் சில கேட்கலாம். மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் புளும்பர்க் பொருளாதார மன்றக் கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மாநிலத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சாவூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஒபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் நடைபெறும் புளும்பர்க் பொருளாதார மன்றக் கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் சர்வதேச பொருளாதார மற்றும் வர்த்தக சூழல்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது. இந்த மாநாட்டின் பல்வேறு அமர்வுகளில் 9 நாடுகளைச் சேர்ந்த அரசு பிரதிநிதிகள், மூத்த மத்திய அமைச்சர்கள் 6 பேர் மற்றும் முன்னணி தொழில்துறை பிரதிநிதிகள் உரையாற்றவுள்ளனர். உலகின் முன்னணி நிறுவனங்களைச் சேர்ந்த 500 மேற்பட்ட தலைமைச் செயல் அதிகாரிகள் இதில் கலந்து கொள்கின்றனர். 6 மாநிலங்களுக்கு ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். இதன்படி கேரள மாநில ஆளுநரும் தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநருமான திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமிழகத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். சிக்கிம் மாநில ஆளுநர் திரு ஓம் பிரகாஷ் மாத்தூர் கேரள மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று திரு பிரஜ்மோகன் ராம் ஒடிசா ஆளுநராகவும் டாக்டர் சுதா யாதவ் கர்நாடக மாநில ஆளுநராகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். உத்தராகண்ட் ஆளுநராக திரு தால்சிங் பெசேனும் சிக்கிம் ஆளுநராக திரு துஷ்யந்த் கௌதமும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே தமிழக ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆந்திரா செல்கிறார்.

0: விஜயவாடாவில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை அவர் சந்தித்து பேசவுள்ளார். தென்மாநில நதிகள் இணைப்பு, கிருஷ்ணா நதிநீர் விவகாரம் உள்ளிட்டவை குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆந்திர துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாணையும் திரு விஜய் சந்தித்து பேச உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனை காக்கவும் வளர்ச்சித் திட்டங்களை விரைந்து செயல்படுத்தவும் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று கூறினார். தமிழகத்தில் மக்களுக்கு தேவையான திட்டங்களை வாக்குறுதிகளாக தேர்தல் அறிக்கையில் அளித்து அதனை தாவக அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண மாநில அரசு முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உண்ணாவிரதத்தில் ஈடுபடவிருந்த பணியாளர்கள் கைது செய்யப்பட்டது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். 5 ஆண்டுகளுக்கும் மேலாக மருத்துவ பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் இருப்பது ஏற்புடையதல்ல என்றும் திரு சண்முகம் கூறியுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் மருத்துவ பணியாளர்கள் சங்க பிரதிநிதிகளை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நவம்பர் மாதம் 10ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றார்.
1: பேச்சுவார்த்தையின் மூலமாக அவர்கள் கோரிக்கைகளை சொல்லியிருக்காங்க. நாங்கள் அமைச்சர் குழுக்கிட்ட எடுத்துகிட்டு போய் இந்த நம்ம அரசோட நிதி நிலையை அதையும் நாங்கள் அந்த அவருடைய தோழர்கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம். நவம்பர் 10ஆம் தேதி பேச்சுவார்த்தை இருக்க போது நாங்கள் கண்டிப்பாக பேசுவோம். போராட்டம் தேவையில்லை. இதன் மூலமாக என்ன சொல்றோம்னா, அனைத்து ஊழியர்கள் நலனுக்காக தான் இந்த அரசு இருக்கு, மக்களுக்காக தான் இந்த அரசு இருக்கு. போராட்டம் பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட தேவையில்லை.
0: தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் குற்றச்சம்பவங்களும் போதைப்பொருள் புழக்கமும் அதிகரித்து வருவதாக கூறினார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தாவக அரசு தவறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தலைமைச் செயலகத்திலேயே மின்வெட்டு ஏற்படும் அளவுக்கு நிர்வாகம் சீர்குலைந்துள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையின் நிலத்தை ஆக்கிரமித்துள்ள 269 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பும் நடைமுறை தொடங்கியுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. 30 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு மனோகரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தபோது அரசு சார்பில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விலை உயர்வால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய உணவு அமைச்சர், இது பண்டிகை காலங்களில் ஏற்படும் வழக்கமான விலை உயர்வு என்று கூறுவது கண்டனத்திற்கு உரியது என அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற திசை திருப்பும் கருத்துக்களை தவிர்த்து உரிய நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலையை தினசரி அடிப்படையில் கண்காணிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விலை உயர்வு ஏற்படும்போது அதனை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுப்பது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நில சுற்றுச்சுவர் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலங்களில் இந்த தடுப்புச் சுவரால் சென்னை நகருக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று கூறினார். இப்பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு 6 அடி உயர சுற்றுச்சுவரும் 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு நடைபாதையும் அமைக்கும் பணி முந்தைய திமுக ஆட்சிக் காலத்தில் தொடங்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், அதே தவறை தொடராமல் இந்த திட்டத்தை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். இருவரும்.

0: செய்திகள். எஸ்தோனியா நாட்டின் புதிய அதிபராக திருமதி உல்லே மடிஸ் நேற்று பதவியேற்றுக் கொண்டார். இந்தியா ரஷ்யா இடையேயான கூட்டு கடல்சார் பயிற்சி ரஷ்யாவின் விளாடிவோஸ்டோக்கில் இன்று தொடங்கி வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. சர்வதேச புலிகள் கூட்டமைப்புக்கான புதிய அலுவலக கட்டடத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் நேற்று புதுதில்லியில் திறந்து வைத்தார். ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலர் திரு மொஹ்சென் ரெசாய் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுடன் நேற்று தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். கோவாவில் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி தொடங்கும் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் பங்கேற்கும் ஊடகவியலாளர்கள் அங்கீகார அட்டையை பெற வரும் 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னை புரசைவாக்கம் பகுதியில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமை வகித்தார். அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் வழங்கினார். தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில் மேம்படுத்தப்பட்ட நாககுளம் நடைபாதை மற்றும் பூங்காவை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜகான் மற்றும் திரு வினோத் திறந்து வைத்தனர். சென்னை பெருங்குடி மற்றும் சோழிங்கநல்லூர் மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தலைமையில் ஆய்வுக்கூட்டம் நடைபெற்றது. தசரா திருவிழாவை முன்னிட்டு குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் வரும் 21ஆம் தேதி வரை கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்துள்ளது. சென்னையில் நேற்று நடைபெற்ற விலங்குகளை கையாளுபவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நாய் கட்டுப்பாட்டு மைய பணியாளர்கள் 168 பேருக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து, தன்வி சர்மா, லக்ஷயா சென் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் புளும்பெர்க் பொருளாதார மன்ற கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மாநிலத்தின் முழு நேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சாவூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி தொடர்வது FM ரெயின்போ புதிய 90.8 நிகழ்ச்சிகள்.
2: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:55. நேர்கள் கேட்கிறது ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
3: இன்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
4: ட்ரெண்டிங் டிசைன்ஸ் குமாருங்க ராம் தங்கநகை மாளிகையில, உங்க பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. வைர நகைகள் வாங்க வந்து பாருங்க ராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி பாண்டிச்சேரி.
5: நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சர்வதேச மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் ஆடு மாடு மேய்ப்போர் ஆண்டு 2026. வழங்குபவர் டி அரவிந்த ராஜா அவர்கள்.
6: வணக்கம். ஐக்கிய நாடுகள் சபை 2026 ஆண்டை சர்வதேச மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் ஆடு மாடு மேய்ப்போர் ஆண்டு, அதாவது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ரேஞ்ச்லேண்ட்ஸ் அண்ட் பாஸ்டரலிஸ்ட் ஆக அறிவித்துள்ளது. இதை முன்மொழிந்தது மங்கோலியா நாடு. இந்தியா உட்பட 103 நாடுகள் ஆதரித்தன. FAO இதை ஒருங்கிணைக்கிறது. மேய்ச்சல் நிலம் என்றால் என்ன? காடு அல்ல, வயல் அல்ல, புல்வெளி, புதர்காடு, பாலைவனம், மலை புல்வெளி அனைத்தும் சேர்ந்ததுதான் மேய்ச்சல் நிலம். உலக நிலப்பரப்பில் 54% இந்த மேய்ச்சல் நிலம்தான் உள்ளது. உலகில் 50 கோடி மேய்ப்போர் இதை நம்பி வாழ்கிறார்கள். இந்த மேய்ச்சல் நிலங்கள் ஆண்டுக்கு 21 முதல் 47 டிரில்லியன் டாலர் மதிப்புள்ள நன்மைகளை தருகின்றன. அதாவது ஒரு ஹெக்டேர் மதிப்பு $5,000 வரை. இந்த மேய்ச்சல் நிலங்களை மிகப்பெரிய கார்பன் கூடோன் என்று கூட சொல்லலாம். மரம் கார்பன் டை ஆக்சைடை பிடிப்பது போல புல்வெளி

0: மண்ணுக்குள் கார்பனை பிடித்து வைக்கிறது. தீ மற்றும் மேய்ச்சல்தான் இதன் சமநிலையை காக்கிறது. இந்த ஆண்டின் முழக்கம் ரெகனைஸ், ரெஸ்பெக்ட், ரெஸ்டோர், அதாவது அங்கீகரி, மதி, மீட்டெடு. நம்முடைய இந்திய நாட்டில் மேய்ப்போர் தருவது என்ன? இந்தியாவின் பாலில் 53%, இறைச்சியில் 74%, மேய்ச்சல் விலங்குகளிடம் இருந்துதான் நமக்கு வருகிறது. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் GDP 3% இவர்களுடைய பங்கு. கால்நடைத்துறை மொத்த வேளாண் GDP-யில் 26% தருகிறது. இந்தியாவின் அங்கீகரிக்கப்பட்ட 202 கால்நடை இனங்களில் 73 இனங்களை காப்பது மேய்ப்போர்தான். உதாரணம், ராஜஸ்தானின் ரைகா இனத்தவர் ஒட்டகத்தை காக்கிறார், குஜராத் மால்தாரி கிர் பசுவை காக்கிறார். புதுச்சேரியை பொறுத்தவரை மேய்ச்சல் நிலம் என்பது ஏரிக்கரை, குளக்கரை மற்றும் புறம்போக்கு நிலம்தான் மேய்ச்சல் நிலம். 2005 2015 இந்தியாவில் புல்வெளி 18 மில்லியன் ஹெக்டரில் இருந்து 12 மில்லியன் ஹெக்டராக குறைந்துவிட்டது. நம் ஊரிலும் அதே நிலைதான். நமக்கு மேய்ப்போர் தரும் பாடம் என்னவென்றால் அது ஒரு அறிவியல். ஆடு மேய்ந்தால் புல் வளரும், இதுதான் இயற்கை கத்தரித்தல், தட் இஸ் நேச்சுரல் ப்ரூனிங். ஆட்டின் சாணம்தான் சிறந்த உரம், ரசாயனம் இல்லா விவசாயம். பொதுமக்களாகிய நாமும் இந்த சர்வதேச மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் ஆடு மாடு மேய்ப்போர் ஆண்டில் என்ன செய்யலாம்? நம்ம ஊர் சந்தை திருவிழா வாரந்தோறும் ஆயர் சமூகத்தினர் தங்கள் பால், தயிர், கம்பளி, இயற்கை உரம் விற்க சிறப்பு இடம் கொடுத்து உதவலாம். இரண்டாவதாக, மேய்ச்சல் நிலத்தை மீட்டெடுக்கலாம். பொதுமக்கள், மாணவர்கள் இணைந்து புறம்போக்கு நிலத்தில் நாட்டு புல் விதைகளை விதைக்கலாம். சீட் பால் கேம்பெயின் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை நடத்தலாம். மூன்றாவதாக, வானொலி நாடகம் மற்றும் கதை சொல்லல். நேயர்களே, மேய்ச்சல் சமூகம் இல்லாமல் விவசாயம் இல்லை. மண்ணை உழாமலேயே வளமாக்குபவர்கள் அவர்கள். எனவே மேய்ப்போர்களை பாதுகாப்போம், பல்லுயிரை பாதுகாத்து மகிழ்வோம்.
1: நேரில் இதுவரை கேட்டது ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
2: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: சிறுக சிறுக தங்கம் சேர்க்க ராம் தங்கநகை மாளிகையின் சேமிப்பு திட்டம். படிப்படியா சேருங்க, பவுன் பவுனா வாங்குங்க. ராம் தங்கநகை மாளிகையின் சேமிப்பு திட்டம், நேரு வீதி, பாண்டிச்சேரி.
1: இனி தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மலர்விழி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 6 மாநிலங்களுக்கான ஆளுநர்களை நியமனம் செய்துள்ளார். சிக்கிம் ஆளுநர் திரு ஓம் பிரகாஷ் மாத்தூர் கேரளத்தின் புதிய ஆளுநராக பதவியேற்க உள்ளார். கேரளத்தின் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமிழகத்தின் ஆளுநராக பதவியேற்க உள்ளார். திரு பிரஜ் மோகன்ராம் ஒடிசாவின் ஆளுநராகவும், டாக்டர் சுதா யாதவ் கர்நாடகத்தின் ஆளுநராகவும், டாக்டர் தால் சிங் உத்தரகாண்ட் மாநில ஆளுநராகவும், திரு துஷ்யந்த் கௌதம் சிக்கிம் மாநில ஆளுநராகவும் பொறுப்பேற்க உள்ளனர். மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா நேற்று ஹிமாச்சல் மாநிலம் லாகோல் ஸ்பித்தி மாவட்டத்தில் உயர்மலை பகுதிகளுக்கான நாட்டின் முதலாவது சுகாதார ஆராய்ச்சி மையத்தை திறந்து வைத்தார். இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகமும் முப்படை மருத்துவ சேவைகள் அமைப்பும் இணைந்து இந்த மையத்தை அமைத்திருப்பதை அவர் பாராட்டினார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா நேற்று பாரம்பரிய உள்ளூர் விளையாட்டுகள் குறித்த செயல் விளக்க போட்டிகளை தொடக்கி வைத்து பேசுகையில், உள்நாட்டு பாரம்பரிய விளையாட்டுகள் நாட்டின் கலாச்சார அடையாளமாகவும் உலக ஒத்துழைப்பிற்கான புதிய வாய்ப்பாகவும் திகழ்வதாக கூறினார். நாட்டின் ஒவ்வொரு பிரஜைக்கும் உச்சநீதிமன்றத்தின் கதவுகள் திறந்தே இருப்பதாகவும், மக்கள் அல்லது மக்கள் பிரதிநிதிகளின் எந்த ஒரு மனுவையும் நீதிமன்றம் வரவேற்பதாகவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் கூறியுள்ளார். நேற்று புதுடெல்லியில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 33rd நிறுவன நாள் விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தீபாவளி காலத்தில் பட்டாசு புகையால் ஏற்படும் மாசு மாசுபாட்டை கட்டுப்படுத்த விழிப்புணர்வு முயற்சிகளும் மக்கள் பங்கேற்புமே திறம்பட்ட வழி என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. அதற்கு மாறாக கடுமையான விதிமுறைகளை புகுத்தினால் அதை நிர்பந்த நடவடிக்கையாக மக்கள் கருதவே வாய்ப்புகள் அதிகம் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. நடப்பாண்டில் பொருளியல் துறைக்கான நோபல் பரிசு டாக்டர் ராபர்ட் ஹால், டாக்டர் மைக்கேல் வுட்ஃபோர்ட் ஆகிய பொருளாதார வல்லுநர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:27. இனி தொடர்வது
2: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது மலரும் முட்டுக்கள் வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வளரிளம் பருவத்தினரும் ஊடக பயன்பாடும் குறித்து புதுச்சேரி வில்லியனூர் கஸ்தூர்பா மகளிர் கல்லூரியின் உளவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் டி சுரேஷ் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
3: வளர் இளம் பருவத்தினர் இவங்கெல்லாம் யாரு, என்ன வயசு, இவங்களை பத்தின செய்தியை முதல்ல சொல்லுங்க, அப்புறம் நான் தொடர்ந்து கேள்விகள் கேட்கிறேன்.
4: 11 வயதிலிருந்து 20 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை நம்ம வந்து வளர் இளம் பருவத்தினர் அப்படின்னு சொல்லலாம்.
3: ஒரு காலத்துல வந்து ஸ்கூலுக்கு பையன் வந்து போன் எடுத்துட்டு போனா ஒழிச்சுதான் வச்சிருப்பானுங்க. சாயந்தர நேரத்துல ஸ்கூல் விட்ட பிறகு அப்படியே போன் பண்ணி அப்பா வந்திருப்பா ஸ்கூல் முடிஞ்சிட்டு இப்படி சொல்ற ஒரு சூழல்லாம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, போன் இல்லாம வரக்கூடாது அப்படின்னு ஸ்கூல்லே சொல்றாங்க. அப்ப கல்வியே இந்த ஆன்லைன் மூலமா கற்பிக்கப்படும் போது அந்த இடத்துல வந்து இந்த சமூக ஊடகத்தில் ஒன்றா இருக்கக்கூடிய இந்த செல்போனுடைய பயன்பாடு ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. அந்த மாதிரி யூசேஜாக இருக்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம அந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்புறமேட்டா சோஷியல் மீடியாஸ் வந்து இந்த வளர் இளம் பருவத்திற்கு நிறைய விஷயங்களை கொடுக்குது. அந்த ஐடென்டி ஃபார்மேஷன் அவங்களுக்கு கிடைக்குது, அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு, அந்த கமெண்ட்டு, லைக்ஸு, ஸோ இதெல்லாம் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிவார்ட் சிஸ்டம் மாதிரி அதிகமாக போகுது.
3: ஸ்மார்ட் போன்லாம் வந்த பிறகு குறிப்பாக பார்த்தீங்கன்னா மொழியை கற்றுக்கிறது, கூகுளில் போயிட்டு நம்ம என்னென்னலாம் தேவையோ, நம்ம உலகத்தில் எது தேவை தேவையில்லைன்னு இல்லை, எந்த மொழியை வேணாலும் கற்றுக்கலாம், எந்த விஷயத்த வேணாலும் பேசலாம். இந்த மாதிரி வந்து ஒரு வளர்ச்சி இருக்குல்ல, அந்த திறன் மேம்பாடு, அது சம்மந்தமாலாம் சொல்லுங்களேன்.
4: இப்போ உலகம் அப்படின்றது நம்மளுடைய பாக்கெட்டுக்குள்ளே வந்த போச்சு. இப்போ ஒரு காலத்தில் நமக்கு ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னா அந்த விஷயம் எங்கே இருக்கோ, இப்போ லைப்ரரியோ, லைப்ரரியில் போய் புத்தகங்களை தேர்ந்தெடுத்து நம்ம படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இந்த காலத்தில் அப்படி கிடையாது. நமக்கு வேணுன்ற புத்தகங்களோ, நமக்கு வேணுமென்ற தகவல்களோ நம்மளுடைய செல்ஃபோன்ஸ்லே நம்ம வந்து நிறைய கற்றுக்கலாம். நிறைய யூடியூப்ஸ் சேனல்ஸ் இருக்குது, நிறைய சோஷியல் மீடியாஸில் நிறைய நாலேஜ் அவங்க லேர்ன் பண்ண முடியும்.
3: இது போக சமூக தொடர்பு, அப்புறம் வந்து நெட்வொர்க்கிங், இப்போ தொலை தூரத்தில் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே இருப்பாங்க ஒத்த கருத்து உடையவங்களாம் இருப்பாங்க, அவங்க கூட ஷேர் பண்ணுறது. ஏன்னா உலக லெவலில் போயிடுச்சு. இன்றைக்கி அமெரிக்காவில் வந்து அத்தப்பையன் இருக்கானா, காலையில் என் சொன்ன குட் மார்னிங் சொல்கிறதுலேருந்து இந்த மாதிரி ஷேரிங் ஆஃப் மெசேஜஸ் வந்து உலக லெவலில் போயிடுச்சு. அந்த நெட்வொர்க்கிங்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு பயனுள்ள வகையில் நம்ம எடுத்துக்கலாம், அதுக்காக கேட்குறேன்.
4: இப்போ நம்மளுடைய இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனிதன் வந்து சமூக விலங்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது நமக்கு வந்து அந்த ஒரு கனெக்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப நீடடாக இருக்குது. ஸோ இந்த சமூக ஊடகங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கனெக்டிவிட்டியை அதிகமாக பாண்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ திருமணமே வந்து ஆன்லைனில் பண்ணக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கோம்.
3: ஆமாம், அதெல்லாம் கேட்கும் போது நமக்கே ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் எதிர்காலம் அப்படி தான் இருக்கும் போல இருக்குது.
4: கண்டிப்பாக கண்டிப்பாக.
3: இப்போ இன்னொன்று வந்து இந்த கிரியேட்டிவிட்டி பிளாக்கிங்னு சொல்கிறது, யூடியூப் அவங்களே வந்து அதை நடத்துகிற மாதிரி, அதுக்கு எப்படி ஆரம்பிக்கிறது, அப்லோடிங் எப்படி, அதை எடிட்டிங் எப்படி, பல்வேறு விஷயங்கள் கற்றுக்குறாங்க இல்லையா. இதெல்லாம் அதுவும் யங் ஏஜ் அடலசென்ட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுங்களேன்.
4: இந்த அடாலசன்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அவங்களுக்குன்னா பிரெயின் வந்து நெட்ஒர்க்கிங் நிறையா பண்ணும், அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும் இந்த வயசில். ஸோ கற்றுக்கிற திறன் அப்படின்றதுக்கு இயல்பாகவே அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு காலத்தில் வந்து நமக்கு யாராவது ஒருத்தவங்களுடைய நீடட் வேணும், ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஒருத்தவங்க சொல்லித்தரத்துக்கு வேணும். இப்போ அப்படி கிடையாது. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர், நீங்கள் சொல்லுங்கள் எடிட்டிங் எடுத்துட்டிங்கன்னா அந்த எடிட்டிங்கை எப்படி அந்த சாஃப்ட்வேரில் பண்ணணுன்றது இந்த ட்யூட்டர் வீடியோஸ் நிறையா இருக்குது. ஸோ அது மூலயமா அவங்க நிறைய லேர்ன் பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய ஸ்கில்ஸுமே அதிகமாக டெவலப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க.
3: இப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனு இதில் உள்ள இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், அது கூகுளாக இருக்கட்டும் இல்லை மற்ற பிளாக்ஸாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களில் வந்து டோட்டல் நாலேஜ் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து உலக லெவலில் பார்த்தோம்னா யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க தெரிஞ்சு வச்சுருக்க விஷயத்தை பார்த்தோம்னா பல்வேறு விஷயங்கள் நாம் அந்த சின்ன வயசுலலாம் இந்த அளவுக்கு நமக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த டெவலப்மெண்ட்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: இப்போ டெக்னாலஜி க்ரோத் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு, இன்னுமே நம்ம போயிட்டே இருக்கோம். மனிதனுடைய மூளையினுடைய செயலையே இன்னுமே நம்ம நிறைய புரிஞ்சிக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டெக்னாலஜிக்குள்ளே போனீங்கன்னா இப்போ அதிகப்படியான ஒரு முன்னேற்றம் அப்படின்றது செயற்கை நுண்ணறிவு, ஏஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏஐயில் ஒரு க்வெஸ்சன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது பலதரப்பட்ட தகவலை ஒன்று

0: சேர்த்து ஒரு தகவலா நம்ம கிட்ட கொடுக்கறதுனால மக்கள் இன்னைக்கு நிறைய விஷயங்களுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இல்லை. ஒரு புத்தகம் நீங்க படிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுனா இந்த ஏஐ மட்டும் நிறைய ஆப்ஸ் மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த புக்கில் என்ன மெயின் பாயிண்ட்ஸ் இருக்கு, என்ன சொல்ல வராங்க அந்த ஆத்தர் அப்படின்றத அது சிம்பிளிஃபையாக கொடுக்கறதுனால நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கிறோம்.
1: இப்போ இந்த சமூக ஊடகங்களில் எனக்கு ஒரு பயமும் இருக்குது. என்னென்னா இப்போ ஒரு யூடியூப்பில் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சியை வந்து நான் தொடர்ந்து பார்க்குறேன்னு வச்சுங்க, நான் என்னுடைய ஃபோனை எப்போ திறந்தாலும் எனக்கு டவுன்லோட் ஆகிறது எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது. என் மைண்ட் எப்படி எதை விரும்புதோ அதுதான் வருது. அப்போ நம்ம மனசில் என்ன இருக்குது, நம்ம என்ன சிந்திக்கிறோம், இதெல்லாம் வந்து அந்த ஃபோனுக்கு எப்படி தெரியுது, எப்படி இதெல்லாம் வருது, அப்போ இதுக்கு ஏதோ வேலை நடக்குதா? இப்போ சாட் ஜிபிலாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சிந்தனையவே வந்து அப்சர்வ் பண்ணிட முடியும் அப்படின்னு. இது எதிர்காலத்தில் நமக்கு ஒரு செக்யூரிட்டி இல்லாத மாதிரி ஒரு சூழல்லாம் தோணுது. இது பசங்க சின்ன வயசு பசங்க ஒரு தப்பான ஒரு பார்க்குறாங்க, இல்லை ஃபோனை வந்து தவறாக கையாளுறாங்க அப்படின்னா அப்போ அவங்க அதே லைனில் போகிறதுக்கு வழி உண்டாயிடுமே.
0: கண்டிப்பாக நம்ம இவ்வளோ தூரம் வந்து நிறைய பாசிட்டிவ் திங்ஸை நம்ம பார்த்தாலுமே இதில் அதிகப்படியான நெகட்டிவ் திங்ஸும் நம்ம பார்த்தாகணும். உங்கள் மொபைலில் நீங்கள் சர்ச் பண்ணும் பொழுது ஸோ உங்களுடைய டேட்டா அப்படின்றத அனாலிசிஸ் பண்ணுது, அதாவது பிக் டேட்டா அப்படின்னு அனாலிசிஸ் நம்ம போகிறோம். உங்களை நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான தகவலை அது உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். இப்போ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு தளத்தில் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு காட்டும். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ உங்களுக்காக ஏற்ற மாதிரியான தகவலை அது கொடுத்துட்டே இருக்கும். நம்மளோட ஒவ்வொருத்தருடைய தகவலையும் அங்கே ஒரு பெரிய நிறுவனம் வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்மளுடைய எண்ண ஓட்டங்களுக்கு நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியான தகவலை நமக்கு அது கொடுத்துட்டே இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாரி சாட் ஜிடிபியாக இருக்கட்டும், பல்வேறுபட்ட அந்த செயற்கை நுண்ணறிவு போன்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஆபத்தை நோக்கி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சில கேள்விகள் நம்ம கேட்டால் அதில் பல தரப்பட்ட விஷயங்கள்லேருந்து எடுத்து கொடுக்கும் அப்படின்னு. நம்ம இப்போ அதுக்கு ஒரு கேள்வி மட்டும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு சொம்பு இல்லை ஒரு டம்ளர் தண்ணியை வீணாக்குறோம். ஏன்னா அதுக்கு அவ்வளோ தண்ணி தேவைப்படுது. இது மனித மூளையை மட்டும் பாதிப்புக்கு உள்ளாக்கில், ஒட்டுமொத்த சமுதாயம் இந்த உலகத்துக்குமே அந்த ஏஐ வந்து ரொம்ப பிரச்சனைகரமாக போயிட்டு இருக்கு.
1: இது வந்து அந்த அடலசன்ட்டை எப்படி வந்து தாக்குது?
0: அடலசன்ஸ் நம்ம சொல்லும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிரெயின் க்ரோத் அந்த ஸ்டேஜ் தான் இருக்கும். ஸோ ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் நம்மது நெத்தி பகுதி இருக்குங்க இல்லையா, ஸோ அந்த ஏரியாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அது உதவுது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நான் எதுவுமே யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் எதுவுமே கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து இந்த நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு மூலியமாக எனக்கு நிறைய தகவல் அதிகமாக கிடைக்குது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா தகவல்கள் அதிகப்படியாக போகிறதுனால என்னுடைய மூளையினுடைய அந்த ஞாபக சக்தி திறனுமே எனக்கு வீணாகுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன எழுதணும்னு யோசிப்பீங்க, இப்போ அப்படி கிடையாது. எத்தனை வரிகள் எழுதணும்னு யோசிக்கிறது அப்படின்னு தேவை கிடையாது. நம்ம ஒரே ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்னு ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா அதுவே கொடுத்துடுது. ஸோ அப்போது இந்த மாதிரியான ப்ரீஃபென்டல் கார்டெக்ஸ் ரொம்ப அடிபடுது. ஸோ அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா அது ஒரு ரிவார்டு சிஸ்டம் நமக்கு இருக்குது பிரெயினில். நமக்கு நேச்சுரலாகவே டோபமின், செரோட்டின் இந்த மாதிரியான கெமிக்கல்லாம் இருக்குது. ஸோ இந்த ரிவார்டு சிஸ்டம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா போலியாக அது ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குது. நம்ம சோஷியல் மீடியாவில் நம்மளுடைய பிக்சரை நம்ம போடுறோம், ஏதோ பிடிச்சதை நம்ம போடுறோம், நாலு பேர் லைக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கான ஒரு ரிவார்ட் சிஸ்டம் ரொம்ப வேறு மாதிரி ஃபங்க்ஷன் ஆகி ஸோ அது இந்த சிறார் பருவத்தில் அது ரொம்பவே பாதிப்பு அடையுது.
1: இப்போ இதெல்லாம் போக எந்த நேரமும் செல்லே இருக்கிற மாதிரி சொசைட்டியில் அப்படி ஒரு செக்டார் பீப்புள் உருவாகிட்டு வராங்க, அதில் குறிப்பாக இந்த அடலசன்ஸ் இருக்காங்க. சாப்பிடும் போதும் கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு அதை அப்படியே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் நாள் அப்படியே அதை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு, அதுவும் முன்ன மாதிரி வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கறது, ஒரு காமி நேரம் பார்க்கறது இருந்தது, அப்புறம் 5 நிமிஷம், இப்போல்லாம் வந்து 30 செகண்ட், 40 செகண்ட் தான். அவங்க மூளை அப்படி வேலை செய்தா என்னன்னா இவ்வளோ தூரம் பிரெயின் வந்து அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்கலாம், டக்கு டக்கு டக்கு டக்குன்னு அந்த விரலை தள்ளிக்கிட்டு அப்படி தான் அவங்க பார்க்குறாங்க. அந்த ஷார்ட்ஸ் பார்க்கறத நான் சொல்கிறேன். இது நல்லதா? உடம்புக்கு எவ்வளோ கெடுதி, கண்ணுக்கு எவ்வளோ கெடுதி, இந்த இதெல்லாம் வந்து யோசிக்க முடியல, அவங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இதில் உண்மையிலே நல்லது இருக்கா, கெடுதல் இருக்கா, பாதிப்பு ஏதாவது இருக்குதா? நீங்கள் வேற வந்து டோபாமைன் மாதிரி நமக்கு நல்ல ஹார்மோன்ஸ்லாம் வந்து மூளையில் சுரக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் பாதிக்கப்படுதுலாம் வேற சொல்கிறீங்க. உடல் நல பாதிப்புக்கும் வாய்ப்பு இருக்கும் இல்லையா?
0: கண்டிப்பாக. சாப்பிடும்போது மொபைல் யூஸ் பண்ணுறோம், ஸ்க்ரீனிங் அடிக்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸ்க்ரீனை பார்க்குற டூரியேஷன் நமக்கு அதிகமாகிட்டே இருக்குது, ரிப்பீட்டடாக இருக்குது. ஸ்க்ரோல் பண்ணுற டைமிங்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ரீசன்ட் ஸ்டடீஸ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நல்ல ஒரு தகவல் தான், தேர்ட்டி செகண்ட் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வர ஷார்ட்ஸ் எல்லாம் தேர்ட்டி செகண்ட். ஏன்னா மணி

0: இதனுடைய கவனம் அப்படின்றது 30 செகண்டா குறைஞ்சி போச்சு. நார்மலா இருந்த அந்த கவனமே இப்போ என்ன ஆகி போச்சுன்னா ரெடியூஸ் ஆகி 30 செகண்ட் தான் ஒரு மனுஷனால இப்ப ஃபோக்கஸ்
1: கான்சென்ட்ரேஷன்
0: அட்டென்ஷன் நம்ம சொல்லுவோம். இந்த கவனம் இப்ப நமக்கு கம்மியாகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவன சிதறல்கள் அதிகமாக ஏற்படும். அதுவும் இளம் பருவத்தினர் அப்படின்ற பொழுது அவங்களுக்கு பல தரப்பட்ட விஷயங்கள் நடக்கும், உடல் ரீதியா, மன ரீதியா, சமூக ரீதியா பல மாற்றங்கள் இருக்கும். அவங்களுக்கு அவங்களே புரிஞ்சிக்க கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு வந்திருக்காது. இந்த மாதிரியான தாக்கங்கள்லாம் நடக்கும் பொழுது இன்னுமே அவங்களுடைய அந்த புரிதல் அப்படின்றது தவறான ஒரு விஷயமா தான் அது கொண்டுட்டு போய் அமையும். உடல் ரீதியாகவும் இதில் நிறைய பாதிப்பும் அடையும், மன ரீதியான நிறைய பிரச்சனைகளும் இதில் வரும்.
1: கார்ட்டூன் கேம்ஸ்லாம் பார்க்கும்போது அதில் வந்து வெட்டுறது, குத்துறது, அடிக்கிறது, வானத்தில் பறக்கிறது, இந்த மாதிரி அதை பார்த்து பார்த்து அந்த பையன் வந்து ஒரு அக்ரவேட் ஆகி அவன் நிஜ வாழ்க்கையிலையும் அதே மாதிரி ஏதாவது அடிக்கிறது, உதைக்கிறது இப்படி போகிறான். அப்போ அவன் அந்த பார்த்ததுனால தான் இந்த எஃபெக்ட் வருதா?
0: கண்டிப்பாக. குழந்தைகளும் சரி, இந்த இளம் பருவத்தினரும் சரி, நம்ம அதிகமாக இந்த சோஷியல் மீடியாஸில் நம்ம என்ன விஷயம் நம்ம பார்க்குறோமோ ஸோ அதை நம்ம அதிகமாக ஏற்றுப்போம். ஏன்னா இன்னுமே அவங்களுடைய இந்த ஹீரோசம் அதிகமாக இருக்கும், செல்ஃப் கான்செப்டெலாம் அவங்களுக்கு இப்போ தான் வளர ஆரம்பிக்கும். ஸோ அவனுடைய செல்ஃப் எக்ஸ்ட்ரீமே அவனுக்கு புரிஞ்சு, அதாவது என்னுடைய பொட்டென்ஷியல் என்ன, நான் யார், எனக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயமே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பருவத்தில் இருப்பான். அப்போது இந்த மாதிரியான கேமிங்ஸோ இந்த மாதிரி வைலண்டான கேமிங்கோ வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அதில் அவனுக்கு அதிகமாக உள்வாங்கி கொண்டு அவனுடைய நடத்தையிலுமே அது வெளிப்படும். சமூகத்தில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்குமே அது ஒரு காரணமாக இருக்குது. இந்த வைலண்ட் பிஹேவியர், அக்ரெசிவ் பிஹேவியர்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகுறதும் அது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது மலரும் முட்டுக்கள், வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வளரிளம் பருவத்தினரும் ஊடக பயன்பாடும் குறித்து புதுச்சேரி வில்லியனூர் கஸ்தூர்பா மகளிர் கல்லூரியின் உளவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் டி சுரேஷ் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.

0: நேர்களை இன்னும் சில நொடிகள் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷவாணி

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்துடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வங்கக்கடல் பகுதியில் உள்ள தெற்காசிய நாடுகளின் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் உள்துறை அமைச்சர்கள் இதில் பங்கேற்கின்றனர். முதல் முறையாக நடைபெறும் இந்த மாநாட்டில் தீவிரவாத ஒழிப்பு, குற்றங்களை தடுத்தல், போதைப்பொருள் ஒழிப்பு உள்ளிட்டவற்றில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. இதுகுறித்து திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதில் ஒருங்கிணைந்து செயல்படும் இந்தியாவின் உறுதிப்பாட்டை இந்த மாநாடு பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பான வலிமையான பிம்ஸ்டெக் மண்டலத்தை உருவாக்க இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். வேளாண் வளர்ச்சியில் பின்தங்கிய 100 மாவட்டங்களில் வளர்ச்சியை அதிகரிப்பதற்கான திட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட மாவட்டங்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் மாநாடு புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர், அரசு திட்டங்களை ஒருங்கிணைந்து செயல்படுத்தி வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதில் மாவட்ட ஆட்சியர்களின்

பங்கு முக்கியமானது என்று தெரிவித்தார். நீர் சேமிப்பு, இயற்கை விவசாயம் ஆகியவற்றில் புதுமையான நடைமுறைகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். உறுதியுடன் செயல்பட்டால் எந்தவொரு இலக்கையும் எளிதில் எட்ட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். வேளாண் ஆராய்ச்சி முடிவுகளை களத்தில் செயல்படுத்தி விவசாயிகள் பயனடைய வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் கரும்பு விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து உயர்நிலைக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநிலங்களின் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் திரு பிரலாத் ஜோஷி புதுதில்லியில் நேற்று பேச்சு நடத்தினர். அப்போது பேசிய திரு பிரலாத் ஜோஷி, ஒருவார காலத்திற்குள் இந்த குழு அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். இக்குழுவில் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் இடம்பெறுவார்கள் என்று அவர் கூறினார். விவசாயிகளின் நலன்களை காக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக வடகிழக்கு மாநிலங்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மிசோரமில் 331 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் மிசோரம் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் கலந்துரையாடிய அவர், நடப்பு நிதியாண்டில் வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டிற்காக 6812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மிசோரமில் உட்கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் தொழில் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் இம்மாநிலத்திற்கு 5 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாகவும் இது முன் எப்போதும் இல்லாத சாதனை என்றும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் பேசிய அவர், உலகளாவிய பொருளாதார சவால்களுக்கு இடையேயும் இந்திய பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று கூறினார். 2047 ஆண்டுக்குள் நாட்டின் பொருளாதாரம் 30 டிரில்லியன் டாலர் என்ற அளவை எட்டும் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சுற்றுலா, வாகன உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவில் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உலகளாவிய வாகன உற்பத்தி மையமாக இந்தியா மாறி வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்து உடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து வர்த்தகத்துறை அமைச்சர் திரு ஜோனதன் ரெனால்ட்ஸுடன் இணைந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான 8வது அறிவியல் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கவுன்சில் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். அப்போது பேசிய டாக்டர் ஜிதேந்திர சிங், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். பருவநிலை மாற்றம், வேளாண்மை, சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு, உயிரி தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளும் ஏற்கனவே இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் இதனை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே கலாச்சார பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் பங்கேற்கும் நாடக திருவிழாவை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த விழா நாடகக் கலையை ஊக்குவிக்க வகை செய்யும் என்று அவர் தெரிவித்தார். எல்லைகளை கடந்து இதுபோன்ற விழாக்கள் நடைபெறுவது கலாச்சாரத்தை ஒருங்கிணைப்பதாக அவர் கூறினார். வரலாறு, மொழி மற்றும் மரபுகள் வெவ்வேறாக இருந்தாலும் நாடகம் உள்ளிட்ட கலைகள் அனைவரையும் ஒருங்கிணைப்பதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தார். மலைப்பகுதிகள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். ஹிமாச்சல் பிரதேசத்தின் கிலாங் மலைப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தை அவர் நேற்று தொடங்கி வைத்தார். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் நோய்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் மக்களுக்கு ஏற்படும் நோய்கள் குறித்து தனித்துவமான ஆராய்ச்சிகளை இந்த மையம் மேற்கொள்ளும் என்று அவர் கூறினார். உள்ளூர் மக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் நலவாழ்வை உறுதி செய்வதில் இந்த மையம் முக்கிய பங்காற்றும் என்று அவர் தெரிவித்தார். ஹிமாச்சல் பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக், உத்தராகண்ட், சிக்கிம் மற்றும் அருணாச்சல் பிரதேசத்தின் இமயமலை பகுதிகளில் வசிக்கும் மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக திரு J.P. நட்டா கூறினார். மீன்வளம் மற்றும் கால்நடைத்துறையில் இங்கிலாந்து உடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார்.
இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து உணவு மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஏஞ்சலா ஈகிளுடன் நேற்று அவர் பேச்சு நடத்தினார்.

0: கால்நடை மருத்துவம், ஆராய்ச்சி, மரபணு மற்றும் மேம்பட்ட இனப்பெருக்க தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் அப்போது தெரிவித்தார். கனடா வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் இன்று இந்தியா வருகிறார். தமது பயணத்தின்போது அவர் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவான ஆலோசனை நடத்தவுள்ளார். பல்வேறு சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் அனிதா ஆனந்த் அமைச்சருடன் பேச்சு நடத்தவுள்ளார். பீகாரில் கல்வி, சுகாதாரம், மகளிர் மேம்பாடு உள்ளிட்டவை தொடர்பாக 23 திட்டங்களை செயல்படுத்த மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பாட்னாவில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு உறுதுணையாக இருந்து வருவதாக கூறினார். மாநிலத்தில் கடந்த 2014 ஆண்டு 13 மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமே இருந்ததாகவும் தற்போது அது 31 அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அரசு நிர்வாக தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகளை கடந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பணியாற்றி வருவதற்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டதாக திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறினார். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் வசதிகளை மேலும் மேம்படுத்த மாநில அரசு உறுதிபூண்டுள்ளதாக முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். திருப்பதியில் 3,200 கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு திட்டங்களுக்கு காணொலி வாயிலாக நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். இந்த திட்டங்கள் யாத்ரீகர்களுக்கான தங்குமிடம், போக்குவரத்து மற்றும் மருத்துவ சேவைகளை மேலும் எளிதாக்கும் என்று அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுற்றுலா ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் உலகத்தரம் வாய்ந்த ஆன்மீக தலமாக திருப்பதி மேம்படுத்தப்படும் என்று திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. ஜான்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3 நாளான நேற்று பீகார் அணி 4-3 என்ற கோல் கணக்கில் ஆந்திராவை வென்றது. ராஜஸ்தான் 6-2 என்ற கோல் கணக்கில் குஜராத்தை வென்றது. மிசோரம் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஜம்மு காஷ்மீரை வென்றது. கேரளா, சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட், தெலங்கானா அணிகளுக்கு இடையேயான ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்துடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி தொடர்வது FM ரெயின்போ புது 92.8.
2: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25:42. தொடர்வது
3: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
4: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 7788-9778-9.
5: இன்றைய நிகழ்ச்சியில் மலேரியா காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
6: அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு மலேரியா காய்ச்சல் அதை பத்தின சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துட்டு வந்திருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மழைக்காலங்கள்ல கொசுக்கள் மூலியமா பரவுற காய்ச்சல்கள்ல முக்கியமா டெங்கு, சிக்கன்குனியா, மலேரியா காய்ச்சலும் ஒரு முக்கியமான காய்ச்சலா கருதப்படுது. இந்த மலேரியா காய்ச்சல் அப்படின்றது ஒரு பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அப்படின்ற ஒரு கிருமியலால பரவுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். இது எப்படி பரவுதுன்னா, அதோடைய வெக்டார் காமனா இருக்கிறது வந்து ஒரு இன்ஃபெக்டட் ஃபீமேல் அனஃபிலஸ் மொஸ்கிட்டோ, அதாவது ஒரு நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அனஃபிலஸ் மொஸ்கிட்டோ மூலியமா தான் இந்த நோய் பரவுது. ஸோ இந்த கொசுக்கள் தான் அதுக்கு முக்கியமான வெக்டாரா கருதப்படுது. இந்த கொசுக்கள் வந்து நீர்லேருந்து பிரீடிங் சைட்ஸ் மூலியமா பரவி அந்த வைரஸை கடத்தி மனிதர்களுக்கு இந்த நோயை பரப்புது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் மலேரியா காய்ச்சல் அவருடைய அறிகுறிகள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற காய்ச்சல் படி இந்த மலேரியா காய்ச்சலுக்கும் சிவியரான காய்ச்சல், குளிர்ஜரம் மாதிரி சில சிம்டம்ஸ், மற்ற காய்ச்சலை விட ரொம்பவும் ஒதுறுதல், சில்ஸ் அண்ட் ரைகர்ஸ்

0: அப்படின்னு சொல்லக்கூடிய உதிரலுடன் கூடிய காய்ச்சல் இந்த மலேரியா காய்ச்சலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த காய்ச்சல் வரும்போது உடம்பு அதிகப்படியான வேர்வை விடுதல், தலைவலி, உடம்பு ரொம்ப சிவியரான அசதியா இருக்குது, தசைவலி, குமட்டல், இந்த மாதிரி சில சிம்டம்ஸும் இந்த நோயில அறிகுறிகளா இருக்கலாம். குழந்தைகளா இருக்கும் பட்சத்துல இல்ல இந்த மலேரியா காய்ச்சல் ரொம்ப அதிகப்படியான உடம்புல பரவும் போது, மூளையை பாதிக்கும் போது அவனுடைய சுய நினைவு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வலிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவனுடைய ரத்த சோகை ரொம்ப அதிகமா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவனுடைய மூச்சு திணறல் இல்ல வந்து கல்லீரல் பாதிப்பு, கிட்னி பாதிப்பு போன்ற காம்ப்ளிகேஷன்ஸும் இந்த மலேரியா ஃபீவர்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் செரிப்ரல் மலேரியா அப்படின்ற மூளையை பாதிக்கிற மலேரியா காய்ச்சல் இதெல்லாம் வரலாம். குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் தென்படும் போது நம்ம வந்து அருகில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையமோ இல்லை அரசு மருத்துவமனையிலையோ ரத்த பரிசோதனை செஞ்சுக்கலாம். முக்கியமாக ரத்த பரிசோதனையில ரேபிட் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் மூலியமா மலேரியா பேரசைட்டை கண்டறியலாம், இல்லைனா பிளட் ஸ்மியர் செய்து அதில் இந்த மலேரியா பேரசைட் இருக்குதா இல்லையன்றத கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மலேரியா காய்ச்சல் வரும்போது நம்ம என்ன சிகிச்சை எடுக்கணும்னா, மலேரியாவுக்கு ஸ்பெசிஃபிக் ஆன்டி மலேரியல் ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ட்ரக்ஸை போடும்போது அந்த மலேரியாக்கான கிருமியை நம்ம அழித்து அந்த மலேரியா காய்ச்சல்லேருந்து நம்ம ஈஸியாக விடுபடலாம். ஆனால் அவுட் சைட் ப்ரெஸ்கிரிப்ஷன், மருத்துவருடைய ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மருந்துகளை வெளியேந்து எடுக்கிறது இதுக்கு கரெக்டான தீர்வாக இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி மலேரியாவுக்கு நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, சில மருந்துகளுக்கு மட்டும்தான் மலேரியா ரெஸ்பாண்ட் பண்ணுது. அப்படி இருக்கும்போது நம்ம போதுமான பரிசோதனை செஞ்சு மருத்துவருடைய பிரிஸ்கிரிப்ஷன் மூலயமா அவங்க சிகிச்சை முறை மூலயமா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். மலேரியாவை தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தடுப்பூசி நம்ம நாடுல இன்னும் வரல, பட் சில மலேரியா எண்டமிக் செட்டிங்ஸ்ல மலேரியாவுக்கும் தடுப்பூசி வந்துருச்சு. பட் நம்ம ஊர்ல நம்மளுடைய நேஷனல் ப்ரோக்ராம்ல இன்னும் மலேரியா வேக்சின்ஸ் வரல, கூடிய விரைவில் நம்ம அதையும் எதிர்பார்க்கலாம். ஸோ எப்படி தடுக்கலாம் இந்த மலேரியா காய்ச்சல் அப்படின்னீங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கொசுக்கள் மூலியமா பரவுற நோய் மலேரியா. ஸோ கொசுக்களை நம்ம எப்படி வந்து தடுக்க முடியுமோ, அதோடைய ப்ரீடிங் சைட்ஸை வந்து நம்ம எப்படி அழிக்கிறோமோ, நம்ம வீட்டை சுற்றி எங்கெங்கெல்லாம் கொசு வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கோ, தண்ணீர் தேங்கி இருக்கோ, அதை எல்லாத்தையும் அழிச்சு விடணும். நம்ம உடம்புல இல்லை நம்மளை சுற்றி வந்து மொஸ்கிட்டோ ரெப்பல்லன்ஸ் மேலே தடவுறதுக்கோ இல்லை மொஸ்கிட்டோ நெட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். காட்டு பகுதியோ இல்லை வெளியே போகும்போது ப்ரொடெக்டிவ் க்ளோத்திங், கை காலை நல்லா கவர் பண்ணியிருக்க மாதிரி க்ளோத்திங்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்புறம் மொஸ்கிட்டோ ப்ரீடிங் கண்ட்ரோல் மெஷர்ஸை வந்து கம்யூனிட்டியில் செய்யறதுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது கொசுக்களுடைய ப்ரீடிங் சைட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணும்போது மலேரியாலேருந்து நம்ம தற்பாத்து கொள்ளலாம். ஸோ முக்கியமாக இந்த மெயினான டேஞ்சர் சைன் மலேரியாவில் நான் சொல்லும் போது, காய்ச்சலோட வலிப்பு இல்லை மூளையை பாதிக்கும் போது கன்ஃபியூஷன் இல்லை சுயநினைவு குறைபாடுதல் இல்லை மூச்சு திணறல் இல்லை ரொம்ப சிவியரான அசதி, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வரும்போதோ இல்லை பெரியவங்களுக்கு வரும்போது அது ஒரு எமர்ஜென்சியாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ மலேரியாவில் இந்த மாதிரி மூளையோட அதை அஃபெக்ட் பண்ணும்போது அதை உடனடியாக அதுக்கு வைத்தியம் செய்வது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் மலேரியா காய்ச்சல் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள்.

இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ பத்தி 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் மனிதர்களுக்கும் உற்சாகமான ஒரு காலை வணக்கம். ஸோ நேர்கள் உங்கள் அனைவரையும் வணக்கம். மக்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்க நான் உங்கள் தோழன் விமல். இன்னையுடைய நாள் வந்து ஒரு சூப்பரான நாள் அமைய உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நாம இன்னைக்கு ஷோ உள்ள போக

போகிறோம். ஸோ இன்னைக்கு ஏராளமான தகவல் வந்து உங்களுக்கு இந்த ஷோவில் வந்துருக்குது. மார்னிங் வைப்ஸ் என்ன சாங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு ஜாலியாக உங்களுடைய ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நம்மளுடைய ஆகாஷ்வாணி புதுச்சேரியுடைய எஃபி கொஸ்டின் வந்து இன்றைய கொஸ்டின் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல் ஈனோ என்றால் என்ன? எல்இனோ என்றால் என்ன? இந்த வார்த்தையை நிறைய இடத்துல கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ வந்து இதுதான் ஹாட் டாபிக் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இது என்ன என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய பேஜில் போயிட்டு நம்மளுடைய போஸ்டர் கீழே வந்து நீங்கள் இதுக்கான ஆன்சர்ஸை தெரிவிங்க. ஸோ இவங்க யாரெல்லாம் சரியான ஆன்சர் தெரிவிச்சிருக்கீங்களோ அவங்களுடைய நேம்ஸை வந்து நான் இந்த ஷோவோடைய எண்டில் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக நான் அதை தெரிவிப்படுத்துவோம். அதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நிகழ்ச்சியின் தொடக்கமாக வந்து ஹரிகரன் மற்றும் கிளின்டன் செராஜி இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க இந்த FM 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: சார்ஜி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்ஜி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 7:39 நொடிகளில் நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில் இன்னைய ஒரு நாள் வந்து அனுசரிக்கப்படுது, கடைபிடிக்கப்படுது. என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சர்வதேச பேரிடர் விழிப்புணர்வு மற்றும் பேரிடர் அபாய குறைப்பு நாள் வந்து இன்றைக்கி வந்து அனுசரிக்கப்படுது. ஸோ இந்த நாளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது ஆபத்து காலத்திலிருந்து நம்மளை எப்படி பாதுகாக்கணும், பேரிடர் காலத்தில் வந்து நம்மளை எப்படி தற்காத்துக் கொள்ளணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காகவே வந்து இந்த நாளை வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 13 இந்த நாள் வந்து கடைபிடிக்கப்படுது. ஸோ இந்த ஆண்டுக்கான தீம் கருத்து கருப்பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது பேரிடர்களை எதிர்கொள்ளும் உறுதி மீள்தன்மை வந்து நமது வீட்டிலிருந்து தான் ஆரம்பமாகணும் தொடங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அரசு தான் வந்து முன்னெடுப்பு எடுத்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணத்தை விட்டுட்டு நாம்ளே நம்மளை பாதுகாக்கிறதுக்கான முன்னேற்பாடுகள் நம்மளுடைய வீட்டிலிருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத தான் சொல்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய குழந்தைங்களுக்கு ஒரு பேரிடர் வருது, ஒரு வெள்ளம் வருது, ஒரு புயல் வருது, இல்லை மழைக்காலத்தில் வந்து எப்படி நம்மளை தற்காத்துக் கொள்ளணும், ஒரு திடீர்னு வந்து ஒரு மின்சாரத்தினால் ஏற்படுற பாதிப்புகள் வரும்போது நம்மளை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றத வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் சரி நம்மளும் சரி அது பற்றியான அவேர்னஸ் வந்து நம்மளுக்குள்ளே உருவாக்கிக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய கருப்பொருளாக வச்சுருக்காங்க. ஸோ இது போல் விஷயங்கள் வந்து சின்ன சின்ன விஷயத்தை வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் சரி நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போதோ இல்லை நம்மளுக்குமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலுமே நம்மளுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நம்மளை அரசு நம்மளுடைய சப்போர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவும் நம்மளை வந்து எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் எல்லாருமே வந்து சேஃபாக வருமாறதுக்கான அனைத்து வகையான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடு தான் வந்து நம்மளுடைய எல்லா விஷயத்துக்குமே வந்து முதல் களமாக இருக்குது. அந்த களத்தில் வந்து நம்ம என்னென்ன விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும், என்னென்ன விஷயத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றத வந்து நாம் தான் முடிவு பண்ணணும். ஸோ குழந்தைங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும், மொபைல் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிட்டு இது போல் விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கற்றுக் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ பசங்களுக்கு எந்த வகையான அறிவு சார்ந்த விஷயத்தை வந்து நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்கு முற்படுறோமோ அதுவே வந்து நம்மளுடைய வீடு வந்து ஒரு கல்வி சாலை மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய அறிவிக்கூடமாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் திருப்பி எஃபி கொஸ்டின் வந்து உங்களுக்கு அந்த ரிமைண்டர் போட்டுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்இனோ என்றால் என்ன, இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா நம்முடைய எஃபி பேஜில் போயிட்டு உங்களுடைய ஆன்சரை நீங்கள் தெரிவிங்க. தொடர்ந்து கேளுங்க இந்த எஃப்எம் 90.8 என்றும் உங்கள் மனதோடு. நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவ பாடல் கவிதா கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பி உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க இந்த எஃப்எம் 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: PCP NDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वाले दोनों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है।
3: स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय, भारत सरकार द्वारा जनहित में जारी।
4: நேரம் 7:48. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில் வந்து அடுத்தது வந்து எங்கெங்கெல்லாம் பவர் கட்டலாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்றத சொல்ல போகிறோம். மின்தடை ஏற்படக்கூடிய பகுதிகள்லாம் சொல்லிடுறேன். புதுச்சேரி மரப்பாளம் துணை மின் நிலையத்திலிருந்து வரும் உயர் மின்னழுத்த பாதையில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் கணபதி நகர், வரதராஜு நகர், மூகாம்பிகை நகர், முத்துலட்சுமி நகர், மகாலட்சுமி நகர், சேத்திலால் நகர், நயினார் மண்டபம், ரங்கசாமி நகர், முருங்கம்பாக்கம் முழுவதும், கோவிந்தராஜ் நகர், முத்துலட்சுமி நகர், அரியாங்குப்பம், மணவெளி, நோனாங்குப்பம் ஆகிய பகுதிகளில் வந்து மின்தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பொதுமக்கள் வந்து இத்துறையுடன் ஒத்துழைக்குமாறு மின்துறை கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஸோ நீங்கள்லாம் வந்து காலையிலேயே வந்து தேங்காய் சட்னி அரைக்க வருங்க, அதுக்கப்புறம் வந்து என்னென்னலாம் மிக்சியில் அரைக்க வேண்டியிருக்கங்களோ சீக்கிரமாக வேலையை முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒர்க்கு லேப்டாப்பில் வேலை செய்கிறவங்க இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறவங்களாம் சீக்கிரமாக ஒர்க்கை வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி மின்துறையில் செயற்பொறியால் நகரம் பிரிவுக்கு உட்பட்ட நுகர்வோர் மின்துறை சம்பந்தமாக தங்களது குறை தீர்ப்பு நிவர்த்திகளை செய்து கொள்வதாக குறை தீர்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. 14/10/2026 அன்று முருங்கப்பாக்கம், நயினார் மண்டபம், வேல்ராம்பேட்டு, கொம்பாக்கம்பேட் அதற்குட்பட்ட பகுதியில் உள்ள மக்கள் தங்கள் மின்துறை சம்பந்தமான குறைகளை இருப்பின் 14/10/2026 அன்று தனியார் திருமண மண்டபம், வெள்ளியனூர் ரோடு, முருங்கப்பாக்கத்தில் நடைபெறக்கூடிய முகாமில் பங்கேற்று உங்களுடைய குறைகளை கலந்து ஆலோசித்து நிவர்த்தி செய்து கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் மின்துறையின் மூலமாக. காலையிலே சில பேருக்குலாம் வந்து போர் அடிக்கும், சே டயர்டாக இருக்குது, ஒன்றுமே இல்லை, போகிற மாதிரி தூக்க கலப்பாக இருக்குதுப்பா, என்னப்பா பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளோட பிரெயினை வந்து ஸ்பீடாக உடனே டக்குன்னு அப்படியே வந்து ஆக்டிவேட் பண்ணோன்னா நம்ம செய்ய வேண்டிய சின்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு கணக்கை வந்து மனக்கணக்கை வந்து டக்குன்னு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கால்குலேஷன் மைண்டில் வந்து நீங்கள் பண்ணினீங்கன்னா அடுத்த செகண்டை நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா திடீர்னு உங்கள் வீட்டில் இருக்கிற பால் கணக்கு எடுத்து இன்றைக்கி இவ்வளோ பால் வாங்கணும், நாளைக்கு எவ்வளோ பால் வாங்கணும், எவ்வளோ மாச கணக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு கால்குலேஷன் போட்டிங்கனாலே உங்களுடைய மைண்ட் வந்து டக்குனு ரெஃப்ரெஷ் ஆகிடும். சில பேரில் வந்து எவ்வளோ இந்த கட்டுறோம், அது போல் இந்த பில்லை எவ்வளோ கட்டுறோம், இதுக்கு எவ்வளோ ஆகுது, நம்ம வாங்குற சேலரியில் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கணக்கு போட்டாலே கடை கடனை உங்களுடைய மைண்டில் இருக்கிற எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கப்பா இந்த கணக்கெல்லாம் போட்டால் எங்கே வேலை செய்ய தோணுது, மண்டலாம் கிரிட்டு கிரிட்டு கிரிட்டு சுற்றுதுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ இருந்தாலுமே வந்து ஒரு சைக்காலஜி சொல்லுதுன்னா நீங்கள் வந்து அடுத்து ரெஃப்ரெஷ் ஆகணும்னா ஜஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு கால்குலேஷன்ஸ் மைண்டில் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அடுத்த செகண்ட் வந்து தூக்கம் அந்த பிரச்சனை வந்து அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு மைண்டு வந்து அடுத்த வேலையை பார்க்கறதுக்கான ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் தேவன் கிளின்டன் மற்றும் டோமினிக் பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கிளங்கு எஃப்எம் ரெயின்போ புதிய நூற்றி டபிள்யூடி என்றும் உங்கள் மனதோடு. ஸோ எஃபி கொஸ்டின் உங்களுக்கு சொல்லிடுறேன், எல்இனோ என்றால் என்ன அப்படின்ற இந்த கொஸ்டினுக்கு உங்களுடைய விடைகளை எஃபி பேஜில் டைப் பண்ணுங்கள். தொடர்ந்து கிளங்கு எஃப்எம் ரெயின்போ புதிய நூற்றி டபிள்யூடி என்றும் உங்கள் மனதோடு.

0: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
1: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில் வந்து ஒரு எஃபி கொஸ்டின் கேட்டிருந்தேன், நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்றத தெளிவுபடுத்துற உங்களுக்கு. ஸோ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்இனோ என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்இனோ என்பது வந்து வேற எந்த விஷயமும் கிடையாது. மத்திய மற்றும் கிழக்கு வெப்பமண்டல பசிபிக் பெரும்பாடுகளில் மேற்பரப்புல வெப்பநிலை வழக்கத்திற்கு மாறாக வெப்பமடைந்து உலகளாவிய வானிலை முறைகளில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பருவநிலை மாற்றம் தான் வந்து இந்த எல்இனோன்னு சொல்லுவாங்க. அதாவது பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய ஒரு வெப்பமண்டல காற்று அப்படியே வந்து மத்திய மற்றும் கிழக்கு பகுதியில் வந்து அப்படியே இங்கே இருக்கிறவங்களெல்லாம் வந்து அப்படியே நல்லா ஹீட் ஆக்கி விட்டு போயிடும். ஸோ அதுதான் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா அந்த எல்இனோன்னு சொல்லுவாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் யாரெல்லாம் சொல்லிக்கான்னு கேட்டிங்கன்னா, அந்தோனிராஜ் சென்னை, பொன்னியாம்பலம் மேடு, வன்னிய கணேஷ், லூயிஸ் செல்வராஜ், முல்லைக்காடு பாபு, புலுவம்பாளையம் ஆனந்தமுருகன், கொடுக்கால்

பாளையம் ஷாகுலா மீது, பிரபுவீரா ராஜபாளையம் வேலுமணி பெங்களூரு, கொடுக்கால் பாளையம் ஜான் ஹஜி இளங்கோ சுகந்தி லாஸ்பேட்டிலிருந்து, செஞ்சி சிங்கவரம் கலைவாணி கனிஷ்மா, இரவஞ்சேரி ஷாகுலா மீது, அன்புராணி சென்னை, இன்பா இலக்கியா கருணாநிதி வீரவநல்லூர், ஆண்டிமடம் கார்த்திகேயன் ராமகிருஷ்ணன் குழுமம் கொண்டான். ஸோ இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே சரியான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. நிறைய பேருடைய நேம்ஸும் வந்திருக்குது. அவங்களுடைய நேம்ஸ் நேம் காரணமாக நேரத்தின் காரணமாக வந்து ரீட் பண்ண முடியல. இருந்தாலும் உங்களுக்குலாம் எல்லாருக்கும் எஃப்எம் ரெயின்போ சாராக பணம் மறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம். உங்களுடைய ஆன்சர் எல்லாமே கரெக்டாக இருக்குது, யாரும் தப்பாக அனுப்பலை அப்படின்றது தான் வந்து நான் இங்கே பதிவு செஞ்சுக்கிறேன். ஸோ தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ பதிவு நோட் ஷெட்டு என்றும் உங்கள் மனதோடு.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 6 மாநிலங்களுக்கான ஆளுநர்களை நியமனம் செய்துள்ளார். சிக்கிம் ஆளுநர் திரு ஓம் பிரகாஷ் மாத்தூர் கேரளத்தின் புதிய ஆளுநராக பதவியேற்க உள்ளார். கேரளத்தின் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமிழகத்தின் ஆளுநராக பதவியேற்க உள்ளார். திரு பிரஜ் மோகன்ராம் ஒடிசாவின் ஆளுநராகவும், டாக்டர் சுதா யாதவ் கர்நாடகத்தின் ஆளுநராகவும், டாக்டர் தால் சிங் உத்தரகாண்ட் மாநில ஆளுநராகவும், திரு துஷ்யந்த் கௌதம் சிக்கிம் மாநில ஆளுநராகவும் பொறுப்பேற்க உள்ளனர். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் நாட்டின் இளைஞர்கள் புதிய சிந்தனைகள் மற்றும் புதிய கண்ணோட்டங்களுடன் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என்று வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். நேற்று புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில், உலகளாவிய சவால்கள் இருந்தபோதிலும் இந்தியா தன் வளர்ச்சிப் பாதையில் தொடர்ந்து செல்வதில் உறுதியாக இருப்பதாகவும் அவர் கூறினார். புதுடெல்லியில் முதல் பிம்ஸ்டெக் உள்துறை அமைச்சர்களின் கூட்டத்திற்கு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பயங்கரவாதம், சட்டவிரோத நிதி பரிமாற்றங்கள் மற்றும் இணைய வழி அச்சுறுத்தல்களை எதிர்த்து போராடுவதற்கான வழிகள் குறித்தும், இக்குற்றங்களை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்படும். தீபாவளி காலத்தில் பட்டாசு புகையால் ஏற்படும் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த விழிப்புணர்வு முயற்சிகளும் மக்கள் பங்கேற்புமே திறம்பட்ட வழி என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. அதற்கு மாறாக கடுமையான விதிமுறைகளை புகுத்தினால் அதை நிர்பந்த நடவடிக்கையாக மக்கள் கருதவே வாய்ப்புகள் அதிகம் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக நாளை தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 15ஆம் தேதி முதல் கனமழை தொடங்கலாம் என்றும், 18ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நடப்பாண்டில் பொருளியல் துறைக்கான நோபல் பரிசு டாக்டர் ராபர்ட் ஹால், டாக்டர் மைக்கேல் வுட்ஃபோர்ட் ஆகிய பொருளாதார வல்லுநர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் அழகான காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது இனிய நேரம். நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே ஜீவிதா. டைம் கரெக்டா 8:03:43 ஆகுது. இன்னைக்கு நம்ம இனி நேரம் நிகழ்ச்சியில பேச போற விஷயம் என்னங்கறது முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நானும் ஒரு தடவை சொல்லணும் இல்லையா, வார்த்தைகள் அப்படிங்கறது வெறும் ஒலிகள் இல்ல, அது உறவுகளை உருவாக்குற பாலம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம பேசுற ஒரு வார்த்தை மற்றவர்களின் மனதுல மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம், பட் அதே வார்த்தை தவறா மனக்காயத்தையும் ஏற்படுத்தலாம். இனிமையா பேசுறது ஒரு கலை அப்படின்னா, எதிரில இருக்கிறவங்களோட மனசு புரிஞ்சுகிட்டு பேசுறது ஒரு உயர்ந்த பண்பு. நம்மளுடைய பேச்சு மற்றவங்களுக்கு மரியாதையை தருதா, நம்ம கோபமா இருக்கும் போது நிதானமா பேச நம்மளால முடியுமா, இப்படி பல சுவாரஸ்யமான கேள்விகளோட இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் என்ன தெரியுமா, மற்றவர்களிடம் பேசும் விதம் எப்படி இருக்க வேண்டும். உங்களுடைய கருத்துக்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கப்படுது. நீங்களும் இணையலாம் இனி நேரத்தில். 2271760 மற்றும் 2271770 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க. நீங்க வெளியூர் நேர்கள் அப்படினும் போது 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போற விஷயம் இதுதான். என்ன அப்படின்னா, மற்றவர்களிடம் பேசும் விதம் எப்படி இருக்க வேண்டும்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு பேச போற விஷயம் என்ன அப்படிங்கறத சொல்லியாச்சு இல்லையா. உங்களுக்கு முன்னாடியே டாபிக் சொன்னதுனால நான் பேச போறேன் அப்படின்னு ஒரு நேர் வந்திருக்காங்க. பேசிடலாம், யார் எங்கிறதுன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க? நலம். யார் பேசுறீங்க?
4: பர்வீன், திருநாமலை.
1: ஓகே பர்வீன் மேம், சொல்லுங்க, மற்றவர்களிடம் பேசும் விதம் எப்படி இருக்க வேண்டும் உங்க பார்வையில?
4: ஏன் பாரால சொன்னா, இப்ப நம்ம மனுஷங்க தான், நம்ம எல்லாரும் சரிங்களா, ஆனா சட்டம் கோபம் வரதும் கோபத்தை ஒரு சில வார்த்தை பேசிடுறோம். பேசிட்டு வருதுக்கு அப்புறம் நம்ம வருத்தப்படுறது பதிலா, அப்ப யாராவது கொஞ்சம் வெறுப்பிட பேசுறாங்களேன், அவங்க பேச விட்டுட்டு கொஞ்சம் அமைதியா நம்ம இருந்துட்டு நம்ம மனசு ஏதாவது சொல்லணும், 1, 2, 3 அப்படின்னு ஒரு எண்ணிக்கை என்ன பண்ணும், அதுக்கப்புறம் பதில் சொல்லணும். நம்ம முயற்சி பண்ணா பதில் சொல்லலாம், இல்ல பதில சொல்ல தேவையில்ல அப்படின்னு நம்ம அந்த இடத்துல அமைதியா கடந்து போயிட்டாலே நமக்கு சிறப்பு. எனக்கு நம்ம பேசினாதான் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தியா வரும்.
1: இல்லையா?
4: ஆமா, இப்போ வெளியாட்கள் இல்ல, இப்ப நம்ம வீட்லயே கூட பார்த்தா பிள்ளைங்க ஏதாவது பேசுறோம், ஹஸ்பண்ட் ஏதாவது பேசுறோம், எல்லாருக்கும் அந்த மனசு வந்து, இப்ப எனக்கே வந்து எங்க வீட்டுக்கு சொன்னாக்கா அது மனசு அப்படியே நிக்கும், இன்னும்
1: இருக்கக்கூடும்.
4: ஆனா அவங்க சொல்றாங்க, பார்த்தா சாரி கேட்டாங்க வைங்களா, சாரி கேட்டாலும் இப்படி சொன்னாங்க, எனக்கு அந்த வார்த்தை வந்து அவங்க ஏதாவது எதாவது சொல்லிக்கலாம், வார்த்தை வந்து உள்ள நமக்கு அந்த நல்ல விஷயத்தை தவிர கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டு சொன்னாக்க, யாரா இருந்தாலும் சரி, உனக்கு அந்த மனசு ஆழமே அப்படியே பதிஞ்சிருது, அப்படியே கைப்பற்றி உட்காந்துருது, அது அழிய மாங்குது. அதுக்காக நம்ம சொல்லலாம், பேசும்போது நம்ம பார்த்து பக்கம் பேசணும், மத்தவங்க சிரிச்சு நம்ம அதாவது வெளிப்படையா அது வெகுலா சிரிக்க என்ன சொல்றது, ஆக்சுவலா தெரியல எனக்கு, அதாவது நான் நம்ம உள்ள இருந்து சிரிச்சு நார்மலா பேசணும் தவிர அது போலியான சிரிப்பு போலியான பேச்சு இருக்கவே கூடாது.
1: அது நமக்கு கரெக்டா அடையாளம் காட்டும் இல்லையா?
4: ஆமா, போலியான பேச்சு காட்டு, நம்ம முக பாவனை கண்ணிலே பாத்துலாம், இவங்க வந்து நார்மலா பேசுறாங்களா இல்ல சும்மா ஒரு பேசணுக்கா பேசுறாங்க, காட்டி குடுத்துரும். அதனால உள்ள இருந்து உள் மனசோட அழகா பேசி சத்துரம் இல்லாம அழகா பேசி போயிடுறது என்னோட கருத்துப்பா.
1: ஓகே சூப்பர், அழைப்பிற்கு நன்றி.
4: தேங்க்யூமா.
1: நன்றி. ஓகே, நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
5: வணக்கம் மேடம். சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
1: சொல்லுங்க.
5: முதல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் பாக்குறேன், முன்ன நல்ல விசாரிக்கணும், அதுதான் ஒரு பண்பு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, யாரையுமே சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லைங்க, எல்லோருக்கும் மரியாதையோட கொடுக்கணுங்க. மூணாவது பாத்தீங்கன்னா, யாரையுமே கலாய்க்கிற மாதிரி பேசக்கூடாது. பேசிட்டு இருக்கும் போத நக்கல் அடிக்கிறது, கலாய்க்கிறது, இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம எப்பயுமே பயன்படுத்த கூடாதுங்க. அதாவது பாத்தீங்கன்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலயோ மத்தவங்களுக்கு ஆறுதலான வார்த்தையா தான் நம்மளுக்கு இருக்கணுமே தவிர, அவரை வந்து காயப்படுத்துற வார்த்தை இருக்கவே கூடாது. இந்த மாதிரி எல்லாம் பாத்து பாத்து நம்ம பேசுறோம்னு வச்சுங்க, அவங்களுக்கு ஒரு மரியாதை, நமக்கு ஒரு மரியாதை.
1: இப்ப எல்லாரும் வந்து நம்ம கிட்ட அந்த மாதிரி

0: பேசுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நம்ம வந்து அந்த மாதிரி நினைச்சு பேசுறோம், மத்தவங்களும் அந்த மாதிரி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா?
1: அந்த மாதிரி பேசுறவங்களையும் நம்ம வார்த்தை மாத்தணுங்க.
0: ஓகே, நம்ம மாத்தணும் அவங்கள.
1: ஆமா, இப்ப நாம ரெண்டு டைம் நம்மள கலாய்க்கிற மாதிரி பேசுறாங்கன்னு வச்சுங்க, அப்புறம் நாம பண்பா பேசும் போது நம்ம கிட்ட ஏன்டா அவர்கிட்ட அப்படி பேசிட்டோம்
0: ஃபீல் பண்ண வைக்கணும் அவங்கள.
1: அவங்க வந்து பேசிட்டாலும் சரி, ரெண்டாவது முறையாக பேசும் போது மரியாதை பேசுற அளவுக்கு தான் நான் கொண்டு போவாங்க.
0: நல்ல விஷயம் சார், நன்றி கால் பண்ணதுக்கு.
1: நன்றி மேம்.
0: நன்றி. இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சு, மற்றவர்களிடம் பேசும் விதம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வந்து மத்தவங்க நம்ம அன்பா பேசணுமா, எப்படி கோபமா இருக்கும்போது, அதான் நான் சொன்ன மாதிரி நம்ம கோபமா இருக்கும்போது நிதானமா பேச நம்மளால முடியுமா, இப்படி பல பல கேள்விகள் எனக்கு இருக்கு. சோ பதில நீங்க தான் சொல்ல போறீங்க இந்த ஷோல. ஓகேவா? நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்கு, துப்பாக்கி படத்துல இருந்து. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: She will be joined in the women's singles draw by compatriots Tanvi Sharma, Ashmita Chaleha, Devika Sehag and Unnati Hooda. And now for a look at today's newspapers. It's over to Shagun Chopra.
1: Thank you, Sarabjeet. The news that hawks the limelight today is that of the country's most iconic site for dissent. The Hindustan Times leads with, after 33 years, cops bar all protests at Jantar Mantar. Jantar Mantar no longer a protest site, says the Asian Age. Under the caption, course correction, rupee jumps 96 paise against dollar as measures take effect. Banks seek RBI relief, more time on strict forex curbs, writes the Financial Express. On the firecracker-induced air pollution, the Statesman writes, SC backs balanced approach to firecrackers ahead of Diwali. And finally, the Hindu notes global warming is turning sex reversal in frogs into extinction risk. And with that, it's back to you, Sarabjeet.
0: Thank you, Shagun. And now, before we end the bulletin, the headlines once again. President Draupadi Murmu appoints 6 governors. Rajendra Vishwanath Arlekar moved to Tamil Nadu and O.P. Mathur to Kerala. India to host first ever BIMSTEC Home Ministers meeting in New Delhi today. Election Commission launches nationwide outreach drive to ensure no eligible voters left out of electoral rolls. 4 Lashkar-e-Taiba terrorists killed in landmine blast at LOC in Poonch district of Jammu and Kashmir. India's internet subscriber base crosses 111 crores. And in badminton, Denmark Open 2026 to begin today in Odense. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
2: இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 8:30
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது இனிய நேரம். டைம் கரெக்டா 8:31 ஆயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஷோல பேசிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, மற்றவர்களிடம் பேசும் விதம் எப்படி இருக்க வேண்டும். இந்த டாபிக்ல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா. பயன்படுற சொற்களையே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வள்ளுவர் அவர்கள். ஒரு சொல்லை சொல்றதுக்கு முன்னாடி இதனால நமக்கும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் என்ன பயன் இருக்கு அப்படிங்கறத நம்ம யோசிச்சுதான் பேசுறோமா. நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் இல்லையா. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
5: காலை வணக்கம் மேம்.
2: காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
5: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
2: ஓகே, சொல்லுங்க சார். மற்றவர்களிடம் பேசும் விதம் எப்படி இருக்கணும்?
5: இனிமையான சொற்களாக இருக்கணும் மேம்.
2: இனிமையான சொற்களா இருக்கணும்.
5: ஆமா, வார்த்தைகளை சிறப்பாக தேர்ந்தெடுத்து பேச வேண்டும்.
2: சரி,
5: நம்மளுடைய உடல் மொழி கூறு அப்படிங்கறதும் அந்த வார்த்தைகளோட சேர்ந்து இசைந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும் மேம். அதே மாதிரி பொறுமையாக நம்ம பேச வேண்டும்.
2: சரி,
5: எல்லாருக்குமே நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கறது புரியும். சிலருக்கு புரியாது, புரியாது அப்படின்னு ஒண்ணுமே நம்ம கோபப்பட்டு வார்த்தைகளை காமிச்சிருவோம். ஆனா அங்க பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. அதே மாதிரி நம்ம பேசக்கூடிய விதம் வந்து நேர்கட பேச வேண்டும்.
2: நம்ம சைடுல வந்து பொறுமையா பேசணும்னு சொல்றீங்க இல்லையா. சோ எல்லா டைம்லயும் நம்ம வந்து அந்த பொறுமையை கடைபிடிப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
5: அதாவது பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இழந்தா கூட அதை வார்த்தைகளால காமிக்க கூடாது மேம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி எல்லார்கிட்டயுமே நம்ம வந்து நேர்மறையா பேசணும். அதாவது ஒருத்தரை வீழ்த்துற மாதிரி பேசக்கூடாது, ஒருத்தரை வாழ்த்துற மாதிரி, ஒருத்தருக்கு வாழ்க்கையில பயன்படும்படி பேசணும். அதே மாதிரி நம்ம பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையற்ற ஒரு விஷயம் எல்லாம் பேசக்கூடாது.
2: சரி,
5: டு தி பாயிண்ட் பேசணும், அந்த பாயிண்ட் அவுட் பண்ணி பேசணும், கிறிஸ்பா பேசணும். அதே மாதிரி நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கணும். நிறைய பேர் வந்து மனசுக்குள்ள பட்டதை பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. இடம் பொருள் அறிந்து, இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது இன்னும் சால சிறந்தது.
2: கண்டிப்பா உண்மையான ஒரு விஷயம், இடம் பொருள் ஏவல்

0: தெரிஞ்சு பேசுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே சார், நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: எங்கள் பாசத்துக்குரிய அறிவிப்பாளருக்கு காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், மற்றவர்களிடம் பேசும் விதம் எப்படி இருக்கணும், நீங்க எப்படி இருப்பீங்க, மத்தவங்க உங்ககிட்ட எப்படி பேசணும்னு எதிர்பார்ப்பீங்க?
1: பேச்சு மிகப்பெரிய கலை. அது வந்து ஸ்பீச் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஆர்ட்னு சொல்லுவாங்க. அந்த பேச்சுங்கிற நேரங்கள்ல இழந்தால் பெற முடியாதது நன்மதிப்பு அப்படிங்கறத உணர்ந்துட்டு பேசணும்.
0: ஓகே சூப்பர்.
1: வார்த்தைகளை தவற விட்டுட்டு பிறகு ஒரு சிலர் நான் தவறுதலா தெரியாதனமா பேசிட்டேன், மன்னிச்சிடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மன்னிப்பு கோருகிற அளவுக்கு நம்ம பேசி இருக்க கூடாது.
0: சரி,
1: அப்புறம் மன உணர்வுகள், அவங்க எந்த நிலைமையில இருக்காங்க, அவங்க கடன் தொழில இருப்பாங்க, நோய் தொழில இருப்பாங்க, யாரோ பக்கத்து பேர் ஏதோ கோபத்துல பேசியிருப்பாங்க, அந்த வழியில் இருப்பாங்க, அது மாதிரி நேரங்கள்ல அந்த அணுகுமுறைகள் நம்ம கிட்ட இருக்கணும். எதிர்த்தரப்புடைய மன உணர்வுகளுக்கு நன்மதிப்பு கொடுக்கற அதே நேரங்கள்ல அவங்க என்ன பேசுறாங்க, நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிற ரெண்டு தரப்புல அந்த வார்த்தைகளுக்கு ஒரு அளவீடு இருக்கணும். அறிவுத்தனமா அறிவுத்தனமா பேசாம இன்னும் கொஞ்சம் பேசுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம பேச்சு
0: அமையணும்.
1: காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வந்து எப்பயுமே வந்து அதுக்கு வந்து ரொம்ப நன்மதிப்பு குறையிற மாதிரி ஆயிடும். அது மாதிரி வார்த்தைகளை தவறு விடாம நம்ம நிதானிச்சு பொறுமையா பேச கத்துக்கணும். கோபம்ங்கிறது ஒரு சிலருக்கு வந்துருச்சு சொன்னீங்கன்னா நிதானத்தை இழந்துருவாங்க. அப்ப அவங்க என்ன பேசுறாங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியாத போயிடும். அப்ப என்ன இது போட்டு ஓடிப்பாங்க, பிள்ளை குளித்து போட்டு அடிப்பாங்க, நாய் கோழி அதை இதை சாப்பிட்டு பேசுறதுலாம் கிராமங்கள நடந்துகிட்டு இருக்கு. இந்த குடும்பம் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கறதுனால என்ன பொறுத்தவரையும் நான் வாடிக்கையாளர் இருந்தாலும், குடும்பமா இருந்தாலும், நண்பர்களா இருந்தாலும், பொது இடமா இருந்தாலும் அந்த அணுகுமுறை அப்படிங்கிற இடத்துல கவனமா
0: நடந்துக்குவேன். நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கேன்.
1: நன்றி
0: சார் கால் பண்ணதுக்கு.
1: நன்றி.
0: இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துகிட்டு பேசலாம். கால் பண்ணுங்க 2271760 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. வெளியூர் நேர்கள் 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. மற்றவர்களிடம் பேசும் விதம் எப்படி இருக்க வேண்டும் பேசலாம். பாடல் உங்களுக்காக 4 ஸ்டூடெண்ட்ஸ் படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது இனி நேரம் டைம் கரெக்டா 8:40 18 நொடிகள் ஆகுது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிற விஷயம் மற்றவர்களிடம் பேசும் விதம் எப்படி இருக்க வேண்டும். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் புதுவையில இருந்து ஆசி தம்பி பேசுறேன் மேடம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார். நீங்க நலமா?
1: நலம்.
0: ஓகே சொல்லுங்க, மற்றவர்களிடம் பேசும் விதம் எப்படி இருக்க வேண்டும்?
1: மற்றவர்களிடம் பேசும் விதம் இயல்பா இருக்கணும்.
0: இயல்பா இருக்கணும், ஓகே.
1: அதே நேரத்துல நம்ம மத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம், நமக்கு திரும்ப மரியாதை கிடைக்கணும்னா நம்ம எப்படி பேசணும்ன்றத உணர்ந்து பேசணும்.
0: ஓகே.
1: நான் நேத்து சில பொருட்களை கொத்தி விட்டேன் கீழே, திரும்ப அவற்றை அள்ளி விட்டேன்.
0: சரி,
1: ஆனால் கொட்டிய வார்த்தைகளை இன்றளவும் யாராலும் அள்ள முடியவில்லையே.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
1: அதை உணர்ந்து பேச வேண்டும். கொட்டிட்டா அள்ள முடியாதுன்றது உணர்ந்து பேசணும். நல்ல கண்ணீர்ப்ப காய்க்க வந்த திருநெல் அன்னைக்கு சொல்லிருக்காரு இல்லையா, அது உணர்ந்து பேசணும். நான் எப்படி பேசணும்னா, பாட்டுக்கேத்த மெட்டு,
0: பாட்டுக்கேத்த மெட்டு. இது நல்லா இருக்கு,
1: போட்டாதான் நல்லா இருக்கும். எங்க வந்து வேகமா பேசணுமோ அங்க வேகமா பேசலன்னா அது நடக்காது கதை. எங்க பொறுமையா அழகா அருமையா சொல்லணுமோ அங்க அப்படி அவங்களுக்கு ரொம்ப இது போனா இவரா பேசினாரு, இன்னும் கொஞ்ச நேரம் இவர் பேசிக்கலாமே அப்படி இருக்கணும்.
0: என்னை
1: தேடி ஒரு அம்மா வருவாங்க மேல இருந்து, சார் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போனா நல்லா இருக்கும், ஃபியூச்சர் நல்லா இருக்கும் நீங்க சொல்லுவீங்க. அப்படி 4 பேர் நம்மளை எதிர்பார்த்து வரணும். அதே எங்க வீட்டுல சொல்லுவாங்க, அட இவரா பெரிய கோவக்காரு. உண்மைதான், கோபத்தை எங்க மனைவி வீட்டுனா அவங்க ஏத்துக்குவாங்க, இதை போய் எல்லாத்தையும் காட்டக்கூடாது. ஆனா எதுக்கு கோபம் காட்டணும்னா, ஒரு சொல்ல இருந்து சொல்றோம், அவங்க தப்பா செய்யும் போது அதை கரெக்ட் பண்ணலன்னா அந்த நேரம் தான் மேடம் கோபம் வரும். அப்ப கொஞ்சம் கோபமா சொல்லுவோம்,
0: அதுதான் பாட்டு பேசணும் அப்படிங்கறத பிரிச்சு அதுக்கேத்த மாதிரி பேசணும்.
1: அதுக்கேத்த மாதிரி சொல்லும் போது அவங்க கேட்பாங்க, இப்போ இவர் சொல்றதை கேட்கலாம், பாட்டு கேத்த மெட்டு.
0: நன்றி நன்றி, கால் பண்ணது. நன்றி
1: நன்றி நன்றி.
0: இனிய நேரம் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: அனைவருக்கும் அன்பு வணக்கம்.
0: அன்பு வணக்கம் சொல்றது யாரு?
2: நான் வீரமணி, தேவிகா வருங்க.
0: வீரமணி சார் சொல்லுங்க, மற்றவர்களிடம் பேசும் விதம் எப்படி இருக்க வேண்டும்?
2: அதாவது திருவள்ளுவர் சொல்லுவாரு, வாய்மை எனப்படுவது யாதிலும் யாதிலும் சீமியிலா சொல்லணும்னு சொல்லுவாரு. யார் மனதையும் கஷ்டப்படுத்தாம பேசணும்.
0: சரி,
2: பேச்சு பேச்சா இருக்கணும். சண்டையில் ஒருவர் தான் வெல்ல முடியும், சமாதானத்தில் இருவர் வெல்லலாம். அன்பா பேசணுங்க.
0: சரி,
2: இவர் இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாரன்னு நினைக்கணும், தனிவா பேசணும். இன்னும் ஒரு

0: அப்புறம் அவர் வந்து நம்ம கிட்ட பேசுவாரான்னு ஏக்கம் இருக்கணும்.
1: சரி,
0: பேச்சு இனிமையா இருக்கணும், அருமையா இருக்கணும், மற்றவர்களை புண்படாத மாதிரி இருக்கணும், அது நன்மை உள்ளதா இருக்கணும்.
1: ஓகே,
0: மொத்தத்துல பேச்சு பயனுள்ளதா இருக்கணும்,
1: பயனுள்ளதா இருக்கணும். ஓகே வீரமணி சார், அப்படிதான் இருப்பாங்க?
0: அப்படிதான்,
1: அப்படிதான். ஓகே சார், சூப்பர், நன்றி கால் பண்ணதுக்கு, நன்றி. இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துகிட்டு பேசலாம். கால் பண்ணுங்க 2271760 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு.

0: வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிர வையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியீடு ஓர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: ACP-NDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वाले दोनों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है।
3: स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय, भारत सरकार द्वारा जनहित में जारी।
4: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8ல. இனிய நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கிட்ட 8:47:33 ஆகுது. இன்னைக்கு நம்ம ஷோல பேசிட்டு இருக்கிற விஷயம் இதுதான், மற்றவர்களிடம் பேசும் விதம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கோம். பேச காத்திருக்கோம். அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் அன்பான புன்னகரசு ஜீவிதா மேடத்துக்கு காலை வணக்கம். கடலூர்ல இருந்து வெண்ணில பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கேன். அப்ப அங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிக்கிறீங்க. ஓகே சொல்லுங்க, மற்றவர்களிடம் பேசும் விதம் எப்படி இருக்கு?
6: என்ன தலைப்பு கொடுத்திருக்கீங்க பாருங்க மேடம், நீங்க என்ன தலைப்பு கொடுத்தீங்க? நீங்க எல்லாம் அன்பா பேசுறதுதான், நான் உங்ககிட்ட எல்லா நேர்களும் அன்பா பேச முடியுது. அதனால என்னோட கருத்து மரியாதையான அன்பு இருக்கணும். மரியாதையா நாங்க குடுக்கற அன்பு வச்சுதான் நீங்க எங்ககிட்ட அழகா பேசுறீங்க. ரெண்டாவது, நம்ம ஒரு கதை ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு நம்ம அவங்களுக்கு ஆறுதல் சொல்லாலும் மனசை புண்படுத்தாத வகையில உங்ககிட்ட அனுப்பிச்சு புரியுதுங்களா? ஆறுதல் சொல்ல முடியலனாலும் உங்களுக்கு புண்படுத்த கூடாது, மனசை காயப்படுத்த கூடாது. அது என்னோட கருத்து. ரெண்டாவது, யாருக்கும் நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும் வேணாம். எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் மரியாதை கொடுத்துதான் நம்ம பேசணும். அவங்க சின்னவங்க இவங்க பெரியவங்க அப்படிலாம் இருக்கவே கூடாது, மரியாதை கொடுக்கணும்.
5: நன்றி, கால்
6: பண்ணதுக்கு.
5: பேச காத்திருக்கும். அடுத்த நேயர் வணக்கம்.
7: ஹலோ.
5: வணக்கம்.
7: கங்காதரன்
5: சொல்லுங்க சார். நலமா?
7: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்க?
5: நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க, மற்றவர்களிடம் பேசும் விதம் எப்படி இருக்க வேண்டும் உங்கள் பார்வை?

0: என்னுடைய பார்வையில பார்த்தா முதல்ல புரிதல் இருக்கணும், அதுதான் முதல்ல முக்கியம். ஆமா கண்டிப்பா, ஏன்னா அவங்க எந்த சூழ்நிலை இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம சில பேர் பேசும் போது கண்டுபிடிச்சிருவாங்க. சில பேர் 10 நிமிஷம் பேசினா கூட கண்டுபிடிக்க மாட்டாங்க, அவங்க சொல்றதா சொல்லுவாங்க. ஏன்னா இதுல ஒரு நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா, நிறைய நம்ம பொய் சொல்ல கத்துக்கணும்,
1: பொய் சொல்ல கத்துக்கணும்
0: கத்துக்கணும் கத்து கொடுத்துடுவாங்க. நம்மளும் கத்து நாமளும் கத்துக்கிறோம், நம்மளும் அத்தவங்களும் கத்து கொடுப்போம். ஏன்னா நம்ம கொஞ்சம் வலியோட இருப்போம். எப்படி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லாதாங்க இருக்கிறேன். ஏன்னா நமக்கு வலிக்கு நமக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க மனசு காயப்படுத்து கஷ்டப்படுத்த கூடாது இல்லையா? நல்லா இருக்கிறேன்னு கேட்டா நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கும் மனசு கஷ்டம், நம்மளுக்கும் கஷ்டம் இல்லையா? ஏன்னா நம்மளுடைய நம்மள நம்ம மறைச்சிக்கிட்டு பொய் சொல்லுவோம். அது மத்தவங்களுக்கு காய கஷ்டப்படுத்தாத இருக்கான்னு அந்த பொய், அது பொய் வேணும்னு சொல்றது இல்ல, மத்தவங்கள கஷ்டப்படுத்தாத பொய் அது.
1: நம்மளுடைய கஷ்டத்திலயும் மத்தவங்களை கஷ்டப்படுத்தாம நம்ம ஒரு பொய் சொல்றோம்.
0: ஆமா பொய் சொல்றான், அது பொய் ஆகாது, அது நன்மை வைக்கும் பொய். சமயத்துல பாத்தீங்கன்னா போன வாரம் நான் மதுரைப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். ஒரு நண்பர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் போன் பண்ணாரு. சரி நான் ஹாஸ்பிட்டல் உள்ள ரிசப்ஷன் உட்காந்து இருக்கேன். ஒரு ஒரு 5 நிமிஷம் மேல பேசினாரு. பேசிட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னேன். சரி சரி, ஏன் இவ்வளவு சொல்லவே இல்லை, என்ன பரவாயில்லைங்க, நீ ரொம்ப நாள் அப்புறம் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் சொன்னு ரெகுலரா பேசுற ஒருத்தர் பேசினாரு. நான் முதல்லயே சொல்லிட்டேன், அவருக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ரிசப்ஷன்ல உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னு. அவர் காதலியே வாங்கல, என்ன என்னாலயும் முடியல, என்ன அப்படி பேச. அப்ப வந்து அவங்க அடுத்தவங்களுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்காங்க அவங்க சொல்லி நம்ம அவங்களுடைய பிரச்சனை மட்டும்தான் பேசுறாங்களே, கண்டி அவங்க அவங்களையும் எதையா நாம அவங்ககிட்ட சொல்லணும்ன்றதுக்காக சொல்றாங்க. ஆனா நான் எந்த சூழ்நிலை இருந்து நமக்கு புரிதல் இல்ல, இதுக்குதான் நான் சொல்றேன், ஒரு புரிதல் வேணும். அவங்க பேசும்போது அவங்க முதல்ல அவங்களுக்கு எப்படி இருக்கிறாங்க அவங்க சொல்லிடுவோம் இல்லையா, இந்த மாதிரி வேலையா இருக்கிறான் அப்படின்னா சரி டக்கு கட் பண்ணிடணும். அதுதான் ஒரு நல்ல ஒரு விஷயம்.
1: நான்
0: அப்புறம் பேசுறேன். ஆமா சில பேர் பாருங்க, தொடர்ச்சியத்துல போன் பண்ணுவாங்க, ரெண்டு மூணு தடவை அவங்க எங்க போயிருக்கலாம், சாப்பிடலாம், ஏதாவது ஒரு பண்ணி இருக்கலாம், ஒரு கேப் ஒரு 5 நிமிஷம் கேப் கூட பண்ணலாம், வெளில போயிருக்க கூட வந்து எடுப்பாங்க. கண்டினியூ பண்ணா நான் 3 கால் பண்ண 4 கால் பண்ண ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்டா வேணும்னு யாரும் எடுக்காம இருக்கிறது இல்ல.
1: கண்டிப்பா
0: சூழ்நிலை, அவங்க சூழ்நிலை இருக்கலாம், ஏன்னா அதுக்கப்புறம் பாது கால் பண்ணுவாங்க. இந்த புரிதல் இருக்கணும்ன்றது
1: என்னுடைய
0: பண்ண வேண்டுகோள்.
1: நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு.
0: நன்றி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்க இலவச டோர் டெலிவரி வசதியுடன். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது இனிய நேரம். டைம் கட்டா 8:52, 45 நொடிகள் ஆகியாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும். இன்னைக்கு நம்ம ஷோல பேசிட்டு இருந்த விஷயம், மற்றவர்களிடம் பேசும் விதம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருந்தோம் இல்லையா. நிறைய நேர்கள் கலந்துகிட்டு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. நம்ம பேசும் வார்த்தைகள் நம்முடைய எண்ணங்களை மட்டும் இல்ல, நம்மளுடைய பண்பையும் வெளிப்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். கோபமா இருக்கும் போது அமைதியை கடைபிடிப்போம், பேசும்போது மரியாதையை கொடுப்போம், மற்றவர்கள் பேசும்போது பொறுமையா கேட்போம். ஏன்னா நல்ல பேச்சு அப்படிங்கறது அழகான வார்த்தைகள்ல மட்டும் இல்ல, அடுத்தவங்களோட மனசை புண்படுத்தாம பேசுறதுலயும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இனிமையாக பேசுவோம், இதயங்களை வெல்வோம், அன்பான உறவுகளை வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கால் பண்ணி பேசின நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. கேட்க போற பாடலோட இன்றைய நிகழ்ச்சி இணைய நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுது.

0: நேரம் 8:55. தொடர்வது.
1: முகத்தில் அருவா சைபால், சொரியா திறங்கா சைபால், இதையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: உங்க வீட்டுக்காரரை பார்த்து கொள்ளு உடம்புக்கு நல்லதான், அவிச்சு தர்றேன், சாப்பிடுறீங்களான்னு கேட்டிருக்காங்க. இவங்க ரொம்ப யதார்த்தமா தான் கேட்டிருக்காங்க. ஆனா இதை கேட்ட உடனே அவருக்கு கோவம் வந்துட்டுதான், என்ன குதிரைன்னு நினைச்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போட்டாரு. சரி அது வேணாம், கேழ்வரகருக்கு களி பண்ணி தர்றேன், சாப்பிடுறீங்களான்னு கேட்டிருக்காங்க. நீ என்ன பெரிய ஜெயில் அதிகாரின்னு நினைப்பா உனக்கு மனசுக்குள்ள, எனக்கு களி கிண்டி போடுறதுக்கு அப்படின்னு இவரு சத்தம் போட்டாராம். இவரை எப்படி சமாளிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தாங்க. சரி கோதுமை ரவருக்கு உப்புமா பண்ணி தரவான்னு கேட்டு பாத்திருக்காங்க. என்ன என்ன டயபிட்டிஸ் பேஷண்ட் நினைச்சுக்கிட்டியா அப்படின்னு கத்துனாராம். கடைசியா அந்த அம்மா ஒரு வழியை கடைபிடிச்சாங்க, அதுலதான் அவர் சரியா வந்தார். மறுநாள்ல இருந்து எது இருந்தாலும் போட்டு சாப்பிடுறேன்னு உட்காந்துட்டார். அப்படி ஒண்ணு இவங்க பெருசா எதையும் பண்ணிவிடல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா வீட்டுல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நாள் பூரா பட்டினி போட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் எதையும் சாப்பிடுறதுக்கு ரெடி. கோதுமை உப்புமா சாப்பிடுறீங்களான்னு கேட்டா எனக்கு என்ன சர்க்கரை வியாதியான்னு இவர் கேட்டார்ல, அதுலயும் விஷயம் இருக்குது. இருதய நோய், நீரழிவு நோய் இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு கோதுமையில உள்ள நார் சத்து ரொம்ப உபயோகப்படுதான். ஆதி காலத்துல இருந்தே கோதுமைக்கும் மனுஷனுக்கும் சம்பந்தம் இருந்து வந்திருக்குது. எகிப்து நாட்டுல நைல் நதிக்கரை ஓரத்துல கிடைச்ச பழங்கால கல்வெட்டுகள்ல கூட கோதுமை பத்தின விவரம்லாம் இருக்குதான். அது எப்படி பயிர் பண்றது, அறுவடை பண்றது, மாவாக்குறது, உணவு பண்டம் தயார் பண்றது எப்படி, இது சம்பந்தமான வார்த்தைகள்லாம் அந்த கல்வெட்டுல இருக்குதான். அது மட்டும் இல்ல, அங்க சில கல்லறைகளை தோண்டி பாக்குறப்போ செத்தவங்களோட கோதுமை பண்டங்களையும் வச்சு புதைச்சு வச்சிருக்கிறாங்களாம். இன்னைக்கு 25 நாடுகள்ல அரிசி அடிப்படையான உணவு, 45 நாடுகள்ல கோதுமை அடிப்படையான உணவு. அகத்தியர் குணபாடம்னு ஒரு நூல் நம்ம கிட்ட உண்டு. கோதுமை அந்த காலத்துல மருந்து பொருளா பயன்பட்டுக்கிட்டு வந்திருக்குது அப்படிங்கிற விவரம் அதுல இருக்குது. கோதுமைய சோறாக்கி சாப்பிட்டா தேக பலம் கூடும், உடைச்சு நொய்யாக்கி கஞ்சியா வச்சு சாப்பிட்டா வாத ஜுரம் தடுமன் கபம் எல்லாம் போயிடும், அரைச்சி மாவாக்கி அடை பண்ணி சாப்பிட்டா உடல் வன்மை அதிகரிக்கும். இந்த விவரம்லாம் அகத்தியர் குணபாடத்துல இருக்குது. இப்பவும் டாக்டர்கள் அதை சிபாரிசு பண்றாங்க. கருவுற்ற பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், இவங்களுக்கு தேவைப்படுற புரதச்சத்து, சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, பி உயிர் சத்து இதெல்லாம் கோதுமையில இருக்குது. இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, கோதுமை உணவு கொஞ்சமா சாப்பிட்டாலும் அதிகமா சாப்பிட்டது மாதிரி ஒரு நிறைவு வந்துடும், அதனால சாப்பிடுற அளவு குறைஞ்சிரும். அதனாலதான் உடம்பு குண்டா இருக்கிறவங்களுக்கு அதை சிபாரிசு பண்றது. காவேரி ஓரமா விளையிற வெத்தலையை கொடுத்துட்டு கங்கை ஓரமா விளையிற கோதுமையை வாங்கிக்குவோம் அப்படின்னாரு பாரதியார். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவேரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம்னார். கோதுமை பலகாரம் சாப்பிட்டு வெத்தலை போட்டுட்டு உட்காந்தா அதுவும் ஒரு விதமான சுகம்தான். அந்த காலத்துல கோதுமை நிறைய விளையிற ஒரு தேசம் இருந்தது, அதுக்கு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா ஒரு நாள் தன்னுடைய அமைச்சரை கூப்பிட்டார். என்ன அமைச்சரே, நம்ம கிட்ட கையிருப்புல இருக்கிற கோதுமை இன்னும் எவ்வளவு நாளைக்கு வரும்னு கேட்டார். இன்னும் 2 வருஷத்துக்கு வரும் மகாராஜா அப்படின்னாரு அமைச்சர். இதை கேட்டதும் ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்படின்னா இன்னும் 2 வருஷத்துக்கு நம்ம நாட்டுல பஞ்சமே இல்லை அப்படின்னார் ரொம்ப மகிழ்ச்சியா. அமைச்சர் தலையை சொரிஞ்சுக்கிட்டே கிட்ட போனார். அப்படி இல்ல மகாராஜா, நான் சொன்னது நம்ம 2 பேர் வீட்லயும் இருக்கிற கையிருப்பை பத்தி அப்படின்னார்.
3: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீ

0: கேளுங்கள்.
1: நேர்களை, புதுச்சேரி அரசின் மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு, சில பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை கணபதி நகர், வரதராஜு நகர், மூகாம்பிகை நகர், முத்துலட்சுமி நகர், மகாலட்சுமி நகர், சேதிலால் நகர், நயினார் மண்டபம், ரங்கசாமி நகர், முருங்கப்பாக்கம் முழுவதும் கோவிந்தராஜு நகர், முத்துலட்சுமி நகர், அரியாங்குப்பம், மணவெளி, நோனாங்குப்பம் ஆகிய பகுதிகளில் மின்சார விநியோகம் முற்றிலும் தடைபடும் என அறிவிக்கப்படுகிறது.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
4: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02 இருக்கு.
4: நேயர் விருப்பம், பாட சொல்லி இல்ல உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
5: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
6: தொடர்வது
1: காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
7: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மலர்விழி. 6 மாநிலங்களுக்கான ஆளுநர்களை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நியமித்துள்ளார். கேரளத்தின் புதிய ஆளுநராக திரு ஓம் பிரகாஷ் மாத்தூர் பதவியேற்க உள்ளார். இதுவரை கேரளத்தின் ஆளுநராக இருந்த திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமிழகத்தின் ஆளுநராக பொறுப்பேற்க உள்ளார். முன்னதாக இவர் தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநராக இருந்தது குறிப்பிடத்தக்கது. நவராத்திரி கொண்டாட்டங்களின் 3ஆம் நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்நன்னாளில் மக்கள் அனைவரும் வீரம், அமைதி, தெய்வீகம் இவற்றின் வடிவமாக திகழும் பெண் தெய்வமான சந்திரகாந்தாவை வழிபட்டு மகிழ்ச்சி, வளம் மற்றும் வெற்றியுடன் வாழ தாம் வாழ்த்துவதாக சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெறும் முதல் பிம்ஸ்டெக் உள்துறை அமைச்சர்களின் கூட்டத்தில் பயங்கரவாதம், சட்டவிரோத பரிமாற்றங்கள் மற்றும் இணையவழி அச்சுறுத்தல்களை எதிர்த்து போராடுவதற்கான வலுவான கட்டமைப்பு உருவாக்கப்படுவது குறித்து விவாதிக்கப்படும். மேலும் இக்கூட்டத்தில் இக்குற்றங்களை தவிர்ப்பதற்கான ஆக்கப்பூர்வ வழிவகைகள் குறித்தும் வலியுறுத்தப்படும். தகுதியுள்ள வாக்காளர் எவரும் விடுபடாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் முழுவதும் இன்று காலை 8 மணி முதல் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடக்கியுள்ளது. இன்று காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ECR சாலையில் உள்ள ஸ்ரீ ராதிகிருஷ்ணா நிலையத்தில் நடைபெறும் மின் நுகர்வோர் குறைதீர்ப்பு கூட்டத்தில் கோரிமேடு, லாஸ்பேட்டை மற்றும் அசோக் நகரை சேர்ந்த மின் நுகர்வோர் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு புதுச்சேரி மின்துறை செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நயினார் மண்டபம், ரங்கசாமி நகர், முருங்கப்பாக்கம் முழுவதும், அரியாங்குப்பம், மணவெளி, நோனாங்குப்பம், முத்துலட்சுமி நகர், கோவிந்தராஜ் நகர், மூகாம்பிகை நகர், கணபதி நகர் ஆகிய பகுதிகளில் மின் தடை ஏற்படும் என மின்துறை நகர கோட்ட செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

93.8 இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி ஃப்ரம் ரெயின்போ புதிய 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேர்களுக்கும் உற்சாகமான ஒரு காலை வணக்கம். நேர்கள் எல்லாரையுமே வந்து உங்களுடைய ஃபேவரட் ஷோக்கு இன்வைட் பண்ணுற நான் உங்கள் தோழன் விமல். நேர் விருப்பம் தான் இது வந்து வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸ் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி அனுப்ப போகிறீங்க. ஸோ அந்த சாங்ஸ் வந்து நீங்கள் மட்டும் இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து கேட்க போகிறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா 7598510505 என்ற எண்களுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் பெற்ற படம், உங்கள் ஊர் பேர் எல்லாத்தையும் சேர்த்து டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா நானும் உங்களை பேரை சொல்லி உங்களுக்கான பாட்டை கேட்க உங்களுடைய பாட்டை உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்போம்.

இதெல்லாம் மற்றவங்களும் கேட்கறதுக்கான எல்லா வேலையும் சேர்த்து செய்வோம் அப்படின்னு சொல்லிக்கிறார். ஸோ நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் திருவிடையாடல் ஆர்வம் திரைப்படத்திலிருந்து கண்ணுக்குள்ள ஏதோ சாங் வந்து கேட்டிருக்காங்க. தங்கப்பாண்டி முதலியார்பேட்டையிலிருந்து அவருக்கான சாங் வந்துட்டு இருக்குது, கேட்டஜா பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த ஃபோன் 9:30 என்றும் உங்கள் மனதோடு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி,

0: அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுடைய ஃபேவரட் ஷோ. நேரம் இருப்பதை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் ஒரு மடுத்த பாடல், என்ன பாடல் சொல்லி கேட்டீங்கன்னா, பூவெல்லாம் உன்வாசம் திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்க போகிறோம். இந்த பாட்டு கேட்டிருக்காங்க எடப்பாடியிலிருந்து தங்கவேல் அவருக்கான பாட்டு வந்திருக்குது. நீங்களும் இவர் போன பாடல் கேட்க விரும்புங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 7598510505 என்ற எண்களுக்கு. உங்களுக்கு பிடித்த பாடல், பாடம், பட்ச படம், ஊர் பேர் எல்லாத்தையும் சேர்த்து டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களோட சேர்ந்து நாமளும் பாட்டு கேட்டு சும்மா வைப் பண்ணுவோம். தொடர்ந்து கிடைக்கிறது என்று உங்கள் மனதோடு.

0: உதவும் முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களோட ஃபேவரட் ஷோ நேரு. இப்போ தான் கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 9:16:58 ஆகிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சாங் வந்து யார் கேட்டிருக்காங்க கேட்டிங்கன்னா, அசாமில் இருந்து ஹித்தேந்திரா தாஸ் தான் இந்த பாடல் கேட்டிருக்காங்க. உங்களுக்கான சாங் வந்துட்டு இருக்குது பூவெல்லாம் முன்வாசம் திரைப்படத்திலிருந்து. கேட்டு ரசிங்க FM 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில். BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களோட ஃபேவரட் ஷோ நேரு இருப்பதாக கேட்டுருக்கீங்க. ஸோ இதில் வாட்ஸ்அப் மூலமாக நிறைய பேர் வந்து உங்களோட சாங்ஸை பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க, சூப்பராக இருக்குது கேட்கறதுக்கு. ஸோ நிகழ்ச்சியில் ஒரு மடுத்த பாடல், திகடி திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. திருக்கடையூர்லேருந்து சதீஷ்குமார், ஹரிப்ரியா, ஜோதி சதீஷ் இவங்க எல்லாருமே இந்த பாட்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான பாட்டு வந்துருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் இதே போல் விருப்பமான பாடல் கேட்க விரும்புனீங்கன்னா 7598510505 என்ற நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலின் பட்சப்பட ஊர் பேர் அழைத்து சேர்த்து டைப் பண்ணி அனுப்புங்க. இதே ஃபம் ரெயின்போ புதுவை என்றும் உங்கள் மனதோடு.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
4: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
5: நேரம் 9:30. 6 நொடிகள் நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுடைய ஃபேவரட் ஷோ நேரம் இருப்பதை கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் தீனா திரைப்படத்திலிருந்து வரும் பாடல் கேட்க போகிறீங்க. இந்த பாட்டு கேட்டிருக்காங்க தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் இந்த பாட்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பாட்டு வருது கேட்டு பண்ணுங்கள். நீங்களும் இதே போல் உங்களுடைய சாங்ஸை கேட்க விரும்புனீங்கன்னா 7598510505 என்ற எண்களுக்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான பாடலில் டைப் பண்ணி அனுப்புங்க. அது எந்த படத்துலேருந்து வந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அதோடு சேர்ந்து உங்கள் ஊரும் பேர் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு உங்களுக்கான சாங்ஸை நாங்கள் க்யூ பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க, நாங்களும் என்ஜாய் பண்ணுவோம். ஸோ கிவன் டேக் பாலிசி அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்டாக ஜாலியாக வைப் பண்ணலாம். தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ 101.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: HIV பாதிப்புக்கு உள்ளானவர்களை ஒதுக்காதீர். HIV பாதிப்புக்கு உள்ளானவர்களுடன் பழகுவதால், சேர்ந்து சாப்பிடுவதால், சேர்ந்து வேலை செய்வதால், ஒரே கழிவறையை பயன்படுத்துவதால் HIV பரவாது.
1: HIV ஆல் பாதிக்கப்பட்டவரும் நம்மில் ஒருவர் தான் என்று அன்பு காட்டுவோம், ஆறுதலாயிருப்போம். மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நேர் விருப்பம். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் டிக் டிக் டிக் என்ற படத்துல இருந்து உங்களுக்கான பாடம் இருப்பது. இந்த பாட்டு கேட்டிருக்காங்க பொன்னியம்மன் மேடு வண்ணை கரைசன். இந்த பாட்டு கேட்டிருக்காங்க, பாட்டு வந்து கேட்டு பண்ணுங்க. எஃப்எம் 90.2 பிளேட் என்றும் உங்கள் மனதோடு.

0: PCPNDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वाले दोनों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है।
1: स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஃபேவரட் ஷோ நேரு விருப்பம் தான் கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் நண்பன் திரைப்படத்தில் பாடல் கேட்கப்பட்டிருக்கு. அந்த பாடல் கேட்டிருக்காங்க ஆண்டிப்பட்டியிலிருந்து ஆராதனா. அவங்களுக்கான பாட்டு வருது கேட்டது எப்படி எஃப்எம் 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நேர்விருக்கும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் உரியடி திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பாடல் வந்து காரைக்கால் மேல ஓடுதுறை எஸ் ஏ விஜயராகவன் இந்த பாடல் கேட்டிருக்காங்க. உங்களுக்கான பாட்டு வருது கேட்டா எஃப்எம் 90.92 என்றும் உங்கள் மனதோடு.

நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் ஜென்சி மற்றும் பி வசந்தா பாடிய பாடல் கேட்கலாம். புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலேருந்து இந்த பாடல் வந்து யாராருக்கெல்லாம் வந்து சாங் வந்து கேட்டிருந்தோம் அவங்களுக்கு கொடுக்க முடியல, அவங்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு டெடிக்கேஷன் சாங்காக வந்து நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பாட்டுக்கு வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா மகேந்திரன், மனோ, சோபனா, திகழியாணி, திகழிசை, சுரேந்தர், காயத்ரி நெல்லிக்குப்பத்திலிருந்து, சரஸ்வதி, பத்மநாபன் மாதவரம் பால் பண்ணையிலிருந்து, பர்வின் திருவண்ணாமலை, அமித், அஷ்மிதா, அஷ்மித்ரன் பன்ரூட்டியிலிருந்து, பழனி வட்டம், ராமகிருஷ்ணன், குழமக்கொண்டான், இவங்களுக்கு எல்லாருக்குமே சேர்ந்த மாதிரி பாடல்கள் எல்லாமே வழங்கப்படுது. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் 90.92 என்றும் உங்கள் மனதோடு.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மலர்விழி. நவராத்திரி கொண்டாட்டங்களின் 3வது நாளான இன்று மக்கள் அனைவரும் வளம் மற்றும் வெற்றியுடன் வாழ தாம் வாழ்த்துவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். புதுடெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறவுள்ள முதல் பிம்ஸ்டெக் மாநாட்டில் அனைத்து உள்துறை அமைச்சர் மற்றும் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள். இந்த வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளின் ஸ்திரத்தன்மையை வெளிப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா நேற்று குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பாரம்பரிய உள்ளூர் விளையாட்டுகள் குறித்த செயல் விளக்க போட்டிகளை தொடக்கி வைத்து பேசுகையில், உள்நாட்டு பாரம்பரிய விளையாட்டுகள் நாட்டின் கலாச்சார அடையாளமாகவும் உலக ஒத்துழைப்பிற்கான புதிய வாய்ப்பாகவும் திகழ்வதாக கூறினார். வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிப்பதாக வடகிழக்கு மாநிலங்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். உலகளாவிய வாகன உற்பத்தி மையமாக இந்தியா மாறி வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் பேசிய அவர், உலகளாவிய பொருளாதார சவால்கள் இருந்தபோதிலும் இந்தியா தன் வளர்ச்சிப் பாதையில் தொடர்ந்து செல்வதிலும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை தக்க வைப்பதிலும் உறுதியாக உள்ளதாக கூறினார். விண்வெளி அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்துடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இருநாடுகளுக்கும் இடையேயான 8வது அறிவியல் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கவுன்சில் கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். டாக்டர்களின் மருத்துவ சிகிச்சை நிலையங்களில் பல்வேறு சேவைகள் தொடர்பான கட்டண விவரங்கள் முறையாக காட்சிப்படுத்தப்படுவதை மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டுமென மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 98.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் உங்களை கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சிக்கு வரவேற்பது. நான் உங்கள் ஆர்ஜே ஜீவிதா. டைம் டிட்டா 10:23:23. இன்னைக்கு உங்களுக்காக பல வகை கேள்விகளோட வந்திருக்கேன். யார் யாருக்கு என்னென்ன கேள்விகள் வரப்போகுது அப்படிங்கறத நீங்க கலந்துகிட்டா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். யாருக்கு வேணா எந்த கேள்வி வேணா வரலாம். பட் எல்லா கேள்வியுமே ரொம்ப ஈஸியா நீங்க பதில் சொல்ற மாதிரிதான் இருக்கும். விடுகதை கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, பூ பூக்கும் காய் காய்க்கும் பழம் பழுக்காது, அது என்ன? இதான் உங்களுக்கான கேள்வி. பூ பூக்கும் காய் காய்க்கும் பழம் பழுக்காது, இதுதான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கேள்வி. விடுகதையோட ஆரம்பிக்கிறோம். ஸோ உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செட்கோ கேம் ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்காக என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, பூ பூக்கும் காய் காய்க்கும் பழம் பழுக்காது, அது என்ன அப்படின்னு விடுகதையோட நம்ம ஷோவை ஆரம்பிச்சிருக்கோம். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், போனிகில இருந்து வீரமணி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா மேம்?
0: நலமா இருக்கேன் வீரமணி சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம்.
0: ஓகே, நான் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியுமா?
1: ஓகே மேம். இவரை திறந்து
0: பாத்தீங்கன்னா
1: எல்லா மனசும் அதே போல கலரா இருக்கும் மேம்.
0: புரியல. தேங்காய் தேங்காய் அப்படிங்கறது கரெக்டான பதில். சூப்பர் சார், நன்றி. அதாவது இன்னொரு கேள்வி கேட்கலாமா? கை கை இருக்கு இல்லையா, இந்த எழுத்துல தொடங்கக்கூடிய சொற்கள் சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு எத்தனை தெரியுமோ சொல்லலாம்.
1: நம்பிக்கை.
0: முடிய கூடாது, தொடங்கணும்.
1: ஓகே மேம்.
0: டக்குன்னு கேட்டா என்னால எப்படி சொல்ல முடியும்? ஓகே சார், அடுத்த நேர்கிட்ட கேக்கலாமா?
1: ஓகே மேம்.
0: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு.
2: ஏய், இங்க தாதா கிங். FM Rainbow 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. ஓகே, கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, கை இந்த எழுத்துல தொடங்கக்கூடிய சொற்கள் எத்தனை சொல்லணுமோ சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் பாண்டிச்சேரியில இருந்து ஆனந்தி பேசுறேன் மேடம்.
0: ஆனந்தி மேம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்களா என்னென்ன வரும், என்னென்ன வார்த்தைகள் வரும்?
1: கைத்தடி, கைவரிசை, கைப்பை, கைமாறு.
0: எதிர்பார்க்கிறேன் இன்னும்.
1: கைமாறு, கைப்பந்து.
0: யார் அது பின்னாடி சொல்லி கொடுக்கிறது?
1: சாரு,
0: சொல்லுங்க. அப்புறம்
1: கைவரிசை,
0: கைவரிசை. உங்க கைவரிசைய காட்டுறீங்க போலயே.
1: அப்புறம்
0: நிறைய சொல்லிருக்கீங்க மேம், நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும். அடுத்த நேயர் எத்தனை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேக்கலாம்.
2: வணக்கம் மேடம்.
0: கை என்ற எழுத்தில் தொடங்கக்கூடிய சொற்கள் சொல்லுங்க பாக்கலாம். யார் பேசுறீங்க? பலராமன் சார், கை அப்படின்ற எழுத்துல தொடங்கக்கூடிய வார்த்தைகள்.
2: கைக்குட்டை,
0: கைக்குட்டை. சூப்பர். அப்புறம் இந்த கையிலேயே ஒண்ணு இருக்கே, அது என்ன?
2: கையிரல், கைரேகை.
0: கைரேகை, சூப்பர். அப்புறம் அப்புறம் அப்புறம் அப்புறம் எது மூலையுமா என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? கைபேசி. ஓகே, எப்படி வர வச்ச பாத்தீங்களா ஆன்சர? வாயால பேசிட்டு இருக்கீங்க. ஓகே, சூப்பரான பதில் தான் சொல்றீங்க. நன்றி சார், நன்றி கால் பண்ணதுக்கு. நாலு கண்டுபிடிச்சிருக்கீங்க, நான்கு கண்டுபிடிச்சிருக்கீங்க. நன்றி கால் பண்ணதுக்கு.
2: நன்றி,
0: நன்றி, நன்றி. நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துகிட்டு கலக்கலாம். கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. ஓகே, கால் பண்றதெல்லாம் இருக்கட்டும், அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அடுத்த கேள்வி சரி, ஓகே, உங்களுக்காக கேட்டுலாம். இந்தியாவில் எந்த நகரில் அரண்மனைகள் அதிகம் உள்ளன? இதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்தியாவில் எந்த நகரில் அரண்மனைகள் அதிகம் உள்ளன அப்படிங்கிற கேள்விக்கான பதில கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணுங்க. நம்பர் அதே தான், 2271760 அண்ட் 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணலாம். சப்போஸ் நீங்க வெளியூர் நேயர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணலாம். தொடர்ந்து கேளுங்க, இது FM ரெயின்போ புதுவை 102.0.

0: வெளியிட்டு
1: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
3: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டுட்ருக்கீங்க. டைம் கரெக்டாக 10:20 ஆகுது. இன்றைக்கி கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பல வகை கேள்விகளோட நம்மளுடைய ஷோ பயணம் பண்ணிகிட்ருக்கு. அதில் கடைசியாக என்ன கேள்வி கேட்டிருந்தேன், ஒரு ஜிகே கொஷின் கேட்டிருந்தேன், இந்தியாவில் எந்த நகரில் அரண்மனைகள் அதிகம் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்கேன் இல்லையா. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், வெள்ளியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன்.
0: ராஜகோபால் சார், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும்.
0: ஓகே, சொல்லுங்க, இந்தியாவில் எந்த நகரில் அரண்மனைகள் அதிகம் உள்ளன?
1: மேற்கு வங்காளத்தோட கொல்கத்தா மாட, கொல்கத்தாவில தான் அதிகமா அரண்மனை உள்ளது.
0: அப்படியா, நீங்க போயிருக்கீங்களா?
1: ஓகே, போயிருக்கிறோம். பாம்பே, கொல்கத்தா, நார்த் ஃபுல்லா சுத்திட்டான்.
0: சுத்தியாச்சு. ஓகே, அரண்மனைகளின் நகரம் ஓகே கொல்கத்தா அப்படிங்கறது கரெக்டான பதில். இன்னொரு கேள்வி கேட்கலாமா உங்ககிட்ட? உங்களுக்கு சொந்தமான ஒண்ணு, ஆனா உங்களை விட மத்தவங்க அதிகமா யூஸ் பண்ணுவாங்க, அது என்ன?
1: நேம் ஆஃப் பர்சன், நேம் ஆஃப் பிளேஸ், நேம் ஆஃப் திங்ஸ், நம்ம பேரு.
0: உங்க பேரு? ஓகே, சூப்பர் சூப்பர் சார், கலக்கிட்டீங்க, நன்றி கால் பண்ணதுக்கு.
1: தேங்க் யூ,
0: நன்றி நன்றி. ஓகே, இந்த ஷோல நீங்களும் கலந்துகிட்டு கலக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2271770 அப்படிங்கிற அந்த நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோல் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க, தொடர்ந்து கேளுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கறது ஸ்பாட் கேள்வி தான், ரொம்ப ஈஸியான கேள்வி. அதனால உங்களுக்கு வந்து ஒரு 5 நிமிடங்கள் டைம் கொடுத்து யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய ஆன்சர் கண்டுபிடிக்க போறது கிடையாது. சோ என்ன கேள்வி அப்படிங்கறத நான் ஸ்பாட்ல கேக்குறேன், ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்க போறீங்க. நீங்க ரெடி அப்படின்னா கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாமா? ஆசை படத்துல இருந்தேன்

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. கெட் செட் கோ நிகழ்ச்சியில உங்களுக்காக ஸ்பாட் கேள்வி தான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா. நிகழ்ச்சி பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: புதுச்சேரி கொம்பாகத்திலிருந்து சாம்பசிவம்.
0: சாம்பசிவம் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்ல. ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? உங்களுக்கு வந்திருக்கிறது என்ன அப்படின்னா சினிமா கேள்வி. ஓகேவா? சினிமா கேள்வியில உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா சு சு இருக்கு இல்லையா, சு சு
1: ஹலோ
0: சு அப்படிங்கிற எழுத்து இருக்கு இல்லையா, சு குரில். இந்த வார்த்தையில முடியக்கூடிய திரைப்படத்தின் பெயர்கள், எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா

0: வாரிசு. ஓகேவா? வாரிசுன்னு முடிதா அந்த சு அப்படின்ற எழுத்துல முடியக்கூடிய திரைப்படத்தின் பெயர்களை சொல்லுங்க பாக்கலாம். நான் சொல்லிட்டேன் வாரிசு, நீங்க திரும்ப ரிப்பீட் பண்ண கூடாது. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம் கண்டுபிடிங்க. ரொம்ப சிக்கலா? பழைய படங்கள் நிறைய இருக்கு இல்லையா உங்களுக்கு? தான் நீங்க தான் சொன்னீங்களே பழைய படங்களா இருந்தா கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பழைய படங்களும் இருக்கு, கண்டுபிடிங்க. நான் சொன்ன படத்திலேயே வந்து இன்னொரு படம் இருக்கு, முன்னாடி ஒரு வார்த்தை வரும், அவ்வளவுதான்.
1: அடுத்த வாரிசு.
0: ஓகே சூப்பர். ஒன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம்
1: தெரியல
0: அப்படிங்கிற ஒரு படம். ஓகே சார், நன்றி நன்றி. ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. வேற ஏதாச்சும் கேக்கணுமா? இதுவே ட்ரை பண்ணுங்களேன் பாக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் நேர்கிட்ட வந்து எத்தனை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கறத கேக்கலாம். ஓகேவா? சரி, இந்தியாவின் தேசிய பாரம்பரிய விலங்கு எது? உங்களுக்கான அடுத்த கேள்வி.
1: இந்தியாவின் தேசிய
0: பாரம்பரிய விலங்கு எது?
1: புலி.
0: இல்லையே.
1: இல்லையே. பசு.
0: இல்ல. ஓ, ஒண்ணா சொல்றதா நீங்க? இல்ல.
1: குதிரை.
0: இல்ல.
1: வேற என்ன?
0: வேற என்ன?
1: பாரம்பரிய தேசிய ஆடா?
0: இல்ல. சரி ஓகே சார், நம்ம நெக்ஸ்ட் நேர்கிட்ட கேக்கலாம். ஓகேவா? ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு.
2: सुनती हो? कमाल ही हो गया.
3: क्या हो गया ऐसा?
2: सिलेंडर आने में देरी हो रही थी ना, देखो आज आ गया.
3: ये कमाल कैसे हो गया?
2: मैंने www.pgportal.gov.in पर जाकर अपनी कंप्लेंट को बोल कर दर्ज किया और देखो तुरंत एक्शन हुआ.
3: ये तो बहुत बढ़िया पोर्टल है.
2: 22 भारतीय भाषाओं में आप अपनी शिकायत दर्ज कराएं, अपनी समस्या का समाधान और प्राथमिकता का अनुभव पाएं, जैसे हमने पाया. सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी.
4: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ. இப்போ ரெயின்போ புதுவை 102.8 ல கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:32 பத்து நொடிகள் ஆகுது. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில உங்களுக்காக பல வகை கேள்விகளோட நம்மளோட ஷோ பயணம் பண்ணிட்டு இருக்கு. அதுல கடைசியா என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, சினிமா கேள்வி கேட்டிருந்தேன். சு என்ற வார்த்தை எழுத்துல முடியக்கூடிய திரைப்படத்தின் பெயர்கள் எத்தனை கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: நெல்லிக்குப்பத்திலிருந்து சுரேந்தர்
0: பேசுறேன். சுரேந்தர், கண்டுபிடிச்சிருக்கீங்களா எத்தனை மூவி பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க?
5: அதிகமா கண்டுபிடிக்கல மேடம்.
0: சரி, நீங்க கண்டுபிடிச்சத சொல்லலாம்.
5: இல்ல அவங்க இல்ல மேடம். நான் என்ன க்வெஸ்சன் கேட்டேன்னா, இப்போ பாரம்பரிய விலங்குன்னு கேட்டீங்க இல்லையா, அதுக்காக தான் கால் பண்ணேன்.
0: சரி ஓகே. இந்தியாவின் தேசிய பாரம்பரிய விலங்கு எது?
5: யானை தான்.
0: யானை அப்படிங்கிறது கரெக்டான பதில். ஓகே சுரேந்தர், சூப்பர்.
5: தேங்க்யூ மேடம்.
0: யானை அப்படிங்கிறது கரெக்டான பதில். நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்
6: அனைவருக்கும். நீங்க உற்சாகமான காலை வணக்கம்.
0: காலை வணக்கம், யார் பேசுறீங்க?
6: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சண்முக சுந்தரம் சார், எந்த கேள்விக்கான பதில கண்டுபிடிச்சிட்டு வந்தீங்க? ஓகே, சூனு முடியக்கூடிய திரைப்படத்தின் பெயர்கள் எங்க சொல்லுங்க பாக்கலாம்.
6: கல்யாண பரிசு.
0: கல்யாண பரிசு. புரியல.
6: அடுத்த வாரிசு.
0: அடுத்த வாரிசு. ஓகே.
6: காதல் பரிசு.
0: காதல் பரிசு. வேற ஏதாவது கேள்வி நான் கேக்கணுமா? கேட்டே ஆகணுமா? சரி ஓகே. முதல் எழுத்தை மட்டும் மாத்தி நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் மாதத்தின் முதல் மாதம்
6: என்ன?
0: சித்திரை இருக்குல்ல, சித்திரை தான். ஓகேவா? அஞ்சல் நிலையத்தில் அனுப்பும் கடிதத்திற்கு வைப்பது என்னது?
6: அஞ்சல் நிலையத்தில் கடிதத்திற்கு முறை
0: என்னது?
7: உரை வைப்போம்.

இல்ல நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் அந்த ஒரே ஒரு லெட்டர் மட்டும் மாத்தணும்னு சொன்னேன். முத்திரை. ஓகே ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்க சார், நன்றி கால் பண்ணதுக்கு. நன்றி நன்றி. ஓகே, இந்த ஷோல நீங்களும் கலந்துட்டு பேசலாம். கால் பண்ணுங்க 2271760 and 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க இது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. உங்களுக்கான அடுத்த கேள்வி மேட்சிங் வந்துட்டு இருக்கு. ஓகேவா, மேட்சிங் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஏ சைட் கேள்வி இருக்கும், பி சைட் பதில் இருக்கும். எந்த கேள்விக்கு எந்த பதில் மேட்ச் ஆகும் அப்படிங்கறத நீங்க மேட்ச் பண்ணிட்டு கால் பண்ணணும். ஓகேவா, ஏ சைடு உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, சத்தம் போடாத விலங்கு அப்படிங்கறது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, சிறிய இதயம் கொண்ட மிருகம். பின்பக்கம் நீந்தும் உயிரினம் மூன்றாவது. நான்காவது கேள்வி, மிக குறைந்த நேரம் மலர்ந்திருக்கும் பூ. ஓகேவா, சத்தம் போடாத விலங்கு, சிறிய இதயம் கொண்ட மிருகம், பின்பக்கம் நீந்தும் உயிரினம், மிக குறைந்த நேரம் மலர்ந்திருக்கும் பூ அப்படிங்கறத உங்களுக்காக ஏ சைட் நான் கேட்டிருக்க கேள்வி. பி சைட் ஆன்சர் இருக்கும். ஓகேவா, இறால், பார்லி பூ, ஒட்டகச்சிவிங்கி, சிங்கம். இறால், பார்லி பூ, ஒட்டகச்சிவிங்கி, சிங்கம், அப்படியே கலைஞ்சி கலைஞ்சி இருக்கு. ஓகேவா, எந்த கேள்விக்கு எந்த பதில் மேட்ச் ஆகும் அப்படிங்கறத மேட்ச் பண்ணிட்டு கால் பண்ணுங்க. நம்பர் அதே தான், எஃப்எம் ரெயின்போக்கு. தொடர்ந்து கேளுங்க அதை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. பாடல் உங்களுக்காக ஜோடி படத்துல இருந்து.

0: ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு ஹெச்ஐவி பரவுதலை தடுக்க முடியும். கருவுற்ற தாய்மார்கள் ஹெச்ஐவி பரிசோதனை செய்து கொள்வது அவசியம்.
1: பெற்றோரிடமிருந்து குழந்தைக்கு ஹெச்ஐவி பரவுதலை தடுக்கும் திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அரசு மருத்துவமனைகளை அணுகி இலவசமாக ஹெச்ஐவி பரிசோதனை செய்து கொள்ளுங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:41, 35 நொடிகள் ஆகுது. உங்களுக்காக நான் மேட்சிங் கேட்டிருந்தேன். அதாவது என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா, ஏ சைட் கேள்விகள் கேட்டிருந்தேன், பி சைட் வந்து ஆன்சர் சொல்லியிருந்தேன். எந்த கேள்விக்கு எந்த பதில் மேட்ச் ஆகும் அப்படிங்கறத மேட்ச் பண்ணிட்டு கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம்.
3: பர்வீன் திருவண்ணாமலை.
2: பர்வீன் மேம் ரெடியா?
3: ரெடிதா. ஆனா நான் இந்த கேள்வி சொல்லுங்க பாப்போம்.
2: இந்த கேள்வி சொல்லுங்க பாப்போம். எந்த கேள்வி?
3: அது படம் மேட்ச் பண்ண கேள்வி கேட்டிருந்தீங்களா நீங்க?
2: படம் சம்பந்தமான கேள்வி கேட்டிருந்தேன், அதுக்கு பதில் சொல்ல வந்திருக்கீங்க.
3: ஆமா.
2: சரி, சு அப்படிங்கற எழுத்துல முடியக்கூடிய படத்தோட பேரு சொல்ல சொல்லிருந்தேன். எத்தனை கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிச்சு சொல்லலாம்னு சொல்லிருந்தேன். சரி, நீங்க எத்தனை கண்டுபிடிச்சிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம்.
3: நீங்க எக்ஸாம்பிள் கொண்டேன்னு சொல்லுங்க, நான் அப்புறம் லைன்
2: பிடிச்சிரேன். வாரிசு. சேம் எக்ஸாம்பிள். வாரிசு.
3: ஓ அப்படி. அந்த சு. ரைட். சரி, வாரிசு.
2: அந்த சு.
3: வாரிசு. முந்தானா முடிச்சு.
2: நன்றி. நாம வந்து மேட்சிங் கேட்டிருந்தோம்ல, சோ அதுக்கான பதில சொல்றது யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கோம். அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் மேம்.
2: வணக்கம் மேம். யார் பேசுறீங்க?
4: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா இருக்க மேம்.
2: ஓகே, ரெடியா?
4: ரெடி மேம்.
2: கேள்விகளை நான் கேட்பேன், பதில நீங்க சொல்லணும். ஓகேவா?
4: ஓகேங்க மேம்.
2: ஏ சைட் கேள்வி. சத்தம் போடாத விலங்கு. மலர்ந்திருக்கும் பூங்கிறது கடைசியா நான் ஒரு ஒரு விடை வந்து பேலன்ஸ் இருக்கும், அத சொன்னா முடிஞ்சு போச்சு, மேட்ச் பண்ணியாச்சு இல்லையா. பார்லி பூ. ஓகே, சூப்பர். கலக்கிட்டீங்க, நன்றி கால் பண்ணதுக்கு.
4: நன்றி
2: நன்றி. ஓகே, இந்த ஷோல நீங்களும் கலந்துகிட்டு கலக்கோ கலக்குன்னு கலக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. அண்ட் நீங்க வெளியூர் நேயர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ல கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:49 ஆகுது. பல வகை கேள்விகளோட நம்மளோட ஷோ பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அதுல கடைசியா எந்த கேள்வியும் கேட்கல, ஸ்பாட்ல தான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. நிகழ்ச்சி பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், புதுல இருந்து ஆசை தம்பி.
0: ஆசை தம்பி சார், ரெடியா?
1: கேள்வியோ ரெண்டையும் நல்ல ஒரு சிரிப்போட மனசோட ஜாலியா ஏத்துக்கணும்.
0: சரி ஓகே சார், உங்களுக்கான கேள்வி என்ன தெரியுமா? பழமொழியை நிறைவு செய்ய போறீங்க, ஓகேவா?
1: ஓகே ஓகே.
0: தண்ணீர் டேஷ் ஆனாலும் டேஷை அணைக்கும்.
1: தண்ணீர் சூடானாலும் தீயை அணைக்கும்.
0: அது அப்படியே கொஞ்சம் நல்லா சொல்லுங்க பாக்கலாம்.
1: தண்ணீர் சூடானாலும் தீயை அணைக்கும், தண்ணீர் குளிர்ந்தாலும் தீயை அணைக்கும், தண்ணீர் கொதித்தாலும் தீயை அணைக்கும்.

0: எப்படி இப்படி எல்லாம் போட்டாலும் தீயை கண்டிப்பா அணைக்கும் அப்படிங்கறத சொல்றீங்க.
1: தண்ணீருக்கு
0: என்ன நம்ம என்ன சொல்லுவோம், சுட தண்ணியே என்ன சொல்லுவோம்,
1: தண்ணீர் சூடானாலும் தீயை அணைக்கும்,
0: வெந்நீர்னு சொல்லுவோமா,
1: வெந்நீர் வெந்நீர்,
0: ஓகே, தண்ணீர்
1: வெந்நீர் ஆனாலும் தீயை அணைக்கும்,
0: நெருப்பை அணைக்கும், ஓகேவா?
1: ஆமா ஆமா,
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி சார் கால் பண்ணதுக்கு,
1: ஓகே தேங்க் யூ,
0: நன்றி.

0: முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: FM Rainbow புதுவை 102.8ல கெட் செட் கோ கேட்டுட்ருக்கீங்க. டைம் கரெக்டாக 10:56, 12 நொடிகள் ஆகியாச்சு. டைமை சொன்ன உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும். ஷோ ஆரம்பிச்சதோ தெரியல, முடிஞ்சதோ சொல்ல எப்பவுமே சொல்கிற டைலாக் தான். கண்டிப்பாக வந்து எப்போ ஆரம்பித்தோம் தெரியல, எப்படி முடிஞ்சதுன்னு எனக்கும் தெரியல. டைம் அப்படியே ஓடி போச்சு. இன்னைக்கு ஷோவில் கலந்துக்கிட்டு கலக்கின நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. கேட்க போகிற பாடலோட இன்றைய கெட் செட் கோ நிகழ்ச்சி நிறைவு பெறுது. அடுத்த நிகழ்ச்சி உங்களுக்காக மெலடி மேஜிக் காத்துட்ருக்கு. மெலடியான பாடல்களோட நம்மளோட விமல் காத்துட்டு இருக்காரு. தொடர்ந்து கேளுங்க. அது ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது காலை 11 மணிக்கான செய்தி சுருக்கம். வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மலர்விழி. புதுடெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறவுள்ள முதல் பிம்ஸ்டெக் மாநாட்டில் அனைத்து உள்துறை அமைச்சர்கள் மற்றும் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள். இந்தியாவும் ஈரானும் தங்களது உயர்மட்ட அதிகாரிகளுக்கிடையே சமீபத்திய பிராந்திய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக புதுடெல்லியில் உள்ள ஈரான் தூதரகம் சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளது.

நோய் எதிர்ப்பு மருந்துகளின் வர்த்தக லாப வரம்புகளை அவற்றின் அதிகபட்ச சில்லறை விலையில் 30% கட்டுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மருந்துத்துறை முழுவதும் மருந்துகளின் விலை நிர்ணயம் குறித்து விரிவான மறு ஆய்வு செய்ய வேண்டுமென உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. புதுச்சேரியில் போதைப் பொருட்களுக்கு எதிரான வாகன பேரணி இன்று மாலை 5 மணிக்கு கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெறவுள்ளது. இப்பேரணியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி இருவரும் இணைந்து தொடக்கி வைக்க உள்ளனர். இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். உலக செயல்முறை சிகிச்சை தினத்தை முன்னிட்டு இன்று ஜிப்மர் மருத்துவம் மற்றும் புனர்வாழ்வுத்துறை சார்பில் புதுச்சேரி சமூக நலத்துறையின் கீழ் இயங்கும் முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் இல்லத்தில் முதியவர்கள் மற்றும் அன்றாட செயல்பாடுகளில் சிரமங்களை எதிர்கொள்வோரின் சுயசார்பு மற்றும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் செயல்முறை சிகிச்சையின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர் சிங் நேகி தலைமையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களான பயங்கரவாத செயல்களை தடுத்தல் மற்றும் தண்டித்தல் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் கீழ் கொண்டுவர வேண்டும் என ஐநா பொது சபையின் 6வது குழு கூட்டத்தில் பேசிய ஐநா தூதரகத்தின் இந்திய ஆலோசகர் ஆர் மைதிலி வலியுறுத்தினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

92.8 இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி ஃப்ரம் ரெயின்போ பத்தி 92.8 கேட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் உற்சாகமான ஒரு காலை வணக்கம். நேர்கள் அனைவரையும் மேடம் மேட்சிக் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்கள் தோழன் விமல். இதயம் என்பது பரிமாறிக்கொள்வதற்கு மட்டுமல்ல, மற்றவர்களை குடியேற்றுவதற்காகவும் ஒரு அழகான ஒரு இடம் என்று சொல்லலாம். ஏன்னால் இதயத்தில் மட்டும்தான் நம்ம முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த இரத்த பரிமாற்றமும் அந்த இதயத்தில் நடக்கிறதால இதயம் வந்து ஒரு முக்கியமான ஒரு உடல் உறுப்பாக நம்மளுடைய உடலில் பார்க்குறோம். அதே போல தான் இதயம் வந்து ஒரு முக்கிய அங்கமாகவும் நம்ம சொல்கிறோம். எல்லா விஷயத்துக்குமே என் மனசில் நீங்கள் தான் இருக்கீங்க, என் மனசே உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன், என் மனசில் நீங்கள் தான் வந்து கூடியிருக்கீங்க, இது போல வார்த்தைகளை யூஸ் பண்ணுறேன்னா இதயம் வந்து அப்பப்போ வந்து அந்த விஷயத்தை நம்மளுக்கு வலியுறுத்திக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அன்பு. அந்த அன்புக்கு பல மாற்றங்களான பல பெயர்கள் உண்டு. காதல் சொல்லுவாங்க, பாசம் சொல்லுவாங்க, என்னென்னவோ ஒரு வகைப்பாடுகள் இருக்குது. அந்த வகைப்பாடுகள் யார்கிட்ட எந்த இடத்துல கொடுக்குறோமோ அது பேர் தான் அதனுடைய மாற்றம் கொண்டு வரப்படுது. ஸோ அந்த அன்பு வந்து தூய்மையாக நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு முயற்சி செய்தாலே போதும், அந்த உறவு வந்து மிகப்பெரிய ஒரு பியூரிட்டியான ஒரு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நிகழ்ச்சியில் ஒரு முதல் பாடல் கேட்கலாம். ராவணன் திரைப்படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் மற்றும் கீர்த்தி சாகத் பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ பத்தி 92.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: நேரம் 11:10:24. சில நேரங்கள் வந்து

குழந்தைங்களுடைய சின்ன சின்ன விளையாட்டுகள் சரி, அவங்களோட பேச்சும் சரி, நம்மள வந்து ரொம்பவுமே மிஸ்மரைஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் தான் என்னடா இது, இந்த வார்த்தையெல்லாம் எப்படி இவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ அது போல் தான் மனிதர்களும் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒன்று ஒன்று கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம எல்லாமே எல்லாருமே தெரிஞ்ச விஷயமாக தெரிஞ்சவங்களாகவும் நம்ம வெளிப்படுறதையா இல்லை. ஸோ ஒரு ஒரு காலகட்டத்திலையும் நம்ம வந்து லேர்னர்ஸ் தான் தவிர நம்ம எல்லாருமே வந்து ஒரு பெரிய அறிவாளிகளும் கிடையாது. பெரிய பெரிய அறிஞர்களுமே அதை சொல்லுவாங்க, இன்று நான் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர நான் எல்லாத்தையும் கற்று முடிச்சுட்டு ஒரு பெரிய ஞானிகளை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அது இன்னும் நம்ம லேர்னர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும்பொழுது தான் லைஃப் ஒன்றும் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம கற்று முடிச்சிட்டோம் இது போதும் அப்படின்ற நிலைமையை வந்து எப்போ நம்ம நிர்ணயிக்கிறோமோ அன்றைக்கே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஸ்டாப்பிங் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு லைஃப் வந்து போரிங்காக இருக்கும், ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு என்றைக்காவது ஒரு நாளைக்கு வயசை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல. ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு நியூ பரிமாணத்தை நீங்கள் பார்ப்பீங்க, அது உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும். ஸோ நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவ பாடல், ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் ஸ்ரீமது மித்தா பாடிய பாடல் கேட்கலாம். மெலடி மியூசிக் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேளுங்க. இந்த ஃப்ரம் ரெயின்போ 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 11:15:36. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கோவா திரைப்படத்திலிருந்து கேட்கப்படுவோம். இளமை துள்ளலோடு தொடங்கும் காதலின் முதல் சிரிப்பு இது. யுவன் சங்கர் ராஜாவின் செம வைபு தரும் இசையில கோவா திரைப்படத்திலிருந்து இதுவரை அப்படின்ற ஒரு பாடல் உங்கள் மனதை வருட வருகிறது. தொடர்ந்து கேளுங்க FM Rainbow 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 11:21. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். நெஞ்சை உலக்கும் நிஜ காதலியின் வழியை அழகையும் பேசும் ஒரு மாஸ்டர் பீஸ் பாடல் ஜிவி பிரகாஷின் இசையில் அங்காடி திருப்படத்திலிருந்து உன் பேரை சொல்லும் பாடல் உங்களுக்காக இதயத்தை தொடப்பருகிறது. நரேஷ் ஐயர் மற்றும் ஸ்ரேயா கோஷால், ஹரிசரன் எனது பாடல் கேட்கலாம்.

நேரம் 11:27:54. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். யுவன் சங்கர் ராஜா லிங்கசாமி கூட்டணினாலே ஒரு மெலடி மழையோ மழைதான். காதலின் தவிப்பை சொல்லும் எவர்கிரீன் பாடல்கள் இங்கு இவங்களுடைய கூட்டணியில் நம்ம எதிர்பார்க்கலாம். பையா படத்திலிருந்து நம் காதல் சொல்ல தேவையில்லை, பாடல் கேட்கலாம், ரசியுங்கள். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் 90.8 என்றும் உங்கள் மனதோடு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து பாடிய பாடல் கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நேரம் 11:33. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். காலத்தை கடந்து நிற்கும் ஒரு வரலாற்று காதல் காவியம், ஜிவி பிரகாஷ் குமாரின் மயக்கும் இசையில் மதராசப்பட்டினம் படத்திலிருந்து பூக்கள் பூக்கும் தருணம் பாடல் நமது மெலடி மேஜிக்கில் ஒலிக்கிறது. ஹரிணி, ரூப்குமார், ரூத் மற்றும் ஆண்ட்ரே ஜெர்மையா இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க FM 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 11:41, 44 நொடிகளில் நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். ஒரே பார்வையில் ஆரம்பிக்கும் ஒரு ஈர்ப்பு மொத்த உலகத்தையுமே அழகாக்கிடும். விஜய் ஆண்டனியுடைய இசையில் உத்தமபுத்திரன் படத்திலிருந்து கண்ணீரெண்டில் அப்படின்ற ஒரு செமையான மெலடி பாடல் உங்களுக்காக மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் வந்திருக்கு. நரேஷ் ஏற்பாடியது. தொடர்ந்து கேளுங்க FM 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 11:46 46 நொடிகளில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். ஜேம்ஸ் வாசந்தனின் இசையில் உங்களை அப்படியே ஒரு நில உலகத்திற்கு அழைத்து செல்லும் ஒரு மெல்லிய காதல் கீதம். ஈசன் படத்திலிருந்து ஒரு தம்பி மற்றும் அக்கா இருவருக்குள்ளே இருக்கிற ஒரு அன்பு பரிமாற்றத்தை இந்த பாடல் ஒலிக்கிறது. தொடர்ந்து கேளுங்க, இதே ஃபோன் 9 புதிய 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: PCP-NDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वाले दोनों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है।
1: स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: HIV பாதிக்கப்பட்டவரிடம் பாகுபாடு காட்டுவது HIV AIDS தடுப்பு சட்டம் 2017 படி குற்றம். ஒரு வருட சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கக்கூடும். HIV பாதிக்கப்பட்டவர்களை பாகுபாடு காட்டாமல் நம்மில் ஒருவர் ஐயிட்டுக் கொள்வோம்.
3: அவர்களுக்கும் நம்மை போல் வாழ வசிக்க உரிமை உண்டு என்பதை உணர்வோம். HIV ஆல் பாதிப்புக்கு உள்ளானோர் ART மையத்தில் உள்ள மாநில குறை தீர்ப்பு அதிகாரியை அணுகி தீர்வு பெறலாம். வெளியிடுவோர் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
4: கண்களோடு பேசும் காதலை பற்றி சொல்லும் ஒரு அழகான மெலடி. வண்டி ரோடு பயணங்களுக்கும் அமைதியான மலைகளுக்கும் பொருத்தமான ஒரு பாடல். குள்ளநெறி கூட்டம் திரைப்படத்திலிருந்து விழிகளிலே விழிகளிலே ஒரு பாடல் உங்களுக்காக. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். நேரம் 11:52

மேலே மச்சி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஜி வி பிரகாஷ் இசையில் நம் ஆழ்மனதை தாக்கும் ஒரு தவிப்பான பாடல் மயக்கம் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். ஜி வி பிரகாஷ் குமார் மற்றும் சைந்தவி இணைந்து பாடிய பாடல். மகிழ்ச்சியான மேடைகளோடு உங்களுடைய நாள் இனிமையாக அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க இதே FM 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. 6 மாநிலங்களுக்கான ஆளுநர்களை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நியமித்துள்ளார். கேரளத்தின் புதிய ஆளுநராக திரு ஓம் பிரகாஷ் மாத்தூர் பதவியேற்க உள்ளார். இதுவரை கேரளத்தின் ஆளுநராக இருந்த திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமிழகத்தின் ஆளுநராக பொறுப்பேற்க உள்ளார். திரு ஆர் வி அர்லேக்கருக்கு தமிழக ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. புதுடெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறவுள்ள முதல் பிம்ஸ்டெக் மாநாட்டில் அனைத்து உள்துறை அமைச்சர்கள் மற்றும் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள். இந்த வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம் எல்லை தாண்டிய பயங்கரவாதம், சட்டவிரோத நிதி பரிமாற்றம் மற்றும் இணைய அச்சுறுத்தல்களை எதிர்த்து போராடுவதற்கான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துவதாக அமையும் என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறினார். ஒருங்கிணைந்த ஒத்துழைப்பின் மூலம் பாதுகாப்பான மற்றும் வலிமையான சூழலை உருவாக்குவதில் பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதியுடன் செயல்பட வேண்டுமென அவர் கேட்டுக் கொண்டார். மத்திய அரசு அனைவருக்குமான வாய்ப்பு, அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையின் அடிப்படையில் செயல்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற ப்ளூம்பெர்க் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகையில் தற்போதைய சூழலில் டிஜிட்டல்

மிகப்பெரிய உந்து சக்தியாக உருவெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2014 முதல் இந்தியாவில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். புதுச்சேரியில் போதைப் பொருட்களுக்கு எதிரான வாகன பேரணியை இன்று மாலை 5 கடற்கரை சாலை காந்தி திடலில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி இருவரும் இணைந்து தொடக்கி வைக்க உள்ளனர். டென்மார்க் ஓபன் டென்னிஸ் போட்டி இன்று ஓடென்ஸில் தொடங்குகிறது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் 2 ஒலிம்பிக் பதக்கம் வென்ற பி.வி. சிந்து ஒலிம்பிக் சாம்பியனான தென்கொரியாவின் ஆன்சே யங்கை எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா சென், கிடாம்பி ஸ்ரீகாந்த் இருவரும் களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 1 மணிக்கு.

0: 98.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03, 15 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று. காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் வரலாறு சொல்லும் பாடங்கள் என்றைக்குமே மாறுறது கிடையாது. நேற்று நடந்த நிகழ்வுகள் இன்னைக்கு நாம் வாழும் வாழ்க்கைக்கு வழிகாட்டுது. சாதனைகள், சரித்திரங்கள், சாதனை மனிதர்கள்னு காலத்தின் பக்கங்கள்ல பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட நிகழ்வுகளை திரும்பி பார்க்கும் நேரம் இது. நம்முடைய நினைவுகளை வரலாற்றின் பாதையில் பயணிக்க வைக்க உங்களுடன் நான் ஆர்ஜே ஜீவிதா. இன்னைக்கு வரலாற்றில் இன்றைய நிகழ்ச்சியில என்னென்ன வரலாற்று நிகழ்வுகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி பாடல் உங்களுக்காக 0 படத்துல இருந்து வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்றைய டைம் கரெக்டா 12:09:23 ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம் சர்வதேச இயற்கை பேரிடர் குறைப்பு தினம். இயற்கை பேரிடர்களால ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள், பொருட்சேதங்கள், அதுக்கப்புறம் பாதிப்புகளை குறைப்பது குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஆண்டுதோறும் அக்டோபர் 13 சர்வதேச இயற்கை பேரிடர் குறைப்பு தினம் கடைபிடிக்கப்படுது. 1989 ஐக்கிய நாடுகள் சபையால தொடங்கப்பட்டிருக்கு. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பேரிடர்களை எதிர்கொள்ளும் திறனை வளர்க்கறது, முன்கூட்டியே எச்சரிக்கை பெறுறது, அதுக்கப்புறம் உயிரிழப்புகளை குறைக்கிறது, இதெல்லாம் முக்கிய நோக்கமா இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு கருப்பொருள் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு ஆண்டிற்கும். அதே மாதிரி 2026 கருப்பொருள் அப்படின்னு பார்க்கும்போது, மீள் திறன் வீட்டிலிருந்தே தொடங்குகிறது அப்படிங்கறதுதான் இந்த இயற்கான கருபொருளா இருக்கு. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பேரிடர்களை எதிர்கொள்ளும் பாதுகாப்பும் தயார் நிலையும் ஒவ்வொரு வீட்டில இருந்தும் தொடங்கணும் அப்படிங்கறது தான். இயற்கை பேரிடர்களை நம்மளால முழுமையா தடுக்க முடியாம இருக்கலாம், ஆனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலமா அதோட பாதிப்புகளை நம்மளால குறைக்க முடியும். வெள்ளம், புயல், நிலநடுக்கம் இந்த மாதிரியான பேரிடர்களின் போது பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுறது, அதுக்கப்புறம் அரசின் எச்சரிக்கைகளை கவனிக்கிறது நம்மளுடைய அனைவரின் கடமையாகவும் இருக்கு இல்லையா. பேரிடர் விழிப்புணர்வே பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான முதல் படி அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று பாடல் உங்களுக்காக கச்சேரி ஆரம்பம் படுதலிருந்து.

0: சாத்திரம் படைத்த சாதனை பெண்கள்,
1: தொழில் முனைவோர்கள்,
0: நாடக கலைஞர்கள்,
1: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
0: ஹாய் ஸ்நேகிதியே,
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
0: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
1: ஹாய் ஸ்நேகிதியே,
0: ஹாய் ஸ்நேகிதியே.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று. டைம் கரெக்டா 12:16:35 ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம் உலக ரத்த உறைவு விழிப்புணர்வு தினம். நம்ம உடல்ல காயம் ஏற்படுறப்போ ரத்த போக்க கட்டுப்படுத்த ரத்தம் உறைவது இயற்கையான செயல்முறை. ஆனா ரத்த குழாய்களுக்குள்ள தேவையற்ற வகையில ரத்தம் உறைந்து கட்டியா மாறும்போது அது உடலின் இயல்பான ரத்த ஓட்டத்தை பாதிக்கும். இந்த பாதிப்பை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக 2014 முதல் உலக இரத்த உறைவு விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்படுது. தொடர்ந்து பேசலாம். தெரிஞ்ச சில விஷயங்கள், தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க. அதுவும் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் என்று பாடல் உங்களுக்காக ரேணிகுண்டா படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
2: FM ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று. வரலாற்றில் இன்றைய தினம் சர்வதேச எளிய மொழி தினம். நம்ம சொல்ற கருத்து மற்றவங்களுக்கு புரியற மாதிரி நம்முடைய தகவல் தொடர்பு புரியற மாதிரி இருந்தாதான் நம்மளுடைய தகவல் தொடர்பு வந்து முழுமை பெறுது அப்படின்னு சொல்லலாம். கடினமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுறதை விட எளிமையான சொற்கள்ல தெளிவாக பேசுறது ரொம்பவே சிறந்தது. அரசு அறிவிப்புகள், மருத்துவ ஆலோசனைகள், வங்கி சேவைகள், கல்வி தொடர்பான தகவல்கள்னு பல இடங்கள்ல எளிய மொழியின் தேவை இருக்கு. ஒரு தகவலை புரிஞ்சுக்க முடியாம போச்சு அப்படின்னா சில நேரங்கள்ல முக்கியமான வாய்ப்புகளை கூட நம்ம தவறிவிட நேரிடலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளின் முக்கியமான நோக்கம், அதாவது இந்த நேரங்கள்ல முக்கியமான வாய்ப்புகளை கூட நம்ம தவறிட்டோம் அப்படின்னா அது வந்து பெரிய இஷ்யூவா போயிடும். இந்த நாளின் முக்கியமான நோக்கம் தகவல்களை எளிதில் கண்டறிய புரிந்து கொள்ளவும் சரியாக பயன்படுத்தவும் அனைவருக்கும் வாய்ப்பளிக்கிறது தான். நம்ம வீட்டில் பேசும் போதும், பள்ளியில கற்பிக்கும் போதும், அலுவலகத்தில் தகவல்களை பகிரும் போதும் எளிமையான மொழியை பயன்படுத்துவோம். எளிமையாக பேசுவோம், தெளிவாக எழுதுவோம், அனைவருக்கும் புரியும்படி தகவல்களை பகிர்வோம். இதுவே சர்வதேச எளிய மொழி தினம் நமக்கு உணர்த்தும் அழகான செய்தி.

0: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
1: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: FM Rainbow புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று. டைம் கேட்டா 12:29:53 ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம் சர்வதேச தோல்வி தினம், இன்டர்நேஷனல் டே ஃபார் ஃபெயிலியர் அப்படிங்கறது. தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்வதையும் புதிய முயற்சிகளை ஊக்குவிப்பதையும் வலியுறுத்தும் ஒரு நாளா இருக்கு. தோல்வியை பற்றி பேசவும், அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவும், புதிய முயற்சிகளை துணிச்சலோட மேற்கொள்ளவும் ஊக்குவிக்கும் நாள் தான் சர்வதேச தோல்வி தினம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: டைம் கரெக்டா 12:35, 39 நொடிகள் ஆகியாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும். கேட்க போற பாடலோட இன்றைய வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி நிறைவு பெறுது. தொடர்ந்து கேளுங்க அதுவும் ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியோட நிறைவா பாடல் உங்களுக்காக வேலாயுதம் படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக ஊழல் முறைகேடுகள் பெருமளவு குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதம், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-27 ஆண்டில் 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் வெளிநாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மலையேற்ற வீரர்கள் சிக்கியுள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங், கார்த்திக் பிரணவ், அர்ஜுன் ராட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மத்திய அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக ஊழல் முறைகேடுகள் பெருமளவு குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் பேசிய அவர், நேரடி பணப்பரிமாற்றம் மூலம் அரசின் நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும்.

0: வதை சுட்டிக்காட்டினார். இதன் வாயிலாக மக்களின் வசதிகள் மேம்பட்டிருப்பதுடன் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே நேரடி இணைப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். டிஜிட்டல் அதிகாரம் அளித்தல் நாட்டின் மாற்றத்திற்கு வழிவகுத்திருப்பதுடன் ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கி இருப்பதாகவும் அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பங்கள், தரவு பகுப்பாய்வு, அறிவாற்றல் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் 21ஆம் நூற்றாண்டில் முக்கிய இடம்பெறும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசு அளித்து வரும் ஆதரவு காரணமாக புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2.5 லட்சத்தை கடந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகள் மூலம் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டதையும் அவர் நினைவு கூர்ந்தார். சமீபத்தில் புதுதில்லியில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் இந்த தொழில்நுட்பம் மூலம் மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஜனநாயகத்தின் தாயகமாக இந்தியா திகழ்கிறது என்று கூறிய பிரதமர், நாட்டில் 100க்கும் மேற்பட்ட மொழிகள் பயன்பாட்டில் இருப்பதோடு சுமார் 80,000 பத்திரிகைகள், 1,000 தொலைக்காட்சி அலைவரிசைகள் மட்டுமன்றி யூ டியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களை 500 மில்லியனுக்கும் அதிகமானோர் பயன்படுத்தி வருவதாகவும் பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்தார். தீவிரவாதம், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று வங்கக்கடல் பகுதியில் உள்ள தெற்காசிய நாடுகளின் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பிற்கான பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு நாடுகளின் உள்துறை அமைச்சக மாநாட்டில் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு வாயிலாக இந்த மண்டலத்தை பாதுகாப்பான பகுதியாக மாற்ற உதவி பூண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை, நேபாளம், பூட்டான், தாய்லாந்து, மியான்மர், பங்களாதேஷ் நாடுகளின் பிரதிநிதிகளும் இம்மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-27 ஆண்டில் 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. உலக நாடுகளின் பொருளாதார சூழல் குறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் உள்நாட்டு தேவை அதிகரிப்பு மற்றும் சீர்திருத்தங்கள் காரணமாக இந்தியாவின் வளர்ச்சி அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய நடவடிக்கைகள் இந்த வளர்ச்சிக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தீவிரவாத தாக்குதல்களை மனித குலத்திற்கு எதிரான குற்றமாக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐநா சபையில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஐநா பொதுசபை கூட்டத்தில் பேசிய இந்திய பிரதிநிதி திருமதி ஆர் மைத்திலி, திட்டமிட்ட குற்றங்களை தடுப்பது மற்றும் தண்டனை விதிப்பதற்கான உத்தேச சர்வதேச உடன்படிக்கையில் இதற்கான அம்சத்தை இடம்பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இத்தகைய நடவடிக்கை ஒரு நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிடுவதாக அமைந்துவிடக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். மக்களை பாதுகாக்கும் பொறுப்பு அந்தந்த நாடுகளை சார்ந்தது என்று குறிப்பிட்ட திருமதி மைத்திலி, குற்றம் சாட்டப்பட்டவர்களின் உரிமைகளை நிலைநாட்டும் அதே வேளையில் பாதிக்கப்பட்டவர்களின் நலனை பாதுகாப்பதும் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்திருக்கும் நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சி குறித்த பார்வை இடம்பெறுகிறது.
2: கிழக்கு நோக்கிய பார்வை என்ற கொள்கையை மத்திய அரசு கடந்த 2014ஆம் ஆண்டு செயல்படுத்த தொடங்கியதிலிருந்து வடகிழக்கு மாநிலங்கள் முக்கியத்துவம் பெற்று வருகின்றன. இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்களில் தீவிரவாத சம்பவங்கள் சுமார் 70% குறைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. போடோ, உல்ஃபா, கார்பி உள்ளிட்ட அமைப்புகளுடன் மத்திய அரசு மேற்கொண்ட 12க்கும் மேற்பட்ட அமைதி உடன்படிக்கைகள் காரணமாக இம்மாநிலங்களில் பாதுகாப்புச் சூழல் பெருமளவு

மேம்பட்டிருப்பதுடன் 10,000-க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் சரணடைந்துள்ளனர். இதையடுத்து பல்வேறு பகுதிகளில் ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகார சட்டம் திரும்ப பெறப்பட்டுள்ளது. இதன் விளைவாக வடகிழக்கு மாநிலங்களில் அமைதியான சூழல் நிலவுவதைத் தொடர்ந்து மத்திய அரசின் முதலீடுகள் கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிஎம் டிவைன் போன்ற பிரத்யேக நிதியகங்களின் வாயிலாக வடகிழக்கில் உள்ள 8 மாநிலங்களிலும் கட்டமைப்பு வசதிகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டு அனைத்து பருவநிலைகளையும் எதிர்கொள்ளத்தக்க நெடுஞ்சாலைகள், பாலங்கள், ரயில் பாதைகள் மற்றும் விமான நிலையங்கள்

0: இந்த ஒட்டுமொத்த அணுகுமுறை வடகிழக்கு மாநிலங்களை நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இயந்திரமாக மாற்றியுள்ளது என்று பல்வேறு நிபுணர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர்.
1: ஜம்மு காஷ்மீருக்குள் ஊடுருவ முயன்ற லஷ்கர் ஏ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த 4 தீவிரவாதிகள் கன்னிவெடியில் சிக்கி உயிரிழந்தனர். பூஞ்ச் மாவட்டத்தையொட்டிய எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதி வழியாக ஊடுருவ முயன்றபோது இந்த தீவிரவாதிகள் கன்னிவெடியில் சிக்கியதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த 4 பேரின் அடையாளம் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் இவர்களில் முகமது ஃபைசான் லஷ்கர் ஏ தொய்பா அமைப்பின் முக்கிய நிர்வாகி என தெரியவந்துள்ளதாகவும் பாதுகாப்பு படையினர் கூறியுள்ளனர். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக வெளிநாடுகளைச் சேர்ந்த 100 மேற்பட்ட மலையேற்ற வீரர்கள் சிக்கியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தின் கூர்கா மாவட்டத்தில் இன்று அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து புத்தி கண்டகி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதில் பல்வேறு பகுதிகளிலும் சிக்கி தவித்த 12 வெளிநாட்டினர் உட்பட 321 பேர் மீட்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ள நேபாள ராணுவம் மீட்புப் பணிகள் நாளையும் தொடரும் என்று அறிவித்துள்ளது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை கம்போடிய பிரதமர் திரு ஹன் மனத் வலியுறுத்தியுள்ளார். அந்நாட்டின் தேசிய பேரிடர் மேலாண்மை தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்த வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளார். சுற்றுச்சூழல் சீர்கேடு, சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்கள் பேரிடர்களுக்கு வழிவகுப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பருவநிலை மாற்றம், நகரமயமாதல் மற்றும் சுற்றுச்சூழல் சீர்கேடு போன்றவை சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளன என்றும் கம்போடிய பிரதமர் தெரிவித்துள்ளார். பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் மற்றும் தில்லியில் இன்று சூறைக்காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கிலும் நாளை வரை இதே நிலை காணக்கூடும் என அந்த மையம் கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்கள், ஹிமாச்சல பிரதேசம், கேரளா, தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங், கார்த்திக் பிரணவ், அர்ஜுன் ராட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் திக்விஜய் பிரதாப் சிங் 6-1, 6-4 என்ற செட்கணக்கில் நிதின்குமார் சின்ஹாவையும், பிரணவ் கார்த்திக் 6-2, 6-2 என்ற செட்கணக்கில் அனூப் பன்கார்கியையும், அர்ஜுன் ராட்டி 6-2, 6-2 என்ற செட்கணக்கில் ஹிதேஷ் சௌஹானையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக ஊழல் முறைகேடுகள் பெருமளவு குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதம், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதி பூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-27 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் வெளிநாடுகளைச் சேர்ந்த 100 மேற்பட்ட மலையேற்ற வீரர்கள் சிக்கியுள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங், கார்த்திக் பிரணவ், அர்ஜுன் ராட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 12:50, 40
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
5: எதேச்சிகாரம் அடியோடு ஒழிக.
6: போலீஸ்காரர்கள் ஜனக்கூட்டத்தை பிளந்து கொண்டு அந்த பிரசங்கியை நோக்கி சென்றார்கள். அவனோ தன்னை சுற்றி சூழ்ந்து நெருங்கி நின்று தனக்கு பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கும் ஜனக்கூட்டத்திற்கு மத்தியிலிருந்து கைகளை வீசி ஆட்டி கோஷமிட்டான்,
5: சுதந்திரம் நீடூழி வாழ்க.
6: தாய் ஒரு புறமாக நெருக்கி தள்ளப்பட்டாள். அவள் பயத்தால் ஒரு சிலுவையின் மீது போய் சாய்ந்து ஏதோ ஒரு அடியை எதிர்நோக்கி கண்களை மூடி நின்றாள். குழம்பி போன குரலோசை அவளது காதுகளை செவிடுபட செய்தது. பூமியே அவளது காலடியை விட்டு அகன்று செல்வதாக ஒரு பிரமை. பயத்தினால் அவளுக்கு மூச்சு எடுக்கவே முடியாமல் திக்கு முக்காடியது. போலீஸ் விசிலின் சப்தம் ஆபத்தை அறிவித்து ஒலித்தது. முரட்டு குரல்கள் உத்தரவு போட்டன. பெண்களின் கூச்சல் பீதியடைந்து

0: கதறின. வேலி கம்பிகள் முறிந்து துண்டாயின. கனத்த பூச் காலடிகள் வறண்ட பூமியில் ஓங்கி அரைந்து ஒலித்தன. இந்த கலேபரம் அதிக நேரம் நீடித்தது. எனவே அவள் இந்த பயபீதியால் அஞ்சி நடுங்கி போய் கண்களை மூடியவாறே அதிக நேரம் நின்று கொண்டிருக்க இயலவில்லை. அவள் ஏறிட்டு பார்த்தாள். கூச்சலிட்டுக் கொண்டும் தன் கைகளை முன்னே நீட்டிக்கொண்டும் பாய்ந்து ஓடினாள். கொஞ்ச தூரத்தில் சமாதி குழிகளுக்கு இடையே உள்ள குறுகிய சந்தில் போலீசார் அந்த நீண்ட கேசமுடைய இளைஞனை சுற்றி வளைத்துக் கொண்டு நின்றார்கள். அவனை காப்பாற்றுவதற்காக நாலாபுரத்திலும் இருந்து சாடி முன்னேறி வரும் ஜனங்களை அடித்து விரட்டிக் கொண்டிருந்தார்கள். உரிய வாள்கள் மனித தலைகளுக்கு மேலாக பளபளத்து மின்னின. திடீரென கூட்டத்தினர் மத்தியில் குதித்து பாய்ந்தன. ஒடிந்த வேலி கம்பிகளும் கம்புகளும் ஆயுதங்களாக பயன்படுத்தப்பட்டன. கூச்சலிடும் ஜனங்கள் வெளுத்த முகமுடைய அந்த இளைஞனை சுற்றிலும் வெறியாட்டம் ஆடிக்கொண்டு குமைந்து கூடினார்கள். இந்த வெறி உணர்ச்சி கலேபர புயலுக்கு மத்தியில் அந்த இளைஞனது பலம் வாய்ந்த குரல் ஓங்கி ஒலித்தது. தோழர்களே, உங்கள் சக்தியை ஏன் விரயம் செய்கிறீர்கள்? அவனது வார்த்தைகள் தெளிவு தருவனவாகவும் ஒலித்தன. ஜனங்கள் தங்கள் கைகளில் இருந்த கழிகளையும் கம்புகளையும் விட்டெறிந்துவிட்டு ஒருவர் பின் ஒருவராக ஓட ஆரம்பித்தார்கள். ஆனால் தாயோ ஏதோ ஒரு தடுக்க முடியாத சக்தியால் தூண்ட பெற்று முன்னோக்கி முண்டி சென்று கொண்டிருந்தாள். பின்னால் சரிந்து போன தொப்பியோடு நிக்கலாய் இவானவிச் அந்த வெறிக்கொண்ட ஜனக்கூட்டத்தை விலக்கி தள்ளிக்கொண்டிருப்பதை அவள் கண்டாள்.
1: உங்களுக்கு என்ன பைத்தியமா? அமைதியாயிருங்கள்
0: என்று கத்தினான் அவன். அவனது ஒரு கை செக்க சிவந்து காணப்படுவதாக தாய்க்கு தோன்றியது.
1: நிக்கலாய் இவானவிச், இங்கிருந்து போய்விடுங்கள்
0: என்று அவனை நோக்கி ஓடிக்கொண்டே கத்தினாள் தாய்.
1: நீங்கள் எங்கே போகிறீர்கள்? அவர்கள் உங்களை தாக்குவார்கள்.
0: அவளது தோள் மீது ஒரு கரம் விழுந்தது. திரும்பினாள். அவளுக்கு அடுத்தாற்போல் தலையிலே தொப்பியற்று கலைந்து போன தலைமயிரோடு சோஃபியா நின்று கொண்டிருந்தாள். அவள் ஒரு பையனை தன் கையில் பிடித்துக் கொண்டு நின்றாள். அந்த பையன் இன்னும் வாலிப வயதை எட்டி பிடிக்காத பால்மணம் மாறாதவனாயிருந்தான். அவன் தன் முகத்தில் உள்ள இரத்தத்தை துடைத்துக் கொண்டே துடித்துடிக்கும் உதடுகளால் முணுமுணுத்துக் கொண்டிருந்தான்.
1: என்னை போக விடுங்கள், எனக்கு ஒன்றுமில்லை.
0: இவனை பார்த்துக் கொள்ளுங்கள், நம் வீட்டுக்கு கொண்டு போங்கள். இதோ கைக்குட்டை, அவன் முகத்தில் ஒரு கட்டு போடுங்கள் என்று படபடத்து கூறினாள் சோஃபியா. பிறகு அவள் அந்த பையனின் கையை தாயின் கையில் பிடித்து ஒப்படைத்துவிட்டு ஓடினாள். ஓடும்போதே சொன்னாள்,
1: சீக்கிரமாக போய்விடுங்கள், இல்லையென்றால் அவர்கள் உங்களை கைது செய்து விடுவார்கள்.
0: இடுகாட்டின் நாலா புறங்களிலும் ஜனங்கள் சிதறி அடித்து ஓடினார்கள். போலீஸ்காரர்கள் சமாதி மேடுகளின் மேலெல்லாம் ஏறி குதித்து ஓடினார்கள். அவர்களது நீண்ட சாம்பல் நிற சட்டைகள் முழங்கால் வரையிலும் தொங்கி முட்டிக்கால்களை தட்டின. அவர்கள் தங்கள் வாள்களை சுழற்றிக்கொண்டும் வாய்க்கு வந்தபடி சத்தமிட்டுக் கொண்டும் தாவி தாவி பின் தொடர்ந்தார்கள். அந்த பையன் அவர்களை உர்ரென்று முறைத்து பார்த்தான்.
1: சீக்கிரம் சீக்கிரம் புறப்படு
0: என்று அவனது முகத்தை கைக்குட்டையால் துடைத்துக் கொண்டே கத்தினாள் தாய்.
1: என்னை பற்றி கவலைப்படாதே, இது ஒன்றும் வலிக்கவில்லை
0: என்று முணுமுணுத்துக் கொண்டே அவன் வாயிலிருந்த இரத்தத்தை கக்கினான். அவன் வாளின் கைப்பிடியால் என்னை ஓர் அடி கொடுத்தான்.
1: ஆனால் பதிலுக்கு என்னிடம் அவனும் வாங்கி கட்டிக்கொண்டான். நான் ஒரு கழியினால் அவனை ஒரு விளாசு விளாசினேன். பயல் கதறி உளையிட்டான். நீங்கள் கொஞ்சம் பொறுங்கள்
0: என்று அவன் தனது ரத்தம் தோய்ந்த முஷ்டியை உலுக்கி ஆட்டிக்கொண்டே கத்தினான்.
1: வரப்போகிற சண்டையை நினைத்து பார்த்தால் இது என்ன பிரமாதம்! நாங்கள் தொழிலாளர்களாகிய நாங்கள் அனைவரும் கிளர்ந்தெழுந்த போது உங்களை எல்லாம் சண்டை போடாமலே துடைத்து தூர்த்து விடுகிறோம்.
0: ஏய், புறப்படு சீக்கிரம் என்று அவனை அவசரப்படுத்திக் கொண்டே இடுகாட்டின் வேலிப்புறமாக உள்ள சிறு வாசலை நோக்கி நடந்தாள் தாய். வெளியே உள்ள பரந்த வயல்வெளியில் போலீஸ்காரர்கள் பதுங்கி காத்திருந்து ஜனங்கள் இடுகாட்டை விட்டு வெளியே வந்ததும் பாய்ந்து தாக்குவதற்கு தயாராக இருப்பார்கள் என்று அவளுக்கு தோன்றியது. ஆனால் அவள் அந்த வாசலுக்கு வந்ததும் ரொம்பவும் ஜாக்கிரதையோடு இலையுதிர் காலத்தின் இருள் போர்வை போர்த்திருந்த வெளியை பார்த்தாள். அங்கு யாரையும் காணோம். மௌனமே நிலவியது. அவளுக்கு தைரியம் வந்தது.
1: சரி, இப்படி வா, முகத்தில் ஒரு கட்டு போடுகிறேன் என்று சொன்னாள் தாய். அதை பற்றி கவலைப்படாதீர்கள், இதை கண்டு நான் ஒன்று வெட்கப்படவில்லை என்றான் அவன். இது ஒரு சரியான

0: சரியான நேர்மையான சண்டை. அவன் என்னை அடித்தான், பதிலுக்கு நானும் அவனை அடித்து விட்டேன். ஆனால் தாய் விறுவிறுன்ற அவனது முகத்தில் இருந்த காயத்துக்கு கட்டுப்போட்டாள். இரத்தத்தை கண்ணால் கண்டதும் அவள் மனத்தில் ஓர் அனுதாப உணர்ச்சி ஏற்பட்டது. அவளது கை விரல்கள் வெதுவெதுப்பான அந்த செங்குருதியின் பிசுபிசுப்பை உணர்ந்த போது அவளது உடம்பெல்லாம் ஒரு குளிர் நடுக்கம் பரவி சிலிர்த்தோடியது. அவசர அவசரமாக வாயே பேசாமல் அவள் அந்த சிறுவனை வயல்வெளியின் குறுக்காக இழுத்துக்கொண்டு ஓடினாள்.
1: தோழரே, என்னை எங்கே கொண்டு போகிறீர்கள்
0: என்று தன் வாயின் மீது போட்டிருந்த கட்டை அவிழ்த்துக்கொண்டே கிண்டலாக கேட்டான் அவன்.
1: உங்கள் உதவி இல்லாமலே நான் போய்விடுவேனே.
0: ஆனால் அவனது கரங்கள் நடுநடுங்குவதையும் கால்கள் பலமிழந்து தடுமாறுவதையும் அவள் கண்டாள். பலமற்ற மெல்லிய குரலில் அவன் பேசிக்கொண்டும் கேள்விகள் கேட்டுக்கொண்டும் விரைவாக வந்தான். தான் கேட்கும் கேள்விகளின் பதிலுக்காக கூட அவன் காத்திராமல் பேசினான்.
1: நீங்கள் யார்?
2: நான் ஒரு தகர தொழிலாளி. என் பேர் இவான், இகோர் இவானாவிச்சின் கல்வி குழாத்தில் நாங்கள் மூன்று பேர் இருந்தோம். மூன்று பேரும் தகர தொழிலாளிகள். ஆனால் நாங்கள் மொத்தத்தில் 11 பேர். எங்களுக்கு அவர் மீது ஒரே பிரியம். அவரது ஆத்மா சாந்தி அடையட்டும். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட.
0: ஒரு தெருவுக்கு வந்ததும் தாய் ஒரு வண்டியை வாடகைக்கு அமர்த்தினாள். இவானை அதில் ஏற்றி உட்கார வைத்தவுடன் அவள், இனிமேல் ஒன்றும் பேசாதே என்று மெதுவாக சொல்லிவிட்டு மீண்டும் அந்த கைக்குட்டையால் அவனது வாயில் ஒரு கட்டு போட்டாள். அவன் தன் கையை தன் முகத்துக்கு கொண்டு போனான். அந்த கட்டை அலைத்து அவிழ்க்க சக்தியற்று மீண்டும் தன் கையை மடி மீது நழுவ விட்டான். இருந்தாலும் அந்த கட்டோடையே அவன் முணுமுணுத்து பேசத் தொடங்கினான்.
1: அருமை பயல்களா, இதை மட்டும் நான் மறந்து விடுவேன் என்று நினைக்காதீர்கள். முன்னால் தித்தோவிச் என்ற ஒரு மாணவர் எங்களுக்கு வகுப்பு நடத்தினார். அரசியல் பொருளாதாரத்தை பற்றி பாடம் சொன்னார். பிறகு அவர்கள் அவரையும் கைது செய்து விட்டார்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
4: தொடர்வது பகல் 1 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 6 மாநிலங்களுக்கான ஆளுநர்களை நியமனம் செய்துள்ளார். கேரளத்தின் புதிய ஆளுநராக திரு ஓம் பிரகாஷ் மாத்தூரும் தமிழகத்தின் ஆளுநராக திரு ஆர் வி அர்லேக்கரும் பொறுப்பேற்க உள்ளனர். பிராந்திய ஒருங்கிணைப்பு, பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் கூட்டு பாதுகாப்பு ஆகியவற்றுக்கான முக்கிய தளமாக பிம்ஸ்டெக் உருவெடுத்துள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் நடைபெறும் முதல் பிம்ஸ்டெக் உள்துறை அமைச்சர்களின் மாநாட்டில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். வசுதைவ குடும்பகம் என்ற கொள்கையின் அடிப்படையில் இந்தியா எப்போதும் அமைதி மற்றும் மனித குலத்தின் நலனை பாதுகாப்பதில் உறுதியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். வங்காள விரிகுடா மற்றும் அதை சுற்றியுள்ள நாடுகளுக்கிடையே பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக 1997 நிறுவப்பட்ட அமைப்பே பிம்ஸ்டெக் ஆகும். கனடா நாட்டின் வெளியுறவு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்த் 2 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வருகிறார். இப்பயணத்தின் போது அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி ஆகியோரை சந்தித்து பேச உள்ளார். புற்றுநோய் எதிர்ப்பு மருந்துகளின் வர்த்தக லாப வரம்புகளை அவற்றின் அதிகபட்ச சில்லறை விலையில் 30% கட்டுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மருந்துத்துறை முழுவதும் மருந்துகளின் விலை நிர்ணயம் குறித்து விரிவான மறு ஆய்வு செய்ய வேண்டுமென உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. உலக செயல்முறை சிகிச்சை தினத்தை முன்னிட்டு இன்று ஜிப்மர் மருத்துவம் மற்றும் புனர்வாழ்வுத்துறை சார்பில் இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நேகி தலைமையில் புதுச்சேரி சமூக நலத்துறையின் கீழ் இயங்கும் முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் இல்லத்தில் செயல்முறை சிகிச்சையின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. டென்மார்க் ஓபன் டென்னிஸ் போட்டி இன்று ஓடென்ஸில் தொடங்குகிறது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து தென்கொரியாவின் ஆன்சே எங்கை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். அண்ட் இது பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. ஹாய் ஸ்நேகிதியிலோ, நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள்ல சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை, சட்டம் அறிவோம் அப்படின்ற டாபிக்கை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா. சோ அந்த வகையில லாஸ்ட் வீக் நம்ம உயில் மற்றும் வாரிசு உரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்குரைஞர் பி பானுமதி அவர்கள். அண்ட் இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியை தான் கேட்க போறோம், வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அண்ட் மேம், நீங்க லாஸ்ட் வீக் இந்த வாரிசு உரிமை பத்தி நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க, உயில் எழுதுறதோட முக்கியத்துவம் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இன் கேஸ் இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, டிவோர்ஸ் ஆகாம செப்பரேட்டா மட்டும் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல, இப்ப அந்த மனைவியோட சொத்துக்களுக்கு வாரிசுகளா யார் வருவாங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் இல்ல அப்படின்ற பட்சத்துல
1: இப்ப என்ன பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு கேஸ் அவங்களுக்கு வந்து சுனாமி சமயத்துல இருக்கு இல்ல, அப்ப கவர்மெண்ட் மூலமா அவங்களுக்கு ஒரு குவார்டர்ஸ் கொடுத்தாங்க. அந்த லேடிக்கு வந்து ரெண்டு பேர், அண்ணந்தம்மை ரெண்டு பேர் இருந்தாங்க. அவங்க வந்து கணவரோட பிரிஞ்சுதான் இருந்தாங்க, அவங்க அம்மாவும் இவங்களும் மட்டும் தான் இருந்தாங்க. ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு, சுனாமில அந்த குழந்தை தவறிடுச்சு, சின்ன இடத்துல குடிசை போட்டுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இடம் கொடுத்து ஒரு வீடு கொடுத்துச்சு, அதுல அம்மாவும் பொண்ணு தான் இருந்தாங்க. அந்த வீடு யார் பேர்ல இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு பேர்ல தான் இருந்துச்சு.
2: சரி,
1: சோ அந்த பொண்ணுக்கு இப்ப வந்து கணவர் இல்ல, கணவர் தனியா பிரிஞ்சு
2: சிக்கல்களை
1: தவிர்க்கிறது தான் வில்லு. அதை விட முக்கியமான யாரு

0: வந்து கொல்லி போட்டா அவங்களுக்கு சொத்து போகும்ன்றது கூட இன்ன வரைக்கும் கட்ட பஞ்சாயத்தை பண்ணி பேசிட்டு இருக்காங்க.
1: ஓகே, சோ இது ஆனா சட்டப்படி செல்லாது தானே
0: மேம்? செல்லாது. ஆனா சட்டப்படி செல்லாதுனா யாராவது க்வெஸ்சன் பண்ணுமில்ல? போய் நான் வந்து இந்த இது பண்றாங்க, இந்த பொண்ணை ஒத்துட்டு சரிங்க வீட்டை விட்டு வெளில வந்துருச்சுன்னா நீங்க யாருமே க்வெஸ்சன் பண்ணலனா உங்களுக்கு என்ன ஆகும்? அது ஒண்ணுமே யாரும் க்வெஸ்சன் பண்ணல. சோ எப்ப வந்து செல்லாதுன்னா, நான் செல்லாது நான் போய் க்வெஸ்சன் பண்ணணும், கோர்ட்டுக்கு போயிட்டு ஏன் சொத்தை இந்த மாதிரி அபகரிக்கிறாங்க நான் க்வெஸ்சன் பண்ணணும் இல்ல.
1: ஆமா,
0: கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி நாலு பேருக்கு ஒன்னா சேர்ந்து உட்காந்துட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி இல்ல அவங்களுக்கு தான் நீங்க சொத்து கொடுக்கணும், இந்த அந்த சட்டத்தை பத்தி ஒரு விழிப்புணர்வு இல்லாமனால அவங்களுக்கு வந்து கை விட்டு போயிட்டு இருக்கிறாங்க.
1: ஸ்கூலால
0: பார்த்தவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாருக்கும் வந்து அது ஒரு இதுதான், அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லாம குழந்தை இறந்த பிறகு பார்த்தாங்க, அவங்களையும் இவ்வளவு நாள் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த பிரதிபலனும் எதுவுமே இருக்காது. இவங்களுக்கும் வந்து யாருக்கு போக கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் சேரும். சோ வில்ல எழுதினாங்கன்னா அந்த வில்ல வந்து இவங்க விஷ் என்ன இவ்வளவு நாள் பாத்துட்டாங்க, சோ அவங்களுக்கு நான் வந்து என்னோட கிராட்டிட்யூட நான் தெரிவிக்கிறேன், அவங்களுக்கு நான் எழுதி வைக்கிறேன், எழுதி வச்சிருக்கேன், எந்த பிரச்சனையும் கிடையாது.
1: ஓகே மேம், சோ இப்ப இது வந்து செல்ஃப் அக்வயர்ட் கிடையாது, அவங்களுடைய சுய சம்பாத்தியத்துல வாங்கின ஒரு சொத்து அப்படின்றது கிடையாது, ஆனா அவங்களுக்கு அரசாங்கம் அவங்களுக்காக தான் வந்து கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்ப இதுக்கு வந்து வாரிசு உரிமை கொண்டாடுறதுக்கு இரண்டு தரப்புலயுமே வந்து வாய்ப்புகள் இருக்கு இல்லையா மேம்?
0: வாய்ப்புகள் இருக்கு.
1: ஓகே,
0: அதனால்தான் வந்து இதெல்லாம் எப்படின்னா இதெல்லாமே வந்து இன்டர்லிங்க்டுன்னு சொன்னல, விமன்ஸ் ப்ராப்பர்ட்டி ரைட் இதுக்குள்ள கொண்டு வரும்.
1: ஓகே,
0: சோ விமன் ப்ராப்பர்ட்டி ரைட் செக்ஷன் 14 என்ன சொன்னா, ஒரு பொண்ணோட சொத்து வெதர் அட் இஸ் செல்ஃப் அக்யர்ட் இல்ல ஸ்ரீதனா மூலம் வந்தது இல்ல யாராவது கிஃப்டா கொடுத்தது இல்ல எதுவா இருந்தாலும் அது அவளோட தனிப்பட்ட சொத்து, அது அவளுக்கு தான் முழுமையான அனுபவிக்கக்கூடிய உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த கொண்டு வந்து கோட் பண்ணி அவங்க உயிரை எழுதி வச்சாங்கன்னா அதை வந்து யாருமே க்வெஸ்சன் பண்ண முடியாது.
1: ஓகே,
0: சித்தப்பா இவங்களுக்கு இருந்தனாலதான் சொத்து கவர்மெண்ட்ல கொடுத்துச்சு, இவங்க இப்படி வாதாடினாங்க இப்படி போவோம். சோ அதனாலதான் வந்து அவங்க உயிரை எழுதி வைக்கும் போது ஹாசல் ஃப்ரீ, 10 வருஷம் 20 வருஷம் வழக்கு, ஒரு சொத்து வழக்குனாவே அது பாட்டுக்கு எழுத்துருதானே இருக்கும், சீக்கிரம் முடியறது. அதெல்லாம் இல்லாம எனக்கு நான் விரும்புறவங்க என்னோட குழந்தைங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம அடுத்து உடனே கிடைச்சிடும். இப்ப பேங்க் இதுவே பாருங்க, உடனே அவங்க இறந்துட்டாங்க உடனே ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க அக்கௌண்ட். அதெல்லாம் இல்லாம அவங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் இவங்களுக்கு தான் போகணும்னு போது அவங்க போறாங்க, அந்த வில்ல வச்சு காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எதுவுமே இல்லாம ஒரு ஹேசல் ஃப்ரீயா ஒரு ஈஸியான ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதா வில்ல எழுதி வைக்கிறது நல்லது.
1: ஓகே மேம், சோ நேயர்களே இன்னும் சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, சோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள் உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ ஒரு நபர் எழுதியிருக்கக்கூடிய உயில்ல அவருடைய சொத்துக்கள், அசையும் சொத்து, அசையா சொத்து, இது எல்லாமே வந்து அவரு கணக்குல காமிச்சு ஒரு உயில் எழுதி வச்சிடறாங்க. ஆனா அது எழுதுனதுக்கு அப்புறமா சில சொத்துக்கள் அவங்க சம்பாதிக்கிறாங்க, அதாவது அந்த உயில்ல மென்ஷன் பண்ணாம விட்டு அந்த நபர் இருக்கக்கூடிய பட்சத்துல இப்போ அந்த உயிலுக்கு முழுமையான பவர் வந்துடுது இல்லையா. சோ இதுல மென்ஷன் பண்ணாம விட்ட சொத்துக்களுடைய நிலை என்ன ஆகும்?
1: இப்ப வந்து சொத்துக்கள் எழுதிட்டாங்க, ஒரு எழுதிட்டாங்க, அதுக்கப்புறம் வாங்குறாங்க, அதை கேன்சல் பண்ண நினைக்கிறாரு, அது நடுவுல முடியாம போயிடுச்சு, ஏதோ சம்பவம் ஆயிடுச்சுன்னா இன்டர்ஸ்டேட் சக்சஷன் அப்பதான் வரும்.
0: ஓகே.
1: சோ அப்ப ஹிந்து பொறுத்த வரைக்கும் ஹிந்து சக்சஷன் ஆக்ட், ஹிந்துஸ்ல வந்து புத்திஸ்ட், ஜெயினிஸ், அவங்க ஜூஸ் எல்லாம் இதுல வருவாங்க. முஸ்லிம்ஸ்க்கு முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸுக்கு இந்தியன் சக்சஷன் ஆக்ட், பார்சிஸ்க்கு இந்தியன் சக்சஷன் ஆக்ட். சோ அதுல என்ன சொல்லிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அம்மா, விடோ, குழந்தைங்க, அது ஒரு குழந்தையா இருந்தா மூணு ஷேரா வரும், ரெண்டு குழந்தையா இருந்தா நாலு ஷேரா வரும். சோ அதபடி பிரிப்பாங்க. அம்மா இல்லாத பட்சத்தில் இந்த கிளாஸ் ஒன் ஹையர் யாரா இருக்காங்க, ஒய்ஃப், குழந்தைங்க, அவங்களுக்கு மட்டும் மூணு பிரிவா பிரியும்.
0: ஓகே.
1: சோ இது வந்து ஹிந்துஸ் இதுல இல்ல அர்த்த, அவங்க இல்லனா நான் முதல்ல சொன்ன மாதிரி அர்த்த லீகல் ஹையர்ஸ் யாரா அவங்க அப்பா அம்மா, அப்பா இருந்தாங்கன்னா அப்பா, சிப்ளிங்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவங்களா இல்லனா அப்பா வழி சொந்தம், இல்ல அம்மா வழி சொந்தம், இப்படி அது ஒவ்வொருதா இது பண்ணிட்டே வருவாங்க. யாருமே இல்லைங்க சொத்து கவர்மெண்ட் போயிடும்.
0: ஓகே.
1: யாருமே இல்ல, இந்த எந்த லீகல் ஹையருமே என்ன கண்டுபிடிக்கவே முடியல. கிளாஸ் போர் வரைக்கும் பார்த்தாச்சு அவங்களோட லீகல் ஹையர்ஸ் யாருமே இங்க இல்ல, யாருமே கிளைம் பண்ணல. அன்கிளைம்டுன்னும் போது அது கவர்மெண்ட்டுக்கு போயிடும்.
0: ஓகே. சோ அந்த கவர்மெண்ட்டுக்கு போகுது அப்படின்னா இப்ப அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க இல்லையா, இவ்வளவு காலம் வரைக்கும் யாரும் வரலன்ற பட்சத்துலதான் அது கவர்மெண்ட்டுக்கு போகுமா, இல்லனா உடனடியா வந்து அதுக்கான விசாரணை நடந்து இது யாரும் இல்ல?
1: அவங்களோட சிப்ளிங்ஸ் யாராவது இருப்பாங்க, இல்லனா சிப்ளிங்ஸோட குழந்தைங்க இருப்பாங்க, இதுன்னு இல்லனா அதுக்கு அடுத்த

0: அப்பாவோட வழி சொந்தம், அப்புறம் அம்மா வழி சொந்தம், இவங்க எல்லாம் யாருமே இல்லைன்ற பட்சத்துலதான் அது இதுக்கு போகும்.
1: ஓகே, இல்லைனாலும் அவங்கள யாராவது கடைசி காலத்துல ரத்த பந்தம் இல்லாம யாரோ ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு,
0: அவங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்புனா உயிலா எழுதி வச்சீங்கன்னா தான் வாய்ப்பு.
1: ஓகே, இல்லைன்னா வந்து
0: இல்லைன்னா வாய்ப்பு கிடையாது. அதுக்காக தான் உயிலா எழுதி வைக்கணும். அவங்களுக்கு இல்ல, இவ்வளவு வருஷமா பாத்துக்கிட்டே இருந்தாங்க, அவங்க தான் எல்லாம் செஞ்சாங்க, ஒரு மனசு கூட நினைக்கிறாரு நமக்கு அப்புறம் யாருமே இல்ல, இவனுக்கு எழுதி வைக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி இறந்துட்டாருன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. சொத்து கிடைக்காம விடுபட்டு போயிடக்கூடாது. அவங்களோட மதிப்பு கொடுக்கணும், ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஈக்குவல் ஷேர் கொடுக்கணும், எல்லாம் இருக்குல்ல. சோ இதெல்லாம் இருக்கும்போது யாராவது ஒருத்தருக்கு மட்டும் அவரு எழுதி வச்சிட கூடாது இல்ல.
1: சோ மத்தவங்களுக்கு அது கிடைக்காம போறாங்க.
0: அந்த அந்த இதுக்காக வந்து எல்லாதையும் இது பண்ணி, ஏன்னா யாருமே அவரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியோ ஏதோ செஞ்சிட கூடாதுன்ற இதுக்குல அவங்களோட பர்சனலால அது ஒரு கிளாஸா சேர்த்திருக்காங்க. ஒன் தேர்ட் அவரோட ப்ராப்பர்ட்டில ஒன் தேர்ட் மட்டும்தான் அவர் வில்லா எழுதி வைக்கலாம். மீதியை பொறுத்த வரைக்கும் வைஃபுக்கு வந்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒன் எய்த் ஷேர், குழந்தைங்க இல்லனா ஒன் போர்த் ஷேர். அப்ப அவங்களுக்கு எல்லாமே ஷேர் வைஸ்ல வரும். இன்னாருக்கு இவ்வளவு ஷேர், இவ்வளவு கொடுக்கணும், இதுல எல்லாருமே கவர் ஆவாங்க. சோ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது அந்த இதுல வரும்.
1: எழுதி வச்சாங்க இல்லையா, அவங்களுமே இதுல பங்குக்கு வர முடியும். அவங்களுக்குமே அந்த சட்டத்துல இடம் இருக்கு,
0: அவங்களும் அதுல ஒரு லீகல் ஹையர்
1: இருந்தாங்கன்னா
0: அவங்களுக்கும் வரும்.
1: இவங்களுடைய சொத்துக்கள் வந்து வருதுன்னா அவங்க ஒரு உயில் எழுதுறாங்க அப்படின்னா இப்ப அந்த இடத்துல வந்து என்ன மாதிரியான ஒரு லா வந்து
0: செலுத்தவங்க வில்லு எழுதிட்டாங்க, அப்ப அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ஹிந்துல இருந்து அவர் மாறிட்டாருன்னா அப்புறம் வந்து கிளைம் கேட்க முடியாது அவரு. அந்த ஒரு இது உண்டு. ஹிந்துலா இருக்கு, அவர் வந்து மென்ஷன் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி என் பையனுக்கு இன்னாரு இந்த இதுல இருக்கிறன்றது. ஆனா அவரு மதம் மாறனால அந்த வந்து நான் வாரிசு இதெல்லாம் இருக்கு, அந்த நான் எல்லாத்தையும் திறந்துட்டு போ இது பண்ணும் போது அப்ப வந்து அத அவர் கிளைம் கேட்க முடியாது. சோ அந்த ஒரு இது இருக்கு. அதே மாதிரி ஒரு உயில் எழுதாரு டெஸ்டேட்டர், அவரே வந்து மர்டர் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பயும் அவர் வந்து அந்த அவருக்கு போய் சேராது.
1: அந்த உயில் வந்து அடுத்து யாருக்கு எழுதியிருக்காங்க
0: அவங்க போய் சேராது. அதே மாதிரி இப்ப இது லீகல் ஹையர்ஸ்லயே இருக்காங்க. இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு அப்பா இருக்காரு, அவருக்கு ரெண்டு பசங்க, ரெண்டு பசங்கள்ல வந்து ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொரு பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, ஆனா குழந்தைங்க இல்ல. இந்த கல்யாணம் ஆனவனுக்கு ஒரு குழந்தை இருக்கு. இந்த கல்யாணம் ஆன பையன் பேரு சுமா சாகர், இவன் பேரு வித்யாசாகர், சாகர் வித்யான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சாகர்ன்றவனுக்கு பையன் இருக்கு, இந்த வித்யாசாகருக்கு இல்ல, உயில் எழுதாமலே இருக்கிறாரு. சாகர் வந்து அவரைய சாகடிச்சிட்டார் அப்பாவை. அப்ப அவருக்கு சொத்து போகுமானா போகாது.
1: ஓகே, மீதம் இருக்க இன்னொரு பிள்ளைக்கு மட்டும்தான் வந்து அந்த
0: பிள்ளைக்கு மட்டும்தான் போகும். ஆனா சாகருக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவனுக்கு போகுமான்னு பார்த்தா அவனுக்கு போகாது.
1: ஓகே, ஏன்னா
0: அவரு எப்ப அவரு அவங்க அப்பாவை மர்டர் பண்ணிடுறாரோ அப்பவே இந்த பையன் செத்ததுக்காக சமம், அவனே இல்லன்ற மாதிரி. அவனே இல்லாதப்ப அவன் குழந்தைக்கு எப்படி
1: போவோம்?
0: ஈவன் தோ அவன் இன்னசென்டா இருந்தாலுமே இது இருக்கும். சோ இதெல்லாம் இருக்கு. அப்ப
1: அந்த அப்பா செய்த தவறுக்கு அது அந்த அதுக்கு அடுத்து அந்த சந்ததிக்கு முழுமையா வந்து சொத்துல வந்து எந்த பங்கு
0: கேட்க முடியாது. ஏன்னா இது வந்து அவர் வந்து சாகடிச்சிட்டாருன்றதுக்கு. அதேதான் உயில் எழுதி இருக்கிறாரு, பெனிஃபிஷியரி அதை மர்டர் பண்றாங்க, உயில வந்து கிளைம் பண்ண முடியும். சோ அதனால கூட வந்து சாகடிச்சுக்கலாம் அந்த மாதிரி ஆகும் இல்ல, அதனால அதை கேட்க முடியாது. சோ ஒரு மர்டர் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி போது அது வந்து க்வெஸ்சனபிள் ஆயிடும்.
2: ஓகே மேம். சோ நேயர்களை பாத்தீங்களா, உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நிறைய தகவல்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
3: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
4: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோ

0: சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: பரிசோதனை செய்து கொள்வது அவசியம்.
1: பெற்றோரிடம் இருந்து குழந்தைக்கு HIV பரவுதலை தடுக்கும் திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அரசு மருத்துவமனைகளை அணுகி இலவசமாக HIV பரிசோதனை செய்து கொள்ளுங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல உயிர் மற்றும் வாரிசுரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர் நீதிமன்ற வழக்குரைஞர் பி பானுமதி அவர்கள் சொன்ன தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ உயிர் எழுதி வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து விபத்துகள்ல இருக்கிறாங்க இல்லையா, சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்போ மேம்
3: அதுக்காக தானே உயிரை எழுதி வைக்கிறது. ஆக்சிடென்ட் இல்லைன்னு அது வந்து மர்டர் ஆயிடுது இல்லையா. சோ அது வந்து ப்ரீ பிளான்டு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடத்தி இருக்காங்கன்னா வந்து அது வந்து கேன்சல் ஆயிடும். அது எல்லாமே எப்ப தெரியுமா, சேலஞ்ச் பண்ணாதான். யாருக்கும் சந்தேகம் வரல, இது பண்ணா அது இதுவாயிடும். இல்ல சந்தேகம் வந்துடுச்சு, இது இதுவா இருக்கு, நாங்க சேலஞ்ச் பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அது கேன்சல் ஆயிடும்.
2: ஓகே மேம். சோ இந்த ரிலிஜியன் விட்டு ரிலிஜியன் மாறுறாங்க இல்லையா, சோ அவங்களுக்கு அந்த உயில் எழுதுறதுல என்ன மாதிரியான டிஃபிகல்டிஸ் இருக்கு, சோ அதை பத்தி சொல்லுங்க மேம்.
3: நான் வந்து என் பையன் வந்து அவன் ஹிந்துன்ற இதுலதான் நான் அவனுக்கு வந்து கிளாஸ் 1 கிளாஸ் 2 ஹையர்ஸ் இதெல்லாம் இது பண்ணும் போது பாத்தீங்கன்னா அவங்க அந்த இதெல்லாம் பாப்பாங்க. அப்ப கிளாஸ் 1 ஹையர்ல வந்து என் ரெண்டு பசங்க இருக்க, அல்ல ஒரு பையன் வந்து மதம் மாறி போயிட்டான். நான் வந்து இன்னொரு சொத்தை வந்து என் பையன் இன்னொரு பையன் எனக்கு அப்புறம் அவங்க அனுபவிக்கிறான். வந்து கேட்கும் போது கேட்க முடியாது.
2: ஓகே,
3: ஏன்னா அது வந்து நீங்க ரிலிஜன் விட்டு மாறி போயிட்டப்ப இப்ப இன்னொரு ஒரு கிளாஸ் வேற கூட சேர்த்துட்டாங்கல்ல, லவ் மேரேஜ் பண்ணிட்டு அவன் அப்பா அம்மா பர்மிஷன் இல்லாம அவங்களோட சம்பந்தம் இல்லாம அங்க போயிட்டாங்கன்னா அவங்க சொத்து கேட்க முடியாது.
2: அந்த மாதிரி
3: இப்ப அமெண்ட்மெண்ட் வந்துருச்சு.
2: ஓகே,
3: அதனால வந்து வர வர ரீசன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் வர வர வந்து நீங்க உங்களுக்கு வந்து எல்லாமே அந்த அந்த க்வெஸ்சனபிளா ஆயிடும்.
2: ஓகே, சோ இப்ப லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ என்ன கண்டிஷன்ல வந்து அவங்க சொத்துல பங்கு கேட்க முடியாது அப்படின்னு, இப்போ இப்போ அதை வந்து பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க எழுதி
3: வைக்கிறாங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது.
2: அதை வந்து சட்ட ரீதியா வந்து அவங்க கேட்க முடியாது, எனக்கு உரிமை கொடுங்க.
3: இப்ப அவங்க அம்மா அப்பா வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏத்துட்டாங்கன்னா ஓகே, பிரச்சனை கிடையாது. ஆனா இப்ப வந்து என்னோட பர்மிஷன் இல்லாம அவங்க இது பண்ணாம போயிட்டாங்க, நான் வந்து இன்னொரு சொத்தை இன்னொரு பையனுக்கு எழுதி வச்சுட்டேன், இவங்க போயிட்டு இல்ல இது எங்க தாத்தா சொட்டு இல்ல எங்க எனக்கும் பங்கு இருக்குன்னு போய் இவங்க கேட்க முடியாது.
2: ஈவன் இவன் அது வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி
3: ப்ராப்பர்ட்டியா இருந்தாலுமே வந்து அது அதுக்குதான் இப்ப வந்து அது ஒரு இது வச்சுட்டாங்க ஒரு. சோ அதனால அதுவும் கேட்க முடியாது. 2005 அப்புறம் பெண்களுக்கும் வந்து சொத்துரிமை, முன்னாடிலாம் எப்படி பாத்தீங்கன்னா கோபார்சனரி ப்ராப்பர்ட்டி, ஹிந்து அன்டிவைடட் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கும். சோ அது எப்படின்னா எல்லாரும் லேண்ட் வச்சிருந்தாங்க. சோ லேண்ட வந்து பெண் குழந்தைங்க கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு போகும்போது அதை பிரிச்சு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அதுதான் அவங்களுக்கு வந்து ஈல்டிங், அவங்களோட வருமானமே அதுல இருந்து வரதா இருக்கும். சோ அதை குட்டி குட்டியா போட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுல அக்ரிகல்ச்சர் லேண்டு பெரிய அளவுக்கு இது இருக்காதனால அது எப்படி வச்சிருந்தாங்கன்னா சட்டம், அதாவது இந்த ஹிந்து சக்சஷன் ஆக்ட் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா மேல் மெம்பர்ஸ் மட்டும்தான்.
2: ஓகே,
3: சோ அவங்களுக்கு தான் அந்த இது இருக்கும், அதுவும் அந்த உயிரோட இருக்கிற மேல் மெம்பர்ஸ்க்கு வரும். இல்லனா வந்து அங்க அடுத்து அவங்க வாரிசு யாரு பிறக்குறாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி போயிட்டு தான் இருந்துச்சு. இப்ப அப்படிலாம் கிடையாது. ஈவன் லேண்டா இருந்தாலும் சரி கோபார்சனரா இருந்தாலும் சரி பெண்களுக்கும் வந்து சொத்து உரிமை உண்டு.
2: ஏன்னா
3: இன்னைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பெண்களும் ஈக்குவலா படிக்கிறாங்க, பெண்களும் சம்பாதிக்கிறாங்க. அப்பா அம்மாவோட இது பாக்குறது பார்த்தா பெண்களும் நிறைய பேர் பாக்குறாங்க. சோ அவங்களுக்கு சம்பாதிச்சு அவங்களும் அம்மா அப்பாட்ட குடுக்கறாங்க. சோ அப்ப ப்ராப்பர்ட்டி இதுன்னு வரும்போது அப்ப பெண்களுக்கும் சட்ட சமமான உரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்ப வந்து எல்லாருக்கும் சமமான உரிமை.
2: ஓகே, சோ இப்ப இந்த உயில் பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்க ஹிந்துனால வேற மாதிரி இருக்கு, முஸ்லீம்னால வந்து 1/3 தான் எழுதி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு நபர் உயில் எழுதி வச்ச ஒரு நபர் வந்துட்டு அவரே ரிலிஜியன் மாறிடுறாரு அப்படின்றப்போ, ஒரு ஹிந்துல இருந்து ஒரு முஸ்லீமாவோ இல்ல ஒரு கிறிஸ்டினாவோ மாறிடுறாரு, இல்ல முஸ்லீம்ல இருந்து ஹிந்துவா ஏதோ ஒரு ரிலிஜியன்ல இருந்து இன்னொரு ரிலிஜியனுக்கு மாறிடுறாரு அப்படின்றப்போ, இப்ப அவர் எழுதின உயில் அப்படின்றது வந்து அது முன்னாடியே எழுதினது, அதுக்கப்புறம் அவர் திருத்தி எழுதல, அப்ப வந்து இது எந்த ஆக்ட் படி வந்து அவருடைய உயில் வந்து செல்லுபடி ஆகும்?
3: இப்ப இதெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் வந்து க்வெஸ்சன் ஆஃப் லான்னு சொல்லிட்டு வருது. இப்ப வந்து ஒரு உயில் எழுதினாங்கன்னா இப்ப அவரு சப்போஸ் வந்து ஒரு ஹிந்து அவர் வந்து முஸ்லீமா மாறிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் செல்லுபடி ஆகுறலாம் முஸ்லீம் தான்.
2: ஓகே,
3: அதுபடிதான் உயில் எழுத முடியும்.
2: இல்ல இப்ப அது வந்து அவரு மதம் மாறறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு உயில் எழுதி வச்சிருக்காரு, அதுக்கப்புறமா அவங்க ரிலிஜியன் வந்து சேஞ்ச் ஆயிட்டாங்க, ஆனா அதுக்கப்புறம் அவர் மாத்தி எழுதலன்றப்போ முன்னாடி எழுதின உயில் வந்து இப்ப கரண்ட்ல என்ன ரிலிஜியன்ல இருக்காரோ அதுபடிதான் உயில் வந்து செல்லுபடி ஆகுமா?
3: இப்ப ஏற்கனவே அவர் உயில் எழுதின உயில ஒரு இது மாத்தி இது பண்ணாங்கனாலவே அங்க வந்து அவர் வந்து மாத்தி எழுதணும். சப்போஸ் முன்னாடியே எழுதிட்டாரு, இப்ப வந்து அவர் மாறின பிறகு இறந்துட்டாருன்னா வந்து உயில வந்து எப்போதும் வந்து அதை நிறைவேற்றுறதுக்கு பார்ப்பாங்க எந்த சிக்கலும் இல்லாம.

0: ஆனா சப்போஸ் இந்த மாதிரி இப்ப முஸ்லீம் லான் போது முஸ்லீம் லான் வந்து தனியா அவங்களுக்குன்னு தனியா அவர் இருக்கு, ஒன் தேர்ட் தான் எழுத முடியும். சோ அவர் ஃபுல்லுமே எழுதி வச்சிருந்தாலும் அப்ப சட்ட சிக்கல்கள் வரும். அதெல்லாம் வந்து அந்தந்த ஒரு கேஸ் எப்படி இது பண்றாங்க, ஏன்னா இது வந்து ஜென்ரலைஸா இதுக்கு இப்படிதான் ரூல் அப்ளிகபிள் ஆகும், இதுக்கு இப்படிதான் ரூல் அப்ளிகபிள் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு கேஸுக்கும் ஜென்ரலைஸ்டா கோர்ட்டோட டிசிஷனும் இதுல இருக்கு. நினைக்கிறேன் மதம் மாறும்போது சொத்து வந்து நான் வந்து கேக்குற மூலம் அம்மா அப்பா கேக்கும்போது அது அவங்க மறுக்கலாம், அவன் மதம் மாறிட்டா அவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ அந்த வாரிசுரிமை சட்டத்துல நிறைய ஒரு வைடு இது இருக்கு. சோ ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா ஒரு லாஸ் அப்ளிகபிள் ஆகும்.
1: அண்ட் மேம், இப்போ ஒரு உயில் எழுதிருக்காங்க, அதை வந்து நம்ம இப்போ சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ரீசன்ஸ் வச்சு நம்ம ஒரு உயிலை வந்து சேலஞ்ச் பண்ண முடியும் மேம்?
0: என்னென்ன மாதிரி, ஃபர்ஸ்ட் வந்து மைனரா இருந்துச்சுன்னா செல்லுபடி ஆகாது, வயசு இது இல்லைன்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க அன்சவுண்ட் மைண்ட், அந்த சமயத்துல அவங்க வந்து மனநிலை, அவங்களுக்கு ஏற்கனவே வந்து கொஞ்சம் ஞாபக மறதி இருந்திருக்கு, அவங்களுக்கு வந்து இப்ப வந்து சரியான மனநிலையில இல்ல, அவங்களுக்கு வந்து இப்ப பழைய விஷயங்கள்லாம் நிறைய மறந்துட்டாங்க, அவங்களோட கெப்பாசிட்டி ஆஃப் மைண்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து அவங்கள வந்து வற்புறுத்தி அவங்களோட பிரஷர் பண்ணி த்ரெட் மூலமா தான் இது வில்லு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்களை வந்து இந்த விஷயம் நடத்துக்கலாம் இந்த இதுக்காக, அதான் அதுவும் த்ரெட் இந்த பிரஷர்ன்ற இதுலதான் வரும். சோ அதனால செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணலாம். இன்னொன்னு இந்த வில்ல இவங்களே எழுதல, இது எழுதுனது இவங்களே கிடையாது, இது உங்களோட கை
1: தொடர்ந்து பேசலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: தெரியா?
1: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல உயில் மற்றும் வாரிசு உரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள் சொன்ன தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ ஒரு உயில் எழுதுறப்போ என்னென்ன மாதிரியான தவறுகள் வந்து பெரும்பாலும் நடக்குது, அண்ட் இன்னும் இதுல இன்னும் என்ன மாதிரியான அவேர்னஸ் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க?
2: வில்ல எழுதும் போது அடுத்தடுத்த இல்லாம எழுதுறோம்.
1: ஓகே,
2: எழுதும் போது முதல்ல எழுதும் போது நான் வந்து என்னோட சுய நினைவோட தான் எழுதுறேன்றது எல்லாருமே எழுதும்போது பேரு, அவங்களோட வயசு, அவங்களோட அப்பா பேரு, அவங்களோட அட்ரஸ் என்ன, அவங்களோட இது போன் நம்பர் எல்லாமே எழுதி அவங்க கீழே சைன் கை நாட்டு எல்லாமே வச்சிருக்கோம். சோ இதுதான் ஒரு சாதாரண ஒரு ஃபார்மேட். ஒரு டிடி எப்படி செய்யறோமோ அதேதான். சோ நீ உங்களது ஏதோ மாதிரி இப்ப நான் முக்கியமா எல்லாத்திலயும் ஆதார் கார்டு சேர்த்துக்கிறாங்க. சோ ஆதார் நம்பர்
1: சம்பந்தப்பட்டவங்க
2: யாருக்கு நீங்க எழுதுறீங்களோ அவங்க பேரு, அவங்க வயசு, அவங்க ஆதார் நம்பர், உங்க பேரு, உங்க வயசு, உங்க ஆதார் நம்பர். நீங்க டெஸ்டேட்டர்னு வருவாங்க, அவங்க எல்லாம் பெனிஃபிஷியரிஸ் வருவாங்க. சோ நீங்க எக்ஸிக்யூட்டன் வர்றீங்க, ஒரு எக்ஸிக்யூட்டர் வைக்கிறீங்க, நீங்க யாரு பெனிஃபிஷியரி கொடுக்குறீங்கன்னா அவங்கள ஒருத்தவங்க கூட எக்ஸிக்யூட்டரா இருக்கலாம். அதுவே இல்லாம தேர்ட் பர்சன் ஒருத்தவங்க, ஒரு அட்வொகேட்டோ இல்ல உங்க வீட்லயே உங்க உங்க பெரியவங்க யாரையாவது ஒருத்தவங்க
1: எழுதிருக்காங்க
2: சேலஞ்ச் பண்ணுவாங்க. சோ அதனால தான் அடித்தல் திருத்தல் இல்லாம எழுதணும். அப்படி எழுதினா கீழ்ச்சினும் ஒயிட்னர் வைக்க கூடாது.
1: ஓகே,
2: ஒயிட்னர் வைக்காம நீங்க வந்து கரெக்டா அது எழுதி இருக்கணும். அடிச்ச டைப் அடிச்சிருந்தாலுமே அதுல எந்த இதுமே இது இல்லாம இருக்கணும். டேட் டைம் கண்டிப்பா
1: மென்ஷன்
2: பண்ணிருக்கணும்.
1: ஓகே, சோ இப்ப வந்து ஒரு உயில் எழுதிருக்காங்க, ஆனா அது வந்து ஒரு ரகசியமான ஒரு உயிலா வந்து வச்சிருக்காங்க. அந்த நபர் வந்து இறந்துட்டாங்க, ஆனா உயில் எழுதின விஷயமே வந்து யாருக்கும் தெரியலன்ற பட்சத்துல இப்ப அந்த சொத்துக்கள்லாம் வந்துட்டு வாரிசுரிமை சட்டம் படிதான் வந்து அதை பிரிப்பாங்களா மேம்?
2: கண்டிப்பா, ஏன்னா அதனாலதான் உயில் எழுதுனா நீங்க வந்து அதை தெரியப்படுத்துகின்றது. உங்க பெனிஃபிஷியரி உங்க பசங்களுக்கா இருந்தாலும் நான் அந்த மாதிரி உயிலுன்னு ஒண்ணு எழுதிருக்கேன், இன்னார்ட்ட இருக்குன்னு நீங்க தெரியப்படுத்தலாம், ஒண்ணு தப்பு கிடையாது. சோ உயிலே எழுதாம நீங்க வந்து அதுக்கு ஆனா ரொம்ப நாள் கழிச்சு அதுக்கப்புறம் இந்த உயில்னு ஒண்ணு வந்து அதுக்குள்ள சொத்து பிரிச்சிருப்பாங்க. அப்ப அவங்க அதை க்வெஸ்சன் பண்ணும்போது திருப்பி கோர்ட்டு கேஸ் அலையற மாதிரி இருக்கும்.
1: ஓகே, சோ இப்ப அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வர்றப்ப என்ன ஆகும் மேம்? ஆக்சுவலா இப்ப உயில் ரகசியம்,
2: உயில் வந்து ரகசியமா வச்சுட்டாங்க. நான் வந்து இது வந்து என்னோட செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி, நான் வந்து என்னோட பையன் வந்து அவன் நல்லபடியா இருக்கிறான், பையனுக்கு வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவன் வீடு வாங்கிட்டு அவன் வெளிநாட்டுல இருக்கான் இல்ல வேற எங்கேயோ இருக்கான், என் பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் வறுமையில இருக்கு, நான்

0: பொண்ணு பேர்ல நான் எழுதுறேன்னு நினைக்கிறேன். பொண்ணுக்கு எழுதியும் வச்சுட்டேன். எழுதி வச்சுட்டு சரி இது பையனுக்கு தெரிஞ்ச பிரச்சனை நம்ம கல்யாணம் இதுக்கப்புறம் தெரியட்டும், நான் ஒண்ணுமே சொல்லாம நான் பாட்டிக்கு பீரோ லாக்கர்லயே அதுலயே வச்சிருக்கேன் இல்ல பீரோ அடியிலேயே இங்கேயே வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து வாரிசுரிமை சட்டம் மூலமா அம்மாவுக்கு அம்மா இல்லனா பசங்க ரெண்டு பசங்களுக்கும் பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உயில் கிடைக்குது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வீடு வந்து ரெண்டு பேரும் பிரிச்சிருப்பாங்க, இல்ல வித்து இருக்கலாம், இல்லனா ரெண்டு பேருமே காலி பண்ணிட்டு வேற ஆளு யாராவது விட்டு இருக்கலாம், லீஸ் கொடுத்து இப்ப இதெல்லாம் நிறைய ஒரு சிச்சுவேஷன் ஆரம்பிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் கிடைக்கும் போது நீங்க கோர்ட்ல போய் தான் நீங்க திருப்பி இதை வந்து இது பண்ற மாதிரி ஒன்னும் சொல்லி ஃபர்ஸ்ட் பேசி பார்க்கலாம். ரெண்டு பேருக்குள்ள சுமூகமான அந்த மாதிரி என் பேர்ல எழுதிருக்காங்க பேசலாம். எப்பவுமே பிரச்சனை எப்ப வரும்னா ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும்போது தான், ரெண்டு பேருக்குமே அந்த இதுல வந்து உடன்பாடு இல்லைன்னு போது தான் பிரச்சனையே வருது. அந்த பிரச்சனை வரும்போது எங்க போவோம் நம்ம? சொல்யூஷன் வந்து கோர்ட்டுக்கு தான் போவோம். சோ அதெல்லாம் இதுக்கு தான் ஒரு உயில்னு எழுதினா அதை தெரியப்படுத்துங்க. எக்ஸிக்யூட்டர் ஒண்ணு வையுங்க. எக்ஸிக்யூட்டர் ஒண்ணு வந்து இந்த மாதிரி உயில்னு ஒண்ணு எழுதி இருக்கேன்றதை வந்து உங்க வாரிசுகளுக்கு சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, இப்ப நிறைய பேர் என்ன செய்வாங்க, நிறைய இந்த ஷேர்ஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் வந்து சரியான டாக்குமெண்டேஷன்லாம் வந்து எங்க வச்சிருக்காங்க ஏது வச்சிருக்காங்க நிறைய ஒரு வைஃபுக்கே தெரியாத அளவுக்கு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா அடுத்ததுக்கு அப்புறம் உங்க கிளைம் வாங்குறது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும். சோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டான ஒரு பிளேஸ்ல வைக்கணும். அதெல்லாம் எழுதணும்னால எல்லாமே எழுதணும். நீங்க எல்லாமே நீங்க எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். இல்லன்னா ஒன்னு ஒன்னுக்கும் வந்து தனியா இதுவா இருக்கும். இப்ப வந்து எனக்கு ரீசெண்டா ஒரு கேஸ் பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கியிருந்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேருமே வெளிநாட்டுல சம்பாதிச்சாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேர் பேர்ல தான் வாங்கினாங்க. அவர் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிட்டாரு. அவருக்கு வந்து நடக்கிறது எல்லாம் சிரமம் ஆயிடுச்சு. சுகர் வந்தனால கால நடக்க. சோ அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த அபார்ட்மெண்ட் வந்து நாளைக்கு பின்ன ஏதோ ஒண்ணு செய்யணும்னா கஷ்டமாயிடுமா, ஏன்னா இவருக்கு வந்து கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. சோ அப்ப இவரு பேர் ரெண்டு பேர் பேர்ல இருந்தா என்ன பண்றது, முதல்ல உயிலா எழுதலாமான்னு கேட்டாங்க. அப்புறம் நான் தான் சொன்னேன் வந்து ரிலீஸ் டீட் எழுதி மொத்தமா நீங்க வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இது பண்ணலாம். அப்புறம் ரிலீஸ் டீட் என்னோட பாதி உரிமையை நான் முழுவதும் என் ஒய்ஃபுக்கு நான் விட்டு கொடுத்துறேன், என் ஒய்ஃபுக்கு தான் நான் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ரிலீஸ் டீட் எழுதிட்டேன். எழுதி ஒரு 3 months கிட்ட இருக்காது அவர் இறந்துட்டார். இப்ப வந்து வீடு முழுமையான உரிமை யாருக்கு இருக்குன்னா மனைவிக்கு இருக்கு. அவங்களுக்கு அது தவிர வேற எந்த சொத்தும் கிடையாது. எந்த பிரச்சனையும் அந்த வீட்டுக்கு உரிமை வந்து அவங்க ரெண்டு பேரும் உரிமை, அந்த பாதி உரிமை வந்து அவருக்கு அவர் ஒய்ஃபுக்கு அவர் பையனுக்கு அவர் பொண்ணுக்கு. அப்ப ஈக்குவல் ஷேரா பிரியும் போது இதுல மூணு பேரும் வந்து ஒன்னா சொன்னாங்கன்னா பரவாயில்ல. இல்ல இல்ல எனக்கு இப்ப சங்கடமா இருக்கு, எனக்கு இப்ப உடனே பணம் வேணும், நீங்க வீட்டை வித்து எங்க காசை கொடுங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க, அவங்க அம்மா வேற வழி கிடையாது, அவங்க வீட்டை விட்டு வெளில
1: போகணும்.
0: இப்ப இன்னைக்கு சிச்சுவேஷன் இன்னைக்கு இதுல பாத்தீங்கன்னா எலி வலையா இருந்தாலும் ஒரு தனி வலையை நல்லது. சோ அவங்களுக்கு என்ன இருந்தாலும் பொண்ணா இருந்தாலுமே பையனா இருந்தாலுமே தாயும் புள்ளியனாலும் வாயும் வயிறு வேற வேறனுவாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், எனக்குன்னு ஒரு வீடு இருக்கு நான் போய் இருக்கிறேன் இருக்கலாம். இல்லன்னு வச்சுங்களேன் அவங்க அழுதுகிட்டே அந்த வீட்லயே பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் அங்கேயே தான் இருக்கணும். சோ அந்த ஒரு இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் வில் அவசியமா எழுதணும். நீங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு டவுட்டா இருந்தாலும் இப்ப டிஸ்ட்ரிக்ட் லீகல் எய்டு இருக்குல்ல அங்க கூட நீங்க கேட்கலாம். பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்ட் லீகல் எய்டு அங்க சர்வீசஸ் அத்தாரிட்டி போய் நீங்க கேட்டீங்கன்னா கூட அவங்க உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணுவாங்க. இல்ல உங்களுக்கு லாயர் யாராவது ஹெல்ப் வேணாலும் அவங்க ஏற்பாடு பண்ணி
2: போடுவாங்க. நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல உயில் மற்றும் வாரிசு உரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்க, தொடர்ந்து கேளுங்க. இப்போ சின்ன பிரேக்.

0: PCP NDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वाले दोनों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है।
1: स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय, भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்கள் சொன்ன தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ இந்த ஆக்ட் பொறுத்தவரைக்கும் டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் மென்ஷன் பண்றாங்க இல்ல மேம், சோ அதை பத்தி சொல்லுங்க.
3: இப்ப ஒரு வில்லு வந்து லேப்ஸ் ஆயிடுது அப்படின்னா, இப்ப நான் வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, ஏ அவரோட பையனுக்கு எழுதி வைக்கிறார், பையன் தான், ஒரே பையனுக்கு எழுதி வைக்கிறார். ஆனா பையன் வந்து எதிர்பாராத விதமா இறந்துட்டான். இப்ப இந்த உயிரின்

0: உயில் செல்லாம ஆயிடும். அதான் டாக்டர் ஆஃப் லேப்ஸ்.
1: ஓகே.
0: சோ அப்ப செல்லாதனா அப்ப திருப்பி அவர் புதுசா தான் உயில் எழுதும். அதுக்கப்புறம் அவர் யார் என்ன நினைக்கிறாங்களோ அவங்கள எழுதும்.
1: ஓகே மேம். சோ இப்போ இரண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த அப்பா சொத்துக்கள் வந்து ஒரு பிள்ளை மேல மட்டும் உயில் எழுதி வைக்கக்கூடிய பட்சத்துல அந்த பிள்ளை இறந்துடுறாங்க, அண்ட் அதை மாத்தி எழுதாம அந்த தந்தையும் இறந்துடுறாரு அப்படின்றப்போ, இப்ப இந்த இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே வாரிசுரிமையை வச்சு பிரிக்கப்படுமா மேம்?
0: அவரும் இறந்துட்டாருன்னு வச்சுங்களேன், அப்ப வந்து எத்தனை வாரிசுகள் இருக்காங்களோ அவங்க வந்து கிளைம் பண்ணல. அந்த மாதிரி வில்லு எழுதி வச்சவங்க இறந்துட்டாங்க.

0: சொத்துக்கள் எல்லாமே வாரிசுரிமையை வச்சு பிரிக்கப்படுமா மேம்?
1: அவரும் இறந்துட்டாருன்னு வச்சுங்களா, அப்ப வந்து எத்தனை வாரிசுகள் இருக்காங்களோ அவங்க வந்து கிளைம் பண்ணலாம். அந்த மாதிரி வில்லு எழுதி வச்சவங்க இறந்துட்டாங்க, சோ வில்லு எழுதி வச்சவரும் இறந்துட்டாரு. இப்ப நான் ஏ எழுது பி க்கு எழுதுறேன், அதாவது பி சன்னு பி க்கு எழுதுறேன். ஏ இருக்கும் போது பி இறந்துட்டாருன்னா ஏ வந்து திருப்பி உயிர் எழுதலாம். இப்ப ஏவும் இறந்துட்டாரு பி இறந்துட்டா அட்ட டைம்ல நடக்காது, யாராவது எய்தர் வந்து முன்னாடி பின்னாடி நடக்கும். சம்டைம்ஸ் ரெண்டு பேரும் அட்ட டைம் நடத்துறாங்க, பியோட லீகல் ஹையர்ஸ் இருக்காங்க.
0: ஓகே, சோ யாருக்காவது எழுதி வச்சாரோ அவங்களோட லீகல் ஹையர்ஸ்க்கு அந்த பில்லு அப்படி போகும் அப்படின்ற
1: அவங்க லீகல் ஹையர்ஸ் கிளைம் பண்ணுவாங்க. இப்ப ஏக்கு நான் எழுதி பிக்கு எழுதிக்கிறேன், ஆனா பிக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு அவங்களோட இதுக்கு போகும் இல்லையா? ஆனா ஒரு அன்மேரிடு சன்னுக்கு நான் எழுதி வச்சிடுறேன். என்னோட மறைவுக்கு முன்னாடி என் பையன் மறைஞ்சிட்டானா அது டாக்டர் ஆஃப் லாப்ஸ் அந்த வில்லு செல்லாத ஆயிடும் இல்லையா?
0: ஆமா,
1: அந்த வில்லு செல்லாத ஆன பிறகு அப்ப அந்த அந்த சொத்துக்கு வந்து முழுமையா நான் ரிவர்ட் பேக் எனக்கு வந்துடும். திருப்பி நான் யாருக்கு எழுதணும் இப்ப? ஆனா இந்த பி சாவறதுக்கு முன்னாடி அப்பா இறந்துட்டாரு, அதுக்கப்புறம் தான் பையன் சிக்கிறானா, இப்ப பையனோட சொத்து அது. பையனுக்கு எப்பனா அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் பையனுக்கு போகாது, அது வந்து மிதாக்ஷாரா ஸ்கூல் ஆஃப் தாட். தயாபாகல் என்ன சொன்னாங்க, அப்படிலாம் கிடையாது, ஒரு குழந்தை பிறந்துருச்சுனாவே அதுக்கு சொத்துல உரிமை இருக்கு அப்படின்னு. ஆனா இதெல்லாத்தையும் தூக்கிட்டு இந்தியன் செசன் 1925 வந்தவன என்ன செஞ்சாங்க, ஹிந்து சக்சஷன் ஆக்ட், அதுல அப்பா ஒரு சொத்து இருக்குன்னா அவரோடது வந்து இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு குழந்தை பிறந்துச்சுனாலுமே அதுக்கும் வந்து பர்த் ரைட்னு வந்துருது. செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டின் போது அவரோட ப்ராப்பர்ட்டி அவர் யாருக்கு எழுதி வைக்கிறதோ அந்த இதுல வந்துச்சு. இதெல்லாம் ஒவ்வொரு மதத்துக்கும் தகுந்த மாதிரி அவங்களோட பர்சனல் லாஸ் மாறிச்சு. இப்ப ரீசெண்டா 2005 அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பா வந்து சொத்துரிமை உண்டு. ஸ்டேட் ஆஃப் கேரளால ஒரு லேண்ட்மார்க் கேஸ் ஒன்னு, இந்த கேஸ்ல என்னன்னா இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ், சிரியன் கிறிஸ்டியன் உமனோட இன்ஹெரிட்டன்ஸ் ரைட், ஈக்குவல் இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்டை வச்சு க்வெஸ்சன் பண்ண கேஸ். இது இந்த கேஸ்ல வந்து அவங்க வந்து ஒரு ப்ராமினன்ட் எஜுகேட்டர், சோசியல் ஆக்டிவிட்டிஸ், அவங்க வந்து இத வந்து என்னோட ரைட்ஃபுல் ஷேரை வந்து மறுக்கறாங்க, எங்க அப்பாவோட ப்ராப்பர்ட்டியை மறுக்கறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க க்வெஸ்சன் பண்ணிருப்பாங்க.
0: ஓகே,
1: சோ அப்ப க்வெஸ்சன் பண்ணிருக்கும் போது அவங்க பிரதருக்கு எதிராக போட்டிருப்பாங்க, அவங்கள அவங்க ஃபேமிலி வீட்டை விட்டு அனுப்பிருப்பாங்க. ஏன்னா பிரதர்ஸ் ப்ராப்பர்ட்டி எந்த இந்த பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆர்கியூ பண்ணிருப்பாங்க. இதுல வந்து என்னோட ரீஜனல் ஆக்ட் படி கான்ஸ்டிடியூஷன் வேலிடிட்டி பாருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஆர்டிகல் 15 மென்ஷன் பண்ணி ரைட் ஈக்வாலிட்டி படி எனக்கு அது வரும் சொத்து வரும்னு அதன் மூலமா சொத்து வந்துச்சு.
0: ஓகே,
1: சோ அதுக்கப்புறம் தான் வந்து 2005 வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க, என்னன்னா பெண்களுக்கும் சொத்துரிமை உண்டு. சில பேர் என்ன சில ஒரு ஒரு சில கேஸ்ல சொன்னாங்க 2005 அப்பாவே இறந்துட்டாரு, இப்ப நீங்க வந்து அது க்வெஸ்சன் பண்ண முடியாது, அது அது இதுவே கிடையாது. அப்பா உயிரோட இருக்காரு உயிரோட இல்லைன்றது பிரச்சனையே கிடையாது. 2005 அப்புறம் என் சொத்து பிரிக்கப்படுற எல்லா சொத்துக்குமே வந்து பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும்ன்றத இது கொண்டு வந்துட்டாங்க. அப்ப வந்து அப்பா இறந்துட்டாரு முன்னாடி சொத்து பசங்களுக்கு வந்துருச்சுலாம் கிடையாது, சொத்து வந்து 2005 மேலனா அது வந்து பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும்.
0: ஓகே,
1: அதே மாதிரி பெண்களோட சொத்துன்னும் போது அந்த தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டி, அவங்களோட ஸ்ரீதனா ப்ராப்பர்ட்டி, அவங்களோட செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் இருக்குல்ல, அவங்களோட தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டி அது வந்து புருஷனே இருந்தாலும் சரி பிரதர்ஸா இருந்தாலும் கூட அந்த ப்ராப்பர்ட்டியை கிளைம் பண்ண முடியாது, அவங்களும் அவங்களோட வெல் அண்ட் விஷ். முன்னெல்லாம் வந்து பெண்களுக்கு ப்ராப்பர்ட்டியில வந்து ஒரு ஒரு லிமிட்டட் ரைட்ஸ் தான் இருந்துச்சு.
0: ஓகே,
1: இவங்களோட லீகல் ரைட் ஆயிடுச்சு, என்னோட பர்த் ரைட், நான் ஒரு பெண் குழந்தை இந்த வீட்டில் பிறந்தேன்னா என்னோட பர்த் ரைட், எனக்கு வந்து ஈக்குவல் ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும்ன்றது இருக்கு.
0: ஓகே மேம், ஸோ இப்போ ஒரு சின்ன டவுட், அதாவது இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து ஒரு 3-4 அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, உயில் எழுதுறப்போ யாருக்கு எந்த அக்கௌண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணி எழுதினாங்கன்னா அது அவங்களுக்கு போய் கரெக்டா சேர்ந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதே அக்கௌண்ட் நம்ம ஓபன் பண்றப்ப அதுல நம்ம நாமினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை வந்து போட்டிருப்போம் இல்லையா, இப்ப அவங்களுடைய ரோல் என்ன ஆகும் மேம்?
1: அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நாமினி என்னன்னா அவங்க இவங்களுக்கு அப்புறம் அவங்க அந்த அக்கௌண்ட் ஆபரேட் பண்ணலாம்.
0: ஓகே,
1: அவங்க ஆபரேட் பண்ணலாம், ஆனா லீகல் ஹையர்ன்ற பிரின்சிபல் அப்ளிகபிள் ஆகும். இப்ப அப்பாவோட இதுவே வந்து இப்ப அம்மா வந்து லீகல் ஹையரா இல்ல நாமினி நாமினியா போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு பல்க் அமௌண்ட் இருக்கு. சோ அந்த பல்க் அமௌண்ட் அப்படியே நாமினிக்குன்னு அர்த்தம் கிடையாது, அவங்க அந்த அக்கௌண்ட் ஆபரேட் பண்ணுவாங்க, பட் இந்த சசஷன் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகும்.
0: ஓகே, சோ அது வந்து வாரிசு உரிமை சட்டம் படி அந்த எத்தனை வாரிசுகள் இருக்காங்களோ அவங்களுக்கு
1: போகும். அதே நீங்க உயிலா வந்து எழுதி வச்சிட்டீங்க, இதுல உள்ள அமௌண்ட் இத்தனை ஷேர் என் வைஃபுக்கு, இத்தனை ஷேர் என் குழந்தைங்களுக்கு நீங்க எழுதி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கல, பிரச்சனை இல்லாம போகும். நாமினியும் நீங்க லீகலா

0: என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு விதமான வாரிசு உரிமை சட்டம் இருக்கிறனால எல்லாருமே ஒரு வந்து இது வந்து நீங்க ஒரு வயசான பிறகுதான் எழுதணும், ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் நீங்க பார்க்கவே வேண்டாம். இது ஒரு பாசிங். என்னோட நான் வந்து என் பசங்களை என்ன சார்ந்தவங்களை நான் இன்னும் விரும்புறேன். அவங்களுக்கு வந்து என்னோட லவ் அண்ட் கேரை வந்து எந்த ஒரு ஹேசல் ஃப்ரீயா எனக்கு அவங்களோட இதுக்கு போய் கிடைக்கணும். என்னோட ப்ராப்பர்ட்டிஸோ என்ன மறைவுக்கு அப்புறம் என்னோட இது எதுவுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போய் கிடைக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா இது எல்லாரும் கண்டிப்பா உயில் எழுதும். உயில் இன்னைய காலகட்டத்துல எல்லாரும் எழுதும். 18 வயசுக்கு ஆன எல்லாருமே எழுதுங்க. உங்க வாழ்நாள் அது எத்தனை முறை வேணாலும் கிழிச்சிட்டு நீங்க எழுதலாம். சோ அப்ப உயில்ன்றது நீங்க எழுதும் போது என்னன்னா என்ன உங்களோட விஷ் அங்க ஃபுல்ஃபில் ஆகும். நான் இன்னாருக்கு தான் கொடுக்க விரும்புறேன்றது விஷ் ஃபுல்ஃபில் ஆகும். அது மட்டும் இல்லாம ஒரு பிரச்சனை போய் அதை குவெஸ்டின் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு அது அதாவது லாங் ப்ராசஸா இல்லாம ஈஸியா போயிடும். உயில் எழுதி வைக்கும் போது இந்த அக்கௌண்ட்ஸ் பேங்க் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய லீகல் சர்டிபிகேட் கொண்டு வாங்க, அப்புறம் அது ப்ரொடியூஸ் பண்ணும், உடனே ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. இப்ப எதுவுமே வந்து உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு கிடைக்காம அவங்க அலையிற மாதிரி இருக்கும். அந்த அலைச்சல் அவங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட நீங்க கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா உயில் எழுதுறது ரொம்ப முக்கியம்.
0: ஓகே மேம். சோ இன்னைக்கு நம்ம ஷோல கலந்துகிட்ட உயில் மற்றும் வாரிசு உரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சிறப்பிச்சதற்கு மிக்க நன்றி மேம்.
1: நன்றி ஆனந்தி. தேங்க்யூ.
0: தேங்க்யூ சோ மச் மேம். நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல உயில் மற்றும் வாரிசு உரிமை சட்டம் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை கையாளும் உயர்நீதிமன்ற வழக்குரைஞர் பி பானுமதி அவர்கள். சோ மீண்டும் அடுத்த வாரம் ஒரு டிஃபரெண்டான டாபிக்கோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்க ஆனந்தி.
2: सुनती हो? कमाल ही हो गया.
3: क्या हो गया ऐसा?
2: सिलेंडर आने में देरी हो रही थी ना, देखो आज आ गया.
3: ये कमाल कैसे हो गया?
2: मैंने www.pgportal.gov.in पर जाकर अपनी कंप्लेंट को बोलकर दर्ज किया और देखो तुरंत एक्शन हुआ.
3: ये तो बहुत बढ़िया पोर्टल है.
2: 22 भारतीय भाषाओं में आप अपनी शिकायत दर्ज कराएं, अपनी समस्या का समाधान और प्राथमिकता का अनुभव पाएं, जैसे हमने पाया. सारी शिकायतों का समाधान CP ग्राम्स की समाधान दीदी.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15:59.
2: ஆகாஷ்வாணி ஆளுமை சிறக்க வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
3: மனித மாண்புகளில் மறுத்தறியா பண்பு என்பது மிக நல்ல ஒன்றுதான். மனிதநேயத்தினுடைய உச்சமாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் யார் என்ன வேலை சொன்னாலும் இழுத்து போட்டுக்கொண்டு ஊர்ப்பணி செய்பவர்களை பற்றி நீங்கள் எண்ணி பாருங்கள். உயர்ந்த பண்பினர் என்று இவர் ஊரெல்லாம் பாராட்டும்படியாக நடந்து கொள்கிறார் என்றால் வீட்டில் இவருக்கு என்ன பெயர்? இவர்கள் தங்களுக்குரிய கடமைகளை பெரும்பாலும் சரியாக செய்து முடிப்பவர்களாக இருந்திருக்க மாட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட தாயிடம் சொன்னேன், உங்க பிள்ளை எல்லோருக்கும் நல்லவராக இருக்கார், அவ்வளவு பேருக்கு அவ்வளவு உதவி உங்க பிள்ளையால என்று நான் பாராட்டினேன். அந்த தாய் மகிழ்வார்கள் என்று பார்த்தால் அவர்கள் சொன்னார்கள், இவனை ஊருக்குன்னே நான் பெத்து போட்டிருக்கேன், ஒருவேளையும் வீட்டுக்கு பார்க்க மாட்டான் என்று அவர்கள் சொன்னார்கள். எனக்கு அது சற்று ஏமாற்றமாக இருந்தது. பொது காரியங்களை இழுத்து போட்டு கொண்டு செய்பவர்கள் ஊராரிடம் நற்பெயர் பெற்றால் மட்டும் போதாது, வீட்டினரிடமும் நற்பெயர் வாங்க வேண்டும் என்பது மிக முக்கியம். தத்தம் கடமைகளை இவர்கள் சரிவரச் செய்தால் அவர்களை முழுமையாக பாராட்டலாம். இல்லையென்றால்

0: கும்பிடுபவர்களுக்கு ஒத்தை கையால் தான் சல்யூட் அடிக்க வேண்டும். பொதுவாழ்வு மனிதர்கள் நேர இழப்புகளையும் பொருளாதார இழப்புகளையும் முன்னேற்றத்தையும் கெடுத்து கொண்டு சேவை செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. தங்களை முதலில் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். செய்ய முடிந்த உதவிகளை, கடுமையான பணிகளை மறுப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் புதிதாக ஒரு தத்துவத்தை சொல்ல விரும்புகிறேன். இதென்ன தவறான பழக்கத்தை ஊட்டுகிறீர்களே என்று நீங்கள் எண்ணலாம். அமெரிக்காவிலே ஒரு கணக்கெடுப்பு எடுத்தார்கள். யார் வெற்றிகரமாக இருக்கிறார்கள், அவர்களிடத்திலே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய பண்பு நலன்கள் என்ன என்று பார்த்தபொழுது எல்லோரும் தெரிந்த விஷயங்களையே பேசினார்கள். கடவுளுடைய அருள் என்றார் ஒருவர், எனக்கு வாய்த்த நல்ல ஊழியர்கள் என்றார் ஒருவர், என் குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு அபாரமானது என்றார்கள், அதன் பிறகு எனக்கு வாய்த்த ஊழியர்கள் என்றார்கள், தக்க சமயத்தில் நான் எடுத்த அருமையான முடிவு என்றார்கள். எல்லாம் தெரிந்த கதைதான். புதிதாக யாரும் சொல்ல மாட்டாரா என்று பார்த்தபொழுது ஒருவர் சொன்னார், ஐ நோ ஹவு டு சே நோ என்று சொன்னார். எனக்கு மறுப்பது என்பது எப்படி என்பது எனக்கு தெரியும். என்னுடைய நேர விழுங்கிகளை நான் மிக அழகாக கையாண்டு அவர்களுக்கு நான் மறுப்பு சொல்லிவிடுகிறேன். என்னால் இயன்றதை மட்டும் செய்கிறேன், என்னை பாதிக்காத ஒன்றைத்தான் நான் செய்கிறேன் என்று அவர் சொன்னார். எந்த நிர்பந்தத்திற்காகவும் என் மீது திணிக்கப்படுகிற முடிவிற்கு நான் ஒருபோதும் ஒப்புதல் சொல்வதில்லை என்று அவர் சொன்னார். சிறந்த நேர நிர்வாகத்தினுடைய சிறந்த கொள்கைகள் ஒன்று, உடன்பாடில்லாத ஒன்றிற்கு ஒருபோதும் நீங்கள் உடன்படாதீர்கள். இதமாக மறுங்கள். மறுப்பதை மிகச் சுருக்கமாக சொல்லாதீர்கள். முடியாது, நடக்காது, வேற வேலையை பாருங்க, ஆளை பாருங்க, வேற ஆளை பாருங்க, அப்படி சொல்லக்கூடாது. உங்களுக்கு உதவ நினைக்கிறேன், ஆனால் என்னுடைய சூழ்நிலை என்னவென்றால் என்று அதில் ஏதாவது சில வார்த்தைகளை கலந்து கலந்து வள வள கொள கொளன்னு ஒரு பதிலை சொன்னால் அவர் எதிராளி புரிஞ்சுக்கணும், இல்லை இவர் செய்ய மாட்டார் நமக்கு என்று. எனவே மறுக்கும் கலை என்பது நேரத்தை மிச்சப்படுத்துகிற ஒரு கலை என்பதை அன்பு கூர்ந்து புரிந்து கொள்ளுங்கள். சிங்கப்பூருக்கு நான் புறப்பட்ட போது கனமான எடை ஒன்றை ஒருத்தர் கொண்டு போய் சிங்கப்பூரில் கொடுத்துருங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், என்னுடைய எடை எனக்கு சரியாக இருக்கிறது, இதுக்கு மேலே என்னால் கொடுப்பதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை என தயவுசெய்து தவறாக கருதாதீர்கள் என்று பண்போடு நான் மறுத்தேன். அவருக்கு அது புரிந்தது. எனவே சொல்லுகிற விதமாக சொன்னால் மறுப்பை கூட நாம் அழகாக சொல்லிவிட முடியும். எனவே லேர்ன் டு சே நோ. நிறைவாக நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். காலத்தின் மீது தயவு செய்து கல்லெறியாதீர்கள். ஒரு பறவை கூட்டின் மீது நீங்கள் கல்லெறிந்தால் இந்த பறவைகள் எல்லாம் பறந்துவிடும். ஆனால் ஒரு தேன்கூட்டில் கல்லெறிந்தால் உங்களை பதம் பார்த்துவிடும். எனவே தேன்கூட்டில் கல்லெறிவதும் காலத்தின் மீது நாம் கல்லெறிவதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். எனவே காலத்தை பொன்போல் போற்றுவோம், அதை போற்றி பாதுகாப்போம், பேணுவோம். மிகச்சிறந்த உன்னதமான ஒரு பொருள் உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது நேரம்தான். என் தந்தை தமிழ்வாணவர்கள் சொல்வார்கள், வாழ்க்கையில் திரும்ப பெற முடியாதவை இரண்டே இரண்டுதான், ஒன்று நேரம், மற்றது உயிர் என்று சொல்வார்கள்.
1: ஆளுமை சிறக்க வழங்கியவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:57. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்ட ரசிகவர்க்கம் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்றாக ஆனங்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்ஜே அருள். நிகழ்ச்சியின் துவக்கமாக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா குரலில் பாடல். ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக டிஎம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலா குரலில் பாடல் ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 2:30, 33 மணித்துளிகள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இருமலர்கள் திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டு இருக்க கேட்கலாம்.

ஒளித்தாந்த பாடல் மிஸ்ஸி அம்மா திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கு கேட்கலாம் ஜமுனா ராணி குரலில் பாசமலர் திரைப்படத்திலிருந்து பாடல். நேரம் 2:36 நிமிடம் 47 மணித்துளிகள்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: PCPNDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वालों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय, भारत सरकार द्वारा जनहित में जारी.
3: நிகழ்ச்சி அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடல் பெரிய இடத்து பெண் திரைப்படத்திற்காக பி சுசிலா, டி எம் சௌந்தரராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி குரலில்.

0: HIV பாதிக்கப்பட்டவரிடம் பாகுபாடு காட்டுவது HIV AIDS தடுப்பு சட்டம் 2017 படி குற்றம். ஒரு வருட சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கக்கூடும். HIV பாதிக்கப்பட்டவர்களை பாகுபாடு காட்டாமல் நம்மில் ஒருவர் ஐயிட்டுக் கொள்வோம்.
1: அவர்களுக்கும் நம்மை போல் வாழ வசிக்க உரிமை உண்டு என்பதை உணர்வோம். HIV ஆல் பாதிப்புக்கு உள்ளானோர் ARTI மையத்தில் உள்ள மாநில குறை தீர்ப்பு அதிகாரியை அணுகி தீர்வு பெறலாம். வெளியிடுவோர் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: நேரம் 2:51, 10 துளியிலாயிற்றுக்கு எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 நேர்கள் கேட்க இருக்கும் அடுத்த பாடல் ஆசை முகம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா குரலில்.

0: நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க கேட்கலாம் பாடல். பாலே பாண்டியா திரைப்படத்தில இருந்து.
1: இந்த நிலவுக்கு ஏத்தான் இவ்வளவு ஓர வஞ்சனே?
2: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:01 துளிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்ஜே அருள். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில என்ன தலைப்புல பேச போறோம் அப்படின்னா, ரத்த தானம் மற்றும் ஏஃபரேசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த இறக்கல் முறை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இதற்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் ரத்த வங்கியினுடைய தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஏ வடிவேல் அவர்கள். டாக்டரை வரவேற்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில ரத்த தானம் மற்றும் ஏஃபரசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த இறக்கல் முறை பத்தி பேச போறோம். நேர்களான நீங்களும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்க கால் பண்ணலாம். 2271760 2271770 அப்படின்ற தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு டாக்டர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். நீங்க வெளியினர்களா இருக்கும் பட்சத்தில் 0413 அப்படின்ற புதுவையிட முன்குறிட்டை நீங்க சேதரில் பண்ணுங்க. டாக்டர் வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம் சார்.
1: சார், அதாவது வந்து ரத்த தானம் அப்படின்றத பத்தி நிறைய நம்ம பேசிட்டோம், பட் இந்த ஏஃபரசிஸ் அப்படின்றத பத்தி நிறைய புரிதல் இருக்காது. அந்த ரத்த இறக்கல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து என்ன நடக்குது அப்படின்றது மக்களுக்கு நிறைய தெரியாது. அதை பத்தி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டீட்டெயில சொல்லுங்களேன்.
3: கண்டிப்பா. ஏஃபரசிஸ் அப்படின்ற டேர்ம், ரத்த இறக்கல் முறை அப்படின்னா ரத்தம் பிரித்தெடுத்தல் அப்படின்னு மீறி ஏஃபரசிஸ் டேர்முக்கு ரத்தம் பிரித்தெடுத்தல். அப்ப ரத்த தானமா வழங்கப்படுற ரத்தம் 350 ml 350 ml 450 நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது, அப்புறம் ரத்தம் உறைந்தல்

0: கட்டுப்படுத்துறதுல ரத்த ஒரே இதில் உதவுறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அப்போ அதில் ரெண்டு கூறு இருக்குது, பார்த்திங்கன்னா பிளேட்லெட்டு பிளாஸ்மா. ஸோ ரத்தத்தில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூணு கூறுகள் வந்து போச்சு. இப்போ மூணு கூறுகளையும் நம்ம இப்போ மாடர்ன் டெக்னாலஜி மூலமாக பிரித்து எடுத்துலாம். அதுதான் ஏஃபெரசிஸ் டெக்னாலஜி. ஸோ இதில் ரெண்டாக பிரிக்கலாம். டோனார், டோனாருக்கு பயன்படுது கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது. இன்னொன்று தெரப்பட்டிக். அப்போ டோனார் ஏஃபெரசிஸ், தெரப்பட்டிக் ஏஃபெரசிஸ். டோனார் கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரத்த தானமாக நம்ம வழங்குறோம். நான் ஒரு ரத்த கொடையாளி, அப்போ நான் ஒரு டோனார். இது வந்து பேஷண்ட்டுக்கும் தேவைப்படுது. அப்போ பேஷண்ட்டு கிட்ட இருந்தும் நம்ம அது உதவி செய்யலாம். தெரப்பட்டிக் ஏஃபெரசிஸ் பேஷண்ட்டுக்கு எப்படி நம்ம உதவி செய்ய முடியும், எப்படி அது பேஷண்ட்டுக்கு எப்படி உதவுது, டோனாருக்கு எப்படி உதவுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ டோனார், ஒரு டோனாராக வரேன், என்னால் நான் என்னென்ன கொடுக்க முடியும்? ஸோ ரத்தத்தில் கூறுகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், ஆர்பிசி இருக்குன்னு சொல்லியிருந்தேன், பிளேட்லெட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், பிளாஸ்மா, அதாவது தட்டணுக்கள், பிளாஸ்மா, பிளாஸ்மா பிளாஸ்மா தான், லைக் ஆல்புமின் அதெல்லாம் இருக்கிறது பிளாஸ்மா. இதை எல்லாமே தானமாக கொடுக்க முடியும். ஸோ இப்போ தெரப்பட்டிக் பேஷண்ட்டுக்கு என்ன யூஸு? சில நோய்கள் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் அதிகப்படியான கிருமிகளோ இல்லை அழுக்குகளோ சேர்கிறதுக்கு மூலமாக சில நோய்கள் வருது. மயஸ்தீனியா கிராவிஸ்ன்னு சொல்லலாம், இல்லை மல்டிபிள் மைலோமா. சில புரோட்டீன்லாம் அதிகமாகிடும். அப்போது அந்த புரோட்டீனை பிரித்து எடுக்கிறது மூலயமா அந்த நோயை நம்மளால் குணப்படுத்த முடியும். இப்போ அக்யூட் கண்டிஷன்ஸ், லைக் நம்ம எலி பாய்சன் சாட்டு வந்துடுவோம், அது ரத்தத்தில் போய் பாதிப்படையும், ரத்தத்தில் லிவரை பாதிப்போம், அது ரத்தத்தில் கலக்கும் அது. ஸோ அந்த முறைக்கு ஃபஸ்ட்டு கேட்டகரியாக தரமாட்டோம், ரெண்டாவது பட்ச கேட்டகரியாக அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏஃபெரசிஸ் டெக்னாலஜி, பிளாஸ்மாஃபெரசிஸ் பற்றி நம்ம முன்னாடியே இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். பிளாஸ்மாஃபெரசிஸ் பற்றி அந்த டெக்னிக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, ஏஃபெரசிஸ்னால் என்ன, அதோட வகைகள் என்ன அப்படின்றத பார்த்தோம், அது எது எதுக்கெலாம் ப்ராடாக யூஸ் ஆகுன்றத பார்த்தோம்.
1: ஓகே சார், இப்போ வந்து பிரித்தெடுக்கிறதுலே மூன்று முறைகள், மூணு டெக்னாலஜி நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, என்னென்ன முறைகள் அப்படின்றது கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா?
0: இப்போது டோனார் ஏஃபெரசிஸ், டோனார் ஏஃபெரசிஸில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி மெஷின்ஸ், இப்போது ஒரு மெஷின் இருக்குது, அதோடைய மெக்கானிசம் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா நம்ம பயப்பட தேவையில்லை. இப்போ ஒரு மெஷினை பார்க்குறோம், ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அது கூட நம்ம உட்காரோம், அதனால் கம்ப்யூட்டர் பார்த்து பயப்படுறோமா? நம்ம பயப்படுறதில்ல. நம்ம அப்போ பிளட் டொனேஷனுக்கும் எய்ட் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. சாதாரணமாக நம்ம பிளட் கொடுத்துட்டு போகிறதுக்கும் டெக்னாலஜி வச்சு பிளட் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு மெஷின் இருக்க போது அதே தான், அந்த மெஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு ஆப்வியஸாக பயம் இல்லாமல் போயிடும். ஸோ அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கப்பட்ட ரத்தம் வந்து அதில் போயிட்டு செப்பரேட் ஆகுது. ஒரு சுழற்சி மூலயமா, உங்கள் ரத்தம் சுழற்சி மூலயமா உங்கள் ரத்தத்தில் இருக்கிற செல்ஸு, அப்புறம் வாட்டர், உங்கள் ரத்தம் வந்து 90% என்ன ஆகும், 99% வாட்டர் தான், 1% மட்டும்தான் சில்வர் காம்பனன்ட்ஸ் இருக்கும் அதில். அப்போது பிரிக்கும் போது சில்வர் காம்பனண்ட்டும் வாட்டர் ஆகிய பிளாஸ்மாவும் தனியாக பிரிஞ்சிடுது. அந்த செல்லுலார் காம்பனண்ட் தான் நம்மளுடைய தட்டணுக்கள், ரத்த அணுக்கள், அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி அணுக்கள், அதெல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பிரித்து எடுத்துடலாம். இதே என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சுழற்சி மூலயமா, சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் மூலயமா நம்ம இது பண்ணுறோம். ஆனால் இப்போ தண்ணின்னு சொன்னேன், ரத்தம் 99% தண்ணி தான். அப்போ தண்ணி என்ன பண்ணலாம், ஃபில்டர் பண்ணலாம்.
1: ஓகே,
0: கரெக்டுங்களா? ஒரு மெம்பரேன் வச்சு அதை ஃபில்டர் பண்ணலாம். அதுக்கு அந்த மிஷின் என்ன பண்ணலாம், ரத்தத்தை உள்ளே ஏற்றும் போது ஒரு மெம்பரேன் வச்சு அதை ஃபில்டர் பண்ணி அதில் இருக்கிற வாட்டர் பார்ட்டு ப்ளஸ் பர்டிகுலர் பார்ட்டை தனியாக பிரித்து எடுக்கவும் உதவுது. ப்ளஸ் இதை காம்பினேஷனாகவும் பண்ணுது. இது தேர்ட் காம்பினேஷனாக பண்ணது மூலமாக எஃபிஷியன்சி அதிகமாகுது, ஒரு மிஷினோட எஃபிஷியன்சி. இப்போ இந்த ப்ரொசீஜரோட டைமிங் பார்த்தோன்னு வச்சிங்களா, ஒரு ரத்த தானம் கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு மேக்ஸிமம் ஒரு
1: 10-15 minutes
0: ஆகும். டோட்டல் ப்ரொசீஜராக பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ட் டு எண்டு, அதாவது நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு 45 minutes to 30 minutes ஆகும். நீங்கள் இவ்வளோ நேரம் தான் இதுக்கும் ஆகும், மேக்ஸிமம் 45 minutes to 90 minutes ஆகும். நீங்கள் ஃபார்ம்லாம் எதுவும் ஃபில் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி தகுதி உங்களோட தகுதியெலாம் என்னென்ன அப்படின்றத நினைச்சிட்டு பிறகு நீங்கள் ஜஸ்ட் வந்தால் மட்டும் போதும், கரெக்டாக உங்களை ஒரு 45 minutes to 90 minutes உங்கள் வெளியே விட்டுருவோம். ஸோ ப்ரொசீஜர் டைம் வந்து உங்களுக்கு 45 to 90 minutes தான்.
1: ஓகே,
0: ஸோ அதுவும் பயப்பட வேண்டாம், எதுவும் அச்சம் இல்லை. அந்த மிஷினை பார்த்து நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் நீங்கள் பார்க்கணும், இது என்ன முறைன்னு தெரிஞ்சுக்கணும்னா, இதாளாரமாக ஜிப்மர் பிளட் சென்டர் நீங்கள் வரலாம். நாங்கள் கைடட் டூர் வச்சுருக்கோம், நாங்கள் காட்டுறோம். லைக் இந்த பயத்தனை போக்குறதுக்காக மட்டும்தான், அது வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நிறைய பேருக்கு தெரியாது, லைக் பார்த்தீங்கன்னா நான் டிரான்ஸ்மிஷன் மெடிசன்ற பிரான்ச் வந்து புது பிரான்ச், லைக் மெடிசன், சர்ஜரி, நியூரலஜி, இல்லை நிறைய பிரான்ச். டிரான்ஸ்பிளான்ட்ன்றது புது பிரான்ச். அப்போ நாங்கள் இருக்கும் போது எனக்கும் இது வந்து ஏஃப்ரசிஸ் டெக்னாலஜி தெரியல. அப்புறம் நாங்கள் உள்ள இப்போ பார்த்து கற்றுனப்போ இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, இவ்வளோ டெக்னாலஜி அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்றத நானுமே கற்றுக்கிட்டேன் நான் பிஜி பீரியடில்.
1: ஓகே சார், இப்போ வந்து இன்னொரு விஷயம் சொன்னீங்க, இதில் வந்து பிரிக்கிறது அப்படின்றது எல்லாமே மிஷினில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கும்போது முன்னாடி இந்த மிஷின் ஃபெசிலிட்டி இல்லாதப்போ அந்த பார்த்தீங்கன்னா

0: இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கொஞ்சம் வந்து பிரிக்கிறதுக்குன்ற இருந்திருக்கும். பட் அந்த டைமில் ஒரு மேனுவலாக செய்யும்போது அது வந்து இப்போ நான் ஒரு பிளட் டொனராக நான் வரேன், நான் கொடுக்குறேன் அப்படின்னும் போது நீங்கள் அந்த இடத்துல என்ன செய்கிறீங்கன்றது எனக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ அதில் பிரிக்கும் போது எந்த இதெல்லாம் மெயினாக வந்து என்னோடய பிளட்லேருந்து நீங்கள் எடுப்பீங்க இந்த இதுலேருந்து?
1: கரெக்ட். இப்போது பார்த்தீங்கன்னா மூணு பங்காக இருக்கும், மூணு கூறுகளாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆர்பிசிஸ் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம், பிளேட்லெட்ஸ் தட்டணுக்கள் தனியாக எடுத்துக்கலாம், பிளாஸ்மா டொனேஷன் தனியாக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிரானுலோசைட்ஸ் தனியாக எடுத்துக்கலாம் நம்ம, ப்ளஸ் எல்டிஎல்ஏஃபெரசிஸ் இதெல்லாம் லைக் பேஷண்ட்ஸ்க்காக யூஸ் ஆகும். எல்டிஎல் எனக்கு அதிகமாக அடிச்சு ரத்தத்தில், கொலஸ்ட்ரால் அதாவது எல்டிஎல்ன்றது கொலஸ்ட்ரால் அதிகமாக அடிச்சு, எல்டிஎல்ஏஃபெரசிஸ் நம்ம எல்டிஎல் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம்.
0: ஓகே.
1: அப்புறம் நீங்கள் வந்து லைக் உங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலியமாக, ரெகுலர் பிளட் டொனேஷன் மூலியமாகவே நீங்கள் வந்து உங்கள் உடம்ப வந்து இது பண்ணிக்கலாம். இது ஒரு புதிய டெக்னாலஜி, நிறைய பேருக்கு தெரியாது. இன்னுமே ஓல்டு ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரத்தத்துடைய லைக் அழுக்கான ப்ரோட்டீன்ஸ் அதெல்லாம் சொல்லியிருந்தீங்களா, அதுவும் சேர்த்து எடுத்துக்கலாம். அப்போது பேஷண்ட் டாக்டர், ஒரு டாக்டருக்கும் உதவியாகும், ஒரு டோனாருக்கும் உதவியாகுது. இப்போ டோனார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட்டணுக்கள் கண்டிப்பாக அது உதவியாகும், ஆர்பிசிஸ் கண்டிப்பாக உதவியாகும், இந்த பிளாஸ்மான்றது கண்டிப்பாக உதவியாகும். ஸோ இதுதான் மேஜர்.
0: ஓகே சார். இப்போ சில வந்து சில நோய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு இப்போ நிறைய காய்ச்சல்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பிளேட்லெட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்கிறாங்க. இந்த இதுக்கு வந்து பிளேட்லெட் மட்டும் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நான் எங்கே போய் அணுகணும்? அதுக்கு இப்போ வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களே கொடுக்கலாமா, இல்லை வேறு யாராவதுலேருந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் தனியாக வச்சுருப்பீங்களா, இல்லை பிளட்டாகவே தனியாக கொடுப்பீங்களா?
1: இப்போ டெங்கு முதலிய நோய்கள், நிறைய நோய்கள் பிளேட்லெட்டை வந்து பாதிக்குது, கேன்சர், டெங்கு, அதெல்லாம் டெங்கு வந்து இப்போ காமனாக நிறைய பரவாயில்லாம். பார்த்தீங்கன்னா இப்போ பிளேட்லெட் கொடுக்கணும், லைக் நீங்கள் பிளேட்லெட் டொனேஷன் தட்டணுக்கள் டொனேஷன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஒரு அஞ்சு பேர்லேருந்து பத்து பேர் வந்து ஏற்பாடு பண்ண வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த ஏஃபெரசிஸ் டெக்னாலஜி மூலிமா ஒரு ரெண்டு பேர் வந்தால் போதும், உங்களுடைய தேவைகளை அந்த ரெண்டு பேர் மூலிமாவும் பூர்த்தி செஞ்சிடலாம். ப்ளஸ் என்னன்னா சேஃப் அண்ட் செக்யூர். இப்போ ஒரு பத்து பேர்கிட்ட இருந்து நீங்கள் பிளேட்லெட்டை வாங்கி அதை டெஸ்ட் பண்ணி நம்ம டொனேஷன் பண்ணுறோம், அதோட குமுலேட்டிவ் லைக் அதோடைய ஒட்டு மொத்த ரிஸ்க்கும் ப்ளஸ் ஒருத்தவங்க ரெண்டு பேர் கொடுக்குற ரிஸ்க்கும் வேற வேறு.
0: ஆமாம்,
1: கண்டிப்பாக. ஸோ ஒரு ரெண்டு பேர் நீங்களும் நானும் சேர்ந்தால் மட்டுமே ஒரு பேஷண்ட்டை, டெங்கு பேஷண்ட்டை, ரொம்ப பிளேட்லெட் கம்மியாக இருக்கிற பேஷண்ட்டை, ஒரு டென் தௌசண்ட் கீழே இருக்கிற பேஷண்ட்ஸை காப்பாற்ற முடியும் ஒரு ரெண்டு பேர். இதுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் போயிட்டு நிறைய பேர் வந்து ஒரு 20 பேர் வேணும், 10 பேர் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பசங்க படிக்கிறாங்க, சில சமயங்கள் அவங்களால உதவி செய்ய முடியல, சில கஷ்டமாக இருக்குது சிலவங்களுக்கு, சிலவங்க காலேஜ் அலோவ் பண்ண மாட்டுறாங்க, இப்போ தான் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். இந்த இதெல்லாம் இருக்குது. இந்த டெக்னாலஜி இது பார்த்தீங்கன்னா ஜிப்மர், பாண்டிச்சேரி ஜிப்மரில் அவைலபிளாக இருக்குங்க, சென்னையில் நிறைய இடத்துல அவைலபிளாக இருக்குது, இப்போ பாண்டிச்சேரி ஜிப்மரில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த முறையில் பிளேட்லெட்டை மட்டும் தேவையான அடிக்குவேட் டோஸில் எடுத்துட்டு நம்ம பண்ணிடலாம். இதனால் டோனாருக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்னு கேட்டால் ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா கவர்மெண்ட் நிர்ணயிச்ச அளவுக்குள்ளே தான் அவங்க பிளேட்லெட் எடுப்போம், ப்ளஸ் அதுவுமே ஒரு 48 to 72 hours உங்களுக்கு திரும்பவும் கிடச்சிரும் பிளேட்லெட். ஸோ அதுக்குரிய தகுதிகளும் நிறையா இருக்குது.
0: எனக்கு இதில் இன்னொரு விஷயமும் கேட்கணும், அதாவது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிளேட்லெட் எடுப்போம் பிளேட்லெட் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க, அது எப்படி பிளட்டாக தான் பிளேட்லெட் எடுக்க முடியுமா, இல்லை அதுலேருந்து தனியாக கூறுகளை தனியாக பிரித்து எடுக்கிறதா?
1: கூறுகளை தான் தனியாக பிரித்து எடுக்கிறது.
0: ஓகே.
1: ஸோ இப்போ பிளேட்லெட் டொனேஷன் பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாகவே பார்த்துக்கலாம்.
0: கண்டிப்பாக.
1: ஸோ யாரெல்லாம் பிளேட்லெட் டொனேஷன் கொடுக்கலாம்? ஸோ நீங்கள் நார்மல் பர்சன், நீங்கள் ஆல்ரெடி ப்ளட் டைம் பிளட் டொனேட் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் எலிஜிபிள். ஃபஸ்ட்டு உங்கள் நார்மலாக பிளட் டொனேஷனுக்கு என்ன தேவைப்படும், நீங்கள் வந்து லைக் உங்கள் வெயிட் என்ன, நீங்கள் காலையில் சாப்பிட்ருக்கீங்களா, உங்கள் ரத்த அளவு கம்மியாக, ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருக்குங்க, ஆல்கஹால் எதனா எடுத்திருக்கீங்களா, சேம் தான் வரும். ஆனால் சில அளவுகள் மட்டும் மாறுபடும். ஒரு நார்மல் பிளட் டொனேஷனுக்கு ஒரு 45 கிலோ இருந்தால் போதும் உங்களுக்கு, 45 கிலோ இருந்தால் போதும். இன்னைக்கு காலையில் நீங்கள் சாப்பிட்ருக்கணும், நல்லா தூங்கியிருக்கணும், உங்களுக்கு எந்த நோயும் இருந்திருக்கக்கூடாது, உங்கள் ஹைட் வெயிட் கரெக்டாக இருக்கணும், பிபிலாம் கரெக்டாக இருக்கணும். இங்கே அப்படி பார்த்தீங்கன்னா ஏன்னா நீங்கள் பிளேட்லெட்டை மட்டும் நீங்கள் தானமாக கொடுக்க போகிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் உங்களுடைய பிளேட்லெட் எவ்வளோ இருக்குது ஃபஸ்ட்டுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், உங்கள் அளவு எவ்வளோ இருக்குது. ஸோ உங்கள் அளவு ஒரு 6-8 lakhs இருக்குது, இல்லை 6-5 lakhs இருக்குது, 6 lakhs இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம முதல்ல. அடுத்தது உங்களுடைய வெயிட் எவ்வளோ, 50 kg மினிமம்.
0: ஓகே,
1: 50 kg இருக்கணும் உங்கள் வெயிட்டு, இருந்ததுன்னா நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ப்ளஸ் பிளேட்லெட் கவுண்ட் செக் பண்ண சொல்லியிருந்தேன், ஹீமோக்ளோபின் 12.5 மேலே இருக்கணும், 12.5 to 13 இருக்கணும் உங்களுக்கு கண்டிப்பாக. ஸோ இந்த டெஸ்டெல்லாம் நீங்கள் முதல்ல வந்து கொடுத்துட்டு ஃபிட்னஸ் வரணும்.
0: ஓகே.
1: ஸோ நீங்கள் எலிஜிபிள் ஃபார் ஃபிட்னஸ். இன்னொரு முக்கியமான தகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா இது மிஷினோட நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அப்போ உங்களுக்கு உடல் தகுதியும் நரம்பு தகுதியும் அவசியம்.
0: ஓகே.
1: லைக் இப்போ ஹோல் பிளட் டொனேஷன் பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு ரெண்டு வாட்டி கூட குத்து வாங்குவாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க, ரெண்டு கையிலையும் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வருவாங்க. ஸோ அப்போ வந்து அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ

0: நீங்கள் வந்து ரெண்டு வாட்டி கூட நீங்கள் பிரிக் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் இது ஒரு மெஷினோட கனெக்ட் பண்ணுறதால உங்களோட நரம்பு தகுதியும் நல்ல நரம்பு இருக்கா அப்படின்றதையும் அசஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ நல்ல நரம்பு, குட் கேலிபர் வெயின், நல்ல நரம்பு, நல்ல பிளட் ஃப்ளோ இருக்கணும். ஏன் அந்த மாதிரி இருக்கணும், ப்ரொசீஜர் நடுவில் தடைப்படக்கூடாது. ப்ரொசீஜர் டைமிங் எவ்வளோ சொல்லியிருந்தோம் நம்ம, 45 minutes to 90 minutes சொல்லியிருந்தோம் நம்ம, 45 to 90 minutes சொல்லியிருந்தோம். ஸோ 45 to 90 minutes உங்கள் உடம்பு தகுதி உங்களுக்கு நல்லா இருக்கணும். ஸோ உங்கள் ரத்த நாணங்களும் நல்லா உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். இதுதான் பேசிக்கான உடல் தகுதி. ஸோ இது யார் யாருக்கெல்லாம் உதவி உதவிப்படுது, பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம தானமாக கொடுக்கலாம் அவங்களுக்கு.
1: சரி, இதில் இன்னொரு விஷயம் சொன்னீங்க சார், நீங்கள் வந்து ஏஜ் கிரைட்டீரியா அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ ஒரு ஏஜ்டு பீப்புள் ஒரு அபவ் 50 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நான் வந்து பிளேட்லெட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்படின்னா, இதில் வந்து அந்த அவங்க மேபி வந்து நரம்பு மற்ற நோய்கள் இருக்குது, இப்போ சுகராக இருக்கலாம், இல்லை வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கலாம். மெயினாக நீங்கள் சொன்னது நரம்பு வந்து உறுதித்தன்மை இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்ககிட்டேருந்து இந்த பிளேட்லெட் எடுத்து
0: நார்மல் பிளட் டொனேஷன், நார்மல் பிளட் டொனேஷனே பார்த்தீங்க சில கிரைட்டீரியாஸ்லாம் இருக்கு, லைக் டெம்பரரி கிரைட்டீரியா அண்ட் பெர்மனன்ட் ரெஃபரல்னு சொல்லிட்டு. தற்காலிகமாக உங்களால் கொடுக்க முடியாது, நிரந்தரமாக உங்களால் கொடுக்க முடியாது அப்படின்றது. நிரந்தரமாக கொடுக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வலிப்பு நோய் இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து ரீசெண்டாக ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, நீங்களே ஒரு பேஷண்ட்டு, நீங்களே ஒரு பேஷண்ட்டு. யாருக்காக நாங்கள் ரத்த தானம் பண்ணுறோம்,
1: ஒரு பேஷண்ட்டுக்கு,
0: பேஷண்ட்டுக்கு நீங்கள் பேஷண்ட் கொடுக்க முடியுமா?
1: முடியாது,
0: கொடுக்க முடியாது. நீங்கள் பேஷண்ட்டாக இருக்கக்கூடாது, நீங்கள் ஒரு நல்ல திடமான ஒரு நபராக இருக்கணும் முதல்ல. அது உங்களுக்கே தெரியும், எனக்கு நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நான் ரத்த தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு, இல்லை எனக்கு கண்டினியூஸ் நரம்பு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை நான் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்களே முடிவு பண்ணிக்க வேண்டாம், தாராளமாக நீங்கள் பிளட் பேங்க் வந்து அணுகலாம், சார் நான் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. சில சமயங்களில் வந்து சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு இது இருக்கலாம், ஐயா எனக்கு சர்ஜரி பண்ணிட்டாங்க நான் ரத்த தானமே கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு தவறுதான புரிதல் இருக்கும். ஆனால் மேஜர் சர்ஜரிக்கு 1 இயர் கழித்து கொடுக்கலாம். மைனர் சர்ஜரி சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு சீட் பிடிச்சிருந்துச்சி, அதை நான் கீனி எடுத்தேன், அதுதான் சாதாரண சர்ஜரி தான் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது மைனர் சர்ஜரியில் வரும். 6 மந்த்ஸ் கழிச்சு நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி லைக் தற்காலிகமாக கொடுக்க முடியாது, இல்லை நீங்கள் கொடுக்கவே முடியாதுன்ற சில கிரைட்டீரியா விதிமுறைகள்லாம் இருக்குது, அதை நீங்கள் பிளட் பேங்க் வந்து தானாக தெரிஞ்சுக்கலாம். நீங்களே முடிவு பண்ண வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட.
1: ஓகே சார், இதுல இன்னொரு விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க, அதாவது என்னன்னா SDP அண்ட் RDP அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, இதை பத்தி அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
0: ஸோ இப்போ சொல்லியிருந்தேன் ஒரு டெங்கு முறையான நோய்களுக்கு ஒரு 20 பேர் தேவைப்படும்னு சொல்லிட்டு. அப்போ இவங்கெல்லாம் யாருன்னு தெரியாத பர்சன்ஸ், ரேண்டம் பர்சன்ஸ், அவங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்றது பேர் ரேண்டம் டோனார் பிளேட்லெட்ஸ், லைக் ரேண்டமாக கலெக்ட் பண்றோம் தெரியாதுல. சிங்கிள் டோனார் பிளேட்லெட்ஸ், ஒரு சிங்கிள்னா ஒரு
1: நபர்,
0: தனிப்பட்ட நபர், ஒரு நபர் மட்டும் உங்களுக்கு பிளேட்லெட் கொடுக்குறாரு. இப்போ சிங்கிள் டோனார் பிளேட்லெட்ஸ், ரேண்டம் டோனார் பிளேட்லெட்ஸ். இப்போது டெங்கு நோய் இல்லை வேற ஏதாவது பிளேட்லெட் கம்மியாக இருக்கிற நோய் வருதுன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா, ITP மாதிரியான நோய்கள் பிளேட்லெட் ரொம்ப கம்மியாகிட்டே வரும். அவங்களுக்கு பிளேட்லெட் தேவையே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரேண்டம் டோனார் பிளேட்லெட்ஸ், அதில் வந்து ஒரு பிளேட்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் வந்து ஒரு 10 to 15 ml இருக்கும்.
1: ஓகே,
0: அந்த மாதிரி பேக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 8 பேக் தேவைப்படும், 6 to 8 bags தேவைப்படுது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் எத்தனை பேர்ட்டேருந்து பிளட் கலெக்ட் பண்ணுவீங்க, எத்தனை பேருடைய லைக் பிளேட்லெட்ஸ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆகும் உங்களுக்கு? ஸோ நிறைய பேர் ஆகுது, ஆல்ரெடி அவங்க பேஷண்ட்ஸாக இருக்காங்க, ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். இதுவே கேன்சர் முதலான நோய்கள் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இன்னும் அதிக ரிஸ்க் வருது. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் டோனார் பிளேட்லெட், ஒரே ஒரு டோனார் கிட்டேருந்து எடுக்கப்படுற பிளேட்லெட்டை அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணுறோம். அப்போ அவங்களுக்கு ரிஸ்க்கும் ரொம்ப கம்மி, அவங்களுக்குரிய அடிக்குவேட் டோஸும் கிடச்சிடுது. ஸோ இதுதான் வந்து பெனிஃபிட் ஆஃப் ஏஃபரசிஸ் SDP சிங்கிள் டோனார் பிளேட்லெட்ஸ்.
1: ஓகே சார், இதில் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ வந்து ஒரு நபர்கிட்டே வந்து பிளேட்லெட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து நான் வந்து பிளட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 5 lakhs இருக்குது பிளேட்லெட் கவுண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்டருந்து எந்த அளவுக்கு நீங்கள் எடுப்பீங்க, மினிமல் ஆர் மேக்ஸிமம் அப்படின்னு ஒரு விஷயம்?
0: இல்லை, மினிமம் மேக்ஸிமம் எதுவும் கிடையாது, உங்களுக்கு வரையறுக்கப்பட்ட அளவு மட்டும்தான்.
1: ஓகே
0: சரிங்களா, மினிமமாக நீங்கள் இருக்கலாம், தகுதி இருக்குன்னு சொன்னால் வரையறுக்கப்பட்ட அளவு மட்டும் எடுக்கணும் நம்ம. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் இவ்வளோ கொடுக்கலாம், இல்லை மினிமம் நான் இப்போ எனக்கு எனக்கு எமர்ஜென்சிங்க எனக்கு மினிமம் எடுத்துங்க அப்படின்ற எதுவுமே அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது, அப்படின்லாம் எதுவும் கிடையாது நம்மளுக்கு. உங்களுக்கு உடல் தகுதி இருக்கா, உங்கள் பிளேட்லெட் கவுண்ட் கரெக்டாக வந்துடுச்சா, உங்கள் ஹீமோக்ளோபின் 12.5 மேலே இருக்கா, உங்களுக்கு ஏஜ் இருக்கா, உங்களுக்கு வெயிட் இருக்கா, கரெக்டாக இருக்கா உங்களுக்கு அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 × 10⁻¹, அதாவது ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு 50,000 பிளேட்லெட்ஸ் வந்து கம்மியாகும். ப்ளஸ் 50,000 பிளேட்லெட்ஸ் கரெக்டாக 48

0: 48 to 72 hours உங்களுக்கு திரும்ப கிடைச்சிரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரத்த தானம் நீங்கள் கொடுக்கும்போது, ஹோல் பிளட்டாக ரத்த தானம் கொடுக்கும்போது, உங்களுக்கு செல்லுலார் பிளாட், செல்லுலார் பார்ட், அதாவது ரத்த சிவப்பணுக்கள், அது மஜையிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகி வரணும், கரெக்டுங்களா? எலும்பு மஜை இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகி வரணும். அதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எப்படியும் உங்களுக்கு 3 months கேப் கொடுக்குறோம். ஏன் அந்த 3 months கேப் கொடுக்குறோம்? ஒரு ரத்த தானம் இன்டர்வல்க்கு சர்க்குலேட் ஆகி மறுபடியும் வர்றதுக்கு. இது அப்படி கிடையாது, இது வெறும் தண்ணி பார்ட்டு பிளஸ் செல்லுலார் பார்ட்டு. ஸ்பிளீன்லேருந்து த்ரோம்போசைட்ஸ் ட்ரை வெளியே வந்துடும், பிளஸ் இது லைக் திரும்ப திரும்ப பிறக்கும், அழிஞ்சு அழிஞ்சு பிறக்கும். ஸோ அடிக்கடி பிறக்கிறதால உங்களுக்கு 48 hours உங்களுக்கு திரும்பவும் நீங்கள் திறந்துடும். ஸோ நீங்கள் 48 hours ஒன்ஸ் கொடுக்கலாம் திரும்பி
1: மறுபடியும் இந்த இதை.
0: ஆமாம், அப்போ ஃப்ரீக்வன்சி எவ்வளோ நாள் ஒரு பர்சனால் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 48 hours ஒன்ஸு, 2 times a week, 24 times a year.
1: ஓகே,
0: ஒரு வருஷத்துக்கு
1: 24 times
0: நீங்கள் கொடுக்கலாம், 2 times a week.
1: ரைட்,
0: 48 hours பாட்டு நீங்கள் 2 times a week கொடுக்கலாம், அது 24 times நீங்கள் வருஷத்துக்கு கொடுக்கலாம். அப்போ பிளட் டொனேஷனுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். பேஷன்ஸு, இதனால் பேஷன்ஸ் எவ்வளோ பேஷன்ஸ் காப்பாற்றப்படுறாங்க. இப்போ திடீர்னு ஒரு அவுட் பிரேக் ஆகுது, டெங்கு வந்து திடீர்னு ஒரு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, நிறைய பேருக்கு தேவைப்படுது. அப்போ நீங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்தாலே அந்த அவுட் பிரேக்கை நம்மளால் ஈஸியாக கட்டுப்படுத்த முடியும். இது பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்த முடியும், ஆனால் இதுக்கு மேஜரான ஒரு பெரிய ஒரு சவால் ப்ளஸ் மோட்டிவேஷன் தேவைப்படுது. மக்களை வந்து நம்ம வந்து ரொம்ப ஊக்குவிக்கணும், விழிப்புணர்வு கொடுக்கணும்.
1: ஏன்னா நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு இன்னொரு விஷயம் புரியுது, அதாவது என்னென்னா பிளட் டொனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க, ஆனால் பிளேட்லெட்டுன்னும் போது அதுவும் மிஷின் மூலயமானும் போது நிறையா யோசிப்பாங்க, கொஞ்சம் பயமும் இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ வந்து எந்த நேர்களும் வந்து இதை சம்மந்தமாக வந்து பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க, கரெக்ட் தானே சார்?
0: கரெக்ட்.
1: ஸோ நேர்களே தொடர்ந்து பேசலாம், 2271-7607 மற்றும் 2271-7700 அப்படின்ற தொலைபேசிகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. உங்களுடைய கேள்விகளும் நீங்கள் பேசலாம். ரத்த தானம் மற்றும் எஃப்ரெசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த இறக்கல் முறை பற்றி நீங்கள் இன்றைக்கி சந்தேகங்கள் இருந்து தான் நம்மளோட நிகழ்ச்சியில் பேசலாம். நிகழ்ச்சியில் ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஒரு பாடலை கேட்கலாம்.
2: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
3: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 kW ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
2: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in

0: HIV பாதிப்புக்கு உள்ளானவர்களை ஒதுக்காதீர். HIV பாதிப்புக்கு உள்ளானவர்களுடன் பழகுவதால், சேர்ந்து சாப்பிடுவதால், சேர்ந்து வேலை செய்வதால், ஒரே கழிவறையை பயன்படுத்துவதால் HIV பரவாது.
1: HIV ஆல் பாதிக்கப்பட்டவரும் நம்மில் ஒருவர் தான் என்று அன்பு காட்டுவோம், ஆறுதலாயிருப்போம். மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில ரத்த தானம் மற்றும் ஏஃபரசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த இறக்கல் முறை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்காக விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையுடைய ரத்த வங்கியின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஏ வடிவேல் அவர்கள். சார், இப்ப வந்து நீங்க இந்த ஏஃபரசிஸ் முறை வந்து செய்யறதுக்கு எங்ககிட்ட பிரத்யேகமான மிஷின்ஸ் இருக்கு, அது மூலியமா தான் நாங்க நடைமுறைகள் செய்வோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. என்னென்ன மாதிரியான மிஷின்ஸ் இருக்கு சார்?
3: பார்த்திங்கன்னா, ஸோ இந்த செல்ஸை செப்பரேட் பண்ணணும். ஸோ பல கூறுகள் இருக்குது. ஒரே மிஷின் இந்த வேலை செய்யுமா இல்லை நிறைய மிஷின் இருக்குமா அப்படின்ற நான் பார்த்திங்கன்னா நாங்கள் மூணு கூறுகள் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரே மிஷின் இந்த வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்க.

0: இப்போ பழைய காலகட்டங்களில் ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு மிஷின் இருக்குது, ஆனால் இப்போ புதிய காலகட்டங்களில் 1950s 1960s ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு மிஷின் இருந்துருந்துச்சு. இப்போ புதிய காலகட்டங்களில் இன்டகிரேட்டடாக ஒரே மிஷினே வந்துடுச்சு நம்மளுக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சில டேர்ம்ஸ்லாம் இருக்குது, ஸ்பெக்ட்ரா ஆப்ஷியா உங்களுக்கு சிலவங்களுக்கு புரியாது, இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சுக்கீங்க தெரிஞ்சுக்கீங்க டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இதெல்லாமே. ஸோ ஹெமனடிக்ஸ் எம்சிஎஸ் இது ரொம்ப பழைய மிஷினு. ஜிப்மரில் இப்போ கரண்ட்டாக ஸ்பெக்ட்ரா ஆப்ஷியான்ற ஒரு மிஷின் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் பிளட் செல்ஸ் கலெக்ட் பண்ணுது, பிளேட்லெட் கலெக்ட் பண்ணுது, ஸ்டெம் செல் கலெக்ட் பண்ணுது, பிளாஸ்மா கலெக்ட் பண்ணுது. ஸோ மல்டிபிள் ப்ரொடக்ஷன் நம்ம கலெக்ட் பண்ண முடியுது. ஸோ இது இது பார்த்தீங்கன்னா இப்போ நெஃப்ரலஜியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டயாலிசிஸ் மிஷின் பார்த்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் இப்போ காமனாக பார்த்துருப்பீங்க. அந்த மிஷின் மாதிரி தான் இதுவும் இருக்கும், ஆனால் அதோட மெக்கானிசம் வேறு. அது மெம்பரேன் ஃபில்ட்ரேஷன் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ரெண்டு இது சொல்லியிருந்தீங்க இல்லையா, மெம்பரேன் ஃபில்ட்ரேஷன் இன்னொன்று சென்ட்ரிஃபிகேஷன். ஃபில்டர் பண்ணது நம்ம டயாலிசிஸ் மிஷின், இது சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணும் ப்ளஸ் ஃபில்டரும் பண்ணும். ஸோ பார்க்கறதுக்கு நீங்கள் எப்படி இருக்கும் ஐடியான்னு கேட்டிங்கன்னா, ஒரு டயாலிசிஸ் மிஷின் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரியே இருந்தாலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் இப்போ வர மாடர்ன் மிஷின்ஸு நிறைய வேலைகளை ஒரே மிஷின் செய்யுது. அந்த மாதிரியான மிஷின்ஸ் தான் நம்ம கிட்ட ஜிப்மரில் இப்போ கரண்ட்லி அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மிஷின் இப்போது வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, சார் ஒரு மிஷினில் வந்து நீங்கள் ரத்தத்தை எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க, ஏன் ரத்தம் ஃபுல்லாக மிஷின் கொடுத்துருவீங்களா அப்படின்ற நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க. சார் எனக்கு வந்து டவுட் இருக்குது சார், இப்போ நீங்கள் வந்து ரத்த தானம் கொடுக்குறேன்றீங்க, மிஷின் மூலயமா நீங்கள் எடுப்பேன்றீங்க, ஃபுல்லாக என் மிஷின் ரத்தத்தை இந்த மிஷின் உறிஞ்சு எடுத்துக்குமா, அப்புறம் என்ன ஆகும் எனக்கு அப்படின்ற ஒரு பயமும் புரிதல் இல்லாத தன்மையும் இருக்குது. ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு மிஷினுக்கும் ஒரு அளவு கோல் இருக்குது, எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணுது பிளட்டு, அது எந்த அளவு கலெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரத்த தானம் வழங்கும் போது எத்தனை எம்எல் நம்ம கொடுக்குறோம், 350 to 450 ml கொடுக்குறோம். அது அப்ராக்சிமேட்லி 10% ஆஃப் யர் பிளட் வால், சரிங்களா, ஒரு 10% தான். நம்ம மிஷினு 10-15% பிளட்டை மட்டும்தான் தேக்கி வச்சுருக்கோம், மற்ற பிளட் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கும், சரிங்களா. அந்த பிளட்டு மட்டும்தான் அந்த மிஷினில் சர்க்குலேட் ஆகி மறுபடியும் உங்களுக்கு திரும்பவும் கிடைக்க போகுது மெஷின் கிட்ட இருந்து. ஸோ மெஷின் கிட்ட இருந்து வருது, இது எனக்கு சேஃப் தானா, எனக்கு எதனா பிரச்சனை வருமா, ரத்தல் உறைதல் பிரச்சனை எதனா வருமா, மெஷின் கிட்ட இருந்து வந்திருக்கே அப்படின்ற கேள்வியும் பயமுமே நிறையா இருக்கு. அதுக்காக என்ன பண்ண, ஏசிடி ஏசிடி அப்படின்னா உங்கள் ரத்தம் மிஷினுக்கு போகும்போது உறையாமல் இருக்கிறதுக்கு அதை நாங்கள் உபயோகப்படுத்தி மறுபடியும் திரும்பி நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இந்த மெக்கானிசம், இந்த மெக்கானிசம் பிரிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற சுண்ணாம்பு சத்து தேவைப்படும் நிறையா. உங்கள் உடம்புக்கு திரும்பவும் சிட்ரேட்டட் பிளட் வரும் உங்களுக்கு. ஏசிடின்றது சிட்ரேட், சிட்ரேட்டு நீங்கள் நார்மலாக பார்த்துருப்பீங்க டெஸ்ட் டியூப்ஸில் இருக்கும். எதுக்கு சிட்ரேட் டெஸ்ட் டியூப், சிட்ரேட்டட் டெஸ்ட் டியூப்னு சொல்லுவோம். எதுக்கு அது யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்காக, ரத்தம் உறையக்கூடாது ஒரு டெஸ்ட் டியூப்பில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை கால்சியம் டேப்லெட்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம், ப்ளஸ் ரொம்ப சேஃபான ப்ரொசீஜர் அண்ட் மெத்தட் இது. ஸோ இந்த மெஷினுடைய ஈசிவி எக்ஸ்ட்ரா கார்போலியோ வால்யூம் உங்கள் உடம்புல இருந்து வெளியே, அதாவது மெஷினில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 15%, அது எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு 400 ml 350 ml to 400 ml வரும். மாடர்ன் மிஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 250 ml வந்து எக்ஸ்ட்ரா கார்போரியன் வால்யூம் வரும், ப்ளஸ்ஸு 2-vein சிங்கிள் வெயின் மிஷின்ஸ்னு ஒன்று இருக்குது.
1: ஓகே,
0: ஸோ ஒரு வெயின்லேயே உங்களுக்கு ரத்தம் போயிட்டு திரும்பவும் அதே வெயின்லேயே வரும் உங்களுக்கு. 2-vein டெக்னிக், ஒரு வெயின் ரத்தம் எடுக்கும், இன்னொரு வெயின் ரத்தத்தை திருப்பி கொடுக்கும். அப்போது ரெண்டாக பிரிக்கலாம், கண்டினியூஸ் டெக்னிக்கு இன்டர்மீடியட் டெக்னிக்கு.
1: ஓகே,
0: கண்டினியூஸாக உங்கள் ரத்தம் போயிட்டே இருக்குது, திரும்பவும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இன்னொன்று, கொஞ்சம் நேரம் பிளட் எடுக்குது, சென்ட்ரிஃபிகேஜ் ஆகுது, அதுக்கடுத்து திரும்பி உங்களுக்கு வருது, சரிங்களா. இப்போ கண்டினியூஸ் டெக்னிக் மூலமா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய டைமிங் அந்த 90 minutes சொன்ன இல்லைங்களா, அது ரொம்ப கம்மியாகுது கண்டினியூஸ் டெக்னிக்னால. ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு நீடல் போட வேண்டி வரும் உங்களுக்கு, அதுதான் ஒரே டிஸ்அட்வான்டேஜ். இதெல்லாம் யாருக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேன்சர் முதலிய நோய்க்காக இருக்கு இல்லைங்களா, ட்ரீட்மெண்ட்டு அதுக்காக பண்ணுறது. ஸோ ஸ்டெம் செல் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இதை பற்றி, கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் லைக் மல்டிபிள் மைலோமா இல்லை ஹாட்ஜ்கின்ஸ் லிம்போமா, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரத்த மூலக்கூறுகள் இருக்கீங்களா அதில் பரவற நோய்கள், ரத்தத்தால் ரத்தத்தில் ரத்த கேன்சர்னு சொல்லுவோம், அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த டபுள் கண்டினியூஸ் டபுள் வே நீடல் டெக்னிக்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸ்டெம் செல் கலெக்ஷனுக்கு. இப்போ சாதாரண டோனர்ஸ் வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சிங்கிள் இன்டர்மீடியட் டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணுவோம், அது ஒரு 90 minutes ஆக தான் சொன்னேன் உங்களுக்கு, ஒரு ப்ரொசீஜர் டைமிங் வந்து 90 minutes ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இது சேஃபா அப்படின்னு கேட்டீங்க.

0: இப்போ பார்த்தீங்கன்னா ஜிப்மரில் மட்டுமே ஒரு 100 தடவைக்கு மேலே பிளேட்லெட் டொனேட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே ரொம்பவும் சேஃபாகவுமே ரொம்பவும் மோட்டிவேட்டடாகவுமே இன்னும் நல்லா எப்போ நெக்ஸ்ட் டைம் கூப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ ரிசர்ச்சர்ஸ் பக்காவாக பண்ணி ரிசர்ச் நிறையா ரிசர்ச் பண்ணி எந்த விதமான பிரச்சனைகளும் வரது கிடையாது. ப்ளஸ் உங்களுக்கு ரத்த கூறுகள் இமிடியேட்டாகவே கிடச்சிடுது உங்களுக்கு. ப்ளஸ் இன்னொரு ப்ரொசீஜர் அட்வான்டேஜ் என்னான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிளேட்லெட் தான் எனக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா, பிளேட்லெட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற காம்பனன்ட்ஸை சொன்னேன் இல்லைங்களா, பிளட் கொஞ்சம் சர்க்குலேட் ஆக போகுது, தேவைப்பட்ட காம்பனண்ட்டை பேக்கில் கலெக்ட் பண்ணிவிடணும். நம்ம மற்ற கூறுகள் என்ன ஆக போகுது, உங்களுக்கே திரும்பி செலுத்தப்படுது உங்களுக்கு. ஸோ குறிப்பிட்ட கூறுகள் மட்டும்தான் உங்கள்கிட்ட எடுக்கப்படுது. அந்த கூறுகள் எப்போ ரீஜெனரேட் ஆகும் அப்படின்ற குறிப்பிட்ட டைம் அளவு கொடுத்தாலே உங்கள் உடம்புல ரீஜெனரேட் ஆகிடும். உங்கள் ஹோல் பிளட் மாதிரி உங்களுக்கு 350 ml ஆஃப் ஹோல் பிளட்டை ஃபுல்லாக எடுக்க போகிறது கிடையாது. அதனால தான் 3 months ஃபுல் இன்டர்வல் கொடுக்குறோம் நம்ம. இது அந்த மாதிரி இல்லை. ஸோ உங்களுக்கே புரிஞ்சுருக்கணும். ஸோ இது அந்த மாதிரி இல்லாதால தான் உங்களுக்கு இன்டர்வல் ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே ரிசர்ச் அடிப்படையிலேயே கவர்மெண்ட் அப்ரூவ்டு ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் டைம் டெஸ்டட். அதாவது பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த விதமான பயமும் வேண்டாம். எவ்வளோ பேர் இருக்காங்க, ப்ளஸ் உங்கள் பயத்தை போக்குறதுக்காக என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, கவுன்சிலிங் அரேஞ்ச் பண்ணுவோம். நம்ம யார் இருப்பா, ஒரு டாக்டர் இருக்காங்க, ஒரு கவுன்சிலர் இருப்பாங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட அவங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஒரு டோனார் அவங்களையும் மீட்டிங் கூப்பிடுவோம். நம்ம ஒரு டோனரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன உங்களுக்கு பாருங்கள். பிளட் டொனேஷன் லைக் மிகப்பெரிய மோட்டிவேட்டர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரத்தம் வழங்கணும் தான். நான் என்ன தான் உங்ககிட்ட வந்து சொன்னாலும் நீங்கள் ரத்த தானம் கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு தயக்கம் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டு கொடுத்துட்டு வந்து நான் இன்றைக்கி ரத்தம் கொடுத்துட்டேன்,
1: ஒன்றும் பிரச்சனை இல்லை,
0: ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு உங்கள் கூட தான் இருக்க போகிறார். உங்கள் ஃப்ரெண்டு டெய்லி நீங்கள் அவரை பார்க்க போகிறீங்க. ஸோ அவரை பார்க்கறது மூலிமா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வருது, அவர் ரத்தம் கொடுத்தா நல்லா தான் இருக்கா, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நம்மளும் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோனாருமே நாங்கள் உங்ககிட்ட பேச வைப்போம் தேவைப்பட்டால் தான். லைக் உங்களுக்கு ரொம்ப தயக்கம் இருக்குது அப்படின்னு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ப்ரோக்ராம் மூலிமா ஒரு டோனாரையும் நம்ம பேச வைக்கலாம். ப்ளஸ் கவுன்சிலர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க, டாக்டரு ஃபுல் A to Z கண்டிப்பாக எக்ஸாம் உங்களை பரிசோதிச்சு பார்க்குறார்.
1: ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்க இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: எஃப்எம் ரெயின்போ புது 92.8 கேட்டுட்டீங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்னைக்கு வந்து ரத்த தானம் மற்றும் எஃப்ரெசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த இறக்கல் முறை பத்தி பேசிட்டு இருக்கோம். டாக்டர், உங்ககிட்ட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு விஷயம் கேட்கணும். அதாவது வந்து இந்த எஃப்ரெசிஸ் அப்படின்றது சமீபத்துல தான் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. பட் இருந்தாலும் இன்னும் ஒரு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தயக்கமும் சரி பயமும் சரி, இது நான் மிஷினே வச்சுக்குமா அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. இருந்தாலும் இப்ப நான் கொடுக்குற பிளட் வந்து ஒரு பேக் பண்ணி சேஃபாக நீங்கள் எடுத்து இது பண்ணுவீங்க. இதுவே நான் கொடுக்குற அந்த பிளேட்லெட்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு என்னென்ன மூலக்கூறுகள் இந்த பிளட்லேருந்து எடுக்க முடியுமோ எடுக்காது, அது எப்படி நீங்கள் பாதுகாத்து வைக்கிறீங்கன்றது எனக்கு எப்படி தெரியும். ஒரு டோனராக அவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய காமனான கேள்வியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: ஸோ ஒரு ஒரு மிஷின் இருக்கு, இந்த டயாலிசிஸ் மிஷின் மாதிரி நான் சொல்கிறேன் இல்லைங்களா, ஒரு டயாலிசிஸ் மிஷின் பார்த்தீங்கன்னா அது கூட ஒரு கிட்டு ஒன்று வரும்.
1: ஓகே.
0: ஸோ அந்த கிட்டு மிஷின் ஸ்பெசிஃபிக் கிட்டு, அந்த மிஷினுக்கும் ப்ரொசீஜருக்கும் ஸ்பெசிஃபிக்கான கிட் வரும். அது ஸ்டெரைல் கிட், சீல் பண்ணி ப்ராப்பராக ஒன் டைம் யூஸ் தான். அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கிட் வரும். அது யார் வாங்கிட்டு வருவான்னு கேட்டிங்கன்னா, டோனாரே வாங்கிட்டு வருவாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் TN ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்கீமில் அது கிடைக்குது. லைக் ஜிப்மர்லேயும் ரொம்ப வறுமைக்கு விட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு நாங்கள் இலவசமாக தரதுக்கான முயற்சியும் செய்வோம். ப்ளஸ் அந்த கிட்டை டோனார் வாங்கிட்டு வருவார். அன்னைக்கு எந்த பேஷண்ட்டுக்கு தேவைப்படுதோ அந்த பேஷண்ட் மூலியமாக அந்த டாக்டர் எழுதி தருவாங்க. அப்போ அதை வாங்கிட்டு வருவாங்க. ஸோ 100% அது புது கிட்.
1: புது கிட், ஓகே
0: சரிங்களா. ஏன்னா நீங்களே வாங்குறீங்க, நாங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கல நம்ம.
1: ஸோ அந்த நம்பிக்கை இருக்கும்,
0: அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் திங். ஸோ உங்கள் கையால் நீங்கள் தான் வாங்கிட்டு வரீங்க. அந்த கிட்டோடைய பார்வையை உங்கள் முன்னாடி தான் நாங்கள் அந்த கிட்டை பிரிக்க போகிறோம். மெஷின், வெறும் மெஷின் அது. அதுதான்.

0: அந்த மெஷின் உள்ள பிளட் போறது கிடையாது, இந்த கிட்டு உள்ள தான் போகும் பிளட் எல்லாமே. கிட்டு உள்ள போய் அப்புறம் பையில போய் கலெக்ட் ஆக போகுது. இந்த ஒட்டு மொத்த செட்டப்பையும் மறுபடியும் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாவே. இப்ப மெஷின் என்ன பண்ண போகுது, ஜஸ்ட் சுத்த போகுது, அதே தான் அந்த ரோட்டரு மோட்டரு எல்லாமே அதை சுத்த எனேபிள் பண்ண போகுது. தவிர வேலை எல்லாமே இந்த கிட்டு உள்ள, அதாவது அந்த குறிப்பிட்ட ப்ரொசீஜருக்கான கிட்டு உள்ள தான் நடக்க போகுது அந்த வேலை எல்லாமே. அந்த ரத்தம் அங்கே தான் போக போகுது, ப்ளஸ் அதில் கலெக்ட் ஆக போகுது, சுற்றி சென்ட்ரிஃபியூஜ் ஆக போகுது, இல்லை மெம்பரின் தான் மெம்பரின் வந்து ஃபில்டர் ஆக போகுது, அது எல்லாமே ஒட்டு மொத்தமாக வெளியெடுக்க போகப்பட போகுது. அப்படியே என்ன பண்ணுறோம், அதை நம்ம குறிப்பிட்ட ப்ராடக்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடுறோம் நம்ம. சரிங்களா, டிஸ்போஸ் பண்ணிடுறோம். அது சேஃபான மெத்தடும் கூட. உங்கள் கண்ணு எதிரே இதெல்லாம் நடக்க போகுது இல்லைங்களா. இப்போது ரத்த தானத்தில், ரத்த தானம் முழு லைக் ஹோல் பிளட் டொனேஷன் சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா முழு ரத்த தானத்தில் என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரத்தம் கொடுத்துட்டு போவீங்க, உங்கள் டெஸ்டிங் பிளட் டெஸ்டிங் பண்ணுறோம் இல்லைங்களா, அது அப்புறம் தான் சொல்லுவோம். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கால் பண்ணி சொல்லுவோம்,
1: கால் பண்ணி சொல்லுவோம்.
0: கரெக்ட். இது அப்படி கிடையாது, உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்துடுவீங்க. வந்துட்டு பிறகு நீங்க தகுதியானவரா இருந்தா மட்டும்தான் நீங்க பிளேட்டை டொனேட் பண்ண போறீங்க.
1: சோ அப்ப பிஃபோர் தி இந்த பிளேட்லெட் எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி டெஸ்டிங் முடிச்சிருவீங்க.
0: ஆமா, கரெக்டா சொன்னீங்க. இப்போ ஒரு டெங்கு பேஷண்ட் இருக்காங்க, இல்லை வேற ஏதாவது தட்டணுக்கள் குறைபாடு உள்ள பேஷண்ட் இருக்காங்க, இல்லை ரொம்ப அனிமிக்க ஒரு பேஷண்ட் இருக்காங்க, இல்லை பிளாஸ்மா தேவைப்படுது, ஒரு லைக் ஒரு எலி மருந்து சாப்பிட்டாங்க அவங்களுக்கு பிளாஸ்மா நிறைய தேவைப்படுது அப்படி சொன்னீங்கன்னா உங்களுடைய டோனார்ஸை நம்ம கூப்பிடுறோம். டாக்டர் சொல்கிறாரு, சார் இந்த மாதிரி வந்து பிளேட்லெட் வேணும் சார், இந்த மாதிரி பிளாஸ்மா வேணும் சார் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம கிட்ட. அந்த பேஷண்ட்டு சொல்கிறோம் நம்ம, முன்ன இந்த மாதிரி நம்மளுக்கு டோனார் வேணும்னு சொல்லிட்டு. அப்போ அவங்ககிட்டையும் சொல்கிறோம், எங்ககிட்ட இருக்கிற டோனார்ஸும் நாங்கள் அலர்ட் பண்ணுறோம், லிஸ்டில் இருக்க டோனார்ஸ் வாலண்ட்ரி டோனார்ஸ் ஆர்வமாக இருக்கிறவங்க சார் கூப்பிடுங்க, இந்த மாதிரி யாருக்காவது தேவைப்படுத்து உதவி தேவைப்படுதுன்னா நாங்கள் இருக்கோம் சார், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற இருக்க டோனார்ஸும் இருக்காங்க. ஆனாலும் அந்த டோனார்ஸுமே பேஷண்ட்ஸ் கூட நம்ம மிங்கிள் பண்ண வைக்கிறோம், நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கும் விழிப்புணர்வு வேணும் கண்டிப்பா. நீங்களும் கொடுக்கலாம், உங்க ரிலேட்டிவ்ஸும் கொடுக்கலாம், கூட வந்தவங்களும் கொடுக்கலாம்
1: கண்டிப்பா.
0: ஸோ இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லை அப்படின்றத அந்த டோனரே சொல்வார் உங்களுக்கு. நீங்களும் நீங்கள் கொடுக்கலாம், ஒன்றும் பயப்பட வேண்டாம், நான் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்றதையும் நம்ம அந்த பேஷண்ட்ஸ்க்கு அந்த பேஷண்ட் அட்டன்ட்ருக்கு நம்ம புரிய வைக்கிறோம். ஸோ அதை ரொம்ப சேஃபாகவும் ஃபீல் பண்ணுவாங்க அவங்க. ஓகே சார், இது ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ளஸ் ஒரு டோனார் இட்டுட்டு வந்தாலே போதும், ஒரு தகுதியான டோனார் ஒருத்தர் இட்டு வந்தால் போதும். பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இது விழிப்புணர்வு இல்லாதால தகுதி இல்லாத டோனார்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஏஜ் கம்மியாக இருக்கிற டோனார்ஸோ, இல்லை நரம்பு தகுதி சொல்லியிருந்தேன், நல்ல நரம்பு நல்ல இது இல்லாத தகுதி, 50 கிலோ இருக்கணும், 45 கிலோ இருக்கிறவங்க வந்துட்டு இருப்பாங்க, ஏற்றுக்க முடியாது நம்மளால. ப்ளஸ் பிளேட்லெட் கவுண்ட் உனக்கே கம்மியாக இருந்தா ஏற்றுக்க முடியாது. உங்களுக்கு ஹீமோக்ளோபின் 13 மேலே இருக்கணும், டபுள் பிளேட்லெட்டு இருக்கணும்.
1: எனக்கு தெரியும், நான் அதை ரொட்டீனாக டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியும், இல்லாதப்போ எப்படி தெரியும் எனக்கு.
0: ஸோ நீங்கள் ரொட்டீன் செக்அப்புக்குள்ளேயும் நீங்கள் வந்துடுறீங்க, ரெகுலர் ரொட்டீன் செப்பக்குள்ளே நீங்கள் வந்துடுறீங்க, ஃபிட்டாக தான் இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு ரெகுலராக தெரிஞ்சிட்ருக்கும். நீங்கள் மந்த்லி மந்த்லி கொடுக்கலாம், லைக் இயர்லி 24 times கொடுக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு மந்த்லி டெஸ்டிங் நடக்கும்.
1: எஸ்,
0: ஸோ 30 days அந்த டெஸ்ட் வேலிட். ஒரு வாட்டி நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா 30 நாளுக்குள்ளே வந்தீங்கன்னா திரும்பவும் வந்துட்டு அதே டெஸ்ட்டே போதும் உங்களுக்கு, நீங்கள் வந்து தாராளமாக டொனேட் பண்ணலாம்.
1: ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் இது கேட்கணும் சார். இப்போ வந்து இந்த தட்டணுக்கள் பற்றி சொல்லிட்டோம், மற்ற அணுக்கள் அப்படின்றத பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லிடுங்க.
0: ஸோ இப்போது அனிமிக் பேஷண்ட் இருக்காங்க, இல்லை ஒரு சர்ஜரி நடந்துட்டுருக்கு, சிடிவே சர்ஜரிஸ், சிடிவே சர்ஜரிஸ், கார்டியோவாஸ்குலர் சர்ஜரிஸ், இதெல்லாம் மிகப்பெரிய சர்ஜரிஸ், அவங்களுக்கு பிளட்டு லைக் PRBC அதிக லெவலில் தேவைப்படுது அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்குலாம் டபுள் பிளேட்லெட் கலெக்ட், டபுள் RBCs. ஸோ 350 ml நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, இது வந்து ஒரு 400 ml கொடுக்கலாம். ஆனால் பேக்டு ரெட் பிளட் செல்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா குவான்டிட்டியில் அதிகமாக இருக்கும், அடர்த்தியில் அதிகமாக இருக்கும், 400 ml கொடுக்கலாம். ஹீமோக்ளோபின் 13 மேலே இருக்கணும். வெயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 55 kg, நம்ம 50 to 55 kg நம்ம வெயிட் இருக்கணும்.
1: ஓகே,
0: ஸோ இதுக்கும் தகுதி வேணும். தகுதி இருக்கும் போது அதுக்குரிய ஸ்பெசிஃபிக் கிட்டு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த கிட்டை நம்ம யூஸ் பண்ணி நம்ம RBCs, வெறும் பேக்டு RBCsஸை நம்ம வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம். இன்னொன்று பிளாஸ்மா, தனியாக எடுக்கலாம் நம்ம.
1: ஓகே,
0: இந்த பிளாஸ்மா யாருக்கெல்லாம் தேவைப்படுது பார்த்தீங்க கேட்டிங்கன்னா, பிளாஸ்மாஃபெரசிஸ் இந்த அழுக்கு லைக் குறைபாடு உள்ள பிளாஸ்மா இருக்கும். சில சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மாவில் வந்து ஆன்டிபாடிஸ் இருக்கும், எதிர்வினை பொருட்கள் நிறையா இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து மல்டிபிள் மைலோமாவில் இல்லை இந்த நம்ம ரேட் கில்லர் பாய்ஸனிங்க அப்படி இல்லை குட் பேச்சஸ் சிண்ட்ரோம் இந்த மாதிரி நிறையா சிண்ட்ரோமில் என்னென்னா பிளாஸ்மாவில் வந்து எதிர்வினை பொருட்கள் அதிகமாக இருக்கும். எதிர்வினை

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: PCP NDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वाले दोनों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है।
2: स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय, भारत सरकार द्वारा जनहित में जारी।
3: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. ரத்த தானம் மற்றும் ஏஃபரசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த இறக்கல் முறை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் ரத்த வங்கியினுடைய தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஏ வடிவேல் அவர்கள் நம்மளோட நிலையத்தில் பேசிட்டு இருக்காங்க. சார், இப்போ வந்து அடுத்ததா இந்த பிளட், ஹோல் பிளட் நம்ம வந்து தானம் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 3 மந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறை இருக்கு இல்லையா, அந்த காலகட்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லி 2x கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இதில் வேறு ஏதாவது, அதாவது வந்து தற்காலிகமான வரையறை இவ்வளோ இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 2 நாள்லேயே இதாக இருக்கா அந்த மாதிரி?
4: கண்டிப்பாக. ஸோ லைக் நீங்கள் வந்து வீக்லி 2 டைம்ஸு, அப்போ இயர்லி 24 டைம்ஸ் வந்து தாண்டக்கூடாது நீங்கள், சரிங்களா? ஸோ சேம் தான், பிளட் டொனேஷனுக்கு என்னென்ன டெம்பரவரி பர்மனன்ட் க்ரைட்டீரியா சொல்லியிருந்தீங்களோ தற்காலிகமாக கொடுக்கக்கூடாது. இது எல்லாத்துமே பொருந்தும். எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு சளி பிடிச்சிருக்கு, உடம்பு சரியில்லை அப்படி சொன்னால் தற்காலிகமாக நீங்கள் கொடுக்க முடியாது.
3: ஸோ இல்லை, நான் கொடுத்துட்டேன், நாளைக்கு எனக்கு திடீர்னு சளி பிடிச்சது, ஃபீவர் கொடுக்கக்கூடாது.
4: நீங்கள் சளி உங்களுக்கு இருக்கு, ஃபீவர் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு லைக் கிருமிகள் இருக்கலாம் உங்கள் ரத்தத்தில்,
3: ஓகே
4: இல்லைங்களா? அந்த கிருமிகள் வந்து அலோவ் பண்ண முடியாது இல்லையா, அதனால தற்காலிகமாக கொடுக்க முடியாது. இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் உறிஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, இல்லை அனல்ஜெசிக்ஸ் மாதிரியான மாத்திரைகள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கொடுக்க முடியாது, தற்காலிகமாக தான் கொடுக்க முடியாது. பர்மனெண்ட்லாம் யார் யார் கொடுக்க முடியாது? உங்களுக்கு கார்டியாக்கில் சர்ஜரி பண்ணியிருக்கீங்களா, இல்லை எது அடைப்பு வந்திருக்கு உங்களுக்கு, இல்லை நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கீங்களா, தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கவே முடியாது உங்களால். இல்லை உங்களுக்கு சுகர் இருக்குது, உங்களுக்கு நீங்கள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தகுதியாக இருந்தீங்கன்னா, அதாவது கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். இல்லை நான் இன்சுலின் இருக்கலாம் அப்படிங்கிறனா திரும்பவும் உங்களால் கொடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் தற்காலிகமாகவோ இல்லை பர்மனெண்ட்டாகவோ கொடுக்க முடியாதுக்கான சில க்ரைட்டீரியாஸ் டெஃபினேஷன்ஸ். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஏஃபரசிஸ் மெத்தடில் டெஸ்டிங் முன்னாடியே நடந்துடுது.
3: எஸ்,
4: என்ன யார் யார் கொடுக்க முடியாது, கொடுக்க முடியுன்றத பேஷண்ட்கிட்டே நாங்கள் சொல்லிடுறோம், பேஷண்ட் அட்டண்ட்கிட்டே சொல்லிடுறோம். ஸோ அவங்களுக்கே வந்து தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு பிளேட்லெட் கவுண்ட் கரெக்டாக இருக்குது, ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருக்குது, டெஸ்டிங்லாம் அவங்க பார்த்துருவோம். என்னென்ன டெஸ்டிங் பிளட்ல பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா மண்டேட்ரியா டெஸ்ட் பண்ணுற 5 டெஸ்ட்டுகள், ஹெச்ஐவி, ஹெச்பிஎஸ்ஏஜி, ஹெச்சிவி, அப்புறம் மலேரியா, இந்த 5 டெஸ்ட்டும் கட்டாயமாக பண்ணிடுறோம். அந்த ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு கையில் வந்துடும்.
3: ஓகே,
4: ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துடுது உங்களுக்கு, நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடியே
3: எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும்
4: வந்துடுது. ஸோ அப்பயே உங்களுக்கு என்ன சொல்லிடும், நீங்கள் கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது அப்படின்றத நம்ம டோனார்கிட்ட சொல்லிடுறோம். அந்த டோனாரே எஜுகேட் ஆகிடுற, அவருக்கு அவேர்னஸ் கிடச்சிடுது, அவருக்கு எஜுகேஷன் கிடச்சிடுது. ஓகே, இதுக்கு நான் கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா தகுதியுள்ள டோனர் தான்
3: கூட்டிகிட்டு வருவார்.
4: ஓகே, சரி உங்களுக்கு மஞ்சக்காமல் இருந்துச்சா ஆல்ரெடி, உங்களுக்கு இருந்துச்சுங்களா, சரி ஓகேங்க, நான் டாக்டரை கேட்டு சொல்கிறேன், சில சமயத்தில் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் நான் டாக்டரை கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு அவரே வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுவார். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்டேஜும் கூட, ப்ளஸ் உங்களுக்கு மினி ஹெல்த் செக்அப் மாதிரி நீங்கள் வந்துடும் உங்களுக்கு. ஸோ டோனார்ஸ்க்கே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இதுவாக.
3: சரி, இப்போ வந்து இன்னொரு விஷயம் சொன்னீங்க, இப்போ வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு இந்த இது நம்ம மாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க, ஃபிரேசிஸ் தேவைப்படுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புற்றுநோய்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே மாதிரியான ஃபிரேசிஸ் தான் இந்த இது இருக்குமா ப்ராசஸ், இல்லை வெவ்வேறு புற்றுநோய்க்கு வெவ்வேறு மாதிரி?
4: வெவ்வேறு புற்றுநோய்க்கு வெவ்வேறு மாதிரி தான், எல்லா புற்றுநோய்க்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கிடையாது. இப்போ பிளேட்லெட் கம்மி பண்ணுற புற்றுநோய்கள் இருக்கு, ரத்த செல்ஸை கம்மி பண்ணுற புற்றுநோய், ரத்த செல்ஸ் அதிகமாகும் சில புற்றுநோய்கள், சில புற்றுநோய்கள் பார்த்தீங்கன்னா மஜ்ஜையை போய் எஃபெக்ட் பண்ணும், நிறைய புற்றுநோய்கள் இருக்கு. ஸோ குறிப்பிட்ட புற்றுநோய்க்கு மட்டும்தான் வந்து ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், மல்டிபிள் மைலோமா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, அதில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிடும், பிளட் லெவல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாயிடும். இந்த

0: மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன்,
1: ஓகே,
0: மஜையை மாற்றி அமைக்கிறோம். சிக்கிள் செல் அனிமியா, தலசீமியா, மல்டிபிள் மைலோமா, அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா லைக் பரம்பரை நோய்கள்,
1: ஓகே,
0: தலசீமியா, சிக்கிள் செல் அனிமியா அப்படின்றதெல்லாம். ஸோ அங்கதெல்லாம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மஜையை எடுத்துகிட்டு புது மஜையை வைக்கிறது மூலயமா உங்களுக்கு அந்த நோயை வராமல் தடுத்துக்கலாம். ஸோ ஹெச்எல்ஏ டெஸ்டிங் பண்ணுறோம். யாரெல்லாம் கொடுக்க முடியும்? சிப்ளிங் கொடுக்கலாம், உங்க கூட பிறந்தவங்க இருக்காங்களா அவங்க கொடுக்கலாம், இல்ல அன்மேட்ச்டும் கொடுக்கலாம். நம்ம எனக்கு யாருன்னு தெரியாதவங்களும் நம்ம வந்து நீங்க டோனரா மாறலாம் உங்களுக்கு. ஸோ அதுக்குரிய டெஸ்டிங் நம்ம பண்றோம். ஸோ என்ன எடுப்போம் அதுல ஸ்டெம் செல்ஸ்ல? உங்க மஜையை திரும்பி கொடுக்க போறோம். அப்போ ஸ்டெம் செல்ஸ், ஸ்டெம் செல்ன்றது பாத்தீங்கன்னா என்ன வகையான செல்லாவும் அது மாறும், அதுதான் ஸ்டெம் செல். ஒரு தாய் செல் இருக்கும், அந்த தாய் செல் வந்து என்ன வகையான செல்லாக மாறும்? பிளட் செல்லாக மாறும், கார்டியக் செல்லாக மாறும், லிவர் செல்லாக மாறும், அந்த மாதிரியான ஆற்றல் இருக்கும் அந்த செல்லுக்கு. அந்த செல்லும் நம்ம உடலில் இருக்கு. அதை தனியாக சில ப்ரொசீஜர் மூலயமா பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்டு கொடுத்து, ஜிஇசிஎஸ்எஃப் கொடுத்து

0: என்ன வகையான செல்லாகவும் அது மாறும். அதுதான் ஸ்டெம் செல். ஒரு தாய் செல் இருக்கும், அந்த தாய் செல் வந்து என்ன வகையான செல்லாக மாறும், பிளட் செல்லாக மாறும், கார்டியக் செல்லாக மாறும், லிவர் செல்லாக மாறும், அந்த மாதிரியான ஆற்றல் இருக்கும் அந்த செல்லுக்கு. அந்த செல்லும் நம்ம உடலில் இருக்கு. அதை தனியாக சில ப்ரொசீஜர் மூலயமா பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்டு கொடுத்து, ஜிஇசிஎஸ்எஃப் கொடுத்து, அதை போன் மேரல் வந்து வெளியே வர வச்சு பெரிஃபெரல்லேருந்து அதை எடுத்து கலெக்ட் பண்ணி ஒரு பேக்கில் அடிக்குவேட் டோஸில் கொடுக்குறோம்.
1: ஓகே
0: சரிங்களா, ஒரு 3x10^6 அந்த மாதிரி டோஸில் நம்ம கொடுக்குறோம். யாருக்கு கொடுக்க போகிறோம்,
1: பாதிக்கப்பட்ட அந்த பேஷண்ட்டுக்கு,
0: பாதிக்கப்பட்ட அந்த பேஷண்ட் கொடுக்க போகிறோம் நம்ம. சரிங்களா, அப்போ யார் வருவா நம்மளுக்கு,
1: டோனர்ஸ்,
0: டோனர்ஸ் வராங்க. சிப்ளிங்ஸாக இருக்கலாம், கூட பிறந்த அதுக்குரிய வழிமுறைகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அது மாதிரி கொடுக்கலாம். ஸோ இது எஃபெக்டிவா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு நல்ல எஃபெக்டிவா இருக்கு. இப்போ தலசீமியான நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா அது நார்மலாக நீங்கள் வந்து கொண்டு வர முடியும். லைக் மல்டிபிள் மைலோமா நார்மல் லைஃப் டைம், லைக் லைஃப் டைமே நம்மளால் கொடுக்க முடியும். அந்த ஸ்டெம் செல்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேன்சர் சென்டரில் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் ரூம் தனியாக இருக்குது. ஒரு ஸ்டெரைல் ரூம் இருக்கும், உங்கள் போன் மேரோவை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அப்ளேட் பண்ணிவிட்டு நாங்கள் கொடுக்கப்பட்ட ஸ்டெம் செல்ஸ் ஏற்றி புது போன் மேரோ உருவாக்குறோம். புது போன் மேரோ என்ன பண்ணும், புதுசான செல்களை, கேன்சர் இல்லாத செல்களை, குறைபாடு இல்லாத செல்களை அது ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் சில மரபணு நோய்களுக்கு, சில மரபணு நோய்களுக்கு தற்காலிகமான வைத்தியம் தான் இது. ஏன், அது மரபணு நோய், உங்க ஜெனிடிக்ஸ்லயே டிஃபெக்ட் இருக்கு. சிக்கிள் செல் அனிமியா டிவி மரபணு நோய் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா சிக்கிள் செல் அனிமியா, அதாவது மரபணு, அந்த மரபுல பிரச்சனை இருக்கிறதால சிக்கிள், சிக்கிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வளைஞ்ச கோடாரி அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஷேப்ல வந்து ஆர்பிசிஸ் மாறிடும். இப்போ இதுக்கு தற்காலிகமான ட்ரீட்மெண்ட் தான் இது எல்லாமே, ஏஃபெரசிஸ் எல்லாமே. பர்மனன்ட் ட்ரீட்மெண்ட்டு ஜெனிட்டிக் ட்ரீட்மெண்ட் தான், அது இப்போ வளர்ந்துட்டு வருது. ஜெனிட்டிக் ட்ரீட்மெண்ட்ல அந்த ஜீனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேற ஜீனை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். லைக் இது எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ்லையும் இருக்கு, சில இடங்கள்ல நடைமுறையிலையும் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதெல்லாம் வளர்ந்துட்டு வருது. இந்த ஏஃபெரசிஸ் மூலயமா மல்டிபிள் மைலோமா அப்படின்ற நோய்க்கு நிறைய காலங்களை உங்களால கொடுக்க முடியும். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு சொல்லுவோம், உங்க வாழ்வு காலங்களை நீட்டிக்கலாம்.
1: ஓகே,
0: அது மாதிரி. ஸோ உங்களை ஒரு கேன்சர் இருக்குது, உங்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, நீங்கள் வாழற காலம் ஒரு 2 வருஷம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் மூலயமா உங்கள் வாழற காலம் ஒரு 20 வருஷத்துக்காக ஒன்று நீட்டிக்க முடியும், எக்ஸ்டெண்ட் ஆகும். மல்டிபிள் மைலோமா சின்ன வயசில் வருது, வயசானவங்க வரப்போகிறது கிடையாது. வயசானவங்களுக்கு என்ன நோய் வருது, ரத்த புற்றுநோய் வரும். நிறைய ரத்தத்தால் பரவக்கூடிய புற்றுநோய்க்கு பாலிசைத்திமியா வரலாம், இல்லை க்ரானிக் மைலோலுகேமியா, அது ஓல்டேஜ் பீப்புளுக்கு வருதுன்னு வச்சிங்களா, அவங்களாம் வந்து வயசானவங்க. மல்டிபிள் மைலோமா சின்ன வயசுல வர ஆரம்பிச்சிடும், ஒரு 20-30 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மிகப்பெரிய வரப்பிரசாதம் இல்லையா.
1: எஸ், ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. சரிங்க சார், இப்போ வந்து இந்த எஃபர்சிஸ் பத்தி நிறைய மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னீங்க. இந்த 1 hour போனதே தெரியல கிட்டத்தட்ட, இது உள்ளார டெப்தா போகும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு தனத்துக்கு வந்துட்டோம். இதுல விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் நீங்க எடுத்திருக்கீங்கன்றத கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? இது மூலமா மக்களுக்கு வேற என்னென்ன விழிப்புணர்வுகள்லாம் போய் சேர வேண்டி இருக்கு அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்லுங்க சார்.
0: இப்போ விழிப்புணர்வு யாருக்கு தேவைப்படுதுன்னு கேட்டா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க தான் வந்து கோர் ஆஃப் தி சொசைட்டி.
1: எஸ்,
0: காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இலவசமா டூர் தரும்.
1: ஓகே,
0: ஸோ அவங்க வந்து பார்க்குறாங்க இந்த மிஷின்ஸை, அவங்க சந்தேகங்களை கேட்குறாங்க. ஏன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லைங்களோ அவங்களுக்கு நிறைய மிஷின்ஸ் பற்றி தெரியுது. அவங்க வந்து இந்த மிஷின்ஸ் எப்படி வேலை செய்யுது, இது ஆப்ரேட் பண்ணி காட்டுங்க எங்களுக்கு, உங்கள் கிட்டு காட்டுங்க, எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது, எஃபிஷியன்சி இவ்வளோ, இதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிறது மூலயமா அவங்க விழிப்புணர்வு அடைகிறாங்க, ப்ளஸ்ஸு மற்றவங்ககிட்டையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெஜிஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம் நம்ம.
1: ஓகே,
0: ஏஃபரசிஸ் வாலண்டரி டோனர் ரெஜிஸ்டர்ஸ் ஆன்லைன் லிங்க் இருக்குது, லைக் ரெட் கேப் அந்த மாதிரி ஜிப்மர் வெப்சைட்டில் நாங்கள் வச்சுருக்கோம். இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஜிப்மர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம், அதுலேயுமே நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம். நம்ம ஜிப்மர் பிளட் பேங்க் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி வரும், அதுலேயே வாண்ட் டு பிகம் ஏஃபரசிஸ் டோனர் அப்படின்ற விழிப்புணர்வு இருக்குது. ப்ளஸ்ஸு டாக்ஸ் கொடுக்குறோம் நம்ம, யாரை வச்சு கொடுக்குறோம் நம்ம பார்த்தீங்கன்னா டோனார்ஸ் வச்சே கொடுக்குறோம். நான் சொல்கிறதோட ஒரு டோனார் சொன்னான்,
1: எஸ் எப்பயுமே ஒருத்தர் வந்து அனுபவசாலி சொல்றதுக்கும் ஒருத்தர் வந்து படிச்சு சொல்றவங்களுக்கும் வித்தியாசம் நிறைய சொல்லுவாங்க.
0: கண்டிப்பா, கண்டிப்பா ஒரு டோனார் வந்து பேசுறாரு, ப்ளஸ் ஏஃபரசிஸ்.

0: டோனருக்கு தனியாக வந்து அவார்டு ஃபங்க்ஷன்ஸ் வச்சுருக்கோம். ரீசெண்டாக அவார்டு ஃபங்க்ஷன் வச்சோம், ஏஃபெரசிஸ் டோனருக்கு மட்டுமே கௌரவிச்சோம்.
1: ஓகே,
0: அவங்களுக்கு ரேர் பிளட் டோனர் அண்ட் ஏஃபெரசிஸ் இதுன்னு சொல்லி நம்ம அதை தனியாக பண்ணியிருந்திருக்கோம். ப்ளஸ் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே அன்னைக்கே சர்டிஃபிகேட்ஸு மெடல்ஸு எல்லாமே கையோடு நம்ம கொடுத்து கௌரவிச்சு அனுப்புகிறோம் அவங்கள. ப்ளஸ் அவங்க மூலயமா இன்னும் நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஜிப்மர் பிளட் பேங்க் வந்தீங்க உங்களுக்குன்னா நேராகவே ரெஜிஸ்டர்ஸில் நீங்கள் உங்களுடைய டோனரை நீங்கள் பதிஞ்சிக்கலாம். இல்லை நான் ஆன்லைனில் பதியணும் அப்படின்னு சொன்னால் ஜிப்மர் வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு டிரைவ் இருக்குது, பிளட் டொனேஷன் ரெட் டிரைவ் இருக்குது, அதில் நீங்கள் உங்களை டோனாராக இணைச்சிக்கலாம். இல்லை நான் ஒரு இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜிப்மர் பிளட் பேங்க் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துடும் உங்களுக்கு. அதில் நீங்கள் ஒரு ஏஃபெரசிஸ் டோனராக நீங்கள் QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு டூர் வேணும், எனக்கு ஒன்றும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் பிளட் பேங்க் பிளட் சென்டர் வரலாம். நீங்கள் உங்களுக்கு இலவசமாக நாங்கள் என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், அது எவ்வளோ நேரத்தில் இருக்குது, டோனார்கிட்ட நீங்கள் டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணி டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் பேசி அதை பற்றி உங்களை விவரமாக தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓகே சார், நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரத்த தானமும் அந்த ஏஃபெரசிஸ் பற்றியும் நிறைய விளக்கம் கொடுத்தீங்க. இரத்த தானத்தை தாண்டி ஏஃபெரசிஸில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நேர்களுக்கு இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருந்திருக்கும் நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நிறைவேற்றிக்கலாம் சார். தேங்க்யூ.
0: தேங்க்யூ சார்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் புற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:01. நேர்கள் அனைவருக்கும் சூப்பரான மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோடிங் நிகழ்ச்சியில் நான் காயத்ரி மற்றும்
2: நான் ஆர்ஜே அருள்.
1: என்ன ரொம்ப அமைதியா அப்படியே சாந்தமா பேசுறீங்க?
2: இல்ல, இன்னைக்கு காயத்ரி வேற வந்திருக்கீங்களா, அதனால கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அமைதியா இருப்போமே அப்படின்னு.
1: என்ன எல்லாரும் என்ன பார்த்து பயந்தா? எப்படி
2: பயம் இல்லங்க, ஒரு மரியாதை.
1: மரியாதை. சரி, நம்ம நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ள போயிடுவோம். இந்த நிகழ்ச்சி கட் கேமரா
2: ரோலிங்.
1: ஓகே, நிகழ்ச்சியில எல்லாருக்கும் வந்து தெரியும், நம்ம வந்து டயலாக் பிளே பண்ணுவோம். அந்த டயலாக் நீங்க ட்ரை பண்ணா எந்தெந்த நம்பருக்கு அப்படின்னு நீங்களே சொல்லிடுங்க.
2: S221-7601-7770 அப்படின்ற எண்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நீங்க வெளியூர் நேர்களா இருக்கும் பட்சத்துல
1: 0413 என்ற முன்குறிட்டினையும் சேர்த்து தொடர்பு கொள்ளுங்க.
2: எஸ், நீங்க என்னென்ன கட்டு எடுத்து வந்திருக்கீங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல.
1: இன்னைக்கு வந்து அதான் சொல்றேன், இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி வில்லனோட மாஸ் டயலாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல.
2: சரி, ஓகே, சூப்பர். அதுக்கே இப்ப வந்து ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கலாம். ஆனா இதுல ஒரே ஒரு கண்டிஷன்.
1: என்ன கண்டிஷன்? உங்களை ட்ரை பண்ண விடுவேன்,
2: நிச்சயமா கூடாது அப்படின்றதான் கண்டிஷன்.
1: எனக்கு தெரியும் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது வந்து எனக்கு தெரியும். கண்டிப்பா வந்து நீங்களும் ட்ரை பண்ணும்
3: என்ன பண்ணணும். எப்படி சொல்லுவ? சொல்லு,
4: என்ன கொடுமை சார் இது?
3: அது இப்ப என்ன பண்ணணும்? மானே மானே மானே மானே மானே.
1: என்ன கேட்டீங்களா? மணி மணி மணி தான்.
2: எஸ், அந்த மணி மணி மணி அப்படின்றத இந்த மாடுலேஷன்ல சொல்லக்கூடாது. இது எப்படி சொல்றது அப்படின்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் உடனே மணி மணி மணி அப்படின்றது சொல்லக்கூடாது. அதை நீங்க வேற வேற மாடுலேஷன்ல சொல்லணும்.
1: வேற வேற மாடுலேஷன் எப்படி?
2: வேற வேற மாடுலேஷன் எப்படின்னா, நீங்க நகைச்சுவா மணி மணி அப்படி
1: வேற மாதிரி இருக்கு, யாரையும் கூப்பிடுற மாதிரி இருக்கு.
2: அப்படி இருக்கலாம், ஆனா அந்த மணின்றது எங்களுக்கு கரெக்டா வேற மாடுலேஷன்ல வேணும்.
1: அதாவது அப்படி இல்லனா நீங்க வேற மாடுலேஷன் வந்தாலும்னா, இப்போ சிவாஜி கணேசன் மாதிரி மணி மணி அப்படின்னு மாதிரி சொல்லலாம். நம்பியார் மாதிரி இல்ல, எனக்கு வராது, நான் உண்மையை ஒத்துக்கிறேன். நம்பியார் மாதிரி அப்படியே கைய கசக்கிட்டு, அப்படியே
2: அது தெரியாதுங்க,
1: அவங்க அங்க கசக்கிட்டு பாருங்க என்ன சொல்றீங்க நீங்க. அங்க எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லா,
2: ஆரம்பத்திலே சொன்னேன் ஒரு மரியாதை அப்படின்னு.
1: அதுதான் கஷ்டம்.
2: ஓகே, அந்த மணி அப்படின்றத மட்டும் நீங்க மாடுலேஷன் மாத்தி சொல்ல போறீங்க.
1: அதேதான்.
2: ஓகேவா?
1: ஓகே.
2: சோ இதுதான் உங்களுக்கான டாஸ்க். நேர்களே, நீங்களும் நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கலாமே. 2271

0: 6022271770 அப்படின்ற தொலைபேசி எண்கள்ல
1: நீங்க கால் பண்ணி உங்களுடைய திறமையை வந்து எங்கள்கிட்ட வெளிப்படுத்தலாம். இப்ப நம்ம வந்து ஒரு பாடல்
0: குரல ஊரே கேட்க போகுது.
1: ஓகே, ஒரு பாடல் கேட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷா அப்படியே சூப்பரா வந்துடலாம்.
0: ஓகே.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20%.

0: விகிதம் தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: எஃப்எம் ரெயின்போவின் கார்ட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை வந்து நம்ம திருப்பி

0: நேரம் 4:10 16 எஃப்எம் ரெயின்போவின் கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை வந்து சூப்பரா வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்.
1: எஸ், ரொம்ப சூப்பரா ஸ்டார்ட் பண்ணோம். மணி வேற ஆயிட்டு இருக்கு, 4:10 வேற சொல்லிட்டீங்க, 25 ஆயிட்டுங்க.
0: ஆமா ஆமா, அதாவது சில இப்போ ஒரு சின்ன சின்ன அந்த சொல்லுவாங்களே,
1: சொல்லுங்க திருஷ்டி படுற மாதிரி அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க.
0: அதுதாங்க வரல, அதுதாங்க வரல. இப்ப நம்ம நேயர்களுக்காக இன்னொரு வாட்டி டயலாக் பிளே பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்தது
1: கண்டினியூ பண்ணுவோம். அந்த மணி டயலாகே போடுங்க.
0: அதேதான்.
2: எப்படி சொல்லுவ சொல்லு,
3: என்ன கொடுமை சார் இது?
2: அது இப்போ என்ன பண்ணணும்? மணி மணி மணி மணி மணி எப்படி சொல்லுவ சொல்லு,
3: என்ன கொடுமை சார் இது?
2: அது இப்போ என்ன பண்ணணும்?
0: என்ன டயலாக் வந்து கேட்டிங்களா?
1: நான் கேட்டுட்டேன், நேர்களும் கேட்டிருப்பாங்க. நேர்கள் வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்புவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டயலாக் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன இல்லையா, மாடுலேஷன்ஸ் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அந்த மாடுலேஷனை நீங்கள் மாற்ற போறீங்க. நீங்களே
0: வராதுன்னு சொல்றாங்க
1: பாருங்க, கம்பி கட்டுற கதை லாலி போடுறாங்க.
0: நீ இவ்வளவு நாள் நம்ம பாக்குறோம் இல்லையா, எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டா அட அட அட அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாங்க. நம்ம அப்படியா இருக்கோம், நம்ம அவங்க பேசுறத கேட்டுட்டு தான் இருக்கோம்.
1: தொலைபேசியங்கள் உங்களுக்காக காத்திருக்க வெளியுறவுகளா இருக்கும் பட்சத்துல 0-4-1-3 அப்படின்ற புதிய குறிப்பிட்டையும் சேதல் பண்ணுங்க.
0: ஓகே, எல்லாரும் வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. சீக்கிரம் ட்ரை பண்ணீங்கன்னா நாங்களும் ரொம்ப ஹாப்பியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வந்து பாடல் கேட்கலாம்.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: சின்னதா ஒரு தடங்கள் ஏற்படுது.
1: ஆமா, தடங்கள் ஏற்படுது. அதாவது காலேஜ் எல்லாம் வந்து என்ன எங்களுக்கு லைனே போல, என்ன கட் பண்ணி வச்சிருக்கீங்களாமே, அப்படி இப்படின்லாம் நினைக்காதீங்க நேர்களே. இங்க வந்து ஃபுல்லாவே ஷட் டவுன் ஆயிடுச்சு.
0: என்ன நினைக்கிறேன்
1: என்னென்ன
0: விஷயங்களும் பாப்பீங்க?
1: எனக்கு
0: காய்கறி எல்லாம் பாப்பேன். எனக்கு ஒரு கேள்வி ஒண்ணு.
1: என்ன கேள்வி?
0: என்ன அப்படின்னா, காய்கறி கடையில இந்த தக்காளி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அந்த தக்காளிய பாக்கும் போது ஏன்டா இது சிகப்பா இருக்குன்னு என்னைக்காவது உங்களுக்கு தோணிருக்கா?
1: அப்படி யோசிச்சது கிடையாது. ஆனா இது ஏன்டா இவ்வளவு அழகா ரவுண்டா கலரா அழகா ஷேப்பா இருக்கு, எப்படிடா ரவுண்ட் ஷேப்ல வந்துச்சு இது மட்டும் அப்படின்னு நிறைய நான்
0: யோசிச்சிருக்கீங்களா? அதாவது என்னன்னா, தக்காளிக்கு வெக்க வந்துச்சுன்னா சேப்பாயிடுவோம்.
1: ஐயோ, இப்ப எனக்கும் சிவப்பாகுது.
0: சோ இதுதான் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் கேள்விக்கு நான் தான் வின்னர். ஓகே,
1: ஒத்துக்கிறீங்களா? சரி, ஓகே. அதான் அதை கேட்டு நான் சிவப்பாகுறேன் இப்ப.
0: ஓகே, டென்ஷன்ல சிவப்பாகாதீங்க. ஓகேவா? கூல் ஆகுங்க. சரி, அடுத்த கேள்வி. நான் வின் பண்ணவங்க தான் அடுத்த கேள்வி கேட்கணும், ரைட்டா? அழுகுது
1: பெண் வந்து, அழுகுது
0: அழுகுது. உடனே பக்கத்துல இருந்த நண்பன் கேக்குறான், என்னடா உன்னோட பெண் வந்து அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு அந்த பையன்,
1: எனக்கு ஆன்சர் வருது ஆனா டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேன், இந்த கேள்வி நானே கேட்டிருக்கேன்.
0: ஓஹோ, சரி, கேட்ட கேள்வியா உங்ககிட்ட கேட்ட மறு ஒரு
1: ஒளிபரப்பு தான். என்ன ஆன்சர்? எனக்கு டக்குன்னு
0: ஞாபகம் இல்ல. வந்து ஒரு பதில் சொன்னான். சொன்னவனே இந்த பையனுக்கு என்ன செய்யதுன்னு தெரியல. அந்த பையனை வந்து அப்ரிசியேட் பண்ணிட்டு இதுக்கு மேல உன்னோட சங்காத்தமே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்படின்னா என்ன பதில் சொல்றான்?
1: அப்படிலாம் என்ன பதில் சொல்லிருப்பான் எனக்கு தெரியல.
0: கேட்ட கேள்விக்கே பதில் தெரியாமல் திணறுகிறார் காயத்ரி அப்படின்றத ஒத்துக்கலாமா? ஓகே, அது என்னன்னா, ஏன் அழுவுச்சுன்னா அவனோட பெண்ல மை தீந்து போச்சு, அதனால என்னால எழுத முடியலன்னு அழுவுச்சான். தண்ணி பக்கத்துல எடுத்து குடிங்க.
1: இல்ல, நீங்க சொன்ன அந்த கேள்விக்கும் அதுக்கும் அப்படியே
0: முட்டிக்கலாமான்னு இருக்கு. சரி, ஓகே, பரவாயில்ல. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு.
1: ரெண்டு கேள்விக்கு நீங்க வந்து வின் பண்ணிட்டீங்க.
0: அடுத்த கேள்வி நான் தான் கேட்பேன்.
1: சரி, கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்னதா பாட்டு கேட்டு வந்துடலாமா?
0: ஓகே, கேட்டலாம். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: தும்பி பறந்தது தூரத்தில் கம்பு வளர்ந்ததுன்னா மேகத்தில்

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 4:33 ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போவின் தேர்ட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி வந்து நம்ம புதுவிதமா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம்.
3: புதுவிதமா ஸ்டார்ட் பண்ணி இப்ப மறுபடியும் நேர்களை வந்து நம்ம லைவுக்கு கொண்டு வந்து.
2: ஆமா, கொண்டு வந்தாச்சு. முத நேர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, உங்கள்ட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம். பணிவான புண்ணியகரசி காயத்ரி மேடத்துக்கும் நவரச நாயகன் அருண் சாருக்கும் மாலை வணக்கம். கடலூர்ல இருந்து வெண்ணிலா பேசுறேன்.
2: நல்லா இருக்கும் மேடம். நவரச நாயகன்
3: ஆரம்பமே அசுத்தலா இருக்கு.
2: ஓகே, நீ டயலாக் கேட்டிங்களா?
4: கேட்ட போன வாரம் தான் வந்தான், சுத்தான், செத்தான், ரிப்பீட் போட்டீங்க.
2: ஆமா,
3: இல்ல அவங்க சொன்ன மாடுலேஷன் கேட்டிங்களா? கேட்டேன் கேட்டேன்.
2: அதாவது அது போன வாரம்,
3: இந்த வாரம்
2: எப்படிதான்
4: கொஞ்சம்

0: அது இன்னும் அவருக்கு வந்து போகல, அந்த ஒரு ஹியூமர் வந்து இன்னும் போகல.
1: ஆமா, ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு
0: ரெண்டு கேள்வி கேட்டா
1: மொக்க ஜோக்ன்றீங்க.
0: ஓகே, டைல கேட்டிங்களா?
2: டூட்டி பாத்தீங்க, இன்னைக்கு வர மாட்டாங்கன்னு சரும் சார். நேத்து டூட்டி பார்த்தாரு, நாளைக்கு தான் வருவாரு நினைச்சேன். நீங்க வெள்ளிக்கிழமை தான் வருவீங்கன்னு நினைச்சேன்.
1: எத்தனை
0: மணி வந்துச்சு?
1: இல்ல, 4 மணி தாண்டிடுச்சு, 4.5 மணி ஆயிடுச்சுக்க.
0: சரி, இதே நாங்க வந்து சொல்லிருந்தோம், இந்த மணியே வந்து வேற மாதிரி சொல்லணும், சிரிச்சுக்கிட்டு சொல்லணும், இல்லனா ஏதாவது ஒரு ஆக்டர் மாதிரி சொல்லணும், அப்படிலாம் வந்து சொல்லிருந்தோம். இதுல நீங்க
1: கடலூர் வெண்ணிலா மாதிரி கூட சொல்லலாம்.
0: அவங்க அதான் சொல்லிட்டாங்க, கடலூர் வெண்ணிலா மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால நீங்களே வந்து உங்களோட சாய்ஸ் விட்டுறோம். நாங்க நீங்க ஒண்ணு நடிகர்கள் மாதிரி சொல்லி காட்டுறீங்களா, இல்ல உங்களுடைய வருஷனே வேற ஏதாவது கோவமா
2: சொல்றேன்?
0: ரஜினிகாந்த்
2: சொல்வாரு
0: சொல்லிட்டு சொல்லணும், அப்படி சொல்லிட்டு சொல்லணும்.
1: உங்களுடைய
2: சொல்றேன்,
0: உண்மையை
1: கண்டுபிடிச்சீங்க பாருங்க. அங்க நீங்க சூப்பர் மேடம்.
0: ஓகே, கால் பண்ணதுக்கு நன்றி வெண்ணிலா மேடம்.
3: ஒரே
1: சிரிப்பு
3: தான்
0: கேட்டேன். அப்படி ஒண்ணு இங்க பாருங்க, அது டெரர், வில்லன் டெரர் மாதிரி நான் டைலாக் போட்டிருக்கேன், சிரிப்புன்றீங்க.
1: அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, நம்ம உன்ன பார்த்தா காமெடி பீஸ் பேசு அப்படின்ற மாதிரி இருக்கு.
3: மணி மணி மணி மணி மணி,
0: அந்த அது அவர் சொல்லுவார்ல, அந்த மாதிரி வரணும். அது கலைமணி மேடம் மாதிரி அது வரக்கூடாது.
1: அவங்க மாடுலேஷன் மாத்தி சொல்றாங்க, இது கூட தெரிஞ்சிக்கல உங்களுக்கு பாத்தீங்களா?
3: சந்திரசேகர்
1: சொல்லுங்க,
0: உங்க வீட்டுக்கார சேர்த்து சொல்லிடுங்க. நீங்களே சொல்லிடுங்க, கலைவாணி கலைவாணி கலைவாணி,
1: உங்க பேரு சொல்லுங்க. ஓகே சூப்பர் மேடம், அழைப்புக்கு நன்றி.
3: சார் இது ஒரு டைலாக் கொண்டா சொல்றேன் சார்.
1: இன்னொன்னு சொல்லுங்க.
3: என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நானா செதுக்கணுதுடா.
1: நீங்களே செதுக்குனீங்களா?
3: ஆமா.
1: அப்ப நீங்களே செதுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்பதான் நீங்க வீட்டு வேலை பாப்பீங்க?
3: என்ன சார்?
1: இல்ல, நீங்களே செதுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்ப வீட்டு வேலையை பாப்பீங்க?
0: அழைப்புல
1: வந்துட்டீங்க. ஹலோ, வணக்கம்.

0: ஓகே, அதாவது நான் இன்னொரு டைலாக் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்களா, இப்போ வாங்க நான் இன்னொரு டெரரான டைலாக் ஒன்று வச்சிருக்கேன், அதை ப்ளே பண்ணிடுவோம்.
1: அதுவாது டெரரா இருக்குமா இல்ல சிரிக்கிற மாதிரி இருக்கு?
0: நிஜமா டெரரா இருக்கும். நான் வந்து நீங்க கேளுங்க, அப்பதான் தெரியும் அது எவ்வளவு டெரர்.
1: ஓகே, நீங்க ப்ளே பண்ணுங்க ஃபர்ஸ்ட், அதை நான் சொல்றேன்.
2: வீரன் என்ன தெரியுமா, பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறதா. உன் பயத்தை உன் கண்ணில் நான் பார்த்துட்டேன், அதை மெதுவா நிதானமா வெளியே கொண்டு வந்து அதுல எக்ஸ்பர்ட். வீரன் என்ன தெரியுமா, பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறதா. உன் பயத்தை உன் கண்ணில் நான் பார்த்துட்டேன், அதை மெதுவா நிதானமா வெளியே கொண்டு வந்து அதுல எக்ஸ்பர்ட்.
0: ஓகே, எப்படி இருந்தது? அப்படி டெரரா இருந்துச்சா?
1: ஆமாமா, ரொம்ப டெரரா இருந்து பயந்துட்டேன் நான்.
0: ஓகே, இப்ப யார் இத ட்ரை பண்ண போறாங்க அப்படிங்கறத கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: சந்திரசேகர்
1: சார், வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம்.
0: டெலோ கேட்டீங்களா?
3: ரெண்டு பேரும்
0: நல்லா,
1: ரெண்டு பேரும் சிரிச்சு நேர்க்கிறோம் சார்.
3: அதாவது என்ன சொல்றது, கரெக்டா லைன் கிடைக்கும் பொழுது கட்டாயி போகுது. என்னையா இது அப்படிங்கிற மாதிரி,
1: என்னையா இது, எப்ப பார்த்தாலும் நம்ம ட்ரை பண்ணுறோம் இந்த மாதிரி கட்டாயிட்டே இருக்கே. இப்ப கரெக்டா நாங்க லைன் குடுத்துட்டோமா?
3: ரொம்ப சந்தோஷம்.
1: ஓகே, உங்க டயலாக்
3: நீங்க போட்டீங்கல்ல, அந்த டயலாக் இன்னொரு வாட்டி எனக்காக போடுங்க.
1: மீண்டும் ஒரு முறை உங்களுக்காகவா? மணி டயலாக் இதோ வந்துட்டே இருக்கு, கேக்கலாம்.
4: எப்படி சொல்லுவ சொல்லு,
5: என்ன கொடுமை சார் இது?
4: அது இப்போ என்ன பண்ணணும்? மணி மணி மணி மணி மணி எப்படி சொல்லுவ சொல்லு,
5: என்ன கொடுமை சார் இது?
4: அது இப்போ என்ன பண்ணணும்? மணி மணி மணி மணி மணி.
0: ஓகே, கேட்டிங்களா சார்?
3: ஆ கேட்டேன்.
0: ஆ கேட்டேன், ஏன் இழுக்கிறீங்க?
1: இருங்க சார், வந்து ரெடி ஆயிட்டு இருக்காரு.
0: ரெடியா?
1: ஹலோ,
3: மெதுவா
1: வருது, பேசிட்டு இருங்க. நாங்க எங்களுக்குள்ளயாக பேசிட்டு இருக்கோம். இது நல்லா இருக்கு சார்.
0: நம்மள நீங்க பேசிட்டே இருங்க,
1: நீங்க பேசிட்டே இருங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படியே வந்து.
0: என்ன
1: கொடுமை சார் இது? அது மணி மணி மணி, அதான் டயலாக்.
0: ஓகேவா? அஜித் சார் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கட், கேமரா ரோலிங்.
3: என்ன கொடுமை சார் இது? அது மணி மணி மணி.
1: ஓகே, அந்த எமோஷன்லாம் நான் வந்துட்டு, இந்த எமோஷனை வேற மாதிரி ஒரு அடே ஜாலியா
0: நீங்க மாடுலேஷன்
1: மாத்துவீங்கல்ல, அந்த மாதிரி மாத்துங்க.
0: அந்த மணி மணிய
3: என்ன சொல்லுவது சார்? மணி மணி மணி.
1: இது வந்து எப்படி தெரியுமா இருக்கு, அதாவது அப்படியே விரக்தியில சிரிக்கிற மாதிரி இருக்குது. இது வேற மாதிரி
3: இல்ல இல்ல, விரக்தியில சிரிக்கிற மாதிரி அடுத்த வரும் பாருங்க.
1: ஓ, அடற மாதிரி.
3: என்ன சொல்லுவ சார் நானு? மணி மணி மணி.
0: ஐயோ, நிஜமாவே அழுதுறோம் போல இருக்கு.
3: அடுத்து கோபமா, என்ன சொல்லுவேன் சார் நானு?
0: இது கோபமாயிவா?
3: மணி மணி மணி.
1: மூணு மணி. சூப்பர் சார். சரி, அடுத்த டயலாக் நான் சொல்றேன், அதை ட்ரை பண்றீங்களா?
3: சொல்லுங்க.
1: பயனா என்ன தெரியுமா?
0: என்ன அமைதியாயிட்டீங்க?
1: இல்ல, அவரு கேக்குறாரா என்னன்றது.
0: சார், நீங்க லைன்ல இருக்கீங்களான்னு அவர் அமைதியா இருக்காரு.
3: ஆ சரி சரி சரி,
0: ஓகே. அவர் டயலாக் சொல்றாரு.
1: ஃபர்ஸ்ட், வீரம்னா என்ன தெரியுமா? பயப்படுறது தெரியாத மாதிரி நடிக்கிறது. உன் பயத்தை நான் பார்த்துட்டேன், உன் கண்ணே அதை காட்டி கொடுத்துருச்சு.
0: அதை மெதுவா எப்படி வெளில கொண்டு வரேன் பார்,
1: அதுல நான் எக்ஸ்பர்ட்.
0: இதுதான் அடுத்த டயலாக்.
1: சொல்லுங்க பாக்கோம்.
3: ஐயோ, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. வீரம்னா என்னன்னு தெரியுமா? பயத்தை கண்ணுல தெரிஞ்சுக்காம காட்டுறது,
0: கண்ணுல காட்டாம

0: இருக்கிறது.
1: பயத்தை கண்ணுல காட்டாம இருக்கிறது. ஆனா உன் கண்ணுல நானு இப்ப பயத்தை பாத்துட்டேன், அடுத்து
2: அடுத்தது
0: அது வெளியில கொண்டு வர, மெதுவா நிதானமா அதுல வெளியில கொண்டு வரேன் பாரு. அதுல நான் எக்ஸ்பர்ட்.
1: நான் நிதானமா வெளியில கொண்டு வரேன் பாரு, அதுல நான் எக்ஸ்பர்ட்.
2: சந்திரசேகர் சாருக்கு இதெல்லாம் ஒரு ஜுஜுபி மேட்டர் ஆச்சே.
1: ஐயோ இதெல்லாம் இல்ல, நீங்க வேற என்னன்னு தெரியுமா, பயத்துல பயத்தை கண்ணுல பார்க்காம இருக்கிறது.
2: பார்க்காம இருக்கிறதா?
0: கரெக்ட் கரெக்ட். வாங்க வாங்க,
1: நாம சொன்னதுதான் டயலாக். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணிட்டு
2: வாங்க
0: வாங்க வாங்க.
1: அடுத்து என்ன சொன்னாரு, உன் பயத்தை உன் கண்ணுல நானு இப்போ பாத்துட்டேன், அத நானு வெள்ளி கொண்டு வர போறேன்.
0: இதுதான் ஒரிஜினல் வில்லனோட டைலாக் மாதிரி இருக்கு.
2: எப்படி இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க?
0: நீ சிரிச்சிட்டீங்க, நான் உண்மையா தாங்க சொல்றேன்.
1: நிஜமாலுமே வாயில நீங்க கிண்டல் அடிக்கிறீங்களோ அப்படி.
0: நான் எவ்வளவு சீரியஸா பேசுறேன், சிரிச்சனா பாத்தீங்களா? நான் சொல்லும்போது சிரிக்கவே இல்லை.
2: ஆமா ஆமா ஆமாங்க. ஆமா அவங்க சிரிக்கல.
0: என்ன இப்படி சொல்லிட்டீங்க சந்திரசேகர் சார்? உண்மையாவே நான் சொல்றேன். ஓகே சார்,
2: ஓகே சூப்பர். அழைப்பு நன்றி சார்.
1: ஆ தேங்க் யூ சோ மச். இருவருக்கும் நன்றி.
0: நன்றி. ஓகே, இன்னொருத்தவங்க லைன்ல பேசலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம். பேசுறீங்க?
3: நான் மூதாபேட்ல இருந்து தங்கபாண்டி பேசுறேன்
2: சார். தங்கபாண்டி சார்,
3: சார் உங்களை பார்த்து ரொம்ப நாளா ஆகுது. எப்ப
0: பாக்கலாம் முடியாது சார்? பேசி.
2: ஆமா சார், என்ன குரல்ல மட்டும் தான் சார் கேட்க முடியும்.
3: உங்க உங்க குரலை கேட்டு ரொம்ப நாளா ஆகுது. ப்ரோக்ராம் பண்ணாம வர மாட்டீங்க.
2: வந்து அதான் வந்துட்டோம்.
3: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். இப்ப நான் இருக்கிறது இப்பதான்
3: அர்ச்சனை தான் மேடம். நீங்க இல்லாம கோயில்ல அர்ச்சனையே இல்ல.
2: அதனால
3: அஞ்சரை வரையும் வச்சிருக்கலாம்ல இந்த ப்ரோக்ராம்.
0: அது என்ன பண்றது,
2: அதுக்கு அது வந்து நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
0: கண்டிஷன் சப்ளை.
2: ஓகே, நீங்க டயலாக் பேசலாமா?
3: என்ன கொடுமை சரவணன், என்ன கொடுமை சரவணன் இது! அது மணி மணி மணி.
2: ஓகே
0: சூப்பர்.
2: இத வந்து தங்கபாண்டி வேற மாடுலேஷன்ல மாத்த போறாரு.
3: வேற
2: மாடுலேஷன்
0: அதாவது ரஜினி சார் மாதிரி அந்த மணிய சொல்லணும். அப்படி கேட்டோம் நாங்க.
3: ரஜினி சார் மாதிரி மணி பேசணுமா?
0: அதேதான் அதேதான், உங்களால முடியும்.
3: ஒண்ணு தெரிஞ்சுக்க, மணி மணி மணி
2: புலி
3: கூட பயப்படும்டா. நான் இந்த காங்கயம் ஊருக்குள்ள இருக்கான்னு தெரிஞ்சா இடியும் புயலும் யோசனை பண்ணிதான் உள்ளே வரும்.
0: அப்படியே இருக்கு, போங்க. அப்படியே அந்த சீனை பாக்க மாதிரியே இருக்கு.
3: குறி வச்சா ஏற உழணும் மேடம்.
2: இல்ல எனக்கு இது புரியல.
3: என்ன தெரியுமா, பயத்தை கண்ணுல காட்டாம இருக்கு. ஆனா உன் கண்ணுல அந்த பயத்தை நான் பாத்துட்டேன், அத நான் எப்படி மெதுவா கொண்டு வரேன் பாரு.

0: அதுல நான் எக்ஸ்பர்ட்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பரா ட்ரை
0: பண்ணுங்க.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஓகே, கட் கேமரா நிகழ்ச்சி ரோலிங் நிகழ்ச்சியில வந்து
2: உங்களுக்கே ரோல் ஆகுது பாத்தீங்களா?
1: ஆமா, ரோல் ஆகுது. அதாவது காலர்ஸோட அந்த எப்படி சொல்லுவாங்க, ஓவர் வெல்மிங் அப்படி சொல்லுவாங்கல்ல,
3: உற்சாகம்
2: லைட்டா குறையுதே.
3: எனக்காக
1: ஒருத்தவங்க வந்து நாங்க சப்போர்ட் பண்ணது
3: என்ன கொடுமை சார் அது? இப்ப என்ன பண்ணணும்?
1: கண்ணும் கருத்துமா ஃபாலோ பண்ணுவீங்க,
2: இல்ல எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க?
3: பயப்படாம இருக்கிறது போல நடிக்கிறது தான்
1: கண்ணுல தெரியுது பயம், நீ பண்ண தப்ப நீ சொல்றியா நான் சொல்லட்டுமா அப்படின்னு தானே
3: மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க.
2: இப்ப வந்து எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, அவங்க நிக்கிற அந்த கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி தெரியுது மேடம் எனக்கு.
1: சரி, இந்த மாதிரி எத்தனை நீங்க என்ன நல்லா சுவாரஸ்யமா கண்டுபிடிச்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். இதே மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணி
2: ஏங்க
3: நிஜமாவே அவங்க எங்க என் பேங்க்ல என் பர்ஸ் வந்து காசு எடுத்துருவாங்க வீட்டுல எனக்கு தெரியாம கரெக்டா பாப்பேன். ஏன்னா இருக்குது, நாங்க நாலு பேரும் பசங்க ஒரு ரூபாய் கூட எடுக்க மாட்டாங்க என்ன கேக்காம எடுத்துருக்கோங்க. ஒரு ஆளுதான்
1: இவ்வளவு நல்லா பசங்க தெரியுது,
3: மேல இருந்து கீழே பார்த்தாலும் சரி குரு குருன்னு இருக்குது தெரியும் அப்படி சொல்லுங்க.
2: ஒத்து பாரு, டக்குன்னு ஒத்துப்பாங்களா?
3: ஆஹா, ஒத்துக்க மாட்டாங்க சார். நான் இல்லப்பா, அங்கதான் இருக்கும் பாரு, பர்ஸ் பாரு, பீரோல பாரு, டிராவல பாருங்க. இல்ல நீங்க எடுத்து இந்தி மாரி பேசுவாரு, இந்தி மாரியே பேசுவா பாருன்னு.
2: நீங்க சொல்ல சொல்ல எனக்கு வந்து சீனரி வந்து
1: நான் நினைச்சிட்டு இருந்தேன் பசங்க தான் மாட்டோம்னு நினைச்சேன், ஆனா இப்படி மாட்டுவாங்க
2: கதாநாயகனே மாட்டேன்.
3: ஆமா, பசங்க எல்லாம் எடுக்கவே மாட்டாங்க மேம், அவங்க தான் எடுப்பாங்க. நானும் அந்த மாதிரி எடுக்க மாட்டேன் மேம், அவங்க இதுல பாக்கெட் ஒரு ரூபாய் கூட எடுக்கவே
1: மாட்டேன்.
3: அதே மாதிரி பசங்களும் தொடவே மாட்டாங்க, என்ன கேட்காம என்னுடைய இதுல அம்மா எடுத்துக்கிட்டாமா
1: அழகா வந்து சொல்லிட்டீங்க.

0: ரொம்ப நன்றி மேடம்.
1: வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள் சார், தேங்க்யூ,
0: தேங்க்யூ.
2: ஓகே, நம்மளுடைய டைம் வந்து வந்துருச்சு. அடுத்ததா அடிச்சு புடிச்சு வா இங்க வந்துரு அப்படின்ற மாதிரி.
0: அதாவது இதுவும் வந்து ஒரு சுவாரஸ்யமா தான் இருக்கு. இந்த அடுத்த ஸ்லாட்ல யார் பேச போறா, இந்த ஸ்லாட்ல யார் பேச போறா, நமக்கு
2: எந்த ஊர்ல இருக்காங்க
0: அது வேற தெரியுது.
2: அப்ப சரி, நம்ம கடையை க்ளோஸ் பண்ணிட்டு
0: ஓகே, நம்மை சுற்றி நிகழ்ச்சிக்கு யாரு எங்க இருக்காங்க அவங்கள போய் கேட்ச்
2: பண்ணுவோம். ஒரு விளம்பரம் கழிச்சு நம்ம பாடல் கேட்டுட்டு நம்மை சுற்றி ப்ரோக்ராமுக்கு ஸ்ட்ரைட்டா போயிடலாம்.
0: ஓகே, சோ இது வரைக்கும் கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றிகளை சொல்லிடலாம்.
2: நன்றி நேயர்கள், கேட்டு ரசித்தவர்களுக்கும் நன்றி, பங்கெடுத்துக்கிட்டவங்களும் நன்றி.
0: ஓகே,
3: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
4: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
5: மார்ச் 2015 சும்மா தெரிந்து விடுறோம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் மாலை 5:01 துளிகள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கிட்டத்தட்ட வர்க்கம். இந்த நிகழ்ச்சி நம்மை சுற்றி எங்க ஸ்டுடியோல நான் ஆர்ஜே இருக்கேன். அண்ட் வெளியில இன்னைக்கு யாரு எந்த பகுதிக்கு போயிருக்காங்க, எப்பயுமே யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆர்ஜேஸ் நம்மை சுற்றி நிகழ்ச்சிக்கு போவாங்க. பாண்டி சுத்தி இருக்கக்கூடிய எந்த பகுதியா இருந்தாலும் இருக்கலாம், இல்ல வேற எந்த பகுதிக்கு போயிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல உங்களை போல நானும் ஆர்வமா இருக்கேன். யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: செவ்வாய்க்கிழமை சந்தை சொல்லவா வேணும், அந்த அளவுக்கு ஒரு கிரௌடா இருக்கு. பாரம்பரியமான சந்தை இல்லையா? வழக்கமா இந்த சந்தை பாத்தீங்க அப்படின்னா காலையில ஆரம்பிச்சு நைட்டு 11 மணி வரைக்கும் இங்க வந்து சந்தை இயங்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பாண்டிச்சேரியில ஒரு இடம் ரொம்ப கூட்டமா இருக்கு, அது செவ்வாய்க்கிழமை அப்படின்னா நம்ம பாண்டிச்சேரி மதகடிப்பட்டு சந்தை தான். அதுலயும் இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிஸியா இருக்காங்க. இங்க பாண்டிச்சேரி மக்கள் மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற தமிழ்நாடு மக்களும் இங்க வந்து சந்தையில வந்து தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம சந்தை இன்னைக்குதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மதகடி சந்தையை பாத்தீங்கன்னா நான் வந்து விசிட் பண்றேன். இங்க ஒருத்தவங்க வந்து ரெடியா இருக்காங்க நம்ம கூட பேசறதுக்கு, பேசலாம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: பேர் சிவகுமார்.
1: சிவகுமார் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எத்தனை வருஷமா இங்க வந்து நீங்க சந்தை போட்டுட்டு இருக்கீங்க?
2: 8 வருஷமா வந்துட்டு இருக்கோம்.
1: 8 வருஷமா போட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? சோ என்ன, தக்காளி வெங்காயம் மட்டும்தான்?
2: தக்காளி வெங்காயம் கேரட் காய்கறி அனைத்து காய்கறியுமே நாங்க போறோம்.
1: 8 வருஷமா வந்து போடுறீங்க. செவ்வாய்க்கிழமை மதகடிப்பட்டு சந்தை, மத்த எந்தெந்த கிழமை என்னென்ன ஊர் சூஸ் பண்ணுங்க?
2: புதன்கிழமை அன்னைக்கு கருவட்டி குப்பம், வியாழக்கிழமைக்கு முள்ளோட கன்னி கோயில் முள்ளோடன்னு சொல்லுவாங்கல்ல அதுங்க, வெள்ளிக்கிழமை எடுத்தீங்கன்னா எங்க தமிழ்நாட்டுக்கு வந்துடும் கொள்ளுகாரங்குட்டன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவுக்கு போயிடுவோம். சனிக்கிழமை பாத்தீங்கன்னா
1: காலாபட்டி. வந்து ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கிழமை சூஸ் பண்ணி அந்தந்த ஊருக்கு போயிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸ்பெஷலா மதகடிப்பட்டு பிடிக்குமா உங்களுக்கு?
2: ஆமா, மதகடிப்பட்டு வந்து ஃபேமஸான இதுதாங்க அது. இது முதல்ல காய்கறிக்கு முக்கியத்துவம் இருக்கோ இல்லையோ, முதல் முதல்ல இந்த சந்தைக்கு ஃபேமஸ் மாட்டு சந்தை தான்.
1: மாட்டு சந்தை தான்?
2: ஆமா, முதல் சந்தை மாட்டு சந்தை தான், அதுக்கப்புறம் தான் காய்கறி. அப்பெல்லாம் 12 மணிக்கு மேல, 1 மணிக்கு மேலதான் அவங்க காய்கறி கடையை போட விடுவாங்க. நம்ம வண்டியை கொண்டாந்து நிறுத்தினாலும் 1 மணிக்கு மேலதான் போட விடுவாங்க, ஏன்னா அந்த மாட்டு சந்தை 1 மணி வரைக்கும் அப்ப நடக்கும். இப்ப ஏன்னா நைட்டு நடக்கிறதால 10 மணியோட அவங்க முடிச்சுட்டாங்க. 10 மணிக்கு முடிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க போடுவோம், அது வரைக்கும் நாங்க வண்டியில
1: நிறுத்தினோம்.
2: என்னென்ன
1: ஊர்ல இருந்தெல்லாம் மாடு கொண்டு வராங்க?
2: அது கிராமத்துலாவே கொண்டு வராங்க. நெல்லிக்குப்பம், பண்ருட்டி அப்படி நிறைய வருது. கடலூர்ல இருந்து வருது, எல்லாமே நிறைய வருது.
1: நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
2: சேத்தியாத்தோப்பு பக்கம்.
1: சேத்தியாத்தோப்பு பக்கம் இல்லையா? அந்த வடலூர் கிட்ட, வடலூர் சேத்தியாத்தோப்பு
2: வீராண ஏரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்னைக்கு குடிநீர் போறதே அந்த வீராண ஏரி தான். அந்த ஏரிக்கிலிருந்துதான் நாங்க வந்திருக்கிறோம்.
1: இந்த சேத்தியாத்தோப்பு, இந்த வடலூர் கிட்ட இந்த பாத்தீங்க அப்படின்னா சேத்தியாத்தோப்பு அப்படின்னாலே கரும்புக்கு ரொம்ப ஃபேமஸ்.
2: ஆமாங்க, இந்த பொங்கலுக்கு படைக்கிறாங்கல்ல செங்கரும்பு, அதுதான் ஃபேமஸ். இப்ப எங்க ஏரியாவில பாத்துட்டீங்கன்னா ஒரு 30 கிராமம் வந்து அதுதான் அதிகம் மாசல். இப்ப எல்லாம் நெல்லுக்கு ஒரு கம்பு இப்படியும் ஆயிடுது, காகிரி மாசலும் வந்துடுது. ஏன்னா கரும்பு வந்து செலவு கனமா ஆகுறதால சென்னையில வந்து இப்ப மக்கள் வந்து சாப்பிடுறது இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த முதல்வர் ஜெயலலிதா
1: அப்படின்னாலே சேத்தியாத்தோப்பு.

0: அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் கூட வந்து
1: வடலூர், அதாவது கடலூர் போற ரோட்ல குளிஞ்சாவடி குறிஞ்சிப்பாடி இருக்கு இல்லைங்களா, அந்த ஏரியாவில் மரவள்ளி கிழங்கு ஃபேமஸ். ஆமா, அதனால வந்து வடலூர்ல பாத்தீங்கன்னா கம்மியான விலைக்கு கொடுப்பாங்க.
0: எந்த ஊர்ல இருந்து நீங்க இந்த காய்கறி எல்லாம் வாங்குறீங்க?
1: இது வந்து இதுங்க ஒசூர்ல இருந்து வருது, கோலார்ல இருந்து வருது, அப்படி இங்க தலைவாசல்னு ஒண்ணு இருக்குங்க, ஆத்தூர் கிளம்பூர் லைன்ல அங்கிருந்து வரும்.
0: மாட்டு
1: கயிறுலேருந்து எல்லாம் ஒரு பொருளும் இல்லை, எல்லாமே வாங்கிக்கலாம்.
0: பேசினாங்க நீங்கள், ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கு, கண்ணு பார்க்குற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட்ட கூட்டமாக நின்று மக்கள் வந்து நிறையா பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஒரு வாரத்துக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கூட இப்போ பேசுறதுக்கு ஒருத்தவங்க ரெடியாக இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், உங்கள் பேசு.
2: அற்புதராஜ், என்ன இங்கே கடை வச்சு ஸ்நாக்ஸ் ஐட்டம் எத்தனை வருஷமாக வச்சிருக்கீங்க?
3: இங்க ஒரு 1.5 வருஷம் இருக்கும்.
2: 1.5 வருஷம் இங்க மட்டும்தான் இருக்கா இல்ல மத்த நாள்ல வேற வேற ஏரியாவுக்கு போவீங்களா? என்னென்ன கிழமை என்னென்ன
3: ஏரியாவுக்கு
2: போவீங்க?
3: ஞாயிறு, நாள்
2: நாள் போவீங்க. ஓகே, இப்ப வந்து இது இங்க வந்து 1.5 வருஷமா வச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, இப்ப மத்த இது இங்க வந்து என்னென்ன கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியும்? முட்டை இங்க எல்லாமே கிடைக்கும்,
3: இங்க எல்லா பொருளும் கிடைக்கும்.
2: ஓகே,
0: ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் இங்கே வந்து இன்னைக்கு செய்கிறீங்க அப்படின்னா அந்த பொருள் எத்தனை நாள் வரைக்கும் வச்சுருந்து செய்வீங்க?
3: 22 நாள்.
0: 22 நாள் வரைக்கும் வச்சுருந்து. இப்போ தீபாவளி வருது இல்லைங்களா, இப்போ நீங்கள் வந்து சில்லறை வியாபாரம் பண்ணுறீங்களா இல்லை மொத்த வியாபாரம்?
3: அது கம்பெனியில் பண்ணிக்குவாங்க, அங்கே நாங்கள் வந்து சில்லறை வியாபாரம்.
0: நீங்கள் என்ன ஊர்லேருந்து வரீங்க ஐயா?
3: வடலூர்.
0: வடலூர்லேருந்து வரீங்க. ஸோ காலையில் எத்தனை மணிக்கு வந்து இங்கே கடை போடு?
3: காலையில் ஒரு 7 மணி.
0: நைட்டு 11 மணி வரைக்கும் உங்க கடை இருக்கும். ஸோ செவ்வாய்க்கிழமை இந்த ஊரு, அப்புறம் வேற வேற ஊருக்கு வேற வேற கிழமைகளை சூஸ் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க இல்லையா அந்த சந்தையில. இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாண்டிச்சேரியில இருக்கவங்க மட்டும் இல்லாம அதாவது வெளியூர் தமிழ்நாட்டுல இருந்தெல்லாம் வந்து இங்க வந்து சந்தை போடுறாங்க. நிறைய பொருட்கள் இங்க கிடைக்கிறீங்க, இல்லாத பொருட்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நினைச்சிருங்க. 9.8 இது நம்மை

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு. இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
3: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
2: என்ன சொல்ற நீ, தினைக்கும் நைட்டா?
3: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
2: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நம்மை சுற்றி நிகழ்ச்சி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரத்னா அண்ட் வந்து புவனேஷ் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்க போயிருக்காங்க அப்படின்னா மதகடிப்பட்டு அந்த பகுதிக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேச போறாங்க, பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் வந்து சந்தையில இருந்து பேசினாங்க, அடுத்து யார் யாரெல்லாம் பேச போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம புதுவை நிகழ்ச்சி. சோ மதகடிப்பட்டுல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே சந்தையில இருந்து கொஞ்சம் தூரம் பொடி நிறையா நடந்து வந்து இப்ப வந்து கொஞ்சம் ஏரியா உள்ள வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா மதகடிப்பட்டு ஒரு கிராமம் சாயில இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஒரு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு பேர் போன ஒரு பகுதி. இன்னமும் கூட வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து விவசாயம் பண்றாங்க. பாண்டிச்சேரியில ஒரு உள்ளடங்கின ஒரு பகுதியா இருந்தாலும் விழுப்புரம்

0: மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு நம்ம மதகடிப்பட்டு. ஏன் மதகடிப்பட்டு, திருபுவனை, திருவண்டார் கோயில் அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்ப நம்ம கூட பேசுறதுக்கு ஒருத்தவங்க ரெடியா இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார், உங்க பேசலுங்க. வணக்கம், உங்க பேசலுங்க.
1: ஹலோ வணக்கம், ராஜுங்க
0: என்கிட்டதான் பேச வரீங்க. ஹலோ வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க சார், உங்களுடைய பூர்வீகம் மதகடிப்பட்டு தாங்க?
1: பாளையம். என்னுடைய பூர்வீகம் மதகடிப்பட்டு பாளையம்.
0: காலத்துல இந்த மதகடிப்பட்டுல என்னென்ன மாதிரியான விவசாயங்கள் பண்ணாங்க?
1: நெல்லு, கேவுரு, கம்பு, மல்லாட்டை, தினை, எல்லா பயிருமே வச்சோம்.
0: விவசாயம் பண்ணிருக்கீங்களா?
1: நான் விவசாயிதாம்மா.
0: பார்த்தாலே தெரியுது, ஒரு விவசாயி கிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஞ்சி ஓஞ்சி எல்லா
1: காலத்துக்கும் அவ்வளவுதான், ஒரு ஆள் வைக்க மாட்டேன். எல்லா வேலையும்
0: நானே, எல்லா வேலையும்
1: செஞ்சு எல்லா வேலையும் நானே பாத்துக்குவேன். இப்ப எனக்கு வயசாக கொஞ்சம் ஒத்து வரல, அதனால நான் பயிர் வைக்கல.
0: சந்தையும் இருக்கு, ஒரு பாரம்பரியமான ஒரு பகுதியாவும் இருக்கு. இங்க வந்து திருவிழாக்கள், இந்த தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரியான விசேஷங்கள்
1: எல்லாமே திருவிழாவெல்லாம் வந்து சிறப்பா கொண்டாடுவாங்க. ஒரு வண்டின்றது அஞ்சு ஆறு வண்டி கூட சோடிச்சு எடுத்து போவாங்க. ஆனா தெரு தெரு போக மாட்டாங்க,
0: எடுத்துட்டு
1: போவாங்க. டயர் வண்டி,
0: மாட்டு
1: வண்டி, இந்த நாலு சக்கர வண்டி சகட இருக்கு இல்லீங்களா, அதுல சோடிச்சு எடுத்துட்டு போவாங்க. நல்லா பிரமாதமா சோடிப்பாங்க. ஆனா ஊர் பெருத்து போச்சு, பெரிய ஊரா போய் சுத்தி வர முடியாது. அதனால அவங்க என்ன செய்வாங்க, நல்லா பெரிய எழுதி எடுப்பாங்க. தெரு தெருவா போக மாட்டாங்க, மெயின் ரோட்ல போயிட்டு கூட்டு போயிட்டாங்க.
0: இப்ப பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி வருதா? தீபாவளி வருது. தீபாவளி ஒரு பண்டிகை அப்படிங்கிற மாதிரி இப்ப இருக்கிற ஜெனரேஷன் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா உங்க கழகத்துல பாத்தீங்க எப்படா தீபாவளி? ஒரு வருஷம் முடிச்சு தீபாவளி, தீபாவளி எப்ப வரும் எப்ப வரும்ன்ற மாதிரி.
1: தீபாவளி, பொங்கல், அதுதான் வந்தது. பயத்துக்கு இல்லாத காலத்துல உங்களுக்கு நீங்களே நிறைய தெரிஞ்சுக்கணும். பயத்துக்கு இல்லாத காலத்துல அந்த தீபாவளி பொங்கல் வந்து, அதுதான் தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்றாங்க இல்ல, அதுதான் அந்த பொங்கல் சாதம் ஒண்ணு கூட கீழே போட மாட்டாங்க. இப்ப உடனே வடிச்சு அன்னைக்கே நம்ம மாட்டுதான் இல்ல எல்ஜாக்கியும் நான் கேட்டோம். அப்ப அதுக்கு முந்தி கிடையாது, அதுக்கு முந்தி அதை வச்சு நாலு நாளைக்காக சாப்பிடுவாங்க. ஏன் தெரியும், நான் சொல்றதுதான், நாலு நாளையாவது எல்லாருமே சாப்பிடுவாங்க.
0: பொங்கல் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த நாட்டு காய்கறிகள் எல்லாம் சேர்த்து ஒரு கூட்டு மாதிரி செய்வாங்க இல்லையா? பொங்கல், அந்த பொங்கலுக்கு ஏத்த மாதிரி ஒரு கூட்டு செய்வாங்க. அது எத்தனை வகையான காய்கறி சேர்ப்பாங்க ஐயா
1: தீபாவளிக்கு? இருபத்தி
0: பொங்கலுக்கு,
1: பொங்கலுக்கு வந்து கருணக்கிழங்கு, வள்ளிக்கிழங்கு, எல்லா காய்கறி
0: சேர்த்து ஒன்னா 28
1: இது வந்து 21 தீபாவளி வந்து 21 எண்டி படைக்கிறவங்க 21 என்ன படைக்கிறது அள்ளி போட்டு படைக்கிறது கணக்கில் அவங்க இஷ்டம்.
0: இதெல்லாம் வந்து ஒரு பாரம்பரியமா கடைபிடிக்கப்பட்டதே இப்ப வந்து இல்ல, அப்படியே மறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம்.
1: செய்ய மாட்டாங்க, அதான் எல்லாமே
0: நெல்லு வந்து அதிக அளவு பயிர் பண்ணாங்களா?
1: நெல்லுதான் அதிகம், எங்கேயுமே நெல்லுதான் அதிகம். ஆனா வந்து இப்படி காலகட்டத்துக்கு நெல் எல்லாம் குறைஞ்சி போச்சு, எல்லாம் பிளாட் ஆயிடுச்சு.
0: இங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சைலண்டா உட்கார்ந்து இந்த விவசாயம் அப்படின்னு சொன்னோட இணை புரியாத ஒரு சந்தோஷம் அவருக்கு வந்து தாண்டவம் அடிச்சு. என்ன பேசுறதுனே தெரியல, நிறைய விஷயங்களை நம்ம கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. மதகடிப்பட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பாரம்பரியமான ஒரு பகுதியா இருக்கு. சொல்லுங்க ஐயா, இங்க பொங்கல் வந்து இப்ப வர
1: பொங்கல்
0: முடிச்சு போச்சு, அடுத்த வருஷம் வருது இல்லையா. இந்த பொங்கலை எப்படிலாம் சிறப்பா செய்தாங்க?
1: இது வந்து அறிந்து இருந்தவங்களுக்குதான் தை பிறந்தால் வழி பிறக்கும். அது வந்து கஷ்ட காலம், கஷ்ட காலம் போது காசி போன கையில இருக்காது, உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஒண்ணு இல்ல,
0: பழமையான கோவில்கள் எல்லாம்
1: இருக்குது. மாதிரி திருந்தாள் கோயில் இருக்குது, மலடிப்பட்டுல இருக்குது, நிறைய இருக்குது.
2: என்ன கோயில்
1: இது வந்து? ஈஸ்வர கோயில் இருக்குது, இங்க மாரியம்மன் திரௌபதி அம்மன் கோயில் இருக்குது. அதெல்லாம் வந்து எனக்கு தெரிய முடியுமா? அதெல்லாம் ஒரு நூறுரூவா கம்மி எனக்கு தெரிஞ்சு, 100 ரூபா கம்மி. அதே மாதிரி திருமோனையில இருக்குது, நீங்க போய் பாக்கலாம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், பெரிய எல்லாமே ஒரு நல்ல கோயில் தான், ஈஸ்வரன் கோயில் தான். எனக்கு தெரியாத முடியலே இருந்திருக்கு அந்த கோயில்லாம். அதெல்லாம் நல்ல கோயில், நீங்க பாருங்க. அதனால ஒண்ணும் இல்ல, தை பிறந்தா வழி
0: போறோம். தை பிறந்தா வழி போறக்கோ அப்படின்னு முன்னோர்கள் சொல்றாங்க. அவங்க காலத்துல இருந்தே கேட்டது பாரு போல, சும்மா சும்மா அந்த வார்த்தையும் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு விவசாயம் அப்படின்னு சொல்லக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு இணை புரியாத சந்தோஷமும் அவர்கிட்ட வந்துருச்சு. சோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் மதகடிப்பட்ட பத்தி. நேயர்களை தொடர்ந்து இணைஞ்சுங்க FM Rainbow 102.8 இது நம்மை சுற்று.

0: முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: 5:24 ஹலோ, வணக்கம்.

0: ஒரு 1.5 வருஷமா பூ வந்து எப்படி சின்ன வயசுல கட்ட தருமாங்க. ஆமா அம்மா சொல்லி கொடுத்தாங்க. இப்போ 1 கிலோ அருமை ஏதோ கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ நாளும் ஆகும் கட்டிட்டு?
1: ஒரு 20 நிமிஷம்.
0: 20 நிமிஷம் ஒரு கிலோ கிலோ வந்து ஒரு அரை மணி நேரம், அரை மணி நேரத்துல கட்டிடுவோம். இப்போ வந்து என்ன போமா சூசன்?
1: இப்போ குண்டுமன்
0: ஜாதி தான் சூசன். குண்டுமன் வந்து இப்போ முடிவு போகுது. சாதி மணி வந்து அந்த அளவுக்கு வந்து இப்போ இன்னைக்கு போக்க பார்த்தா அன்னைக்கும் வச்சிருந்தோம், மறுநாள் அது வந்து வைக்க முடியாது. அது வந்து பதினெட்டு தான் வயசு மாதிரி ஆயிடுது. அதனால இப்பவே கடன் மாறத்துக்கு ஏதாவது பிடிச்சிருக்குங்களா? அவளுக்கு அது மாறிதான் சரி ஒன்றும் பண்ண முடியும். தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி பண்டிகைகள்லாம் வந்து எந்த பண்டிகை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: தீபாவளி
0: தீபாவளி தான் பிடிக்குமா? உடனே
1: புது ட்ரெஸ்ல எடுத்துருவோம்.
0: இப்ப நினைக்கிறப்பெல்லாம் புது ட்ரெஸ் எடுக்கிறோம். புது ட்ரெஸ் தீபாவளிக்கு தான் எடுக்கிறோம். அப்பெல்லாம் சின்ன வயசுல அம்மா எடுத்து தர மாட்டாங்க, தீபாவளி தான் எடுத்துருவோம் எடுக்கிறோம். அப்ப வந்து எடுத்து தர மாட்டாங்க, அதனால தீபாவளி எப்ப வரும் எதிர்பார்த்து. இவங்க மட்டும்தான் இல்லாம எல்லாருமே கொண்டாடுற ஒரு பண்டிகை இது. ஆமா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன?
1: அது எங்க அம்மா வீடு
0: நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பாசிங்க அப்படின்னா இது வந்து ஒரு கிராமம் அப்படின்னு சொல்ல முடியாது, சிப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம பாதிக்குள்ள இருக்கிற ஒரு உன்னோட ஒரு பகுதி அவன் சாய்ந்த ஒரு சிட்டியாகவும் இருக்கு. இங்கே வளர்ந்த ஒரு சிட்டியா இருக்கு, கிராமத்துல இருந்து வளர்ந்த ஒரு சிட்டியா இருக்கு. இப்போ நீங்க சென்னையில இருந்து வந்திருக்கீங்க, முழுக்க முழுக்க ஒரு சிட்டில இருந்து நீங்க இங்க வந்திருக்கீங்க. எப்படி நீங்க இதை பாக்குறது? சென்னை பிடிச்சிருக்கா?
1: மாவட்டப்பேர் தான் பிடிச்சிருக்கேன்.
0: சென்னையும் பிடிக்கும், அதனால இங்க வந்துட்டோம். அது ரொம்ப பிடிக்கும் சென்னையில. எனக்கு
1: அவங்க பேசு.

0: நேரம் 5:32, 13 மணி தொழில் கேஃபம் 2.92.8 கேட்டிருக்கீங்க. நம்மை சுற்று நிகழ்ச்சி இன்னைக்கு மதகடி போட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம ஆர்ஜே ரத்னா அண்ட் புவனேஷ் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா யார் யாரெல்லாம் பேச போறாங்க தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம சுற்று நிகழ்ச்சியில நம்ம கூட பேசிட்டு கேட்டாங்க, ஒரு மாதிரி கண்டா பேசலாம். மதகடி போற பேர் சொல்லுங்க.
2: என்னோட பேர் சதம்.
1: சரி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: சொந்த ஊரு மதகடி கேட்டாங்க. தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிறிய இளவரசி

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. நம்ம சுற்று நிகழ்ச்சி டைம் சரி 5:38 தொழில் நிகழ்ச்சியில் அடுத்ததா யார் பேச போறாங்க மதகடி பட்டல இருந்து அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ரெண்டு மூணு வருஷமா இருக்கும். இந்த ஊர் தானா? ஆமா, அந்த ஊர் தான். இந்த ஊரை பத்தி சொல்லுங்க. கீரைலாம் விற்கிறீங்க? அரைக்கரை, பாலக்கரை, கீரை, அது அந்த கீரை. இந்த உங்க ஊர்ல வந்து விலை வச்சு வச்சுட்டு வரப்பட்டு ஊரை பத்தி முன்னாடி இருந்த போது இப்ப இருக்கணும் நல்லா இருக்கு. என்னென்ன ஸ்பெஷலான விஷயம் இருக்கு? நல்லா இருக்கு, பரவாயில்ல. மாரியம்மன் கோயில், விநாயகர் கோயில், எல்லா கோயிலும் இருக்கும். எல்லா கோயிலும் இருக்கும். சரி, ஓகே.

என்னென்ன பயிர்லாம் விளைய வச்சாங்க தெரியுமா? ஆ கரும்பு நெல்லு அது போடுறாங்க, சவுக்கு போடுறாங்க, அப்புறம் சத்திரி சிறுசின்னு போட்டுதான் போடுறாங்க. நீங்க வந்து இங்க இப்ப மூணு வருஷமா வந்து இந்த சந்தோஷம் வந்துட்டு இருக்கீங்க. சரி ஓகே, இந்த ஊர்ல வந்து என்னென்ன மாற்றம் எல்லாம் நடந்திருக்கு? நீங்க சின்ன வயசுல இதெல்லாம் வந்துருக்கு, இதெல்லாம் வந்து நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு அதுவும் இருக்குன்னு சொல்றீங்களா? ஓகே, ரொம்ப அழகா பேசுனீங்க, தேங்க்யூ சோ மச், ரொம்ப அழகா பண்ணுவீங்க. நேர்களை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மண்டபடிப்பட்டு ஏரியால தான் வந்து பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவங்க வந்து ரொம்ப அழகா அந்த ஊரை பாத்தீங்கன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்க நல்லா சொன்னாங்க. இப்ப தகவல் இருந்து நேற்று நீங்க நம்ம சுற்றி கேட்டு

0: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
1: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டு இருக்கீங்க. நம்மை சுற்று நிகழ்ச்சி நிகழ்ச்சியில அடுத்ததா மதகடி பகுட்டு பகுதியில இருந்து யார் யாரெல்லாம் பேச போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஹலோ,
3: மதகடிப்பட்டில் சரி, எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க்லாம்? ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு. எங்க ஒர்க்லாம் வந்து டஃப்பான ஒரு அந்த ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இருக்கும் எங்களோட
4: பாக்கத்துலயே தெரியுது. அதனாலதான் கேட்டேன் எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க்னா, ஏன்னா நிறைய பேர்கிட்ட இந்த வார்த்தை கேட்க முடியாது இல்லையா, ப்ரெஷரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஜாலியா இருக்காங்க ஒர்க் முடிச்சுட்டு வந்து. சரி, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு காலேஜ் எக்ஸாம்?
3: யூனிவர்சிட்டிலதான் பிஜி ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் முடிச்சேன். யூனிவர்சிட்டின் போது காலேஜ விட ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இது இருந்தது. உமன்ஸ் காலேஜ்ல படிச்சு எனக்கு யூனிவர்சிட்டியில படிக்கும் போது ஒரு மாதிரி ஃப்ரீ பேர்ட் மாதிரி இருந்தது. எல்லாமே ஃபுல்லா என்ஜாய்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் தான். ஸ்டடிஸ் போனா அப்புறம் தான் அந்த அளவுக்கு ஒரு ஃபன்னா இருந்தது. நிறைய மல்டி கல்ச்சரல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. அதனால இன்னுமே எங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்தது, என்ஜாய்மெண்டா இருந்தது. படிக்கிறது ரொம்ப கஷ்டமாவும் இல்ல, ப்ராக்டிக்கலாவும் நல்லா. நான் படிச்சது மீடியா ரிலேட்டட் அப்படின்றதுனால ப்ராக்டிக்கலா எல்லாமே படிச்சனால எங்களுக்கு இன்னுமே அது ரொம்ப என்டர்டைன்மெண்டா நல்லா எரியா ரிலேட்டடா படிச்சு மறுபடி மறுபடி மீடியால நீங்க இப்ப பேசிட்டு இருக்கீங்க. அது எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல, நான் சும்மா எங்க அண்ணி அம்மாவை கூட்டு வர்றதுக்கு சந்திக்கு வந்தேன். அந்த மீடியான்ற அந்த வேர்டு என்ன எங்க போனாலுமே விடாது போல, அன்எக்ஸ்பெக்டடா வந்து மாட்டிக்கிட்டேன்னு கூட சொல்லலாம். இது சும்மா ஒரு ஜுவல்லரி ஷாப் கூட லாஸ்ட் மந்த் போயிருந்தாங்க, அங்கேயும் போயிட்டு வீடியோல மாட்டிக்கிட்டீங்க. கல்ஸ் எடுக்கிறவங்க எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க போல, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு நான் போகும்போது என்ன எனக்காக அந்த கேமரா வந்த மாதிரி ஒரு ஃபீல், வந்து டக்குன்னு பேசுங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன பேசுறது மைண்ட் வந்து வீடியோ அவங்களை அன்புடன் வரவேற்கிறது. சரி சரி, இப்படி காலேஜ்ல இந்த கேம் எல்லாம் நீங்க கலந்துக்கிறீங்க? கலந்துருக்கு கேம்னா பெருசா எல்லாம் கலந்துக்க மாட்டேன். ஒரே ஒரு டைம் மியூசிக்கல் சேர்ல வின் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். மத்தெல்லாம் எனக்கு இது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா எல்லாம் எதுவும் அவ்வளவு பெருசா எல்லாம் இல்ல. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு காலேஜ் முடிச்சு? காலேஜ் முடிச்சு ஒரு பிஜி முடிச்சு ஒரு 3-4 இயர்ஸ். 4 இயர்ஸ் ஆனாலும் அந்த காலேஜ் லைஃப் உங்களால மறக்க முடியல அப்படிதானே? சரி, உங்ககிட்ட வந்து யாருக்கிட்டயுமே கேட்காத ஒரு கேம் வந்து நம்ம விளையாட போறோம் இல்லைங்களா? சோ இந்த நம்ம டேபிள்ஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, 1, 2, 3 அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி டேபிள்ஸ் வந்து வேற மாதிரி, 1 டப்பா, 2 டப்பா, 3 டப்பா, 4 டப்பா, அது மாதிரி நம்ம கவுண்டிங் ஏற ஏற நம்மளோட ஸ்பீடு வந்து ஏறிட்டே போனோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி, ஸ்டார்ட். அந்த அளவுக்கு எனக்கு கேம்ல டேலண்ட் இல்ல. சரி, ட்ரை பண்றேன் நானு. நான் ஸ்டார்ட் பண்ணுமா?
4: ரெடி, ஸ்டார்ட்.
3: 1 டப்பா சார் டப்பா 2 டப்பா சார் டப்பா டப்பா 3 டப்பா சார் டப்பா டப்பா டப்பா 4 டப்பா சார் டப்பா டப்பா டப்பா டப்பா 6 டப்பா சார் டப்பா டப்பா டப்பா டப்பா 6 மார்க்
4: வாங்கியிருக்காங்க. 10 வரைக்கும் நான் வந்து எதிர்பார்த்தா நீங்க 6 முடிச்சிட்டீங்க, அதுவே அதிகம் அப்படின்னு சொல்றீங்க. சரி, எப்படி இந்த செவ்வாய்க்கிழமை வழக்கமா நீங்க வருவீங்களா சார்?
3: இல்ல இல்ல, இது வந்து அண்ணி வந்து நியூ மேரேஜ் கப்பல், உங்க அண்ணனும் அண்ணியும் அவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெளியில எங்கேயும் கூட்டிட்டு போல. சரி, எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனோம்ட்டு ரொம்ப நாளா ஹெல்ப் பண்ணணும்னா எல்லாரும் என்ன பீச் பார்க் தானே கூட்டிட்டு போவாங்க, நாங்க டிஃப்ரெண்டா கூட்டிட்டு போறோம் சொல்லிட்டு சும்மா ஒரு இதுக்காக கூட்டிட்டு வந்தோம். கடைசியில் அவங்களே சொல்றாங்க, இங்க நிறைய பேர் நான் பாக்குறேன், எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க எங்க அண்ணி வந்து ஒரு ஷை டைப் அவங்க, அதனால இந்த மாதிரி ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்து காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு
4: வந்தோம். கூப்பிட்டு வந்து வாங்க, நம்ம பாண்டிச்சேரி இல்லாம தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாரும் மீட் பண்ற ஒரு சந்தைக்கு கூப்பிட்டு வந்து எல்லாரையும் மீட் பண்ண வச்சுட்டீங்க.
3: ஆக்சுவலா நாங்க வந்து பாண்டியில தான் இருக்கோம். பாண்டின்னு எடுத்துன்னா நிறைய இடம் இருக்கு, ஆனா நிறைய பேருக்கு தெரிஞ்சது வந்து பாண்டியில இந்த பீச் பார்க் மட்டும்தான் தெரியுது, மத்தபடி வேற எதுவும் தெரிய மாட்டேது. அதை தாண்டியும் நிறைய பிளேசஸ் எல்லாம் இருக்குது, இந்த மாதிரி ஷாப்ஸ் அந்த மாதிரி எல்லாம் மார்க்கெட் எல்லாம்

0: இருக்கு. இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கினாங்கன்னா நாளைக்கு அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு வாங்கின போனா கூட வந்து தெரிஞ்சுப்பாங்க. பீச் பார்க் யாரு வேணா சொல்லுவாங்கல்ல. அதனால
1: என்ன ஒரு பொறுப்பான பொண்ணா இருக்காங்க, ஆனா பார்த்தா தெரியலங்க இவ்வளவு பொறுப்பான பொண்ணா இருக்காங்க. பேசக்குள்ளேயே சூப்பரா பேசுறீங்க. உங்க பேரு மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லு.
0: என்னோட பேர் ரோஸ்மின், நான் கண்டென்ட் ரைட்டரா இருக்கேன். என்னோட ஊர் வந்து பாண்டி கிட்ட.
1: சூப்பர் சூப்பரா பேசுறாங்க நேருக்கு. தொடர்ந்து நினைச்சிருங்க FM Rainbow 102.8 இது நம்மை சுற்று.
2: Yo mama, you know how me nerky said the dance floor, baby.

0: மதுரைப்பட்டு பகுதியிலேருந்து போயிட்டு இருக்கு. ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா யார் தெரிஞ்சுக்கிறாங்க பேசலாம் அப்படின்னு பாக்கலாம். ஹலோ,
1: மீண்டும் நம்முடைய அமைச்சுக்கு யோசிக்கலாக வந்தாச்சு. எஸ், நம்ம மதுரை பக்கத்துல வந்து பேசிட்டு இருக்கோம். இப்ப இன்னொரு நேரம் அவங்களுக்கு நம்ம வந்து பேச போறோம். வணக்கம். மூணு வருஷமா
2: இதோட சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு பாட்டு தொடர்ந்து இது நம்ம கூட்டு

0: உணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க நம்மை சுற்றி நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்மை சுற்றி நிகழ்ச்சி

0: முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டுருங்க நம்மை சுற்று நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்மை சுற்று நிகழ்ச்சி மதகடிப்பட்ட பகுதியிலேருந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியின் நிறைவு தன்னத்தில் கிட்டத்தட்ட வந்துட்டோம், டைம் போனதே தெரியல. நிகழ்ச்சியின் நிறைவு தன்னத்தில் என்ன சொல்றாங்க ரத்னா அண்ட் புவனேஷ் கேட்கலாம்.
2: கிட்டத்தட்ட நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு அருள் வந்து சொல்றாரு. நேரம் போனதே உண்மையிலே தெரியவே இல்லைங்க, அப்படி இருக்கு. சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம புதுச்சேரி மடகடிப்பட்டு ஒரு திருவிழா கோலமா தான் காட்சி அளிக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு தீபாவளி பொங்கல் சோ இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு போறோம் அப்படின்னா எப்படி வந்து ஜே ஜேன் மக்கள் கூட்டம் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்க தாங்க இன்னைக்கு நம்ம மதகடிப்பட்டு செவ்வாய்க்கிழமை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். சோ மத்த நாள் எப்படி இருக்கும் தெரியல, ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. எப்படி இருக்கு புவனேஷ், இங்க மதகடிப்பட்டு?
3: இங்க வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு கூட்டம் அப்படி அலமோதிட்டு இருக்கோம் அப்படின்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்பவே ஜாலியா போச்சு ஆக்சுவலி. எனக்கு
2: கலகலப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. மக்கள் வந்து அவங்கவுங்க வேலையை பாத்துக்கிட்டு என்ன என்ன என்ன என்னன்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. சோ சும்மானாச்சு வந்துட்டு பாக்குறவங்களும் இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போ நடந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா நமக்கு திருபுவனையும் வந்துருது. திருபுவனையும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பரபரப்பான ஏரியாவும் இருக்கு. சோ இங்க அவுட்டர் பாண்டிச்சேர்ல இருந்து உள்ளடங்குன ஒரு பகுதியா இருந்தாலும் இந்த லைன் அப்படியே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பரபரப்பான ஒரு பகுதியா தான் இருக்கு. நான் நினைக்கிறேன் மக்கள் எல்லாம் இங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ இங்க இருந்து கொஞ்சம் தூரம்

0: போனோம் அப்படின்னா வளவனூர், அதுக்கப்புறம் நம்ம விழுப்புரத்தை வந்து ரீச் ஆயிடலாம். சோ அவ்வளவு தூரத்துல அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம வந்து இருந்துட்டு இருக்கோம். சோ இங்க இருந்து நம்ம வந்து பாண்டி பீச்சுக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் தூரம் ஆகும். ஆனா வந்து அவங்க வந்து அதிகமா விரும்புறது இங்க வந்து சந்தை. சோ இந்த மாதிரியான பிளேஸ் தான் இங்க இருக்கிற மக்கள் வந்து அதிக அளவு விரும்புறாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ புவனேஷ், நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு.
1: நிகழ்ச்சியோட நிறைவு தனத்துக்கு வந்தாச்சு. எப்படி வந்து டைம் போனதே தெரியலன்னு டெய்லி சொல்லிட்டு இருக்கோம், ஆனாலும் இன்னைக்கும் டக்குன்னு போயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கு இந்த ஊருக்கு.
0: மக்களே, மீண்டும் ஒரு இனிமையான தருணத்தில் இசையோடு உங்களை சந்திக்கும் வரை சீதன் பாய் ஃபிலிம் ரத்னா
1: ஆர்ஜே புவனேஷ்.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு படையினர் ஆராய்ச்சி அபிவிருத்தி மற்றும் புதுமையாக்க முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அனைத்து பிரிவு மக்களுக்கும் அதிகாரம் அளிப்பதே அரசின் நிர்வாக அணுகுமுறை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி குறித்த சர்வதேச செலாவணி நிதியத்தின் 6.4

0: சதவீத கணிப்பு 7% உயர்த்தப்பட்டுள்ளது. தனிநபர்கள் வர்த்தகர்களுக்கு பணம் வழங்கும் யுபிஐ பரிவர்த்தனைகள் மீது எம்டிஆர் கட்டணம் விதிக்கும் நடைமுறைகள் தீபாவளிக்கு பின்னர் அமலாக உள்ளன. இனி விரிவான செய்திகள். தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் 66வது குழுவாக பயிற்சி பெறும் அதிகாரிகள் கல்லூரி பயிற்றுநர்களுடன் இணைந்து இன்று புதுடில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்தனர். இன்றைய சூழலில் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வழக்கமான ராணுவ பலம் மட்டுமே போதாது என்றும் நவீன போர் முறைகளில் சைபர் பாதுகாப்பு, விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் உயிரி தொழில்நுட்பங்களுக்கு பங்கு அதிகரித்து வருவதால் சிக்கலான புதிய சவால்களை திறம்பட்ட முறையில் சந்திக்க தேவையான தொலைநோக்கு மற்றும் தயார் நிலையை வலுப்படுத்திக் கொள்ளுதல் அவசியம் என்றும் குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு படையினர் ஆராய்ச்சி, அபிவிருத்தி மற்றும் புதுமையாக்க முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்றும் அவர் கூறினார். தேசிய பாதுகாப்பில் மட்டுமின்றி நாட்டின் பொருளாதார செயல்பாடுகளிலும் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு அதிகரித்து வருவதை குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டினார். தேசிய பாதுகாப்பு தொடர்பான முக்கிய பிரச்சினைகளில் உடனுக்குடன் விரைந்து முடிவெடுக்கும் திறன்களை பாதுகாப்பு படையினர் வளர்த்து கொள்ள வேண்டுமென்றும் அவர் குறிப்பிட்டார். அரசின் நிர்வாக அணுகுமுறை மற்றும் பணி கலாச்சாரத்தில் அனைத்து பிரிவினருக்கும் அதிகாரம் அளிப்பதே அரசின் அதிகாரம் என்ற கொள்கைக்கு முக்கிய இடம் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இக்கொள்கையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதில் டிஜிட்டல் வசதி போன்ற புதிய சீர்திருத்தங்களுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக அவர் இன்று புதுடில்லியில் புதிய பொருளாதாரம் குறித்த புளூம்பெர்க் பேரவை மாநாட்டில் பேசுகையில் கூறினார். பிரதமரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: நடப்பு 21ஆம் நூற்றாண்டில் டேட்டா, தொழில்நுட்பம் மற்றும் புதுமையாக்க முயற்சிகள் அதிகாரத்தின் முக்கிய ஆதாரங்களாகவே மாறியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். இத்தகைய புதிய வசதிகளில் இந்தியாவின் திறன்களை மேம்படுத்துவதால் இந்தியாவிற்கு மட்டுமின்றி இதர நாடுகளுக்கும் பயன் கிடைப்பதை உறுதிப்படுத்துவதே அரசின் நோக்கம் என்று அவர் தெரிவித்தார். அனைவருக்குமான வாய்ப்புகள், அனைவருக்குமான வளர்ச்சி என்பதே இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு அடிப்படை என்று பிரதமர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டு இருப்பதையும் இந்தியாவில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2.5 லட்சம் தாண்டி அதிகரித்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதில் சுமார் 50% ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் சிறு நகரங்களில் இருந்து செயல்பட்டு வருவதாகவும், 45% ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் குறைந்தபட்சம் 1 பெண் இயக்குநரின் கீழ் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
0: நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி குறித்த சர்வதேச செலாவணி நிதியத்தின் 6.4% கணிப்பு 7% உயர்த்தப்பட்டுள்ளது. இவ்வாண்டு இதுவரையிலான இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் வலுவான உள்நாட்டு தேவைகள் மற்றும் சேவை செயல்பாடுகளால் எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிக உத்வேகம் காணப்படுவதன் அடிப்படையில் முழு ஆண்டிற்கான கணிப்பு இவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளதாக உலக பொருளாதாரம் குறித்த சர்வதேச செலாவணி நிதியத்தின் கண்ணோட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் உள்நாட்டு சந்தை தொடர்ச்சியாக வலுவடைந்து வருவதும் அமைப்பு ரீதியிலான சீர்திருத்தங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதும் வளர்ச்சி வேகம் அதிகரிக்க சாதகமான சூழல் ஒன்றை ஏற்படுத்தியிருப்பதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறித்த ரிசர்வ் வங்கியின் கணிப்பு அண்மையில் 7.1% உயர்த்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று புதுடில்லியில் செக் குடியரசின் துணை பிரதமரும் தொழில் வர்த்தக அமைச்சருமான திரு கரேல் ஹவுலி செக்கை சந்தித்து பேசினார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்தும் வகையில் கூட்டு பாதுகாப்பு குழுவின் மூலம் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்ள இரு நாடுகளும் இணங்கியிருப்பதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள திரு ஹவுலி செக் பெங்களூரு மற்றும் மும்பையில் பல்வேறு தொழில் வர்த்தக அமைப்புகளின் பிரதிநிதிகளையும் சந்திக்க இருக்கிறார். கனடா நாட்டின் வெளியுறவு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்த் இன்று முதல் இந்தியாவில் 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். அவர் இப்பயணத்தின் போது வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசுகிறார். நாளை மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி உள்ளிட்டவர்களையும் அவர் சந்திக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. தனிநபர்கள் யுபிஐ மூலம் வர்த்தகர்களுக்கு பணம் வழங்கும் பரிவர்த்தனைகள் மீது எம்டிஆர் கட்டணம் விதிக்கும் நடைமுறைகள் தீபாவளிக்கு பின்னர் அமலாக உள்ளது.

0: என பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு யுபிஐ மற்றும் இதர சேவைகளுக்கான வழிகாட்டுதல் குழு இன்று இவ்வாறு முடிவு செய்திருப்பதாக தேசிய பண பட்டுவாடா கழகம் சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளது. வர்த்தகர்களுக்கு தனிநபர்கள் 2000 ரூபாய்க்கு மேல் பணம் செலுத்தினால் மட்டுமே எம்டிஆர் கட்டணம் பொருந்தும் என்றும், தனிநபர்கள் இதர தனிநபர்களுக்கு எவ்வளவு பணம் செலுத்தினாலும் கட்டணம் இல்லாத நிலை தொடரும் என்பதால் 96% யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு எந்த பாதிப்பும் இராது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிநபர்களிடமிருந்து யுபிஐ QR கோட் மூலம் மாதம் 1 லட்சம் ரூபாய் வரை பணம் பெறும் சிறு வணிகர்கள் மற்றும் தெருவோர வியாபாரிகளுக்கு எம்டிஆர் கட்டணம் பொருந்தாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டுக்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. 2025 ஆண்டின் வக்ஃப் சீர்திருத்தங்களால் அரசு நிலம் வக்ஃப் சொத்துக்களாக மாற்றப்படுவதை கட்டுப்படுத்த முடிந்திருப்பது குறித்து இன்று சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
1: வக்ஃப் சட்டத்தின் 40வது பிரிவு வக்ஃப் வாரியம் நினைத்தால் எந்த ஒரு சொத்தையும் வக்ஃப் சொத்தாக தானாகவே அறிவித்துக் கொள்வதை அனுமதித்து வந்தது. இதன் காரணமாக நாட்டில் 2.07 லட்சமாக இருந்த வக்ஃப் சொத்துக்களின் எண்ணிக்கை 2013 ஆண்டில் 8.72 லட்சமாக அதிகரித்திருந்தன. அரசுக்கு சொந்தமான 5973 சொத்துக்களும் இதில் அடங்கும். 2025 ஆண்டு நிறைவேற்றப்பட்ட உமித் சட்டம் என்னும் வக்ஃப் திருத்த சட்டம் இந்த 40வது பிரிவை நீக்கியது. அரசு நிலங்கள் மீதான வக்ஃப் வாரியத்தில் எந்த ஒரு உரிமை கோரிக்கையும் மாவட்ட ஆட்சியரை விட உயர்நிலையில் உள்ள அதிகாரி ஒருவரால் ஆராயப்பட வேண்டும் என திருத்தச் சட்டத்தில் வகை செய்யப்பட்டது. இத்தகைய விசாரணையின் முடிவுகளை ஆட்சேபித்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் வாய்ப்பும் முதல் முறையாக திறந்துவிடப்பட்டது. சட்ட மாற்றங்களுக்கு ஏற்ப சொத்து ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் வசதிகளும் கொண்டுவரப்பட்டன. வக்ஃப் வாரியத்தின் உரிமை கோரிக்கைகள் ஆதாரங்களின் அடிப்படையில் அமைய வேண்டுமே தவிர அனுமானங்களின் அடிப்படையில் அல்ல என்பதை திருத்தச் சட்டம் மூலம் அரசு உறுதிப்படுத்தியுள்ளது.
0: இன்று பேரிடர் அபாய குறைப்பு தினத்தை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இளைஞர்கள், குடிமை பாதுகாப்பு படையினர், ஆப்த மித்ரா, தன்னார்வலர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அவசரகால மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து செயல் விளக்க பயிற்சி அளிக்கப்பட்டது. மாவட்ட பேரிடர் மேலாண்மைத்துறை மேரா யோபாரத் இயக்கத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட துணை ஆட்சியர் திரு பாலு பக்கிரிசாமி தலைமையேற்றார். மாஹேயில் பந்தக்கல் PM ஸ்ரீ ஜவஹர் நவோதயா பள்ளியில் குழந்தைகள் நலக்குழுவும் சைல்டு ஹெல்ப்லைன் அமைப்பினரும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மண்டல நிர்வாக அதிகாரி திரு அங்கித்குமார் தொடக்கி வைத்தார். குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு தகவல்கள் இந்நிகழ்ச்சியின் போது எடுத்துக் கூறப்பட்டன. அடுத்த 2 நாட்களில் தென்னிந்தியாவின் தென்பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்க சாதகமான சூழல் தென்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று சென்னை, செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, நெல்லை, குமரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு படையினர் ஆராய்ச்சி, அபிவிருத்தி மற்றும் புதுமையாக்க முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அனைத்து பிரிவு மக்களுக்கும் அதிகாரம் அளிப்பதே அரசின் நிர்வாக அணுகுமுறை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி குறித்த சர்வதேச செலாவணி நிதியத்தின் 6.4% கணிப்பு 7% உயர்த்தப்பட்டுள்ளது. தனிநபர்கள், வர்த்தகர்களுக்கு பணம் வழங்கும் யுபிஐ பரிவர்த்தனைகள் மீது எம்டிஆர் கட்டணம் விதிக்கும் நடைமுறைகள் தீபாவளிக்கு பின்னர் அமலாக உள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:21 நொடிகள். நீங்கள் கேட்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் வீசும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் அனுராதா ஸ்ரீராம் பாடியது.

நேர்களே, சாய்பாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போவின் மனோரஞ்சனம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பி. சுசிலா பாடியது.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: பக்தி மனம் கமிழும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் சுதா ரகுநாதன் பாடியது.

நேரம் 6:40, 28 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ புதுவை 102.8. பக்தி மனம் கமழும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் பாம்பே ஜெயஸ்ரீ பாடியது.

0: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: நேர்களே, விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
3: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போவின் மனோரஞ்சனம் நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் சௌமியா பாடியது.

0: முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 6:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நெகிழி எஃப்எம் ரெயின்போவில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:00 முதல் 7:15 வரை, மீண்டும் 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்பதே தொலைபேசி வழி இணையர் விருப்பம். 8:05 மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல்.

இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேர்களே, 1815 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. இரவு 7:00 முதல் 7:15 வரை திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி, மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் நேர்முகம், பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானாம்பல் அவர்கள். வணிக ரீதியான சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் சாகுபடி முறை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஸ்ரீவித்யா அவர்கள் தரும் தகவல்கள். சென்னை அஞ்சல் இரவு 8:00 ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் PM கதிசக்தி துரித வளர்ச்சிக்கான துல்லிய ஒருங்கிணைப்பு சிறப்பு நேர்முகம், பங்கேற்பவர் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியின் பொருளாதாரத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் திருப்பாவை அவர்கள். நேர்முகம் காண்பவர் எல் விஜயா. தொடர்ந்து திரையிசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 முதல் 10:00 வரை சங்கீத வானிலை, 10:00 முதல் 10:35 வரை பொது சேவையில் பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. இரவு 10:35 தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை, 11:10 சிந்தனை மலர், அதனைத் தொடர்ந்து முதன்மை அலுவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:58 செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மேலும் இரவு 9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேர்களே, FM ரெயின்போ புதுவை 102.8 நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 ஏனைத்தானும் நலவை கேட்க வழங்குகிறார் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், இதில் பாகற்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த காத்துமுத்து கருணமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறைத்தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம், கை கொடுக்கும் கரங்கள் தன்னார்வலர்களின் சக்தி வழங்குபவர் டி அரவிந்தராஜா அவர்கள். 7:02 தமிழ் அமுது, தமிழ் மொழியின் சிறப்புகள் குறித்து டி கே செல்வமதி சந்திரிகா அவர்கள் தரும் உரையின் முதற் பகுதி. 7:25 விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய்ப்பாள ஸ்கிரப் டைபஸ் என்னும் உன்னி காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையும், மீண்டும் 8:30 முதல் 8:55 வரை இனிய நேரம். 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட்ஸ் எட் கோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதே, சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் குறித்து குழந்தை நல மருத்துவர் டாக்டர் பி நளினி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சி, சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். 2:20 காலத்தை வென்ற காணங்கள், பிற்பகல் 3:00 ஹலோ டாக்டர், இதய தமணிகள் அடைப்பு காரணங்களும் சிகிச்சையும் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் இருதவியல் துறையின் மூத்த ஆலோசகர் டாக்டர் பி ஸ்ரீதர் அவர்கள். மாலை 4:00 கட் கேமரா ரூலிங், 5:00 முதல் 6:10 வரை நம்மை சுற்றி நேரலையில் இணைகிறார்கள் ஆர்ஜே அன்பர்சி மற்றும் ஆர்ஜே சோனியா. 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:02 முதல் 7:15 வரையிலும், மீண்டும் 7:25 முதல் 8:00 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர், 9:30 முதல் 11:00 வரை தேன் சந்ததே வானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:00 மற்றும் 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை
7

0: பகல் 12:40 மற்றும் இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக்கும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு HIV பரவுதலை தடுக்க முடியும். கருவுற்ற தாய்மார்கள் HIV பரிசோதனை செய்து கொள்வது அவசியம்.
2: பெற்றோரிடமிருந்து குழந்தைக்கு HIV பரவுதலை தடுக்கும் திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அரசு மருத்துவமனைகளை அணுகி இலவசமாக HIV பரிசோதனை செய்து கொள்ளுங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
0: நேர்களே, 1215 கிலோஹெச் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா, 8 மணிக்கு தரம் என்னும் தாரக மந்திரம், உலக தர நிர்ணய நாள் உரை வழங்குபவர் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள், சென்னை அஞ்சல். 8:30 சக்தி உலா, ஐஸ்வர்ய மகுடதாரணி, முசிறி வெள்ளூர் ஐஸ்வர்ய மகாலட்சுமியின் தரிசனம், அமைப்பு எஸ் கோபாலகிருஷ்ணன், ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்மணி திருச்சிராப்பள்ளி. 8:45 தகவல் தளம், 9 மணிக்கு அரங்கிசை, நவராத்திரி இசை விழா, சுனில் ஆர் கார்கேயன் அவர்களின் பாட்டு கேட்கலாம், எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங், சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி, தலைப்பு எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும், நெறிப்படுத்துகிறார் சுகவணேஸ்வரி. 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம், 12:30 பன்னிசை மாலை, எஸ் ஜானகி அவர்கள் பாடியுள்ள ஆழ்வார் பாசுரங்கள், 1 மணிக்கு மகளிர் நேரம், 2:15 என்றும் இனியவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல், சுதா ரகுநாதன் அவர்கள் பாடியுள்ள சதாசிவ பிரம்மேந்திரர் கீர்த்திகள் இடம்பெறும், மாலை 4 மணிக்கு வின்னர் திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை யுவன் சங்கர் ராஜா, கதை திரைக்கதை இயக்கம் சுந்தர்சி. 5 மணிக்கு பொன்மாலை பொழுது, திருவிழா என்னும் தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம், 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு, விழுப்புரம் மாவட்டம் தாதாம்பாளையம் கிராம உழவர் ஆர் ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள், நாட்டுப்புற பாடல் பண்ணை இடம்பெறும், 9 மணிக்கு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு பொது சேவையில் பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒலிப்பதிவு, 10:35 தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 சிந்தனை மலர், அதனைத் தொடர்ந்து நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

0: தொடர்வது இரவு 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் 66வது குழுவாக பயிற்சி பெறும் அதிகாரிகள் கல்லூரி பயிற்றுநர்களுடன் இணைந்து இன்று புதுடில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்தனர். நவீன போர் முறைகளில் தொழில்நுட்பத்தின் பங்கு அதிகரித்து வருவதால் சிக்கலான புதிய சவால்களை திறம்பட்ட முறையில் சந்திக்க தேவையான தொலைநோக்கு மற்றும் தயார் நிலையை வலுப்படுத்திக் கொள்ளுதல் அவசியம் என்று குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார். அரசின் நிர்வாக அணுகுமுறை மற்றும் பணி கலாச்சாரத்தில் அனைத்து பிரிவினருக்கும் அதிகாரம் அளிப்பதே அரசின் அதிகாரம் என்ற கொள்கைக்கு முக்கிய இடம் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இக்கொள்கையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதில் டிஜிட்டல் வசதி போன்ற புதிய சீர்திருத்தங்களுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக அவர் இன்று புதுடில்லியில் புதிய பொருளாதாரம் குறித்த புளூம்பர்க் பேரவை மாநாட்டில் பேசுகையில் கூறினார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி குறித்த சர்வதேச செலாவணி நிதியத்தின் 6.4% கணிப்பு 7% உயர்த்தப்பட்டுள்ளது. இவ்வாண்டு இதுவரையிலான இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிக உத்வேகம் காணப்படுவதன் அடிப்படையில் இவ்வாறு முடிவு செய்யப்பட்டுள்ளது. தனிநபர்கள் யுபிஐ மூலம் வர்த்தகர்களுக்கு பணம் வழங்கும் பரிவர்த்தனைகள் மீது எம்டிஆர் கட்டணம் விதிக்கும் நடைமுறைகள் தீபாவளிக்கு பின்னர் அமலாக உள்ளன. யுபிஐ மற்றும் இதர சேவைகளுக்கான வழிகாட்டுதல் குழு

இவ்வாறு முடிவு செய்திருப்பதாக தேசிய பண பட்டுவாடா கழகம் தெரிவித்துள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அமைச்சர் பதவியிலிருந்தும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிலிருந்தும் ராஜினாமா செய்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பாரத மாதாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் சேவையாற்றியது தமது பாக்கியம் என்றும் இனி முழு நேர கட்சிப் பணிக்கு திரும்பப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:03 FM ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. அதாவது இன்னொரு ஆர்ஜே இருக்காங்க, அவங்களுடைய பேரை வந்து சொல்லிட்டு ஏன் பெரியும் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன்.
2: எஸ், நான் ஆர்ஜே அருள் மற்றும் ஆர்ஜே
1: காயத்ரி. ஓகே, இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதேக்கு உங்களை வருக வருக வருக அப்படின்னு வரவேற்கிறேன்.
2: மக்களே, உங்களோட விருப்ப பாடலை கேட்கக்கூடிய நேரம் தான் இது. நீங்க உங்களோட விருப்ப பாடலை கேட்கணும் அப்படின்னா நம்பர் நான் தான் சொல்லுவேன்.
3: உங்களுடைய
2: விருப்ப பாடல் என்ன பாடல்? ஃபர்ஸ்ட் நேரா வந்திருக்கீங்க.
3: எல்லா நேரங்களும்
2: சேர்ந்து கேட்டலாம். அழைப்புக்கு நன்றி சார்.
1: நன்றி. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பரம் கழிச்சு உங்களுடைய பாடல் கேட்கலாம் சார். அவர் கட் பண்ணிட்டாரு. நம்ம ஒரு விளம்பரம் கழிச்சு அவருடைய விருப்பப்பாடலை நம்ம வந்து கேட்டிடலாம்.
2: கண்டிப்பா.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
5: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
4: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேரம் 7:11:35 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி
1: மனம் விரும்புதே.
0: ஓகே, சட்டப்பட்டு நம்ம வந்து காலர் கிட்ட போயிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: முருகன், இளமாங்கலம்.
0: முருகன் சார், என்ன பாடல் நிலம் உங்களுக்கு?
1: நன்றி சார்.
2: நன்றி மேடம்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்பு துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 135 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. இந்திய கடலோர காவல்படையில் நவீன இலகுரக ஹெலிகாப்டர் CG-875 இணைக்கப்பட்டுள்ளது. பல்கேரியாவிற்கு அருகே கருங்கடல் பகுதியில் 2 கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மலேசியா சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்பு துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செக் குடியரசு துணை பிரதமர் திரு கரேல் ஹாவ்லேசிக்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் அடிப்படையில் ராணுவ தளவாடங்கள் வடிவமைக்கப்படும் என்றார். இருநாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வரலாற்று மற்றும் கலாச்சார அடிப்படையில் மேம்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உலகளாவிய அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் இந்தியாவும் செக் குடியரசும் ஒருங்கிணைந்து செயல்படும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள திரு கரேல் ஹாவ்லேசிக் பெங்களூரு மும்பை தொழில் நிறுவன தலைவர்களுடன் கலந்துரையாடவுள்ளார்.

0: வருகிறார். மத்திய இணையமைச்சர் பதவியை டாக்டர் எல் முருகன் ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில், திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் பாரத மாதாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேவையாற்றியது தம் வாழ்வின் மிகப்பெரிய கௌரவமாக கருதுவதாக கூறப்பட்டுள்ளார். 2029 ஆண்டு மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அடிமட்ட அளவில் களப்பணியாற்றவும் கட்சி தொண்டர்களுடன் இணைந்து செயல்படவும் தமிழகத்தில் பிஜேபியை வலுப்படுத்துவதற்கும் முழு நேரமாக ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலில் தேசம், அடுத்ததாக கட்சி, இறுதியாகவே சுயநலம் என்று தாம் கருதுவதாகவும் தமது பதவி விலகல் கடிதத்தில் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டிருக்கிறார். ரயில்வே கடந்த மாதத்தில் 135 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மாதத்தில் சரக்குகளை கையாள்வதில் 6.14% வளர்ச்சியடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உணவு தானியம் கையாள்வதில் 25% வளர்ச்சியும், நிலக்கரி சரக்கு போக்குவரத்தில் 9% வளர்ச்சியும், சரக்கு பெட்டகம் கொண்டு செல்வதில் 10% வளர்ச்சியும் அடைந்துள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்திய கடலோர காவல்படையில் நவீன இலகுரக ஹெலிகாப்டர் CG-87 இணைக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரியில் இன்று நடைபெற்ற விழாவில் இந்த ஹெலிகாப்டர் இணைக்கப்பட்டது. மேற்கு கடலோரப் பகுதியில் இந்திய கடலோர காவல்படையின் திறனை மேம்படுத்தும் பணியில் இந்த ALH-MK3 ரக ஹெலிகாப்டர் பயனுள்ளதாக அமையும். இந்த நவீன ஹெலிகாப்டரில் ரேடார், இயந்திர துப்பாக்கிகள் பொருத்தப்பட்டுள்ளன. மகாராஷ்டிரா உள்ளிட்ட நாட்டின் மேற்கு பகுதியில் கடல்சார் பாதுகாப்புக்கு இது வழிவகை செய்யும். கடலோர காவல்படையின் ரத்னகிரி 831 ஸ்குவாட்ரனில் மேலும் 4 ALH-MK3 ரக ஹெலிகாப்டர்கள் இணைக்கப்பட உள்ளன. 2000 ரூபாய்க்கு மேலான யுபிஐ வணிக பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் செலுத்தும் முறை தீபாவளிக்கு பிறகு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய பண பரிவர்த்தனை ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த ஆணையம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என கூறியுள்ளது. தனிநபர் மற்றொரு நபருக்கு மேற்கொள்ளும் யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு எந்த கட்டணமும் செலுத்தப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகள் உட்பட சிறு வியாபாரிகள் மாதத்தில் 1 லட்சம் ரூபாய் வரை கட்டணம் இல்லாமல் யுபிஐ பரிவர்த்தனை செய்யலாம் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் வரைவு வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான கடைசி தேதி வரும் 26 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்த மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், தேர்தல் ஆணையம் இதற்கான கடைசி தேதியை நீட்டித்ததாக கூறியிருக்கிறார். இந்த புகார்கள் மீது வரும் நவம்பர் 10 வரை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் நவம்பர் 16 வெளியிடப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். அனைத்து வாக்காளர்களும் வரைவு வாக்காளர் பட்டியலை பார்வையிட்டு திருத்தங்கள் இருப்பின் தேர்தல் ஆணையத்தை அணுக வேண்டும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில்.
2: சரக்கு மற்றும் சேவை வரி கடந்த 2017 July 1 அமல்படுத்தப்பட்டது. நாட்டின் வரி சீர்திருத்தத்தில் இது முக்கிய மைல்கல்லாகும். மத்திய மற்றும் மாநில அரசுகளின் வரிகளை ஒருங்கிணைத்து கொண்டுவரப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி மூலம் ஒரே நாடு ஒரே வரி என்ற இலக்கு எட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டில் ஒருங்கிணைந்த வரி நெறிமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சிலின் பரிந்துரைகள் வரி செலுத்துபவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும். கடந்த ஆண்டு வரை 5%, 12%, 18%, 20%

0: 8% ஆகிய 4% இருந்த சரக்கு மற்றும் சேவை வரி தற்போது 5% மற்றும் 18% என்ற 2% மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற புளும்பர்க் பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி சரக்கு மற்றும் சேவை வரி மூலம் நாட்டின் வரி வசூல் எளிதாக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற 58வது சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான வழக்குகளை பதிவு செய்வதற்கான உச்சவரம்பை 5 கோடி ரூபாயாக உயர்த்துவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 9 ஆண்டுகளில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வை மூலம் பொருளாதார வளர்ச்சியடைய பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
1: பல்கேரியாவிற்கு அருகே கருங்கடல் பகுதியில் 2 கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் 15 மாலுமிகள் பயணித்ததாக பல்கேரிய பிரதமர் ருமேன் ராதேவ் தெரிவித்துள்ளார். இதில் 5 பேர் காயமடைந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த தாக்குதலில் 1 கப்பல் நீரில் மூழ்கியதாக அவர் கூறியிருக்கிறார். ரஷ்ய தூதரை அழைத்து இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கப் போவதாக பல்கேரியா கூறியுள்ளது. மேலும் இத்தகைய தாக்குதலை தடுக்க நேட்டோ படையின் உதவியை கேட்கப் போவதாகவும் பல்கேரியா கூறியிருக்கிறது. இந்த ட்ரோன் தாக்குதல் குறித்து ரஷ்யா எந்த தகவலும் வெளியிட பாகிஸ்தானில் மனித உரிமை மீறல்கள் நடைபெறுவதாக கூறி பலூச் தேசிய இயக்கம் ஜெர்மனி நாட்டின் ஹானோவரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. பலுஜிஸ்தான் மாகாணத்தில் ராணுவ படையினர் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்தில் பயணியர் ரயில் விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 40க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். மலேசிய சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஷர் சவீர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15 21-18 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரர் பாரத் ராகவை வென்றார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் கடந்த மாதத்திற்கான சிறந்த கிரிக்கெட் வீரராக இந்திய அணித்தலைவர் சுப்மன் கில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் தொடரில் சிறப்பாக விளையாடி ரன் குவித்த சுப்மன் கில் 5வது முறையாக சிறந்த வீரராக அறிவிக்கப்பட்டுள்ளார். சிறந்த மகளிர் கிரிக்கெட் வீராங்கனையாக இந்திய அணியின் ஷஃபாலி வர்மா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆசிய விளையாட்டு கிரிக்கெட் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று இந்தியாவின் சார்பில் சிறப்பாக விளையாடிய ஷஃபாலி வர்மா சிறந்த வீராங்கனையாக அறிவிக்கப்பட்டுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்துக்கு எதிரான 3வது நாள் ஆட்ட நேர இறுதியில் ராஜஸ்தான் 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 81 ரன் எடுத்துள்ளது. ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் 274 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ராஜஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 363 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்புத் துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 135 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. இந்திய கடலோர காவல்படையில் நவீன இலகு ரக ஹெலிகாப்டர் CG-875 இணைக்கப்பட்டுள்ளது. பல்கேரியாவிற்கு அருகே கருங்கடல் பகுதியில் 2 கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மலேசியா சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும்.
1: நேரம் 7:25 எஃப்எம் ரெயின்போவின்
2: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நம்ம பேசிட்டு இருக்கோம். நேர்கள் வந்து உங்களோட விருப்பாடலை கேட்கணும் அப்படின்னா
1: 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள்ல நீங்க கால் பண்ணலாம்.
2: ஓகே, இணைப்புல வந்திருக்கக்கூடிய அடுத்த அழைப்பாளர் இருப்பி இல்லமா?
1: அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பரம் போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம போலாமா?
2: ஓகே ரைட்.
1: ஓகே,
3: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ₹78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக ₹30,000 என 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
4: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
3: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
1: ஓகே, மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்த அழைப்பாளர் யார் எங்கிருந்து கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
5: வானலையில் தேனலையை மாற்றிக் கொண்டிருக்கும் இரட்டை புல்லாங்குழல்கள் உங்கள் இருவருக்கும் வணக்கம் சொல்லுங்க.

0: வந்து திருவண்ணாமலை தட்சிணாமூர்த்தி.
1: தட்சிணாமூர்த்தி சாரால தான் இதெல்லாம் முடியும். சொல்லுங்க சார், நல்லா இருக்கு?
2: நல்லா இருக்கு, கவிதை நல்லா இருக்கு.
0: மீரா படத்துல இருந்து ஓ பத்ரின்னு ஒரு பாடம் சார், இதை கேட்கும் போது பட்டாம்பூச்சி பத்தி எனக்கும் ஒரு கற்பனை வந்தது சார்.
1: தட்டி விடுங்கள்.
0: மலர்களின் வெண்சாமரம், நீ மகிழ்ச்சியின் காதல் வரம், விழிகளில் எண்ணம் கூட்டி விரல்களில் வண்ணம் தீட்டும் உலகழகின் உயிர் ஓவியம், வானவில்லின் பரவசம், நீ வர்ணஜால அவரசம், இந்தை கவனம் சித்திரப்பு, நீ சிறகடிக்கும் மத்தாப்பு, அந்தரத்து நந்தவனம், அழகு சித்திரத்து சீதனம், குழந்தைகளின் புதுகலம், நீ மழலையரின் மகிழ்ச்சினம், உன் செல்ல சிறகடிப்பில் என் இதயம் பறக்கும், நீ மெல்ல பறந்துவிட்டால் என் உள்ளம் பரிதவிக்கும்.
1: சூப்பர் சார், ரொம்ப அருமையா இருந்துச்சு, ரொம்ப நன்றி சார்.
2: பரிதவிக்கும் அதுல அழகா சொன்னீங்க
1: நீங்க. நன்றி
2: சார். உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
0: நன்றி
2: நன்றி.

0: நேர்லே ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: HIV பாதிப்புக்கு உள்ளானவர்களை ஒதுக்காதீர். HIV பாதிப்புக்கு உள்ளானவர்களுடன் பழகுவதால், சேர்ந்து சாப்பிடுவதால், சேர்ந்து வேலை செய்வதால், ஒரே கழிவறையை பயன்படுத்துவதால் HIV பரவாது.
1: HIV ஆல் பாதிக்கப்பட்டவரும் நம்மில் ஒருவர் தான் என்று அன்பு காட்டுவோம், ஆறுதலாயிருப்போம். மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.

0: நேரம் 7:33 நிமிடம் 20 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவின்
1: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில்
0: அது அப்படியே ஒரு சிரிப்பா வந்து சொல்றீங்க,
1: அதாவது மகிழ்ச்சியான தருணம்ல எல்லாருக்கும் பாட்டு கொடுக்கறது நிகழ்ச்சியில வந்திருக்கூடிய நேயர். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் ஊரில் இருந்து
1: கங்காதரன் சார். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: நன்றி.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நானே
1: சொல்லிட்டேன். அடுத்து அழைப்புல வந்திருக்கூடிய நேயர், ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் ராஜா அவர்களுக்கு மாலை வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: எம் அபு சாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
1: சொல்லுங்க சார், எந்த படத்துல இருந்து என்ன பாடல் உங்களுக்காக?
2: படம் கடல் மீன்கள், பாடல் தாலாட்டுதே பிகே ஜெயச்சந்திரன் அண்ட் எஸ் ஜானகி பாடிய பாடல் சார்.
0: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஏன் இந்த பாடல் வந்து விருப்ப பாடலா கேக்குறீங்க?
2: இது 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த படம் மேடம் சார். இது நல்லா இருக்கு சார், பாடல் காட்சியில எல்லா பாடல்களும் அருமையா இருக்கு மேடம் சார்.
1: மேடம் சார் ரெண்டு பேரும் சேர்த்து சொல்லிட்டாரு.
2: இருவருமே திருச்சி சொல்லக்கூடாது சார். ஆனா சார் நீங்க கோச்சிக்கீங்க சார்.
1: இல்ல இல்ல,
0: ஆக்சுவலா கோச்சிக்கல, நீங்க சேர்த்து சொல்றீங்களா,
1: அதான் ஒரு மகிழ்ச்சியாவும் இருக்கு.
0: ஆமா,
1: ஓகே சார், அழைப்புக்கு நன்றி.
2: இருவருக்கும் மிக்க நன்றி.
0: நன்றி சார், நன்றி.

0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்கநகை மாளிகை.
2: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1 கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க.
0: நேர்களே, விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: 1, 2, 5, 10 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
0: எஃப்எம் ரெயின்போவின் மனம் விரும்புதே நிகழ்ச்சியை திருப்பியும் வந்தாச்சு. பாடல் கேட்டுட்டு அடுத்ததா யார்கிட்ட பேசலாம்?
3: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் சார். வணக்கம் மேம்.
0: வணக்கம்.
4: வீரமணி பேசுறேன்
3: மேம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் சார்.
3: உங்களுக்கு எந்த பாடல் வேணும்? ரெண்டு பேரும் நல்லா இருக்கும் சார்.
0: சூப்பரா இருக்கும்.
4: வைகாசி பிறந்தாச்சு படத்துல இந்த சின்ன பொண்ணு தான்.
3: இப்ப பொட்டாசி மாசம் எல்லாம் போயிட்டு இருக்கு.
4: இருந்தாலும்
3: அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
4: போயிட்டு வருமே.
3: ஓகே, வைகாசி மாசத்துக்கு போறோம்.
0: நன்றி
3: சார். கேட்டலாம், அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேக்கலாம். நன்றி சார்.
0: நன்றி.

0: என்றென்றும் கைராசி காலம் காலமாய். உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம். நேர்களே, விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
0: விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
1: நேரம் 7:52. எஃப்எம் ரெயின்போவின்
2: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சி வந்திருக்கிற அடுத்த அழைப்பாளர்,
1: ஹலோ, வணக்கம்.
3: எங்கள் இருவருக்கும் முந்திர வணக்கம்.
2: வணக்கம் சார், யாரு இங்கிருந்து பேசுறீங்க?
3: கலையரசு நல்லாப்பாளையம்.
2: சொல்லுங்க சார், இந்த படத்துல என்ன பாடல் உங்களுக்காக?
3: முன்னிரவு நேர நாட்டியாஞ்சலி. தலைவனை காணாது தலைவனை காணாது தலையனை தேடாது தேர் கொண்டு சென்றவன் யார் என சொல்வாயோ, தோழி என அறியாது வரும் இவன் எனக்குள் வருவனோ.
2: ஓகே சார், எனக்குள் ஒருவன் திரைப்படத்தில்

0: பாடல் கேக்குறேன் அப்படின்றத மறைமுகமா சொல்றீங்க. நன்றி சார். ஓகே
1: ஓகே சார், உங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு. எனக்குள் ஒருவன் திரைப்படத்தில இருந்து கால் பண்ணதுக்கு நன்றி. நன்றி.
2: கஜம் கஜம் கஜம் கஜம்

0: நெல்லை விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய்வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 7:57 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம்.
2: எஸ், நிகழ்ச்சி நிறைவு செய்ய போற நேயர். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார். சிதம்பரம் இன்ப கண்ணன் பேசுறேங்க.
2: சொல்லுங்க
1: கண்ணன் சார்.
3: படம் வந்து கச்சேரி ஆரம்பம், பாடல் வந்து அழகுன்னு வருங்க. இந்த 2 நிமிஷம் பாட்டு எனக்காக கொடுத்துருங்க டைம்.
2: சோ அழகா கேட்டீங்க, அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. அழைப்புக்கு நன்றி சார்.
3: நன்றி சார். நன்றி
1: நன்றி சார். நன்றி நன்றி. ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட

0: தொடர்வது இரவு 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. அரசின் நிர்வாக அணுகுமுறை மற்றும் பணி கலாச்சாரத்தில் அனைத்து பிரிவினருக்கும் அதிகாரம் அளிப்பதே அரசின் அதிகாரம் என்ற கொள்கைக்கு முக்கிய இடம் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இக்கொள்கையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதில் டிஜிட்டல் வசதி போன்ற புதிய சீர்திருத்தங்களுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக அவர் இன்று புதுடில்லியில் புதிய பொருளாதாரம் குறித்த புளூம்பர்க் பேரவை மாநாட்டில் பேசுகையில் கூறினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இம்மாநாட்டில் பேசுகையில் நீண்டகால மூலதன ஆதாயம் மீதான வரியை நீக்குவது குறித்த கருத்துக்களை அடுத்த பட்ஜெட்டிற்கான ஆலோசனைகளின் போது கேட்டறிய தாம் தயாராகவே உள்ளதாக தெரிவித்தார். சுயசார்பு நாடாக இந்தியாவை மேம்படுத்த போதைப் பழக்கம் இல்லாத ஆரோக்கியமான இளைஞர்கள் அவசியம் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். இன்று புதுடில்லியில் போதைப் பழக்கத்தை தவிர்ப்பது குறித்த யுவ சம்வாத் இளையோர் விவாத நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் இவ்வாறு வலியுறுத்தினார். தனிநபர்கள் யுபிஐ மூலம் வர்த்தகர்களுக்கு பணம் வழங்கும் பரிவர்த்தனைகள் மீது எம்டிஆர் கட்டணம் விதிக்கும் நடைமுறைகள் தீபாவளிக்கு பின்னர் அமலாக உள்ளன. யுபிஐ மற்றும் இதர சேவைகளுக்கான வழிகாட்டுதல் குழு இன்று இவ்வாறு முடிவு செய்திருப்பதாக தேசிய பண பட்டுவாடா கழகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் தீபாவளி திருநாளை முன்னிட்டு 3 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 700 ரூபாய் மதிப்பில் மளிகை தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாக குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சிவக்கொழுந்து அறிவித்துள்ளார். 2 லிட்டர் சமையல் எண்ணெய், 2 கிலோ சர்க்கரை, 1 கிலோ கடலை பருப்பு, 1/2 கிலோ ரவை, 1/2 கிலோ மைதா உள்ளிட்ட பொருட்கள் இதில் அடங்கும் என அவர் தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அமைச்சர் பதவியிலிருந்தும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிலிருந்தும் ராஜினாமா செய்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பாரத மாதாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் சேவை ஆற்றியது தமது பாக்கியம் என்றும் இனி முழு நேர கட்சிப் பணிக்கு திரும்பப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 93.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
2: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
1: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
1: உடனே நானும் டியூன் பண்ணி

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். வெஸ்டர்ன் மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல்.

குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு அ பிராண்ட் நியூ எபிசோட் ஆஃப் யோர் ஃபேவரட் வெஸ்டர்ன் மியூசிக் ஷோ. திஸ் இஸ் மியூசிக் பை த பே, ஓன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இன் சென்னை, 102.8 இன் பாண்டிச்சேரி அண்ட் 103 எஃப்எம் in Coimbatore. This is a request show, so you guys can make requests of your favorite tracks. There are two ways to get in touch with me. One of the ways is to find us on our Facebook page, which is Chennai FM Rainbow 101.4, and just pick up my post on the page and leave your comments, track requests as comments. Alternatively, you could get in touch with one of these two numbers, 044-298-60038 or 295-20554. Kicking off this dinner time show with Marvin Gaye, this is Charlie Puth featuring Meghan Trainor.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி இரவின் தனிமையை இனிமையாக வரும். இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததை வானம். நிகழ்ச்சியில் நான் காயத்ரி. நிகழ்ச்சியின் முதல் பாடல் கே ஜே ஏசுதாஸ் குரல்ல ரெட்டை வால் குருவி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:21. மேடையை போல் நமது வாழ்க்கை இல்லை, நாடகமானதும் விலகி செல்ல. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்ல

தேஞ்சு நினைவானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தமும் சிந்தி வரும் பொங்கும் அமுதம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியின் குரல்ல கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களே, ராம் தகநகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: எஃப்எம் ரெயின்போவின் தேன் சந்ததை வானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மலேசியா வாசுதேவன் மற்றும் பி. சுஷிலா குரல்ல தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
0: தென்மொழி நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்கலாம். கே ஜே யேசுதாஸ் குரல்ல பாசப்பறவைகள் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: தேன்சந்தேபானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கே ஜே ஏசுதாஸ் மற்றும் மஞ்சுளா குரல்கல்ல நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம், நினைவுகள் மனதில் ஓரத்தில் மறைந்திருக்கும் நினைவுகளுக்காக தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்ல

மழை காத்து வீசுற போது மல்லிகை பூ பாடாதா, மழை மேகம் கூடுற போது வண்ண மயில் ஆடாதா. தேஞ்சந்த தெய்வானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கே எஸ் சித்ரா குரல்ல

0: வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நினையும் முகில் எடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடை பழகும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பயணங்கள் முடிவதிலே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல.
1: இளைய நிலா பொழிகிறதே

வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் மானுடன் என் காதலியே. வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் மானுடன் என் காதலியே நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கே ஜே யேசுதாஸ் குரல்ல பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:30. எஃப் எம் ரெயின்போவின் தேன் சந்ததி வானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மந்திரங்கள் காதில் சொல்லும், இந்திரனின் ஜாலமோ சந்திரர்கள் சூரியர்கள் போவதென்ன மாயமோ. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மனு மற்றும் கே சித்ரா குரல்ல ராஜாதிராஜா திரைப்படத்திலிருந்து.

காதல் கொண்டேன், கனவினை வளர்த்தேன், கண்மணி உன்னை நான் கருத்தினில் நிறைத்தேன். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கே ஜே ஏசுதாஸ் குரல்ல மூன்றாம் பிறை திரைப்படத்திலிருந்து.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 10:30. முதல் எழுத்து தாய்மொழியில், தலையெழுத்து யார் மொழியில், என் வாழ்க்கை வான்வெளியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வெள்ளை புறா ஒன்று என ஆரம்பிக்கும். புதுக்கவிதை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் 10:34 35 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவின் தேன் சதுதேவானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆலங்குடி மேலே கிளி தேன் கனிகளை தேடுகிறது. ஆசை கோயில் பாஷை இன்றி ராகம் என்ன பாடுது. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கே ஜே யேசுதாஸ் குரல்ல முள்ளு மலரும் திரைப்படத்திலிருந்து.

மேலும் 10:39:28 எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்ததை வானும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நித்தம் நித்தம் உன் நினைப்பு நெஞ்சுக்குழி காயுது மாடு இரண்டு பாதை ரெண்டு வண்டி எங்கே சேரும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஜெயச்சந்திரன் மற்றும் ஜானகி குரல்ல கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:44 20 நொடிகள். தேன் சந்ததைவானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல், மன்னன் உன்னை இந்த நெஞ்சில் வைத்தேன், என்றும் உன் அன்பை இந்த கண்ணில் வைப்பேன். நிஜித் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பி. சுஷீலா குரல்ல, பிரியா திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்ததேவானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல், நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை, ஒன்றுதான் எண்ணம் என்றால் உறவுதான் ராகமே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்ல தம்பிக்கு என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:54. எஃப்எம் ரெயின்போவின் தேஞ்சதைவானம் நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல், திருமுகம் வந்து பழகுமோ, அறிமுகம் செய்து விலகுமோ, விழிகள்

கடிய துளிகள் வடியுமோ, அது சுடுவதை தாங்க முடியுமோ? கனவினில் எந்த உயிர் உறவாகி விடுகையில் இன்று அழுது பிரிவாகி தனிமையில் என்

மரங்கள் தொழுதபடி சிறைகளும் பொடிபட வெளிவரும் ஒரு கிளி இசையனும் மழை வரும் இனி எந்த மயில் வரும் ஞாபக வேதனை மீறுமோ.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃபம் ரெயின்போ புதுவை 102.8. நேயர்களே, நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 ஏனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் தமிழ் பூங்கனி மொழி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பாகற்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலை கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். கை கொடுக்கும் கரங்கள் தன்னார்வலர்களின் சக்தி, வழங்குபவர் டி அரவிந்தராஜா அவர்கள். 7:02 தமிழ் அமுது, தமிழ் மொழியின் சிறப்புகள் குறித்து டி கே செல்வமேரி சந்திரிகா அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதி. 7:25 விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலவாய் வாழ ஸ்கிரப் டைப்பஸ் எனும் உண்ணி காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும் மீண்டும் 8:30 முதல் 8:55 வரை இனிய நேரம். 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நாளை காலை 9:02 இணையவழி நேயர்விருப்பம், 10:02 கெட்ஸ் இட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், மார்க்சும் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் குறித்து குழந்தை நல மருத்துவர் டாக்டர் பி நளினி அவர்களுடனான நேர்முகம், நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சி, சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். 2:20 காலத்தை வென்ற கானங்கள், பிற்பகல் 3:00 ஹலோ டாக்டர், இதய தமணிகள் அடைப்பு காரணங்களும் சிகிச்சையும் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் இருதவியல் துறையின் மூத்த ஆலோசகர் டாக்டர் பி ஸ்ரீதர் அவர்கள். நாளை மாலை 4:00 கட் கேமரா ரோலிங், 5:00 முதல் 6:10 வரை நம்மை சுற்றி நேரலையில் இணைகிறார்கள் ஆர் ஜே அன்பரிசி மற்றும் ஆர் ஜே சோனியா. 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:02 முதல் 7:15 வரையிலும் மீண்டும் 7:25 முதல் 8:00 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம், 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச்சுடர், 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்தலே வானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 ஒளிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:00 மற்றும் 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 மற்றும் இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேயர்கள், இதுவரை எஃப் எம் ரெயின்போவின் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: events at the 2025 World Speed Skating Championships. And with that, we end this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11:10. நேயர்களே, புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz-ல் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.